நேயர்களே, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கோமாரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: வெற்றி தரும் வியாழக்கிழமையின் இனிய காலை பொழுது 5:54 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 MHz அலைவரிசையின் இன்றைய பயணம் இனிதே துவங்குகிறது. இனிய காலை வணக்கத்துடன் உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி சுபாஷ் செல்வகுமார். மலரும் இந்த காலை பொழுது மன மகிழ்ச்சியை தருவதாய் அமையட்டும். புலரும் இந்த புதிய நாள் புன்னகையோடு பூக்கட்டும். இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 14 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் வைகாசி மாதம் 21 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 4 தேதி வியாழக்கிழமை. வந்தே மாத்திரம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அறிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழக சட்டத்துறை

0: செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரிக்குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டகேரு இசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இன்ப ஆற்றில் நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமழையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101. அழகிய காலை வேளை 6:02 நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இன்று நம் பண்பலையில் பவனி வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்ள இதோ நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரா நடராஜன் அவர்கள் படைப்பு மதுரை வானொலி நிலையம். காலை 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள் தொடர்ந்து முற்றத்தில் இன்று மற்றும் அரும்புகளின் குறும்புகள். காலை 7:25 சேவை செய்திகள். 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும் தென்குமரி தேனலை தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி. காலை 7:35 திரையிசை பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும் இடம்பெற கேட்கலாம். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 5:00, இரவு 10:00 மற்றும் நாளை காலை 6:00. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரையிசை ஆகியன கேட்கலாம். காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி தொடர்ந்து KK எக்ஸ்பிரஸ். காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். இன்று காலை 9:02 RKG-னை வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி. 9:30 குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு. காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. காலை 10:30 பண்பலையின் குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. முற்பகல் 11:02 எக்ஸூர். இதனைத் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை இடம்பெற கேட்கலாம். ஆற்றூர் NVKSD கல்வியியல் கல்லூரி மாணவர்களுடன் கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி நேரில் கேட்டீர்கள். நேர்களே, குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேட்டு மகிழுங்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
2: This is Akashvani. The news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi will hold talks with the acting president of Venezuela, Delcy Rodriguez, in New Delhi today. The discussions will involve the full spectrum of India-Venezuela relations and explore avenues for further cooperation in the areas of energy security, trade and investment, pharmaceuticals, healthcare, transportation and renewable energy. Ms. Rodriguez arrived in New Delhi yesterday on a 5-day visit to India. She is accompanied by a delegation comprising of several ministers. The delegation will visit several sites connected with energy, pharmaceuticals and auto sectors to gain insights into India's technological and industrial capabilities and to also explore opportunities for collaboration. Prime Minister Narendra Modi has stated that yoga is gaining tremendous popularity across the world. In a social media post, the Prime Minister said he will join the first World Yogasan Sports Championship 2026 virtually today. The championship will be held in Ahmedabad, Gujarat. Mr. Modi said the platform has brought together yoga enthusiasts from across the world. United Kingdom Secretary of State for Foreign and Commonwealth Affairs Yvette Cooper

0: Cooper arrived in New Delhi last night on a two-day official visit to India. Ms. Cooper is scheduled to call on Prime Minister Narendra Modi today. She will also have a meeting with External Affairs Minister Dr. S. Jaishankar this evening. The Ministry of External Affairs said her visit will provide an opportunity to further strengthen the India-UK comprehensive strategic partnership. Union Home Minister Amit Shah will chair 73rd plenary session of Northeastern Council NEC in Shillong, Meghalaya today. The Ministry of Development of Northeast Region said that the session will discuss and deliberate on progress made by the CM high-level task forces constituted for critical sectors of regional development. During the session, presentations will be made on tourism, agriculture and horticulture, investment promotion, self-reliance in milk, eggs, fish and meat, sports promotion, economic corridor development, infrastructure and connectivity, and handloom and handicrafts. Union Minister for Development of Northeastern Region, Donor Jyotiraditya Sindhya, Minister of State for Donor Sukanta Majumdar, Governors and Chief Ministers of all the 8 Northeastern states, other members of NEC and senior officers of central and state governments will be present at the meeting. Varanasi, the parliamentary constituency of Prime Minister Narendra Modi and one of the world's oldest living cities, is once again set to witness a historic international event. After successfully hosting G20 meetings, Varanasi will now host the second meeting of the BRICS Culture Working Group today and tomorrow. Representatives from 11 countries, including China, Brazil, Egypt, Ethiopia, and Indonesia, will take part in this meeting. The meeting will bring together senior diplomats, policymakers, and cultural experts. A total of 21 people lost their lives after a fire broke out at a guest house in the Malviya Nagar area of New Delhi yesterday. Delhi police said the deceased includes 9 Indian nationals and 12 foreign nationals. The police informed that a total of 49 persons were admitted to various hospitals for treatment, of which 21 succumbed to their injuries. The police said a case has been registered and an investigation is underway. They further informed that Lovekesh Bajaj, the owner of the building in which the fire broke out, has been detained. Meanwhile, Delhi Chief Minister's office said the lapses that culminated in the tragic fire at the guest house will be examined with utmost seriousness and accountability will be fixed wherever it lies. External Affairs Minister Dr. S. Jaishankar co-chaired the 10th India-Laos PDR Joint Commission meeting with Deputy Prime Minister and Minister of Foreign Affairs of the Laos People's Democratic Republic, Thongsavan Phumihan, in New Delhi yesterday. In his remarks, Dr. Jaishankar said India and the Laos PDR share close civilizational ties reflected in their common heritage of Buddhism and the Ramayana. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:00.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: மனிதர்களின் கண்டுபிடிப்புகள் படைப்புகளில் மிகவும் உயர்வானதாக மொழியை கூறலாம். எவ்வாறு பேச வேண்டும் என்று நாம் குழந்தை பருவத்தில் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் நாள்தோறும் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனெனில் அகத்தின் அழகு முகத்தில் மட்டுமில்லை, நம்முடைய பேச்சிலும் தான் வெளிப்படுகிறது. நாம் பயன்படுத்தும் சொற்களும் பேச்சும் தான் நமக்கு இசைவான சூழலை ஏற்படுத்துகின்றது. நல்ல உரையாடலுக்கும் பேச்சிற்கும் கவனித்தல் தான் மிக மிக முக்கியமானது. பேசுவதற்கு முன் கவனிக்க வேண்டும். எதிரே உள்ளவர் என்ன சொல்ல வருகிறார் என கவனிக்காமல் பேசப்படும் பேச்சும் பயன்படுத்தும் சொற்களும் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகி விடுகின்றது. ஒருவருடன் உரையாடும் போது நாம் நம்முடைய கவனித்தலை எவ்வாறு மேம்படுத்துவது? மொபைல் போனை பார்த்து கொண்டே உரையாடுதலை தவிர்த்தாலே நம்முடைய கவனிப்பு திறன் தானாகவே

0: மேம்பட்டு விடும். ஒருவர் நம்முடன் பேசும்போது அவரை கவனிக்காமல் வேறு எங்கோ பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஒருவர் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கும் போது நம் அருகில் மயில் வந்து ஆடினால் கூட கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது என உரையாடல் கலையில் பாடமாக நடத்துவார்கள். விழிச்சொல்லோடு பேசுவதுதான் இந்திய மரபு. சொல்லுங்க என்று சொல்வதை விட சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க அண்ணா என்று பேசுவதுதான் உரையாடலில் சிறந்த மரபு. எதிரே உள்ளவர் பேசிக் கொண்டிருக்கும் போது நாம் குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேசக்கூடாது. அவர் சொல்ல வந்ததை சொல்லி முடித்த பின்புதான் நம் உரையாடலை தொடங்க வேண்டும். பயன்படுத்தும் சொற்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் பயன்படுத்தும் சொற்கள் நம் உள்ளே உள்ள அகங்காரத்தையும் காட்டுகின்றன, பணிவையும் காட்டுகின்றன. உதாரணமாக, ஒரு விஷயம் குறித்து எனக்கு தெரியாது என்று சொல்வது சாதாரணமான பேச்சு. எனக்கே தெரியாது என்பது நம்முடைய ஆணவத்தை வெளிப்படுத்துவதாக உரையாடல் கலை நிபுணர்கள் கூறுகின்றனர். எனக்கே தெரியுதே என கூறுவது நம்முடைய பணிவை காட்டுகின்றதாம். குழந்தை பருவம் முதல் நாம் பெற்றோர்களுடன் இருந்து வருகிறோம். பெற்றோர்கள் முதுமை அடைந்தவுடன் அவர்களுடன் இருக்கும் நடுத்தர வயதினர் பலர் அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என கூறுகின்றனர். இந்த சொற்றொடரை நன்கு கவனிக்க வேண்டும். அப்பா அம்மா எங்களோட தான் இருக்காங்க என்று சொல்வதை விட அப்பா அம்மாவுடன் தான் நாங்கள் இருக்கிறோம் என்று கூறுவதுதான் நம்முடைய நயத்தக்க நற்பண்பை காட்டும். பேச்சில் கூட வன்முறை வந்துவிடக் கூடாது என்பதற்காக காய்கறியை நறுக்குகிறேன், வெட்டுறேன், அறிகிறேன் என்ற சொற்களை பயன்படுத்தாமல் காய்கறியை திருத்துகிறேன் என்ற சொல்லை பயன்படுத்தியவர்கள் இருந்திருக்கின்றனர். உரையாடல் கலையில் நாம் நம்முடைய குரலை உயர்த்தி பேசுதலும் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். நாம் பேசுவது உண்மையாகவே இருந்தாலும் நம்மை சுற்றி என்ன சூழல் உள்ளது என்பதை உணர வேண்டும். உதாரணமாக, வேலை தேடிக்கொண்டிருக்கும் ஓர் இளைஞனிடம் எனக்கு அந்த காலத்துல 3 துறைகளிலிருந்து வேலைக்கான அழைப்பு வந்தது என கூறும் பெரியவர்கள் பலரை நான் பார்த்திருக்கின்றேன். குழந்தை இல்லாத தம்பதியரிடம் தன் குழந்தையின் அறிவையும் சேட்டைகளையும் விலாவாரியாக கூறும் பலர் நன்கு படித்தவர்களாகத்தான் உள்ளனர். மொத்தத்தில் நம்முடைய உரையாடல் என்பது இயல்பானதாக இருக்க வேண்டும், இசைவானதாக இருக்க வேண்டும், நேர்மறை எண்ணங்களுடன் இருக்க வேண்டும். உரையாடுவோம், உறவை வளர்ப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: புத்தம் புது காலையின் பொன்னான நேரம் 6:15 எத்திக்கிலும் தித்திக்கும் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி. உலக பொதுமறையாம் திருக்குறளை உவகையோடு கேட்டு மகிழும் நேரம் இது. கேட்போம் குறளமுதம்.

0: எதற்கும் அஞ்சுபவனாய், எதையும் அறியாதவனாய், எதற்கும் அடங்காதவனாய், ஈகை குணம் இல்லாதவனாய் விளங்குபவன் பகைவர்களால் எளிதில் வெல்லப்படுவான். குறள் எண் 863 அதிகாரம் பகை மாட்சி.
1: அஞ்சும் மரியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியின் பகைக்கு.
0: எதற்கும் அஞ்சுபவனாய், எதையும் அறியாதவனாய், எதற்கும் அடங்காதவனாய், ஈகை குணம் இல்லாதவனாய் விளங்குபவன் பகைவர்களால் எளிதில் வெல்லப்படுவான். குறள் எண் 863 அதிகாரம் பகை மாட்சி.

நேர்களை, நம் குமரி பண்பலை 101 இன்று பவனி வர காத்திருக்கும் ஒரு சில நிகழ்ச்சிகள் பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். இன்று பிற்பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் முடி உதிர்வதற்கான காரணங்களும் தீர்வுகளும், இதனை குறித்த தகவல்களை தருகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். பிற்பகல் 12:55 திரைசை, 1:00 செய்தி தெரியுமா. 1:10 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே வானொலிக்கு 90 வாழ்த்தலாம் வாங்க எனும் தலைப்பில் நேரலை இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 2:15 திரைசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தேநீர் நேரம், சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நேரலையில் பங்கேற்கிறார் கவர்மெண்ட் பிளீடர் வள்ளியூர் வி முத்துகிருஷ்ணன் அவர்கள். 3:30 குமரி பண்பலை 101 தேநீர் நேரம். மாலை 4:02 வானிலை அறிக்கையை தொடர்ந்து வானொலிக்கு 90 நாஞ்சில் நெடுமாறன் அவர்களின் உரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து திரைசை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் இப்போது 6:18. அண்ட சராசரத்தையும் படைத்து காத்தருளும் பரம்பொருளை இந்நாளின் தொடக்கத்தில் நாம் பக்தியோடு வழிபட பண்பலை 101 நமக்கு தரவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் பி. சுஷீலா பாடியது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தென்குமரி தேநிலை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. மணி 8:00 நம் மனங்களில் பக்தி மனத்தை பரவச் செய்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து பக்தி மாலை. இனிவரவிருக்கும் பாடலை பாடியவர் மின்மினி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தென்குமரி தேனலை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை.

குமரி பண்பலை 101 பக்தி மாலையில் உள்ளமுருக இறைவனை துதித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் 6:37. வரும் பாடல் நாகூர் ஈ.எம். ஹனிஃபா பாடியது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தென்குமரி தேனலை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். ஆறு மணி 40 நிமிடம் பக்தி மாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் நூர் முகமத் பாடியது.

இறைவனின் திருவருளை நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உணரச் செய்த நிறைவு பெறுகிறது பக்தி மாலை. ஆண்டவனிடம் ஒப்படைத்துவிட்ட நம்மை அவன் அருள் என்றென்றும் காத்து வழி நடத்தும் என்று நம்புவோம். பிற உயிர்களை நாம் நேசித்தால் நாம் இறைவனால் நேசிக்கப்படுவோம். இயன்ற வரையில் அன்பை அனைவரோடும் பகிர்வோம். வாழ்வில் வளமும் நலமும் பெறுவோம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நன்னாள் ஆகட்டும்.

வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகில் யோகக்கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்கவுள்ள முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் போட்டியில் தாம் காணொலி வாயிலாக கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது உலகில் உள்ள யோகா ஆர்வலர்களை ஒருங்கிணைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். யோகாசனத்திற்கான உலகளாவிய விளையாட்டுப் போட்டியில் இது குறிப்பிடத்தக்க மைல்கல் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போட்டியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் பங்கேற்பவர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளை

0: நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சீனா, பிரேசில், எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 11 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் பல்வேறு நாடுகளின் தூதுவர்கள், கலாச்சார நிபுணர்கள் உள்ளிட்டோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்திற்கு இடையே சிறப்பு கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் வாரணாசியின் உலக புகழ்பெற்ற பொருட்கள் மற்றும் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு பொருட்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படுகிறது. வாரணாசியின் கைவினை பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையிலான 6 பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறவுள்ளது. இக்கண்காட்சியின் மூலம் வெளிநாட்டு பிரதிநிதிகள் இப்பொருட்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு மட்டுமின்றி வாரணாசியின் உள்ளூர் கலைஞர்களும் சர்வதேச சந்தையில் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தென்காசியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றவன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் விரும்பிய மாற்றத்தின் அடிப்படையில் தற்போதைய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். நாளை முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அதில் சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் மற்றும் மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படவுள்ளதாக தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், குற்றப்பின்னணி கொண்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். விதிகளை மீறி செயல்படும் சாயத் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் எச்சரித்துள்ளார். ஈரோட்டில் சாயத் தொழிற்சாலைகள் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யாமல் நீர்நிலைகளில் வெளியேற்றுவதாக புகார்கள் வந்த நிலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர், சாயத் தொழிற்சாலைகளில் இயங்கி வரும் சுத்திகரிப்பு நிலையங்கள், அவை செயல்படும் முறைகள், கழிவுகளை சேமிக்கும் வழிமுறைகள் குறித்து கேட்டறிந்தார். முறைகேடாக கழிவு நீரை வெளியேற்றி நீர்நிலைகளை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். சட்டத்துறை செயலாளராக பணியாற்றி வந்த திரு ஜார்ஜ் அலெக்சாண்டர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றதையடுத்து அவர் இப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மாநில சட்ட ஆணையத்தின் முழுநேர உறுப்பினர் செயலாளராக பணியாற்றி வந்த திருமதி சுமதி சட்டத்துறையின் முதலாவது பெண் செயலாளர் ஆவார் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. பள்ளி திறக்கப்படும் முதல் நாளை பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம் மற்றும் சீருடைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. பள்ளிகள் திறக்கப்படும் முதல் நாளான இன்றே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலின் வைகாசி திருவிழாவையொட்டி பொதுமக்களிடையே இயற்கை உணவுப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது. இதில் உடலுக்கு நலம் பயக்கும் இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலின் வைகாசி திருவிழா மற்றும் மகா தேரோட்ட கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பொதுமக்களிடையே இயற்கை உணவுகள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 2 நாட்கள் சிறப்பு இயற்கை பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றன. இக்கண்காட்சியில் உடலுக்கு நலம் பயக்கும் பல்வேறு இயற்கை மற்றும் இயற்கையான விளைபொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருந்தன. ரசாயன கலப்பற்ற முறையில் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட விசேஷ சோப்பு வகைகள், தினசரி பயன்பாட்டிற்கான பல்வேறு மூலிகைப் பொருட்கள், உடலுக்கு வலிமை சேர்க்கும் பழந்தமிழர்களின் பாரம்பரிய அரிசி வகைகள், மூலிகை மூலம் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் மதிப்பு கூட்டப்பட்ட அரிய மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. காஞ்சிபுரத்திலிருந்து

0: பி ஆர் சிவகுமார்.
1: கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, கோயம்புத்தூர், சேலம், நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை விட மிக விரைவாக அந்நோய் பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்ட போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளில் நியாயவிலைக் கடை பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பது குறித்து ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை மற்றும் பாப்பாரப்பட்டி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் கோப்புகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதியாட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டன் ஃபின்பாஸ் ஸ்காட் டன்கோன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகில் யோக கலை மிகவும் பிரபலமாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பூட்டானை வென்று இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: காற்றில் கலந்து காதில் நுழைந்து உங்கள் இதயம் தொட்டுக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணி நாகர்கோவில். நேரம் இப்போது 6:55. நம் பண்பலை 101 இது உலகத்து உயிர்கள் அனைத்திற்கும் உணவு படைத்திட உழைக்கும் உழவர் பெருமக்களுக்கான நேரம்.

நேயர்கள் கேட்க இருப்பது உழவர்களுக்கான அறிவிப்புகள். வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை இது. எதிர்வரும் சில நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29-33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20-24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். காற்றின் வேகம் மணிக்கு 8-14 கிலோமீட்டர் அளவில் இருப்பதால் குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டுக் கொடுக்கவும், மழை

இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை, ஜாதிக்காய், மிளகு மற்றும் லவங்கப்பட்டை ஆகிய மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். அன்னாசி, வாழை மற்றும் லவங்கப்பட்டை ஆகிய செடிகளை பயிரிடலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். நானோ யூரியா பிளஸ் தெளிக்கும் கால அட்டவணை இது.

0: யூரியா பிளஸ் தெளிக்கும் கால அட்டவணை இது. மக்காச்சோளம், சிறுதானியங்கள், நெல் போன்ற தானியங்களுக்கு முதல் முறையாக தூர்விடும் பருவத்தில், அதாவது விதைத்த 30 முதல் 35 நாட்கள் அல்லது நாற்று நட்ட 25 முதல் 39 நாட்களுக்கும், இரண்டாம் முறையாக பூக்கும் முன்பருவம், அதாவது விதைத்த 50 முதல் 60 நாட்கள் அல்லது நாற்று நட்ட 45 முதல் 55 நாட்களிலும், மூன்றாம் முறையாக பயிரின் நைட்ரஜன் தேவையை பொறுத்தும் தெளிக்க வேண்டும். கொண்டைக்கடலை, துவரை, பாசிப்பயிறு, உளுந்து போன்ற பருப்பு வகைகளுக்கு முதல் முறையாக கிளைவிடும் பருவம், அதாவது விதைத்த 30 முதல் 35 நாட்களிலும், இரண்டாம் முறையாக பூக்கும் முன்பருவம், அதாவது விதைத்த 50 முதல் 60 நாட்களிலும், மூன்றாம் முறையாக அதிக நைட்ரஜன் தேவைப்படும் பயிர்களுக்கு மட்டும் தெளிக்கவும். கடுகு, நிலக்கடலை, சூரியகாந்தி போன்ற எண்ணெய் வித்துகளுக்கு முதல் முறையாக கிளைவிடும் பருவம், அதாவது விதைத்த 30 முதல் 35 நாட்களிலும், பூக்கும் முன்பருவம், அதாவது விதைத்த 50 முதல் 60 நாட்களிலும் தெளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் TPS 5 நெல் விதை விற்பனைக்கு உள்ளது. இது 118 நாட்கள் வயதுடையது. மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மை உடையது. குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகி வாங்கிச் சென்று பயனடையுமாறு திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9944044193. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும் தென்குமரி தேனலை. அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:00.

வார செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையினை அதிகப்படுத்த ஆசிரியர்களின் பங்கு முக்கியம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 வட்டங்களுக்கு 1435 பசலை ஆண்டுக்கான கிராம கணக்குகள் சரிபார்த்தல் நடைபெறவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உர விற்பனை நிலையங்களில் தென்காசி வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்கள் தலைமையில் திடீர் ஆய்வு. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை சரகத்திற்கு உட்பட்ட கண்ணாட்டு விளை அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் இரணியல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு தெரிவிக்கையில், தமிழ்நாடு அரசானது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களும் கல்வி பயில வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் அரசு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ஆசிரியர்கள் அனைவரும் முழு அர்ப்பணிப்புடன் ஆசிரியர் பணியை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக 1 வகுப்பு முதல் 5 வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு அவர்கள் எளிதில் புரியும் வகையில் அடிப்படை கல்வியினை வழங்க முன்வர வேண்டும். மேலும் மாணவர்கள் இயற்கையான சூழலில் கல்வி கற்கும் வகையில் பள்ளி வளாகங்கள், சுற்றுப்புற சூழல், கழிப்பறைகள், குடிநீர் வசதி, வகுப்பறை உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை ஏற்படுத்திட வேண்டும். மேலும் ஒவ்வொரு மாணவர்களிடையேயும் உள்ள தனித்திறமைகளை கண்டறிந்து அத்திறமைகளை வெளிக்கொணர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நடைபெற்ற ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.

0: மாவட்டத்தில் உள்ள அகஸ்தீஸ்வரம், தோவாழை, கல்குளம், விளவங்கோடு, திருவட்டார் மற்றும் கிள்ளியூர் ஆகிய ஆறு வட்டங்களுக்கு 1435 பசலி ஆண்டுக்கான கிராம கணக்குகளை சரிபார்க்கும் வருவாய் தீர்வாய கணக்கு சரிபார்த்தல் நிகழ்ச்சியானது வருகிற 9 முதல் 12 வரை அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறவுள்ளது. அந்த வகையில் இம்மாதம் 9 மற்றும் 10 அகஸ்தீஸ்வரம் வட்டத்திற்குட்பட்ட கிராமம் மற்றும் நகரங்களுக்கும், 11 மற்றும் 12 சுஷீந்திரம் குறுவட்டத்திற்குட்பட்ட கிராமங்களிலும் நடைபெறவுள்ளது என்று செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெல், வாழை, தென்னை, ரப்பர், காய்கறிகள், மா மற்றும் மரவள்ளி ஆகிய பயிர்களுக்கு தேவையான உரங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் தனியார் உர விற்பனை நிலையங்களில் இருப்பு வைக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை வேளாண்மை இயக்குநர் அவர்களின் உத்தரவின்படி கன்னியாகுமரி மாவட்ட உர விற்பனை நிலையங்களில் தென்காசி தரக்கட்டுப்பாடு வேளாண்மை உதவி இயக்குநர் ஆதிநாதன் அவர்கள் தலைமையிலான குழுவினர் ஆய்வினை மேற்கொண்டனர். நடைபெற்ற இந்த ஆய்வில் உரக்கட்டுப்பாட்டு அணையின்படி செயல்படாத விற்பனை நிலையங்கள் மற்றும் உரங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்தல், விவசாயம் அல்லாத தேவைக்கு மானிய உரங்களை விற்பனை செய்தல், உரம் கடத்தல், பதுக்கல் ஆகிய செயல்களில் ஈடுபடுவது கண்டறிந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மீறினால் உர உரிமம் தடை செய்யப்படும் என்றும் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவு பெற்றன.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்கரங்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
7: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
8: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ், ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குளுகுளு ஏசி மேளா. நேரம் இப்போது 7:05.
10: முச்சத்தில் இன்று
11: ஏ கண்ணா, என்னப்பா மறாடி சரியா படல போலுக்க, பெரிய பெரிய கட்டியெல்லாம் கிடக்கு. நெல்லு முளைச்சி வரணும் அப்படின்னு சொன்னா மண்ணு வந்து பொலபொலப்பா இருக்கணும்லப்பா. கட்டியை ஒண்ணு உடச்சு விடுறதுக்கு ஆள விடு.
12: நல்ல நேரம் வர்றதுக்குள்ளாடி பொங்கல விடணும்மா.
11: கட்டிய உடச்சு விட்டாதான்பா உனக்கு
12: நாலா பக்கத்துல இருந்து
11: வீரியம்
12: வைங்கம்மா.
11: அங்க என்ன சத்தம் கேக்குது?
12: பிறகு வைங்க, சீக்கிரம் வைங்க.
11: ஏ கண்ணா,
12: ஒரு நல்ல நாள் அதுவுமா?
11: அங்க என்னப்பா ஒரே போச்சலா போகுது? பெண்கள் கூட்டம் இருக்கு,
12: வயல் பரப்பு ஆள் இல்லையா?
11: ஏய் கண்ணா, அங்க போய் என்னன்னு பாத்துப்பா.
12: தெரியறது யாரு? நம்ம அண்ணன் மாதிரி
11: என்னன்னு தெரியலையா?
12: அண்ணன் எப்படி வந்தாரு
11: வயல் பரப்புல? இப்ப பொங்கல் அப்படின்னு
12: ஒரு நல்ல நாளுமா பொங்கல் போட போறோம். மொப்ப பிடிச்சு வந்துட்டாரு.
11: ஏ இது நம்ம தம்பி இல்ல அந்த பக்கம் நிக்கமா இருக்கு. ஏ தம்பி சிவா,
12: என்ன இங்க வாங்கனே வாங்கனே வாங்கனே.
11: என்னப்பா உனக்கு இங்க வயிறு கிடையாத? சொந்தக்காரங்க யாராவது பொங்கல் விடுவாங்களா?
12: என்னென்ன நீங்க
11: என்னென்ன நீங்களா? என்ன காரணத்தினால இந்த பகுதியில வந்து நிக்கிறீங்க? இங்க வயல் கிடையாது அப்படின்னு கேட்டா என்ன சொல்ல வர சொல்லு.
12: இவன் எனக்கு மட்டும் தந்தா எப்படி? பெரிய மனுஷன் ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம அண்ணன், அவருக்கு குடுக்காம நம்ம குடிச்சா எப்படிமா?
11: என்னப்பா இது, அவங்கள சத்தம் போடுற, அவங்களுக்கு தெரியுமா நான் வாரேன் அப்படின்னு?
12: இல்ல விருந்தோம்பல் அப்படின்னா உங்ககிட்ட இருந்தா நான் படிச்சது. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதெல்லாம் தெரியாண்டாமே?
11: சாதா சொல்லுற மாதிரி சொல்றான், பலருக்கும் ஆலோசனை சொல்ற மாதிரி சொல்றான் என் தம்பி. இந்த பக்குவம் உனக்கு எப்படிப்பா?
12: கிளே எல்லாம் உங்ககிட்ட படிச்சதுதாமே.
11: சரி சரி, இப்ப இங்க எதுக்கு நிக்கிற அத சொல்லு.
12: கிளே நமக்கு
11: கொஞ்சம் கூட இருக்குமா?
12: நமக்கு
11: கொண்டு வாங்க.
12: நமக்குதான் அங்க ஒரு 12 போல இருக்குல்லே.
11: அதுதான் தெரிஞ்சதாச்சே.
12: புளி, சக்கை, நெல்லு, நல்ல மிளகு, வாழை இதெல்லாம் வித்து கொஞ்சம் காசு மிஞ்சி இருந்துச்சுனே.
11: ஏ அப்பா, அண்ணன் சொன்ன ஆலோசனை பிரகாரம் அந்த சாகுபடி நுணுக்கங்களை கையாண்டதுனால உனக்கு வந்து மிதமிஞ்சிய பணமாப்பா?
12: கிளே என்னென்ன சொல்றீங்க? மிதமிஞ்சிய பணமா? லாபம்னு சொல்லுங்கண்ணே. இல்ல அதுல கிடைச்ச லாபம்

0: கோபத்துல இந்த பகுதியில கொஞ்சம் தவிட்டு விலைக்கு கிடைக்குது, கொஞ்சம் இடம் கிடக்குன்னு சொன்னாங்க. நம்ம வயல்ல இப்போ
1: இந்த நிலம் ஓ வயலாப்பா?
0: ஆமாண்ணே.
1: அங்க என்ன போச்சல் போட்டு இருக்காங்க பெண்கள்லாம்?
0: ஏனே, ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடி பூஜை போடுவாங்கல்லே, அதுதான் செய்யறாங்க.
1: பொங்கல் விடுறாங்களா?
0: ஆமாண்ணே.
1: அப்ப இந்த வயல் வாங்குறதுக்குன்னு கிராமத்துல உள்ள மிரசுதாரர்கிட்ட கடன் வாங்கல?
0: ஏனே, எப்படின்னு வாங்குவேன்? நீங்க கூட விவசாயிகளை அடிமைப்படுத்துறது மாதிரி கடன் கடன் அப்படின்னு சொல்றீங்களே, அது என்னன்னு?
1: தம்பி, நம்மளுடைய ஏழாவது பிரதமராய் இருந்த சவுத்ரி சரண் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். உங்களமா இருக்கக்கூடியவங்க விவசாயிகள் யார்கிட்டையும் கடன் அப்படிங்கிற நிலையில அடிமைப்பட்டு இருக்க கூடாது, அடிமைத்தனம் அப்படிங்கறது தகர்த்தறியப்படணும் அப்படிங்கறதுக்காக அற்புதமான வேளாண் திட்டங்களை செயல்படுத்தினார்ப்பா.
2: கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி.
3: முச்சத்தில் இன்று

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தென்குமரி தேனலை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். நேர்களை நேரம் இப்போது 7:10.
4: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
5: காதல் கேட்கின்றதா
4: நம் காலை பொழுதை இனிதாக்க? நம்ம கூட ஒரு குட்டி சுட்டி இணையறாங்க. அது யாரு, எங்கிருந்து வராங்க அப்படின்னு கேட்டுடலாமா? வணக்கம்.
6: குட் மார்னிங்.
4: உங்க பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உங்க ஊர் உங்களுக்கு பிடிக்குமா?
6: நல்லா பிடிக்கும்.
4: உங்க ஊரை பத்தி சொல்லிட்டீங்க, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?

0: திருபல்லோ.
1: பிள்ளை என்ன படிக்கிறீங்க? உங்களுக்கு ஸ்கூல் போறது ரொம்ப பிடிக்குமா? ஸ்கூலுக்கு தந்து விடுற சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு வந்துருவீங்களா? அப்படியா? உங்களுக்கு என்ன சாப்பாடு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்?
0: ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்.
1: சரி, உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் பிடிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நேம் சொல்லி தரீங்களா?
0: ஆப்பிள், ஆரஞ்ச், பனானா, கிரேப், மாங்கா, டிராகன் ஃப்ரூட், டக் ஃப்ரூட், ஸ்ட்ராபெர்ரி.
1: சரி ஓகே, இப்ப சொன்னதுலயே உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்கும்?
0: மாம்பழம்.
1: சரி, உங்களுக்கு ஒரு பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க.
0: வானம் தீர்ந்து வெண்புற போல

0: வாவ் சூப்பர். கிப்ளைக்கு டிராவல் பண்றதெல்லாம் பிடிக்குமா?
1: ஆமா.
0: எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: பீச்சுக்கு.
0: பீச்சில் நீங்க கடையெல்லாம் பாப்பீங்களா? அங்கெல்லாம் என்ன வாங்குவீங்க?
1: முட்டாய், ஐஸ்கிரீம், பொம்மை. அப்புறமா தண்ணி வரும்போது தண்ணியில் உட்காந்துருவேன்.
0: நீங்க கடல்ல ஒத்தையில குளிக்க முடியாதல்ல, உங்களை சேஃபா பாத்துக்கிட்டு யாரு கடலுக்கு போகும்போது?
1: மாமாவையும் கூட்டி போவேன்.
0: ஓகே, அப்ப பீச்சுக்கு எல்லாம் போகும்போது உங்க மாமா கூட சேஃபா போவீங்க அப்படிதானே? பொம்மை வாங்குவேன்னு சொன்னீங்கல்ல, என்ன பொம்மை அதிகமா வாங்குவீங்க?
1: வேலை செய்யக்கூடிய ரோபோட்.
0: நீங்க வீட்டுல அம்மாக்கு வேலை எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்களா?
1: ஆமா, நான் சாப்பிட்ட பாத்திரம் நான் கழுவுவேன்.
0: வாவ் சூப்பர். பிள்ளை வளர்ந்த அப்புறம் பெரிய ஆளான அப்புறம் என்ன ஆக போறீங்க?
1: போலீஸ்.
0: போலீஸ் ஆக போறீங்களா? சூப்பர். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து அழகா பேசினீங்க, நல்லா பாட்டு எல்லாம் பாடினீங்க, ஃப்ரூட்ஸ் நேம் சொல்லி தந்தீங்க, நல்ல பழக்கம் எல்லாம் சொல்லி தந்தீங்க, சூப்பரா பேசினீங்க. எங்க காலை பொழுதை இனிதாக்கியதற்கு நன்றி.
1: தேங்க்யூ.
2: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை பை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தென்குமரி தேனலை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோட் வெஸ்ட் நோ ரிஸ்க். இன்று பிற்பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவத் தொடரில் முடி உதிர்வதற்கான காரணங்களும் தீர்வுகளும் குறித்த தகவல்களை தருகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. நேரம் இப்போது 7:15 தொடர்கிறது. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்க இருப்பது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியூசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா பூனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியூசுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்பேச்சுகளின்போது எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, சுகாதார நலன், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அந்நாட்டு வெளியுறவு, பொருளாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு, போக்குவரத்து ஆகிய துறைகளின் அமைச்சர்களும் வருகை தந்துள்ளனர். இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்கள் குறித்து அறியும் வகையில் எரிசக்தி, மருந்து உற்பத்தி, வாகன உற்பத்தி தொழிற்சாலைகளை அவர்கள் பார்வையிட உள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மத்திய உள்துறை அமைச்சரும் வடகிழக்கு கவுன்சில் தலைவருமான திரு அமித்ஷா தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இக்கூட்டத்தில் சுற்றுலா, வேளாண்மை, முதலீட்டு ஊக்குவிப்பு, விளையாட்டு மேம்பாடு, கைத்தறி உள்ளிட்ட முக்கிய துறைகளின் வளர்ச்சி குறித்து அமைக்கப்பட்ட குழுக்களின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. ஒடிஷாவில் ராமேஸ்வர் பாரதீப் இடையே புதிய கடலோர தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை

0: இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பீகார் தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு திட்டப் பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் சாலை போக்குவரத்து கட்டமைப்பில் இத்திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரிதபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் அதிருப்தி குழுவை தனிக்குழுவாக அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவர் அங்கீகரித்ததையடுத்து அவர் இப்பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு ரிதபிரதா பானர்ஜி சுமார் 60 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தற்போது உண்மையான பிரதான எதிர்க்கட்சியாக உள்ளனர் என்று தெரிவித்தார். தமது குழு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும், அரசுக்கு ஆதரவளிக்கும் அதே சூழலில் தங்கள் கொள்கைகளுக்கு முரண்பாடாக இருந்தால் அதனை எதிர்ப்போம் என்றும் திரு ரிதபிரதா பானர்ஜி கூறினார். கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அறிவித்துள்ளார். முதலமைச்சராக நேற்று பதவியேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது தமது இந்த முதலாவது அமைச்சரவை முடிவு குறித்து தெரிவித்தார். இதற்கான கட்டணமில்லா பயண அட்டையை பெறுவதற்கு மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்றும் அவர் கூறினார். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறை வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெங்களூரு நகரின் சாலை கட்டமைப்பை மேம்படுத்த பெங்களூரு பெருநகர ஆணையத்திற்கு 2,000 கோடி ரூபாய் வழங்கப்படுவதாகவும் திரு டி கே சிவக்குமார் அறிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 18 நகரங்களில் குளிர்சாதன வசதி கொண்ட மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஆக்ரா, அலிகர், அயோத்தி, பரேலி, ஃபெரோசாபாத், மீரட் உள்ளிட்ட நகரங்களில் 1,725 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இவை 12 ஆண்டுகால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனியார் துறையினரின் பங்களிப்புடன் இந்த மின்சார பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளுக்கு 35 லட்சம் முதல் 40 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச அரசு கூறியுள்ளது. அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். தமது இந்திய பயணம் குறித்து அமெரிக்காவின் வெளியுறவு குழுவிடம் எடுத்துரைத்த அவர், இருநாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவு செய்யும் தருணம் நெருங்கியுள்ளதாக கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய கூட்டாண்மை நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இது உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான ஜனநாயக நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளில் ஏற்பட்டு வரும் உத்வேகத்தை குறிப்பதாகவும் திரு மார்கோ ரூபியோ குறிப்பிட்டார். காங்கோ நாட்டில் எபோலா நோய் மிக விரைவாக பரவி வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோஸ் அதானம், நோய் தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ள நிலையிலும் நோய் தொற்று அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார். இந்நோய் தொற்று பெருமளவில் பரவியுள்ள காங்கோ நாட்டின் இட்டூரி மாகாணத்திற்கு சென்ற அவர், நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களை பாராட்டினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் இறுதி ஒப்பந்தம் எட்டுவதில் இன்னும் நிச்சயமற்ற தன்மை நிலவுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இந்த வார இறுதியில் உரிய முடிவு எட்டப்படலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே அமெரிக்காவுடனான பேச்சுகளில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளார். ஈரானின் உரிமைகளை பாதுகாப்பது, லெபனானில் ஏற்பட்டுள்ள மோதலை முடிவுக்கு கொண்டுவருவது ஆகியவற்றை பொறுத்தே முறையான பேச்சுகள் நடைபெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் திரு அப்பாஸ் அரங்கச்சி

0: தெரிவித்துள்ளார். கேரளா மற்றும் மாஹேயில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம், கர்நாடகா, கோவா, வடகிழக்கு பகுதி மற்றும் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுகளில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே நாட்டின் கிழக்கு பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 2 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-2 என செட் கணக்கில் இத்தாலியின் டி பெர்னர்டிஸ் வாசாமி இணையை வென்றது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தகேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை பிரிட்டனின் ஃபின் பாஸ் ஸ்காட் டன்கான் இணையை வென்றது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. இந்திய அணியின் சார்பில் சான்ஃபிடா நோன்குரம் கோல் அடித்தார். இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து தென்கொரியாவின் சி யோங் என்னை எதிர்கொள்கிறார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி ஹாங்காங்கின் சேக் யு லியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலா அதிபர் டெல்சி ரோட்ரிகியோசுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். வடகிழக்கு மாநிலங்களின் கவுன்சில் கூட்டம் மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் இன்று நடைபெறுகிறது. மேற்குவங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ரித்தபிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் சில வாரங்களில் கையெழுத்தாகும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
2: கேட்டுட்டே இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இது என்றென்றும் உங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரே பண்பலை. நேரம் இப்போது 7:25. விளம்பரங்களை தொடர்ந்து வரவிருப்பது சேவை செய்திகள்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
6: இதுதான் ஹை டிமாண்ட் ஆன மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
5: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ்கன்யாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
7: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
8: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
7: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
8: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
7: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
8: போன் 7358737358.
9: அம்மன் TRY TMT கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.

மேலச்சங்கரன் குழி ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோவில், அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில், ஜீரணோத்தாரண புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, 7:00 பஜனை, நாளை காலை 6:00 பூஜை. முருகன்குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோவில் வைகாசி மாத சிறப்பு வழிபாட்டில் இன்று காலை 8:30 முற்பகல் 11:00 வழிபாடு, மாலை 5:30

பத்துக்கு ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், மாலை 6:30 சிறப்பு வழிபாடு. நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2 மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்விக் கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்க உள்ள நிலையில் பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக ஏற்படக்கூடிய மின்சார விபத்துகளை தடுக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு பின்வரும் பாதுகாப்பு அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. எதிர்பாராத இடர்பாடுகளினால் மின்கம்பிகள் அறுந்து விழும் வாய்ப்புள்ளதால் மின்பாதைகளின் கீழ் வாகனங்களை நிறுத்த வேண்டாம். உயரமான பொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் மின்கம்பிகளை தொடாதவாறு கவனமாக செயல்பட வேண்டும். வீடுகளில் ஏற்படும் மின்பழுதுகளை பொதுமக்கள் தாமாக சரி செய்ய முயற்சிக்கக்கூடாது. அங்கீகரிக்கப்பட்ட எலக்ட்ரீஷியன் மூலம் தரமான மின்சாதனங்களை பயன்படுத்தி நிவர்த்தி செய்து கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இடி மற்றும் மின்னல் நேரங்களில் திறந்த வெளியிலோ மரங்களின் அடியிலோ மின்கம்பங்கள் மற்றும் கம்பி வேலிகளின் அருகிலோ தஞ்சம் புகாதீர்கள். பாதுகாப்பான கட்டிடங்களுக்குள் தங்க வேண்டும். மழைக்காலங்களில் வெளிப்புற மின்சார பணிகளை தவிர்க்க வேண்டும். மின் மோட்டார்கள், பம்ப் செட், ஜெனரேட்டர்கள் போன்றவற்றை மழை நேரங்களில் இயக்குவது ஆபத்தானது. சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: கேட்டுட்டே இருக்கிறீங்க எங்கேயும் எப்போதும் நம்பர் 1 FM நம்ம ஃபேவரட் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம், நமக்கான எஃப்எம், ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்போது 7:30. ஆரம்பமாகிறது தென்குமரி தேனலை.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: எஃப்எம் 101 நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
4: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
5: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. இப்படி அமரும். காலை முதலே அக்கம் பக்கத்தில் இருந்தெல்லாம் குழந்தைகளின் அழுகுரல் சத்தம் கேட்கிறது. நேற்று கூட அக்கம் பக்கத்து குழந்தைகள் குதூகலமாக விளையாடிக் கொண்டிருந்ததை பார்த்தேன். ஆனால் இன்று சின்னஞ்சிறு குழந்தைகளின் அழுகுரல் கேட்கிறதே, என்ன விஷயம்?
4: அது வேறொன்றுமில்லை மன்னா, ஜூன் மாதம் பிறந்து விட்டால், பள்ளிகளும் திறந்து விட்டால் சின்னஞ்சிறு குழந்தைகளின் அழுகுரல்கள் கேட்பது வழக்கமான விஷயம் தானே.
5: என்ன, அதற்குள் பள்ளிகள் திறந்து விட்டனவா? விடுமுறை காலம் பறந்து உருண்டோடி விட்டது போல.
6: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
4: ஆம் அண்ணா, சின்னஞ்சிறு குழந்தைகள் தங்கள் கல்வியை கற்பதற்காக தங்கள் முதல் அடியை எடுத்து வைக்கும் நாள்.
5: நேற்று கூட எனக்கு போன் செய்த எனது தங்கை

0: தனது குழந்தையை ஆரம்ப பள்ளியில் சேர்த்து விட்டதாகவும், நேற்று முதலே அவள் பள்ளிக்கு போக மாட்டேன் என்று அடம் பிடித்து அழ ஆரம்பித்து விட்டதாகவும் கூறினாள்.
1: மன்னா, இதுவரை அன்னையின் அரவணைப்பிலேயே வளர்ந்த குழந்தைகள் அன்னையை பிரிந்து பள்ளிக்கு செல்கிறார்கள். ஆனால் எல்லா குழந்தைகளும் அழுவதில்லை. வீட்டில் ஏற்கனவே குழந்தைகள் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தால் அதை பார்த்து தானும் அது போல பள்ளி சீருடை அணிந்து புத்தக பையை சுமந்து புத்தகங்கள் எடுத்துக்கொண்டு பள்ளி செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தில் அழாமல் சிரித்துக் கொண்டே பள்ளி செல்லும் குழந்தைகளும் உண்டு. வீட்டுக்குள் அன்னையின் அரவணைப்பிலே இருந்துவிட்ட குழந்தை வீட்டின் முதல் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் பள்ளி செல்லும் முதல் நாள் அது ஏதோ வேட்டு கிரகத்திற்கு தன்னை கொண்டு தனியாக விட்டுவிட போகிறார்கள் என்ற எண்ணத்தில் அழ ஆரம்பித்து விடும்.
0: மந்திரியாரி, காலங்காலமாக இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தாத்தா பாட்டிகள், அம்மா அப்பாக்கள் மிட்டாய் வாங்கி கொடுத்து அவர்களை சமாதானப்படுத்துவதும், சிலர் குழந்தைகளை கோபப்பட்டு அடித்து கூட பள்ளிக்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனால் சின்னஞ்சிறு பிஞ்சுகள் அழும்போது இந்த 73 இளையேசி மன்னருக்கு மனசு வலிக்கத்தான் செய்கிறது. அவர்கள் அழாமல் பள்ளிக்கு செல்வதற்கு ஏதாவது உபாயம் இருக்கிறதா?
1: சின்னஞ்சிறு பிஞ்சு குழந்தைகள் அன்னையை விட்டு முதல் நாள் பள்ளி செல்லும் போது அழாமல் இருப்பதற்கு குழந்தைகள் மனநல மருத்துவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், வீட்டில் முதல் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை தன் வீட்டிலிருந்து ஒரு குழந்தை பள்ளி செல்வதை கண்டிருக்க இயலுமா?
0: இல்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை.
1: அதனால் குழந்தையை முதன்முறையாக சேர்க்க போகும் பள்ளிக்கு குறைந்தது ஒரு 10 முன்பாவது தினமும் காலையில் பள்ளி செல்லும் வழியாக அழைத்து சென்று அந்த குழந்தை கண்ட வழியாக பள்ளிக்குத்தான் போக போகிறோம் என்று அந்த பள்ளி கட்டிடத்தை காண்பித்து, இங்குதான் நீ படிக்க போகிறாய், விளையாட போகிறாய் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டே வந்தால் பள்ளி திறக்கும் நாள் அன்று அந்த குழந்தை வழக்கமாக செல்லும் இடம்தானே என்று பயம் இல்லாமல் செல்லுமா?
0: ஓஹோ, அப்படி என்றால் இந்த பயம் காரணமாகத்தான் சில குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதற்காக அடம் பிடித்து அழுகிறார்களா?
1: அடம் பிடித்து அழுவதா? மன்னா, கீழே விழுந்து உருண்டு உருண்டு பெற்றோர்களை ஒரு வழி செய்து விடுவார்கள்.
0: ஆனால் மந்திரியாரி, இப்போது சில பள்ளிகளிலும் முதன்முறையாக பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு பூங்கொத்துகள் கொடுப்பது, வரவேற்பு மிட்டாய்கள் கொடுத்து வரவேற்பது என்று குழந்தைகளை வரவேற்க ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். உடனே தங்கைக்கு போன் செய்து குழந்தையை எப்படி தயார் செய்து பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்பதை பற்றி கூறிவிட வேண்டும். முக்கியமாக குழந்தை அழுதாலும் கூட குழந்தையை அடிக்கக் கூடாது என்பதை அழுத்தமாக கூறிவிட வேண்டும். ஆமா மந்திரியாரே, எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. குருகுலத்தில் முதல் நாள் வகுப்புக்கு நான் செல்லும் பொழுது ஆளாமல் சிரித்துக் கொண்டே சென்று வகுப்பறையில் அமர்ந்து படித்தது இப்போதும் கூட எனக்கு நினைவிருக்கிறது. நாம் எல்லாம் வேறு மாதிரி.
1: மன்னரெல்லாம் வேறு மாதிரிதான். குருகுலத்தில் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போதே வகுப்பறையின் ஜன்னல் கண்ணு வழியாக புத்தக பையோடு எஸ்கேப் ஆகி ராஜமாதாவிடம் சென்று, நான் குருகுலம் செல்ல மாட்டேன் என்று அடம் பிடித்து அழுதவர் தானே தாங்கள்.
0: மந்திரியாரே, இதெல்லாம் உமக்கு எப்படி இவ்வளவு தெளிவாக நினைவிருக்கிறது?
1: மன்னா, நானும் தங்களுடன் தான் குருகுலத்தில் ஒரே வகுப்பில் படித்தேன் என்பதை தாங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள்.
0: ராஜ ரகசியங்களை எல்லாம் இதற்கு மந்திரியாரே வெளியே கசிய விடுகிறீர். அடக்கி வாசியும், அடக்கி வாசியும். இது மட்டும் எதிரி மன்னன் வீரபாகுவுக்கு தெரிய வந்தால் சோசியல் மீடியாவில் மீம்ஸ் போட்டே என் இமேஜை டேமேஜ் செய்து விடுவான். சற்று அடக்கி வாசியும்.

0: இன்றைய குறுஞ்செய்தி.
1: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
2: இது நம்ம கேம்சி மருத்துவ
0: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
3: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
0: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
3: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
0: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
3: உலகத்தரத்தில் லேப் வசதி,
0: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
3: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
0: கால் 7904437872.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: தென்குமரி தேனலையில நமக்காக சூப்பர் ஹிட் பிலிம் சாங்ஸ், ஒரு பொது அறிவு கேள்வி பதில், இந்த நாளுடைய சிறப்பை எடுத்து சொல்லக்கூடிய தேதியும் செய்தியும் மாதிரியான பல பல விஷயங்கள் வரிசை கட்டி காத்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. இன்னைக்கு ஜூன்

நான்காம் தேதி இல்லையா, 2 மாசம் கோடை விடுமுறையை ஜாலியாக கொண்டாடிட்டு இருந்த நம்ம வீட்டு குழந்தைங்க இன்னைக்கு அதை விட ஜாலியாக ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, லஞ்ச் பேக்கிங்கில் அம்மாக்கள் அப்பாக்கள்னு குடும்பத்தில் எல்லாருமே ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் அகாடமிக் இயர், அதாவது அடுத்த கல்வி ஆண்டில் சந்தோஷமாக காலெடுத்து வைக்க போகிற நம்ம மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் நம்ம FM 101 சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாணவ மாணவிகளே, நல்லா படிங்க, நல்ல பண்புகள் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கிட்டு அதை வாழ்க்கையில் தவறாமல் கடைபிடிங்க. பள்ளி பாடத்தோட வாழ்க்கை பாடத்தையும் சேர்த்து கற்றுக்கோங்க. அப்போதான் வீட்டுக்கு நல்ல குழந்தைகளாகவும் நாட்டுக்கு நல்ல குடிமக்களாகவும் வளர முடியும்.

நிச்சயமாங்க, மாணவன் மனது வைத்தால் எதையும் சாதிக்கலாம். நேரம் இப்போ 7:39 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு நமக்கான பொது அறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு பாடினாரு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள். தியாகத்தின் வடிவமாகவும் அறத்தின் ஆதாரமாகவும் திகழும் பெண் சக்தியின் வடிவமாக கூட இருக்கிறா இல்லையா? அந்த வகையில் பெண்கள் இன்னைக்கு கால் பதிக்காத துறையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா துறைகளையும் ஜொலிச்சிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கான பொது அறிவு கேள்வி இதை பேஸ் பண்ணி தாங்க வரப்போகுது. அதாவது, உலகின் முதல் பெண் நாதஸ்வர கலைஞர் யார்? இதுதான் கேள்வி. உலகின் முதல் பெண் நாதஸ்வர கலைஞர் யார்? இந்த கேள்விக்கான பதிலை நாம சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக LIK அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கலாம். பாடலை எழுதியிருக்கிறாரு விக்னேஷ் சிவன், இசையமைச்சு பாடலை பாடியிருக்கிறாரு அனிருத்.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: நேரம் 7:43, 45 நொடி ஆயிற்றுக்கு. நேர்களை கேட்டுட்டே இருக்கிறீங்க குமரி எஃப்எம் 101 காலை நேர கலக்கல் நிகழ்ச்சி. தென் குமரி தீநிலை நிகழ்ச்சியில நாம ஒரு GK க்வெஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கான பதிலை இப்ப நாம செக் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல கேள்விய ஒரு தர கூட ரிமைண்ட் பண்ணிடலாமா? கேள்வி என்ன அப்படின்னா, உலகின் முதல் பெண் நாதஸ்வர கலைஞர் யார்? இதற்கான பதில் கலைமாமணி MS பொன்னுத்தாயி அவர்கள். கலைமாமணி MS பொன்னுத்தாயி அவர்கள். ஆமாங்க, நம்ம தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு பெண்மணி தான் இந்த அரிய பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர். 1929 வருஷம் ஜூலை மாதம் 5 தேதி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஆயக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்த இந்த அம்மா முற்றிலும் ஆண்களின் ஆதிக்கத்தில் மட்டுமே இருந்த நாதஸ்வர கலையில் தன்னுடைய விடாமுயற்சியினால் மிக பிரமாதமாக தேர்ச்சி பெற்று மேடையிலும் இசைத்தட்டுக்கள் மூலமாகவும் கலைப்பணியாற்றிய உலகின் முதல் பெண் நாதஸ்வர கலைஞர் அப்படிங்கிற பெருமைக்குரியவர் ஆவார். இவருடைய கலை சேவையை பாராட்டி தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பித்தது. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து உலக அளவில் சாதனை படைச்சிருக்கிற இந்த மாதிரி ஜாம்பவான்களை பற்றியெல்லாம் நாம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய புகழை நாம என்னைக்குமே மறக்காம போற்றி மகிழணும். இன்னைக்கான பொது அறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை இதோ உங்களுக்காக. உலகின் முதல் பெண் நாதஸ்வர கலைஞர் யார் என்ற கேள்விக்கான பதில் கலைமாமணி MS பொன்னுத்தாய் அவர்கள். சரி நேர்களே, நேரம் இப்போ 7:45 ஆயிடுச்சு. இப்ப கேட்டலாம்
3: தேதியும் செய்தியும். இன்று ஜூன் மாதம் 4 தேதி.
4: ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி சிறுவர்களுக்கான பன்னாட்டு நாள் இன்று.
5: செல்ல குழந்தைகளே, துள்ளும் வசந்தங்களே.
3: ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 4 தேதி என்று ஐநா சபையால் நினைவு கூறப்படும் இந்நாள் ஆரம்பத்தில் லெபனான் போரில் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் மீது கவனம் செலுத்தியது.
4: பின்னர் இதன் நோக்கம் உடல், மனம் மற்றும் உணர்ச்சி ரீதியான பாதிப்புகளுக்கு ஆளான உலகெங்கிலும் உள்ள குழந்தைகள் அனுபவிக்கும் வலியை உணர்ந்து கொள்வதற்காக விரிவடைந்தது.
3: இந்நாள் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஐநாவின் உறுதிப்பாட்டை வலியுறுத்துகிறது.
4: ஆங்கிலேய பொறியியலாளர் கிறிஸ்டோபர் சிட்னி காக்ரெல் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
3: 1910 இதே நாளில் லண்டனில் பிறந்த கிறிஸ்டோபர் அவர்கள் நிலம், நீர் ஆகிய இரண்டின் மீதும் செலுத்தக்கூடிய காற்று மெத்தை உண்டாகிய ஹோவர் கிராப்டை கண்டுபிடித்தவர் ஆவார்.
4: ஆங்கிலேயரான இவர் 1969 சர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார்.
3: இந்திய கரிம வேதியியலாளர் தர்ஷன் அரங்கநாதன் அவர்கள் 1941 இதே நாளில் பிறந்தார்.
4: இவர் மூலக்கூறு தொகுப்பு, மூலக்கூறு வடிவமைப்பு, அரிய உயிரியல் நிகழ்வுகளின் வேதியியல் ஒப்புருவாக்கம் ஆகிய ஆய்வுகளுக்காக பெரிதும் மதிக்கப்படுகிறார்.
3: தென்னிந்திய திரைப்பட

0: பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்து 1946 இதே நாளில் நெல்லூரில் பிறந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்திய திரைப்பட பின்னணி பாடகரும் இசையமைப்பாளரும் நடிகரும் தயாரிப்பாளரும் ஆவார்.
0: எஸ் பி பி என்று இசை ரசிகர்களால் பரவலாக அறியப்படும் இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மற்றும் மலையாள திரைப்படங்களில் அதிகமாக பணியாற்றியுள்ளார்.
1: 1966 முதல் திரைப்படங்களில் பாடத் தொடங்கி 40,000-க்கும் அதிகமான பாடல்களை 16 இந்திய மொழிகளில் இவர் பாடியுள்ளார்.
0: பாடும் நிலா என்று அன்போடு அழைக்கப்படும் இவர் உலக அளவில் அதிக எண்ணிக்கையிலான பாடல்களை பாடியதற்காக கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார்.
1: இவர் இந்திய திரைப்பட ஆளுமைக்கான வெள்ளி மயில் விருது, இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது மற்றும் பத்ம விபூஷன் விருதுகளையும் ஏராளமான திரைப்பட விருதுகளையும் பெற்றுள்ளார்.
2: இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூமனமே.
0: சிறந்த நடிகைக்கான தேசிய விருதினை பெற்றுள்ள பிரபல நடிகை பிரியாமணி அவர்கள் 1984 இதே நாளில் பிறந்தவராவார்.
1: ஆயிரத்தி 1876 இதே நாளில் டிரான்ஸ் கான்டினென்டல் எக்ஸ்பிரஸ் என்ற தொடர்வண்டி நியூயார்க்கிலிருந்து புறப்பட்டு சான் பிரான்சிஸ்கோவை 83:39 முதலாவது கண்டங்கள் இடை தொடர்ந்து பாதை வழியாக சென்றடைந்தது.
0: 1896 இதே நாளில் ஹென்றி ஃபோர்டு அவர்கள் பெட்ரோலில் இயங்கும் தனது முதலாவது காரை வெற்றிகரமாக சோதித்தார்.
1: 1917 இதே நாளில்தான் ஐக்கிய அமெரிக்காவின் இலக்கிய உலகில் வழங்கப்படும் மிக உயரிய விருதான புலிட்சர் விருது முதன் முதலாக வழங்கப்பட்டது.
0: இந்திய விடுதலை போராட்ட வீரர் வ.வே. சுப்பிரமணியம் அவர்கள் நினைவு தினம் இன்று.
2: வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம்.
1: வ.வே. சுப்பிரமணிய ஐயர் இந்திய விடுதலைக்காக முதன்மை பங்காற்றியவரும் சிறந்த இலக்கியவாதியும் மொழிபெயர்ப்பாளரும் ஆவார்.
0: தமிழ் இலக்கிய பங்களிப்புகளுக்காக இவர் தமிழ் சிறுகதையின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார்.
1: திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இவர் குளத்தங்கரை அரசமரம் என்கிற பெயர் சிறுகதையை வெளியிட்டார். இதுவே தமிழில் முதன் முதலில் வெளிவந்த சிறுகதையாகும்.
0: 1925 இதே நாளில் இயற்கை எய்திய இவரது நினைவாக தமிழக அரசு திருச்சியில் இவர் வாழ்ந்த இல்லத்தை வாவேசு ஐயர் எனும் பெயரில் நினைவு இல்லமாக்கியுள்ளது.
1: இங்கு நூலகமும் இவரது வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் கண்காட்சியாகவும் வைக்கப்பட்டுள்ளன.
3: தேதியும் செய்தியும்
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிலை, நாகர்கோவில்.
7: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல்,
6: EE, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
7: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
6: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
7: 0465225300.
8: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நாகர்கோவில் கிளை நடத்தும் சிறப்பு கடன் மேளா.
9: இடம் 143 கேப் ரோட், வேப்பமோடு ஜங்ஷன், நாகர்கோவில்.
8: நாள் June 1, 2026 முதல் June 30, 2026 வரை.
9: சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு அரசு மானியங்களுடன் கடனுதவி வழங்கி வருகிறது.
8: சிறப்பு கடன் விழா காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்படுகிறது.
9: தொழில் முனைவோர் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
8: தொடர்பு எண்கள் 9445023462 மற்றும் 9445023468.
10: வேலை வாய்ப்புகளை அள்ளித் தருகின்ற கல்லூரி
11: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
10: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
11: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
10: சேர்க்கை நடைபெறுகிறது.
12: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
13: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
12: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
13: ஏய், இதுல ஃபீஸ், புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
14: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
15: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னா.

0: பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டி ஆர் ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழுகுழு ஏசி மேளா. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: மாரி செல்வராஜ் பாடல் வரிகளை எழுத வி எம் மகாலிங்கம் பைசன் காலமாடன் திரைப்படத்திற்காக பாடிய பாடல் கேட்டோம். இதற்கு இசை நிவாஸ் கே பிரசன்னா.
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: என்னங்க

0: மகாலிங்கம் பைசன் காளமாடன் திரைப்படத்திற்காக பாடிய பாடல் கேட்டோம். இதற்கு இசை நிவாஸ் கே பிரசன்னா.
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
7: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
8: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேர்களே, நேரம் 8 மணியை தொட இருக்கிறது. நீங்க இவ்வளவு நேரம் ஜாலியா கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி குமரி எஃப்எம் 101 காலை நேர கலக்கல் நிகழ்ச்சி தென்குமரி தேனலை.
9: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
8: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து. அதனைத் தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம் 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள முதலாவது உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அனைத்து மாணவர்களும் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்படுகின்றன. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், திருக்கழுகுன்றம் வட்டங்களில் கோவளம் உப வடிநிலப் பகுதிகளில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் தேக்கம் தொடர்பான பணிகளை அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு செய்தார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் மதிய உணவு உட்கொண்டு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 44 பேரை அமைச்சர் திரு தென்னரசு சந்தித்து நலம் விசாரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன்மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பர்மிங்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு யுசுகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
3: எட்டு மணி 2 நிமிஷத்துல கேட்டுட்டே இருக்கிறீங்க நேர்களே, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் குமரி FM 101, இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி.

0: தென்குமரி தேனலை தொடர்கிறது. நிகழ்ச்சியில இப்ப நாம நம்ம நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில இன்னைக்கு காய்கறி மற்றும் பழங்களின் விலை விவரம் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 75 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 55 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 35 ரூபாய், நாட்டு தக்காளி 48 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 58 ரூபாய், நாட்டு மிளகாய் 65 ரூபாய், நாடன் மிளகாய் 180 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 35 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 45 ரூபாய், பல்லாரி 30 ரூபாய், கேரட் 85 ரூபாய், முட்டைக்கோஸ் 50 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 45 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 65 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 45 ரூபாய், பீன்ஸ் 88 ரூபாய், சௌ சௌ 48 ரூபாய், தட்டை பயிறு 45 ரூபாய், பச்சை மாங்காய் 30 ரூபாய், பீட்ரூட் 45 ரூபாய், முள்ளங்கி 40 ரூபாய், எலுமிச்சை 140 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 45 ரூபாய், குடுமி இல்லாதது 50 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 60 ரூபாய், பால் சேம்பு 70 ரூபாய், வழுதலங்காய் 80 ரூபாய், கோவைக்காய் 40 ரூபாய், சுரைக்காய் 18 ரூபாய், காராமணி பயிறு 35 ரூபாய், நூக்குள் 48 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. அடுத்ததான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அணைகளுடைய நீர்மட்ட நிலவரம். இன்று காலை பதிவான நிலவரப்படி தெரிஞ்சுக்கலாமா? பேச்சிப்பாறை அணை 25.87 அடி, பெருஞ்சாணி அணை 37.40 அடி, சிற்றாறு 1 7.41 அடி, சிற்றாறு 2 7.51 அடி, பொய்கை அணை 15.90 அடி, மாம்பழத்துறையாறு அணை 17.55 அடி.
1: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
2: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
7: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
8: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா.

0: கேட்டது வித் லவ் பட பாடல். மோகன்ராஜனின் வரிகளுக்கு சீன்ரோல்டன் இசையமைக்க விஜய் நரேன் பாடியிருக்கிறாரு.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணை சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. நேரம் இப்போது 8:11:31 ஆயிற்றுக்கு. நேர்களே, அடுத்து ஒரு பாடல் வருது. யூத் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் இந்த பாடலை எழுதி பாடியிருக்கிறாரு கென் கருணாஸ்.

பல பாடல்கள், பல பல தகவல்கள்னு நம்ம காலை நேரத்தை ரொம்பவே கலர்ஃபுல்லாகிய குமரி எஃப்எம் 101 காலை நேர கலக்கல் நிகழ்ச்சி தென்குமரி தேனலை இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பு சகோதரி சுபா செல்வகுமார். தொடர்ந்து கேட்கலாம் நேர்களே ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: Bhutan 1-0 in the semi-final at Margao in Goa yesterday. Samfida Nongroom scored the match-winning goal in the 58th minute to help India move into their first SAF Women's Championship final in 6 years. Five-time champions India will now face defending champions Bangladesh in the title clash on Saturday at 6:30 p.m. And now for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
1: Thank you, Anuja. The headlines in all the dailies are full with the tragic news of one of the deadliest fires in Delhi in recent years. Hindustan Times writes, safety gaps spark another tragedy as 21 die in blaze that swept through the five-story hotel located in a narrow lane crowded locality in South Delhi. An editorial in The Hindu writes on how India scaled its startup industry from 2016 to 2025. The Startup India scheme has truly come of age due to the supportive policy environment, robust startup growth and a positive investment climate. Cabinet backs ordinance to ease tax rules for foreign investors in some securities, states the Times of India. The Economic Times comes up with a story on domestic travel demand remains strong despite rising fuel costs and airfares and fewer flights under the headline Summer Travel Plans Take No Break. And finally, the Tribune writes about a memorable moment when the Tibetan spiritual leader, the 14th Dalai Lama, was presented with a Grammy Award won by his audiobook Meditations, The Reflections of His Holiness. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Tanvi. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with acting President of Venezuela, Delcy Rodriguez, in New Delhi today. Union Home Minister Amit Shah to chair 73rd plenary session of Northeastern Council in Shillong. U.S. Secretary of State Marco Rubio says United States and India are only weeks away from concluding a long-awaited trade agreement. IMD issues orange alert for heavy rain in Kerala and Mahi today. First World Yogasan Sports Championship to begin today in Ahmedabad. Prime Minister Narendra Modi to join the event. And in football, India advanced to the final of SAF Women's Championship, beating Bhutan 1-0 in Goa. And with that, we end the morning news. Have a nice day.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: காலை நேர புதுமையாய்,
2: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
2: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
3: வெல்கம் பேக்ங்க. கேட்டுட்டு இருக்கீங்க எத்தைக்களும் தித்திக்கும் நம்ம குமரி பண்பலை 101 ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்போது 8:30.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால்
5: சைபால்.
7: மகாபாரத யுத்தம் முடிஞ்சது. தர்மர் வந்து சக்கரவர்த்தி ஆனார். பீஷ்மர் வந்து யுத்த பூமியில் அம்பு படுக்கையில் படுத்து கிடக்கிறார், உயிரை விட போகிறார். சூரியன் வந்து வடதிசை அடைகிற உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் தர்மர் வந்து கண்ணங்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு பீஷ்மரை பார்க்கறதுக்காக குருக்ஷேத்திரத்துக்கு வரார். தம்பிமார்கள் திரௌபதி எல்லாரும் கூட வர்றாங்க. பீஷ்மரை பார்த்து எல்லாரும் வணங்குறாங்க. யுதிஷ்டர் பீஷ்மர்கிட்ட வர்ணம், ஆசிரமம், மக்கள் கடமை, அரசருடைய கடமை, இது மாதிரி விஷயங்களை பற்றி நிறைய கேள்விகள்லாம் கேட்குறார். அவர் ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்கிறார். பீஷ்மரும் அதுக்கு தகுந்த பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இப்படி பீஷ்மர் வந்து யுதிஷ்டருக்கு வந்து தர்மோபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ திரௌபதிக்கு சிரிப்பு வந்துட்டு தான், கழுக்குன்னு அந்த அம்மா சிரிச்சுட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்ட பீஷ்மர் தர்மோபதேசத்தை பாதியில் நிறுத்தினார். திரௌபதியை பார்த்தார். மகளே, ஏம்மா சிரிச்சேன்னு கேட்டார். என்னை மன்னிச்சுருங்க பிதாமகரே, ஏதோ தெரியாமல் சிரிச்சுட்டேன்னாங்க அவங்க. குழந்தாய், உன்ன மாதிரியே உள்ள உத்தம பெண்கள் வந்து காரணம் இல்லாமல் பலர் முன்னிலையில் இப்படி சிரிக்க மாட்டாங்க, வெக்கப்படாமல் விஷயத்தை சொல்லுன்னார் அவர். திரௌபதிக்கு வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிட்டது. சுவாமி, நீங்கள் இப்போ இவ்வளவு தர்மோபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இதை பார்க்குறப்ப எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துட்டுது. அதாவது இன்றைக்கி தர்மத்துக்கு இவ்வளவு சிறந்த விளக்கத்தை கொடுக்குற இதே பிதாமகர் அன்னைக்கு கௌரவர் சபையில் துச்சாதனன் என்னை மானபங்கப்படுத்த முயற்சி பண்ணினப்போ வாய் மூடி மௌனமாக பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்தார். அந்த சமயத்தில் இவ்வளவு ஞானத்தையும் எங்கே விட்டு வச்சிருந்தார்?

0: ஒருவேளை அதுக்கப்புறம் தான் இந்த தர்ம விஷயங்களையெல்லாம் கற்றுக்கிட்டாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி யோசித்தப்போ தான் அந்த சிரிப்பு வந்துட்டுது, என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னாங்களாம். பிதாமகர் இதுக்கு அமைதியாக பதில் சொல்ல ஆரம்பித்தார். குழந்தாய், உன்னோட கேள்வி நியாயமானது தான். இதில் வந்து உன்னை நான் மன்னிக்கிறதுக்கு என்னம்மா இருக்குது? துரியோதனன் சபையில் நான் இருந்தப்போ எனக்கு அந்த அறிவு இருக்க தான் செய்தது. ஆனால் துஷ்டனான துரியோதனன் உணவை நான் அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அவன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது காரணமாக என்னுடைய அறிவு வந்து மழுங்கி போச்சு. நல்லது கெட்டதை பற்றி ஆலோசிக்க முடியாமல் போயிட்டுது. தீயவர்கள் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டா சாப்பிட்றவனுடைய மனமும் உடம்பும் கெட்டுப்போடும் அப்படின்னு சாஸ்திரம்லாம் சொல்லுது. ஆனால் இப்போ வந்து போரில் அர்ஜுனன் வந்து என் மேலே எய்த அம்புகளால் என் உடம்பில் இருந்த ரத்தம்லாம் வெளியேறி போச்சு. கெட்ட உணவை சாப்பிட்டதுனால உண்டான ரத்தம் பூராவும் இப்போ உடம்பு விட்டு வெளில போயிட்டுது. அதனால் என் புத்தியும் தெளிஞ்சுட்டுது. அதனால தான் இப்போ இந்த அளவுக்கு தர்மத்தின் தத்துவங்களை சரியாக எடுத்து சொல்ல முடிஞ்சுது அப்படின்னாராம் பீஷ்மர். இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, யார் சாப்பிட கூப்பிட்டாலும் உடனே முண்டி அடிச்சுக்கிட்டு கிளம்பி போய் முதல் பந்தியில் உட்காந்துடக்கூடாது. சாப்பிட்ற கூப்பிட்றவங்க எப்படிப்பட்டவங்க, நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்லாம் யோசித்து பார்க்கணுமா. கெட்ட எண்ணத்தோடு போடப்படுகிற சாப்பாடு புத்தியை மழுங்கடிச்சிரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய, அந்த காலத்தில் பெரியவங்க சொல்கிற ஒரு உண்மை. எத்தனையோ பேர் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள விருந்துக்கு கூப்பிட்டு சாப்பிட்டு முடித்த கையோடு முக்கியமான பேப்பர்லாம் கையெழுத்து வாங்கிட்டு விட்ருவாங்களே, கூப்பிட்றவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறதா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். சாப்பாட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குது. பீஷ்மருக்கே அந்த நிலைமைன்னா நாமெல்லாம் ஏமாத்திரம். சில சந்தர்ப்பங்களில் சாப்பாடு புத்தியில் ஒரு தெளிவை உண்டாக்குறதும் உண்டு. ஒரு ஊருக்கு ஒரு பெரிய மகான் வந்தார். அவர் சாப்பிட்றதே இல்லை, எப்போவது கொஞ்சம் தண்ணி பால் அவ்வளோதான். ருசியெல்லாம் கடந்தவர். அவர்கிட்ட எல்லோரும் போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அந்த ஊரில் ஒரு ஹோட்டல், அதோட முதலாளி ஒருத்தர், அவரும் அந்த மகான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக போனார். அவர் முன்னாடி போய் பணிவாக நின்னார். துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு காலில் விழுறதுக்காக போனார். அதுக்கு முன்னாடி அந்த மகான் எழுந்திரிச்சு இவர் காலில் விழுந்துட்டார். ஹோட்டல் முதலாளி பதறி போயிட்டார். சுவாமி, என்ன இது அபச்சாரம், நீங்கள் தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னார். அதுக்கு அந்த சாமியார் சொன்னார், அப்படி இல்லைங்க, நீங்கள் தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி உங்கள் ஹோட்டலில் தான் நான் வந்து அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் ருசியெல்லாம் கடந்து வெறுத்து ஞானியாக போகிறதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்கள் சாப்பாடு தான் காரணம் அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேர்களின் நேரம் இப்போது 8:36. செம்ம ஃபாஸ்ட் பீட் சாங்ஸோட இதோ ஜம்முன்னு கிளம்புது கே கே எக்ஸ்பிரஸ்.
4: Everybody, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
5: மாடி சத்தா மனுஷன் தின்னான் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க மாடி சத்தா மனுஷன் தின்னான் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் நிஸ்கன்யாகுமரியில் சூஸ் பண்ணணும்.
4: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
5: நிஷ்கன்யாகுமரி.
6: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
7: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
9: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
10: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
11: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: இன்னைக்கு கேகே எக்ஸ்பிரஸ்ல நாம கேட்டு ரசிச்ச பாடல்கள், இடம்பெற்ற திரைப்படங்கள் காதலில் விழுந்தேன் மற்றும் சந்திரமுகி. இன்னும் சில நொடிகளில் வருவது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.
7: நேரம் இப்பொழுது 8:45. ஆகாஷ்வாணி
8: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரிக்கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர் வள்ளிநாயகம், மேலப்புத்தநேரில இருந்து வரேன்.
2: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா, அந்த அனுபவங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்க முடியுமா?
3: கேட்டிருக்கேன், முன்னாடி வந்து அது மட்டும்தான் இருந்தது, அதனால கேட்டிருக்கேன். அதில் உள்ள நிகழ்ச்சிகள்லாம் நல்லா இருக்கும். அதை பார்த்தே டைம் பார்த்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு புறப்பட்டு போகிறதெல்லாம் உண்டு. அதில் வர நிகழ்ச்சிகளை பார்த்து டயத்தை கணக்கு பண்ணி போன அனுபவம் உண்டு.
2: உங்கள் வீட்டில் யார் அதிகமாக ரேடியோ கேட்பாங்க, இல்லை இவங்க மூலமாக தான் நான் ரேடியோ கேட்டேன் அப்படின்னா யார் சொல்லுங்க?
3: அது அப்பா கேட்பாங்க, அப்பா நாங்கள் எல்லோரும் வீட்டோட கேட்போம்.
2: நீங்கள் ரேடியோவில் என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பீங்க? சில பேர் பாடல்கள் கேட்பாங்க, சில பேர் செய்திகள் கேட்பாங்க, சில பேர் நாடகம் கேட்பாங்க, திரைப்படத்தோட ஒளிச்சித்திரம்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி எந்த நிகழ்ச்சிகள் கேட்ட ஞாபகம் இருக்குது?
3: பாடல்கள் கேட்போம், இது செய்தி கேட்போம், ஏன்னா அதுதான் டைம் இருக்கும். அது ஸ்கூலுக்கு போயிடுவோம், பிறகு வந்துடுவோம். ஒளிச்சித்திரம் வந்து எப்போமாவது ஒரு தடவை கேட்குறேன்.
2: அந்த காலத்தில் பெரிய ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு அதில் வந்து திருக்கி திருக்கி கரெக்டாக சிக்னல் கிடைக்கிற மாதிரி ஆண்டனாலாம் வச்சு ரேடியோ கேட்ட அனுபவம் இருக்கா?
3: இல்லை, அதை டியூன் பண்ணி தாங்க.
2: உங்க ஃபேமிலியோட சேர்ந்து கேட்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேட்டிருக்கீங்களா, இல்லை அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோட ஒன்றா சேர்ந்து கேட்டிருக்கீங்க?
3: அது செய்தி கேட்க, இந்த முக்கியமான இதுக்கெல்லாம் செய்தி கேட்க வந்து கேட்பாங்க.
2: நான் செய்தி கேட்குற நேரம்னு எல்லாரும் அந்த இடத்துல ஆஜராகி கேட்டுருவீங்க.
3: அது கிராமத்தில் வந்து எல்லாம் ஒன்றுமே இருக்கிறது தானே, அதனால
2: ரேடியோவில் கேட்ட ஒரு மறக்க முடியாத பாட்டுன்னா நீங்கள் சொல்லுவீங்க?

0: நிறைய பாட்டு கேட்டுப்பீங்க, உங்களுக்கு பழைய பாடல்கள் கேட்க பிடிக்குமா இல்ல புது பாடல்கள் இடைக்கால பாடல்கள் 80s?
1: அது போடுற பாட்டு நிறைய பாட்டு கேட்டுருக்கோம்.
0: இல்ல சில பேர் என்னைக்காவது வர்றவங்க அண்ணே ஒரு பாட்டு போடுங்க ரேடியோ ஆன் பண்ணுங்க அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா?
1: அது கேட்டிருக்காங்க.
0: அப்ப கேட்கும் போது நீங்க பாட்டு
1: அது லாங் சவாரி எங்கேயும் போனா பாட்டு கேட்டுக்கிட்டு
0: போவோம். அந்த காலத்துல அந்த பெரிய டிரான்சிஸ்டர் பெட்டியில ரேடியோ கேட்கறதுக்கும் இப்போ ரேடியோ வந்து கையடக்கமா குட்டியாவே வந்துருச்சு. நம்ம போன்ல கூட இப்ப நமக்கு ரேடியோ எல்லாம் கேட்க முடியுது. அந்த அனுபவமும் இந்த இப்ப பாட்டு கேட்கற அனுபவமும் எப்படி இருக்கு?
1: அது அப்போ வந்து இந்த வாழ்வுன்னு சொல்ற மாதிரி அந்த ரேடியோ இருந்தது. அதை விட இப்போ வந்து தொழில்நுட்பம் கூட்டிட்டு தெளிவா கேட்கவே இல்லை.
0: எங்க போனாலும் அந்த ரேடியோ கை எடுத்துக்கிட்டு போயிடலாம்.
1: அப்போ வந்து அது வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், தூக்கிட்டு போக முடியாது. அது பெரிய பெரிய வாழ்வு உள்ள ரேடியோவா இருந்து அது நல்லா கேட்போம், நல்லா இருந்துச்சு கேட்க.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
1: நமக்கு நிறைய அதுல நிகழ்ச்சி கேட்டுறது தென்கட்சி கோ சுவாமிநாதன் தான் அதிகமா கேட்டிருக்கேன்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: தர்மா, பெருமாள்புரம்.
0: நீங்க ரேடியோ கேட்பீங்களா?
2: ரேடியோ கேட்டிருக்கிறேன், ட்ராவலில் அதை மாதிரி கேட்டிருக்கிறேன், வேறு ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேட்டிருக்கேன். வீட்டில் மோஸ்ட்லி கேட்டது கிடையாது. வண்டி வச்சுருக்கனால வெஹிக்கிள் இருக்கனால வெஹிக்கிள் செட்டில் கேட்கறது இல்லை. வீட்டில் வந்து கேட்டிருக்கேன்னா முன்னாடி எப்படின்னா பிஸ்னஸ் ரீதியாக முன்னாடி இருக்கும்போது செட் வச்சுருந்தோம், அப்படி கேட்டிருக்கிறேன்.
0: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க?
2: பாட்டு கேட்கறது அதை மாதிரி கேட்டிருக்கிறேன். நம்ம ஒரு தான் கால் பண்ணது கிடையாது, கேட்டிருக்கிறேன்.
0: என்னைக்காவது நானும் அந்த ரேடியோவில் ஃபோன் பண்ணி பேசணும் இல்லை பாட்டு கேட்கணும் அப்படி ஏதாவது இருக்கா?
2: அப்போ வந்துட்டு கால் பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து ஒர்க் பெருசாக கிடையாது. இப்போ நம்மளும் கால் பண்ணி பேசுவோம், நம்ம பேசுறதும் அதில் கேட்கும் அப்படின்னு நினச்சிருக்கிறோம்ல, அதனால அப்போ வந்து ஃபோன் அடிச்சிருப்போம்.
0: சரி, ஒரு பாட்டு கேட்கும் போதே அந்த மியூசிக் வரும்போதே இந்த பாட்டு தான் அப்படின்னு நீங்கள் டக்குனு கண்டுபிடிச்சி கூட சேர்ந்து பாடலாம் செஞ்சுருக்கீங்களா?
2: பாடி இருக்கிறோன்னா அது இப்போ நீங்கள் சடனாக கேட்டால் ஒன்றும் சொல்ல வராதுல்ல. பாடி இருக்கிறோம், ஒரு மியூசிக் வரும் நம்ம அந்த பாட்டு தான் அப்படின்னு அது எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து பாடுறதா, அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்குமே. இன்னொன்று என்ன, குறிப்பிட்ட டைம் வச்சிருப்பாங்க, இந்த டயத்தில் இந்த பாட்டு ஓடணும்லாம் இருக்கும்
0: இல்லை. இதெல்லாம் ரேடியோலலாம் நிகழ்ச்சிகள்லாம் கொடுப்பாங்கன்னு ஒரு ஐடியா ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இங்கெல்லாம் ரேடியோவில் போகுது.
2: நான் தான் சொல்கிறேன், முன்னாடி நான் அதை பார்த்துருக்குறேன் அந்த ப்ரோக்ராம், இந்த காமெடி ஷோ, இந்த ஃபோன் அடித்து எனக்கு இந்த பாட்டு வேணும், எனக்கு உங்களை பிடிக்கும் உங்களை பிடிக்கும் அது இதுன்னு ஓடும். அதெல்லாம் முன்னாடி கேட்டிருக்கிறேன், இந்த அனுபவங்கள் முன்னாடி உள்ள அனுபவங்கள் தான் எனக்கு
0: இருக்கு. சரி, ஒரே வரியில் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா அந்த பேரை கேட்ட உடனே என்ன ஞாபகம் வருது?
2: என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னென்னா ஓல்டு மெமரிஸ் தான், என்னோட சின்ன வயசு மெமரிஸ் தான் வரும்.

0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து வரீங்க?
1: என் பேர் அமுதா, பழையங்குட்டை. எனக்கு என்னுடைய சொந்த ஊர் குலசீர்பட்டினம்.
0: நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோலாம் கேட்டிருக்கீங்களா?
1: ஆமாம், சின்ன வயசில் கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா நியூஸ் கேட்டே இருப்பாங்க. அதில் கரெக்டாக 12:40 ஆகாஷ்வாணின்னு சொல்லி நியூஸ் ஆரம்பிப்பாங்க. ஒரு மேடம் ஆரம்பிப்பாங்க. அதனால் அது எங்கள் அப்பா 24 மணி நேரமும் எங்கள் அப்பா கையில் ரேடியோ வச்சுட்டே தான் அலைவாங்க. சாப்பிடும்போது பக்கத்தில் அந்த இதை ரேடியோ வச்சுட்டு அதில் கேட்டுட்ருப்பாங்க.
0: உங்கள் அப்பா செய்திகள் விரும்பி கேட்பாங்க?

0: நீங்க என்ன விரும்பிக்க?
1: நாங்களும் சின்ன பிள்ளைல நம்ம கதை சொல்லுவாங்க, அதில் அதை கேட்டிருக்கேன். அது மாதிரி சினிமா பாடல்கள், அப்போ உள்ள ஃபேமஸான பாடல்கள் அதெல்லாம் கேட்போம். எங்கள் அண்ணன் நாங்களாம் சண்டை போட்டு அதை கேட்டுட்ருப்போம் நிறைய வந்துட்டு. அப்போ வந்து அது மட்டும்தானே, அதனால் நாங்கள் அதை ரொம்ப விருப்பமாக கேட்டிருக்கோம். காலையில் சாமி பாட்டு அப்போ வைப்பாங்க, அதெல்லாம் கேட்டிருக்கோம். அப்புறம் நியூஸ் தான் அவங்க வச்சுட்டே இருப்பாங்க, டிரான்சிஸ்டர் அதெல்லாம் அவங்க அதை தூக்கிட்டே அலைவாங்க. அப்போ பாடல் கதைகள் சின்ன பிள்ளைகளுக்கு உண்டான ப்ரோக்ராம்லாம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அது போடுறதுக்கு நாம் வேணுமா, எங்கள் அண்ணன் அவன் சினிமா பாடல் பார்க்கணுமா, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்றுக்கு விரும்பி இருக்கும்.
0: அந்த காலத்தில் ரேடியோ கேட்டதுக்கும் இப்போவும் எஃப்எம் ரேடியோ இருக்குது, இப்போ எல்லோரும் மொபைல்லையும் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
1: எப்போ மாது இது கதைகள் கேட்கும்போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து. ஆல்
0: இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
1: ஆகாஷ்வாணின்னு சொல்லி அந்த நியூஸ் ஆரம்பிக்கும் போது சந்தோஷ் நாராயண சுவாமியா டோனே, அது ஒரு தோரணை அந்த மாதிரி இருக்கும், அதுதான் ஞாபகம் வருது எனக்கு.
0: வணக்கம், நாங்கள் ஆல் இண்டியா ரேடியோலேருந்து வரோம். எங்கேருந்து வர்றீங்க? ஆல் இண்டியா ரேடியோ நீங்கள் கேட்ட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா, அந்த நினைவுகளை எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
2: திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். நான் ஆல் இந்தியா ரேடியோ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருப்பேன், இப்போதைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன்.
0: எந்த நேரத்துலலாம் நீங்கள் ரேடியோ கேட்டிருக்கீங்க?
2: வீட்டில் எல்லாருமே, எங்கள் குடும்பத்தில் எல்லா ஆட்களுமே ரேடியோ கேட்போம். எல்லா நிகழ்ச்சியும் குடும்பமான வரை கேட்போம். வேலை எல்லா நேரம் ஃப்ரீயாக இருந்ததில் வானொலி நிகழ்ச்சி தான் கேட்டுருப்போம்.
0: ரேடியோவில் பாடல்கள் தவிர்த்து வேற என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
2: நிறைய நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். இப்போ உள்ள காலங்களில் கொஞ்சம் திரைக்கதைகள், திரை இசை, சினிமா பாட்டுகள் அதான் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருப்போம். நிறைய நிகழ்ச்சிகளும் கேட்டிருக்கோம்.
0: தேங்க்யூ சார். சார், உங்க பேர் சொல்லுங்க. இந்த ஊர்ல இருந்து ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? அந்த ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட நினைவுகள், அந்த அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா?
3: என் பேர் ஜெயராஜ். என்னுடைய சொந்த ஊர் வந்து புளியம்பட்டி பக்கத்தில் அக்காணிக்க முடியுங்க, சிறிய வில்லேஜ். அங்கே வந்து மேக்ஸிமம் நியூஸ் தான் நாங்கள் கேட்குறோம்.
0: நீங்கள் எந்த வயசுல இருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிங்க? சின்ன வயசுல கேட்டீங்கன்னு சொன்னீங்க.
3: நான் 6 படிக்கும் போது நினைக்கிறேன், அப்போ வந்து கேட்டுட்டு இருக்கோம். இல்லை, செய்தி மட்டும்தான், மேக்ஸிமம் செய்தி மட்டும் தான் கேட்போம். வேற சினிமா பாடலாம் நாங்கள் எதுவும் விரும்பி கேட்க மாட்டோம். என்ன சேனல் அந்த உழவர் உலகமா, அது விரும்பி கேட்போம். கிராமனால அதையும் விரும்பி கேட்போம். இல்லை, வேற எதுவும் கேட்க மாட்டோம். இந்த
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இந்த ஊர்ல இருந்து
4: வரீங்க? சீனிவாசன்ல குடியிருக்கேன், திருநெல்வேலி.
0: எந்த வயசுல இருந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சு?
4: 61-62 இருக்கும்.
0: டிவி வர்றதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லயும் ரேடியோ தான் கேட்டிருந்திருப்போம். செய்திகள் எல்லாமே நம்ம அதுல தான் கேட்டிருந்திருப்போம். அந்த காலத்துல எல்லாம் செய்திகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னால ரேடியோ தான் கேட்டிருக்கோம்.
4: ஆமா, எல்லா நியூஸும் அதுலதான் தெரியும். பேப்பர் கூட அப்புறம் ஜாஸ்தி வாங்குறது கிடையாது. நியூஸ் அதான் அப்போ அதில் போடுறப்ப கேட்போம். மற்ற படங்கள் எல்லா பாட்டுமே கேட்போம்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
1: என் பேர் என் முருகன், முத்தாலாங்குறிச்சி. டெய்லரிங் ஷாப் வேலை வாங்க.
0: வானொலியெல்லாம் கேட்டிருக்கீங்களா?
1: கண்டிப்பாக கேட்போம், கேட்போம், கேட்டிருக்கேங்க, அடிக்கடி கேட்போம்.
0: என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் கேட்டிருக்கிறீங்க?
1: சாயங்காலம் மெயினாக செய்தி வாசிப்பாங்க, பக்தி பாடல் போடுவாங்க, அதெல்லாம் கேட்போம்.
0: இப்போ கேட்க ஆரம்பிச்சிங்க?
1: 6-7 வயசுல வந்து அப்போ டிவிலாம் கிடையாது, வானொலி பாட்டு கேட்கக்காண்டியே இத்தனை மணிக்கு பழைய பாடல் போடுவாங்க அப்படின்னு அதுக்காண்டியே நாங்கள் வெயிட் பண்ணுவோம்.
0: வீட்லயே ரேடியோ வந்து எதுல நீங்க ரேடியோ கேட்டிருக்கீங்க? முந்தி வந்து பெருசா அதுக்குன்னு ஒரு ரேடியோ வச்சிருப்பாங்களே வீட்டுல, அந்த மாதிரி
1: மரக்கட்டை.

0: இது மாதிரி இருக்கும் வானொலி ரேடியோ அதில் தான் கேட்பாங்க. செய்தி எல்லாமே கலந்து வர்றதுனால கண்டிப்பாக கொஞ்சம் கேட்க நல்லா இருக்கும். நாட்டு நடப்பு செய்திகள் சொல்லுவாங்க, அடுத்த பழைய பாடல்கள் மெனக்கட்டு 6 மணிக்கு மேல கண்டிப்பாக வைப்பாங்க, கேட்போம்.
1: மற்றவங்க உங்க வீட்டில் உள்ளவங்களாம் ரேடியோ கேட்டிருக்காங்களா?
0: நாங்கள் வந்து அந்த டைம் டிவிலாம் கிடையாது கிராமத்தில், ரேடியோ கேட்காண்டி ஒரு வீட்டில் ரெண்டு வீட்டில் இருக்கும், பாட்டு கேட்கக்காண்டியே நாங்கள் போய் அங்கே இருப்போங்க. விருப்பம் பாடல் மத்தியானம் போடுவாங்க, அது கேட்போம்.

0: கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாசவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷ்வாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு வி சிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: இதுவரை இடம்பெற்றது புத்தம் புது காலை. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அன்றாட வாழ்க்கையில் யோகா முறையை கடைபிடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் உகந்ததென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறையினர் வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலம் மிசாபர்பூரில் நேற்றிரவு தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடைந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. தமிழகத்தில் மக்களிடையே நல்லிணக்கம், சட்டம் ஒழுங்கு, மகளிர் நலன் மற்றும் சிறுபான்மையினரின் உரிமைகள் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 19 தேதி ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் தனியார் நிதி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சி அருகே சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்தனர். பங்களாதேஷில் தட்டம்மை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 9:40. நேயர்கள் கேட்க இருப்பது
4: ஆர்கேஜி நெய் வழங்கும்
3: வசந்த அழைப்பு.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
5: ஆஹா, செம்ம வாசனை
6: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேய விருப்ப நேரலையில் உங்கள் விருப்ப பாடல் ஒலிக்க வேண்டுமா நேயர்களே? உடனே டயல் பண்ணுங்க 04652 என்ற இணைப்பு எண்ணுடன் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. இத்தோடு அலைபேசி எண்ணும் உங்களுக்காக 890 325 70 39. இந்த எண்களில் ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களது விருப்ப பாடலை கேட்கலாம். புத்தம்புது நேயர்களுக்கும் வாய்ப்பளிக்கும் விதமாக நீங்கள் ஒரு வாரம் விட்டு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அத்தோடு நிகழ்ச்சியில் புத்தம்புது நேயர்களும் அதிகம் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார் தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் வசந்த அழைப்பு.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? ராஜேஸ்வரி அம்மா. என்ன படத்துல என்ன பாடல் வேணும்
1: மேடம்? படம் வந்து தில்லமுல்லே, பாட்டு ராகங்கள் 16 உருவான வரலாறு, அந்த பாட்டு வேணும்.
0: வரலாறு பாட்டு வேணும் இல்லையா உங்களுக்கு? உருவான வரலாறு பாடல் மூலமா அந்த வரலாறு தெரிஞ்சுக்கலாம். நன்றிம்மா.
1: நன்றி அம்மா, நன்றி.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
0: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
0: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் குழு குழு ஏசி மேளா. நிகழ்ச்சி நேரம் இப்பொழுது 9:10:55. இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வணக்கம் வசந்த அழைப்பு. வணக்கம்மா. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கிறேன் சொல்ற அந்த பெண்மணியோட பேரு எந்த ஊரு? உங்க தங்கச்சிக்கு பேரு கிரிஜாவா? சரி, நீங்க மட்டும்தான். சரி, என்ன படத்துல என்ன பாடல் வேணுமா?
4: பிச்சைக்காரன் படத்துல இருந்து
3: பாடலை கேட்கலாம். நன்றிம்மா.

0: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: போச்சுவோம் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
4: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
3: எங்க?
4: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
3: ஹா?
4: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்.
3: நோ ப்ரோக்கரேஜ்,
4: நோ ஹிடன் ஃபீஸ்.
3: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல, ஆப்க்கு.
4: RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். வசந்த அழைப்பில் அடுத்து பங்கேற்க காத்திருக்கும் நேயர், வணக்கம் வசந்த அழைப்பு.
7: வணக்கம்மா, நான் அன்பான காலை வணக்கம் நிலையக்கார அனைவருக்கும்.
6: வணக்கம், சொல்லுங்கம்மா.
7: கோவடையிலிருந்து கிருஷ்ணமல் பேசுறேன். எனக்கு வந்து இந்த சேவராட்டம் படத்துல இருந்து மதுரை மணல் மணக்கம் கம கம கம.
6: அப்படியா? மதுரை பழ பழக்குது பாடலை கேட்கலாம். உங்களுடைய விருப்ப பாடல் ஒரு குத்து பாடல், குத்து போடுவோம், பாடலை கேட்போம். நன்றிமா.
7: நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா. நேர்களை நேரம் இப்பொழுது 9:22. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேய விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: ஹலோ வணக்கம். நான்
0: பேசுங்கம்மா. என்ன படத்துல என்ன பாடல்?
1: படம் வந்து பூவெல்லாம் அந்த படத்துல இருந்து புதுமலர் தொட்டு செல்லும் காற்று கேட்டு.
0: மழை பெய்யற அந்த காலத்துல புதுமலர் தொட்டு செல்லும் காற்று இதமா தான் இருக்கும் இல்லையா?
1: ஈரமா தான் இருக்கும்.
0: இதமாகவும் இருக்கும்.
1: ஈரமாகவும் இதமாகவும் மனமாகவும் இருக்கும்.
0: கேட்கலாம். நன்றிம்மா.
1: நன்றி.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: இது நம்ம
2: முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
3: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
2: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
3: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
2: அது மட்டும் இல்ல, யூஜி ஆர்பிஜி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.

0: தலைப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
1: வணக்கம் வசந்த அழைப்பு.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். தோரங்களுக்கு முத்து ஆசிரியர்.
1: என்ன படத்துல என்ன பாடல் வேணும் சார்?
2: எனக்கு
1: கண்டிப்பா கேட்கலாம் சார். நன்றி,
2: வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

0: பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயவிருப்ப நேரலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கேற்க காத்திருக்கும் நேயர் வணக்கம். வசந்த அழைப்பு
2: நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு நாகலை.
1: என்ன ஊர் சார்?
2: சரலூர் நாகலை.
1: என்ன படத்துல என்ன பாடல் சார்?
2: எனக்கு வருஷம் எல்லாம் வசந்த படத்துல இருந்து முதல் முதல்
1: பாடலை கேட்போம். நன்றி சார்.
2: நன்றி மேடம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இந்த மதியம் 1:10 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள். ஹாய் ஸ்நேகிதியே, அம்மன் TRY TMT கம்பிகள், நோட்டீஸ் நோ ரிஸ்க்.
1: அம்மன் TRY TMT கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
2: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நேரம் இப்பொழுது 9:40:15. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேய விருப்ப நேர நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வசந்த அழைப்பு.
5: வணக்கம். நான் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டம் பார்த்தேன் வசந்தா. டிஸ்டன் மேடம்.
0: வசந்தாமா, என்ன ஊரு, என்ன ஒரு முறை சொல்லிருங்க.
5: பார்க்கநேரி.
0: பார்க்கநேரி, ஓகே. என்ன படத்துல, என்ன பாடல்மா?
5: பொன்மன செல்வன் படத்திலிருந்து பொட்டு வச்ச தங்க படம், அந்த பாட்டு.
0: பாடலை கேட்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க நம்பிக்கையில இந்த பாடல ஒளிபரப்புறோம். சொல்லுங்கம்மா.
5: நன்றி. நன்றி மேடம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம் டிக்கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
3: ஈடில்லா உன் உயிரே முதன்மையானது, உடைமைகள் அல்ல. இந்த ஒரு கருத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல முழுமையா உள்வாங்கி வச்சுக்கீங்க. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பப்படுறேன். ஒரு மீட்பு பணிக்கு நாங்கள் எங்களுடைய தீயணைப்பு வீரர்களோட எல்லாம் சென்றிருந்தோம். அந்த மீட்பு பணியில் ஒரு பள்ளி மாணவி ஒருத்தவங்க வந்து நீரில் வெள்ளப்பெருக்கு நேரத்தில் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இது எதனால ஏற்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுற்றுலா தலத்தில் அவங்க தன்னுடைய செருப்பை வந்து காலை வச்சு அலசியிருக்காங்க. அப்போ அந்த செருப்பு தவறி அந்த நீர்நிலையில் விழுந்துருது. அது ஒரு ஆறு, அந்த ஆறோடு அது அடிச்சுட்டு போகுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ என்னுடைய செருப்புங்கிற இதில் உடனே தவறி போய் கீழே அது உள்ளாடி விழுந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களை மீட்பு நடவடிக்கை பண்ணுறதுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. இது எதற்காக சொல்ல வந்தேன்னா, குழந்தைகள் எப்போவுமே தங்களுடைய நினைவில் ஒன்று வச்சுக்குங்க, எந்த ஒரு பெரும் கூட்டமாகட்டும், ஒரு கூட்டத்திலேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு விபத்துகள் ஏற்படும் போது உங்கள் உயிரை விட வேற எதுவும் முக்கியம் இல்லை. அந்த உயிரை தற்காத்ததற்கு என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோமோ அதை செயல்படுத்த வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு பெருங்கூட்டத்தில் ஸ்டாம்பர்ட் ஆகும், நெருக்கடி வரும். அந்த நேரத்தில் தன்னுடைய கையில் இருந்த பொருட்களோ அல்லது ஒரு சின்ன நகைகளோ அல்லது பணங்களோ ஏதோ கீழே விழுந்தாச்சுன்னா நீங்க குனிந்தீர்கள் என்றால் நமக்கு வந்து அந்த கூட்டம் மூலமாக பெரிய சேதம், நம்ம உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அதனால ஒவ்வொரு ஒரு சூழலிலும் உங்க உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்காக தான் என்னன்னா, ஈடில்லா உன் உயிரே முதன்மையானது, உடைமைகள் அல்ல. ஒரு விபத்து அல்லது ஆபத்து நேரும்போது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதில் தான் மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும். அதை விடுத்து எந்த விதமான உடைமைகளா இருந்தாலும் அதை காப்பாற்றுவதற்கு நீங்கள் நிச்சயம் முன்னுரிமை அளிக்கக்கூடாது.
2: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம் டிக்கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: நேரம் இப்பொழுது 9:48. இந்த நேரத்தில் வசந்த அழைப்பில் தனது விருப்ப பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
5: வணக்கம்,
4: சொல்லுங்க சார்.
5: நான் மணிகண்டன், செட்டியார் மடம்.
4: என்ன படத்தில் பாடல் சார்?
5: எனக்கு ஜி படத்தோட கோவில் மண்.
4: கேட்கலாம். நன்றி சார்.
5: நன்றி.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இந்த மதியம் 1:10 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் ஹாய் சிநேகிதியே. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.
0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: வணக்கம் வசந்த் அழைப்பு.
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ஆமா,
0: ஏன் இந்த
1: ஏன்
0: சோகமா
1: இன்னைக்கு
0: பேசின மாதிரி இருக்கு?
1: மழை நேரம் வந்தானே.
0: வானொலியின்
1: மழை
0: ஒலி அளவை
1: வரட்டும்.
0: நீங்க குறைக்கணும்.
1: சரி, மழை வரட்டும்.
0: எல்லா நேயர்களுக்கும் இந்த தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சிகளை பங்கேற்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். நீங்க வந்து உங்களுடைய வானொலியின் ஒலி அளவை குறைச்சிட்டு தான் நீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்யணும். இப்ப குறைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானம்மா? சரி. இப்போ உங்களுடைய பெயரையும் ஊரையும் சொல்லலாமா?
1: இளங்கடையிலிருந்து ரைமா அம்மா பேசுறேன்.
0: பேசுங்கள்.
1: படம் வந்து பௌர்ணமி அலைகள், பாடல் வந்து நிழல் தேடி வந்தேன்.
0: மழையில வந்து ஓரமா மழைப்படாம ஒரு ஓரத்துல வருவாங்க, நீங்க வெயிலுக்காக நிழல் தேடி வந்தீங்களா?
1: இல்ல, மழை மேகமே வா தேன்மலை அந்த பாடல்ல வருது.
0: ஓ, அதற்காகத்தான் இந்த பாடலை விரும்பி கேக்குறீங்க.
1: கண்டிப்பா
0: உங்களுடைய விருப்ப பாடல் எல்லோரும் கேட்டு ரசிக்கலாம். நன்றிம்மா.
1: நன்றி.

0: பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயிருப்ப நிரலை. இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். அன்றாட வாழ்க்கையில் யோகா முறையை கடைபிடிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் உகந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழுவின் 2வது கூட்டம் வாரணாசியில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு தனியார் துறையினர் வேலைவாய்ப்பு வழங்க ஊக்கப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் நேற்றிரவு தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் கோடை விடுமுறை நிறைவடைந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஈரோட்டில் சாய தொழிற்சாலைகளில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்து விதிகளை மீறி செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழக சட்டத்துறை செயலாளராக திருமதி சுமதி நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சிராப்பள்ளி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அதிவிரைவு சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கத்திலும் இம்மாதம் 9, 16, 23 மற்றும் 30 தேதிகளில் நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இம்மாதம் 19 தேதி ஓய்வூதியதாரர்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள மழை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விவசாய நிலத்தில் அறுந்து கிடந்த மின்சார கம்பியை மிதித்த பள்ளிச்சிறுவன் ஒருவன் உயிரிழந்தான். பசு ஒன்றும் உயிரிழந்தது. பங்களாதேஷில் தட்டம்மை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கலியாந்தா போனாச்சா தாய்லாந்தின் இசாரு இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: நேரம் இப்பொழுது 10:02. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நீங்கள் கேட்க இருப்பது குண்டக்க மண்டக்க.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: யும் வரவேற்கிறோம்.
1: வாங்க மக்கா வாங்க.
0: பாட்டெல்லாம் போட்டு வெல்கம் பண்ணிட்டீங்க, சூப்பர் சூப்பர். சரி, நேயர்களுக்கு என்னென்ன சுற்று இருக்கு அப்படின்னு சொல்லிடலாமா?
2: கண்டிப்பா. முதல் சுற்று
0: ஆஹா சுற்று. இந்த சுற்றுல நம்ம என்ன கொடுப்போம், நேயர்கள் என்ன சொல்லணும் சொல்லுங்க.
2: என்ன கொடுப்போம்னா, ஒரு நாப்பிரட்சி வாக்கியம், டங் ட்விஸ்டர், இது கொடுப்போம். அதை சொல்லணும்.
0: அடுத்து நேயர்கள் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, 5 முறை வேகமா சொல்லணும்.
2: அடுத்த சுற்று அசத்தல் சுற்று.
0: அதில் நேயர்கள் வந்து என்ன செஞ்சு அசத்தணும்னு சொல்லுங்க.
2: அதாவது ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு டயலாக் வசனத்தை நம்ம ஒலிபரப்புவோம். அந்த வசனத்தை கேட்டுட்டு அவங்க வந்து உள்வாங்கி கொண்டு குறிப்பெடுத்து கொண்டோ எடுத்து வச்சுட்டு அதை வந்து சிரிச்சுட்டு ஒரு முறை சொல்லணும், கோபமா ஒரு முறை சொல்லணும், அழுதுட்டு சொல்லணும். மூன்றாவதாக
0: போன்லயே அவங்களுடைய நடிப்பு திறமையை காட்டணும்.
2: எஸ் எஸ் எஸ் அதேதான். மூன்றாவது கலக்கல் சுற்று. ஒரு தலைப்பு அல்லது ஒரு வந்து ஒரு பொருளோட பெயரை சொல்லுவோம். அந்த பொருளாகவே நீங்க மாறி அந்த பொருளோ பற்றியோ அந்த உங்களுடைய ஆதங்கத்தையோ அந்த பொருள் பேசணும்,
0: பேசும்
2: உங்களுடைய கற்பனை திறனை இதில் காட்ட வேண்டும்.
0: அப்ப பாத்தீங்கன்னா, இதுல ஆஹா சுற்றுல நா பரீட்சி வாக்கிய மூலமா அவங்களுடைய தமிழ் திறமையை வந்து அந்த வார்த்தை ஜாலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது சுற்றுல என்ன தெரிஞ்சுக்கிறோம், அவங்களுடைய நடிப்பு திறமையை தெரிஞ்சுக்கிறோம். மூன்றாவது சுற்றுல அவங்களுடைய கற்பனை திறமையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ ஆல் இன் ஒன், எல்லாமே ஃபன் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி இதோ ஆரம்பமாகிறது. நேர்கள்
2: இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உங்களுக்கு தொலைபேசி எண்களை முதல்ல சொல்றோம்.
0: 260-2240 அல்லது 290-7222. இந்த ரெண்டு நம்பர்ல எதுல வேணாலும் நீங்க கால் பண்ணலாம். அதற்கு முன்னிலைப்பா நீங்க ஆட் பண்ண வேண்டிய நம்பர் 04652.
2: அலைபேசி 890-325-7039. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் உங்களுக்காக 890-325-7039. தொடர்பு கொள்ள வாய்ப்பு இல்லையா? நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணுங்களேன். நிகழ்ச்சியில வந்து முதல் சுற்றுக்கு செல்லலாமா?
0: செல்லலாம்.
2: வந்து வண்ணம் இருக்கு.
0: நா பரீட்சி வாக்கியம் என்ன அப்படின்னு சொல்லிருந்தேன்.
2: முதல் சுற்று தான் ஆஹா சுற்று. அதற்கான நா பரீட்சி வாக்கியம் என்னன்னா, மஞ்சள் மிளகாய் மடியில் விழ, மடியில் விழுந்த மிளகாயை மிளகாயை மங்கை எடுத்தாள்.
0: மஞ்சள் மிளகாய் மடியில் விழ, மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தாள்.
2: இதை எளிதா சொல்லிடலாம், ஆனா தொடர்ந்து வேகமாக சொல்லும் போது எளிதாக இருக்குமா? உச்சரிப்பு சரியாக இருக்குமா? அந்த லகரம் ழகரம் சரியாக இருக்குமா அப்படிங்கிற நம்பிக்கையோடு நேயர்கள் கலந்துக்குவாங்க. கலந்துட்டு அவங்க வந்து மற்ற நேயர்களுடைய பாராட்டையும் அள்ளி செல்லலாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக.
0: நேர்களை வாங்க, உங்களுக்கான நாப்பிரட்சி வாக்கியம் கொடுத்துட்டோம். மஞ்சள் மிளகாய் மடியில் விழ, மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தாள். இத 5 முறை வேக வேக வேகமா சொல்ல போறீங்க. அழகான உச்சரிப்பு.
2: காலம் கருதி நீங்க ஒரு 2 முறை வேக வேகமாக சொல்ல முடியுமா?
0: மஞ்சள் மிளகாய் மடியில் விழ, மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தாள்.
2: அதற்கு முன்னதாக மடியில் விழுந்த மிளகாய் எடுக்கிற முன் நேர்கள் வந்துட்டாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். குண்டக்க மண்டக்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உங்களுடைய வானொலியின் ஒலி அளவை குறைக்கணும். உங்களுடைய வானொலி சத்தம் எங்களுக்கு கேக்குது, ஆனா நீங்க பேசுற சத்தம் தான் கேட்க மாட்டேங்குது.
0: வணக்கம்.
2: இது குண்டக்க மண்டக்க டைட்டில் கேத்த மாதிரி ஆயிடுச்சு.
0: ஆரம்பமே குண்டக்க மண்டக்கவா இருக்குல்ல. வணக்கம்
2: சொல்லுங்கம்மா.
3: வணக்கம்.
0: மஞ்சள்
2: மிளகாய் மடியில் விழ, மடியில் விழுந்த மிளகாய் மங்கை எடுத்தாள். அந்த மிளகாய் விழ, இதுதான் முக்கியமா நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும். சரியா.

0: அது மட்டும் இல்ல, வேகமும் வேணும்.
1: மஞ்சள் மிளகாய் மடியில் விழா, மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தா. மஞ்சள் மிளகாய் மடியில் விழா, மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தா. மஞ்சள் மிளகாய் மடியில் விழா, மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தா. மஞ்சள் மிளகாய் மடியில் விழா, மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தா. மஞ்சள் மிளகாய் மடியில் விழா, மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தா. மஞ்சள் மிளகாய் மடியில் விழா, மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தா.
2: சூப்பர். ஆனா ஒரு இடத்துல மடியில் விழுந்த சரியா வரல, இருந்தாலும் என்ன அழகா முயற்சி பண்ணீங்க.
0: மடியில் விழுந்துச்சா மங்கள் விழுந்தால கரெக்டா சொன்னாங்க இல்லையா, சூப்பரா
1: சொன்னாங்க.
2: ஓஹோ, ஆஹா,
0: இட்ஸ் ஓகே. நான் இவ்வளவு ஸ்பீடா சொல்லும் போது யாருக்குனாலும் கொஞ்சம் அங்கங்க
2: சொன்னீங்கம்மா,
0: சூப்பரா சொன்ன.
2: முதல் நேரா பங்கேற்று
0: வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்மா.
2: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கிறாங்க இல்லையா? வணக்கம்,
2: வணக்கம். இதேதான் போயிட்டு இருக்குமா? இது வணக்கம் சுற்று வச்சுக்கலாமா?
0: ஆகா
2: சுற்றுல வந்து வணக்கம் சுற்றுக்கு வருகை தர இருப்பவர் யார்? நாங்க இப்ப வணக்கம் சொல்ல மாட்டோம், வணக்கமே சொல்ல மாட்டோம்.
0: வணக்கம் சொல்லட்டும்ல,
2: அதை சொல்லி சொல்லி வணக்கமே 9 நேரம் சொல்லிடுவோம். அந்த முன்னாடி குண்டக்க மண்டக்க நிகழ்ச்சியில அடுத்த நேர் பங்கேற்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பாடலை கேட்டுருவோம்.
0: ஓகே,

0: நாகர்கோயில்
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: நேரம் இப்பொழுது 10:15:25.
7: கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறது குமரி எஃப்எம் 101 இருந்து இது கூண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி.
6: நிகழ்ச்சியில முதல் சுற்று,
7: ஆஹா சுற்று,
6: அதுல வந்து ஒரே ஒரு நேயர் தான் வந்து அழகாக பங்கேற்றாங்க. அடுத்த நேயர்களுக்கு இனி வாய்ப்பு கிடைக்குதா தெரிஞ்சுக்கலாம்.
7: வணக்கம்.
8: ஹலோ,
7: வணக்கம்
8: மேடம்.
7: நலமா இருக்கேன். நீங்க நலமா?
8: நல்ல மேடம்.
7: யாருமா, எங்க இருந்து பேசுறீங்க?
8: பூவங்காபுரத்து சுப்புலட்சுமி.
7: சுப்புலட்சுமி எங்க இருந்துமா?
8: பூவங்காபுரம்.
7: ஓகே,
6: பூவங்காமரம் எந்த ஊர் பக்கம் இருக்கு?
8: பூவங்காபுரம்.
7: ஓகே, பூவங்காபுரம்
6: எந்த பக்கம் இருக்கு?
8: அது சித்திரம் மணலிக்கரை.
7: மணலிக்கரை பக்கம்.
6: சரி, அழகான ஊரோட பெயரை வச்சிருக்கீங்க. சரி, உங்களுக்கு அந்த டங் ட்விஸ்டர் நாப்பிரட்சி வாக்கியத்தை இன்னொரு முறை உங்களுக்கு சொல்றோம். மஞ்சள் மிளகாய் மடியில் விழ, மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தாள். சொல்ல முடியுமா?
8: ஆ, சொல்லலாம். மஞ்சள் மிளகாய் மடியில் விழ, மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தாள். மஞ்சள் மிளகாய் மடியில் விழ, மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தாள். மஞ்சள்
7: மிளகாய்,
8: மஞ்சள் மிளகாய் மடியில் விழ, மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தாள். மஞ்சள் மிளகாய் மடியில் விழ, மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தாள். மஞ்சள் மிளகாய் மடியில் விழ, மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தாள்.
6: மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுக்கிறது கொஞ்சம் தேட வேண்டியது இருக்குல்ல.
7: மங்கை கொஞ்சம் மெதுவா எடுத்துட்டாள்.
6: நிகழ்ச்சியில பங்கேற்றீங்க, பாராட்டுகள். என்ன முறை வீட்டுல வந்து சொல்லி பாக்கணும், ஸ்பீடா சொல்லி பாக்கணும். ஸ்பீடா சொன்னாதானே நீங்க நிறைய தப்பு தவறுகள் வரும், நாங்க கண்டுபிடிப்போம். ஈஸியா இருக்கு, ஆனா ஸ்பீடா சொல்லணுமே. இருந்தாலும் வாழ்த்துக்கள். நன்றிமா.
8: நன்றிமா.
7: வணக்கம்.
6: வணக்கம். குண்டக்க மண்டக்க நிகழ்ச்சி, ஆஹா சுற்று. யாருங்கம்மா சிரிச்சுட்டே வரீங்க?
8: முத்துலட்சுமி
6: அம்மா.
7: லட்சுமி வந்தாங்க. இப்ப முத்துலட்சுமி, முத்துலட்சுமி அம்மா நலமா இருக்கிறீங்களா?
8: நலமா
7: இருக்க
6: வேண்டாம். நீங்க நலமா
7: இருக்கீங்களா? சமமா சமம், சொல்லுங்க பாக்கலாம். நான் பிரட்சி வாக்கியம்.
8: மஞ்சள் மிளகாய் மடியில் விழ, மடியில் விழுந்த மிளகாய மங்கை எடுத்தாள். மஞ்சள் மிளகாய் மடியில் விழ, மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தாள். மஞ்சள் மிளகாய் மடியில் விழ, மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தாள். மஞ்சள் மிளகாய் மடியில் விழ, மடியில் விழுந்த மிளகாய மங்கை எடுத்தாள். மஞ்சள் மிளகாய் மடியில் விழ, மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தாள்.
6: ஒருக்க மிளகாய் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு.
8: மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தாள். ஒரு தடவை மடியில் உள்ளத
7: எழுதிதானே வச்சிருப்பீங்க இல்லையா?
8: சரி, அனுமா
7: எழுதி வச்சிருக்கீங்களா? மனப்படமா சொல்லீங்களா?
8: எழுதி
7: வைக்கும்போது மடியில இப்படியே விட்டு
6: போச்சா? கொஞ்சம் விழங்கும் போது கொஞ்சம் நாக்கு பிறண்டுதான் வருது இல்ல. மஞ்சள் மிளகாய் மடியில் விழ, மடியில் விழுந்த மிளகாயை மங்கை எடுத்தாள். நன்றி. வணக்கம். குண்டக்க மண்டக்க நிகழ்ச்சி,
8: வணக்கம் மேடம்.

0: சொல்லுங்கம்மா.
1: பெரியவளையில இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: பட்டைய கிளப்புங்கள்.
1: சொல்றேன் மேடம். மஞ்சள் மிளகாய் மடியில் மடியில் விழ அடியில் விழுந்த மிளகாய் மங்கை எடுத்த மஞ்சள் மிளகாய் மடியில் மடியில் அடியில் விழுந்த மிளகாய் மங்கை எடுத்த மஞ்சள் மிளகாய் மடியில் விழ அடியில் விழுந்த மிளகாய் மங்கை எடுத்த மஞ்சள் மிளகாய் மடியில் விழ அடியில் விழுந்த மிளகாய் மங்கை எடுத்த மஞ்சள் மிளகாய் மடியில் விழ அடியில் விழுந்த மிளகாய் மங்கை எடுத்த மஞ்சள் மிளகாய் மடியில் விழ மடியில் விழுந்த மிளகாய் மங்கை எடுத்த மஞ்சள் மிளகாய் மடியில் விழ மடியில் விழுந்த மிளகாய் மங்கை எடுத்த மஞ்சள் மிளகாய் மடியில் விழ மஞ்சள் மடியில் விழுந்த மிளகாய் மங்கை எடுத்தாரு.
2: ஆஹா, நிறைய போயிட்டே இருக்கு முடிச்சுடாம. வாழ்த்துக்கள்மா, பாராட்டுக்கள், நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் இணைப்புல இருக்கிறீங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வடசேரியில இருந்து லட்சுமிமா. புரிஞ்சது. வாழ்த்துக்கள்மா, நன்றி,
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: பெண்களா வந்துட்டு இருக்கீங்க?
2: வாங்கம்மா. ராஜேஸ்வரி அம்மா
4: சொல்லுங்க.
2: நீங்கதான் சொல்லணும், ஆஹா சுட்டுக்கு வந்திருக்கீங்க.
0: எல்லாரையும் பாடப்படுத்தது ரொம்ப நல்லா முயற்சி பண்ணீங்கம்மா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
7: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
8: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
7: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
8: உலகத்தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
7: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
8: போன் 7358737358.
9: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நிஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு. நிஷ் கன்னியாகுமரி.
10: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
11: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
10: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
11: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
10: சேர்க்கை நடைபெறுகிறது.
12: மாமா, என்னாச்சு?
13: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
12: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
14: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
15: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
16: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நஞ்சில்லா வேளாண்மையின் முக்கியத்துவம், முள்ளங்கினா விளை ஜே ஜோ பிரகாஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி, பாரத பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கன்னிப்பூ பருவத்தில் சாகுபடிக்கேற்ற நெல் ரகங்கள், திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர்.

0: நேர்களின் நேரம் இப்பொழுது 10:24, 40:00. குண்டக்க மண்டக நிகழ்ச்சியில் முதல் சுற்று ஆகா சுற்று
1: ஆஹாங்கிற மாதிரி அழகா சூப்பரா நிறைவடைஞ்சிருச்சு. இனி நாம செகண்ட் ரவுண்ட் போக போறோம். தட் இஸ் அசத்தல் சுற்று.
0: உங்களை அசத்தும் சுற்று இது என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கான டயலாக பிளே பண்றோம்.
1: கவனமா கேளுங்க.
2: என்னுடைய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. 5801076747. தட் இஸ் கேசவன். என் ஃபோன்ல இருந்து கால் வந்ததுன்னா ட்ரிங் ட்ரிங் வரைக்கெல்லாம் நீங்க விடக்கூடாது. ட்ருங்கும் போதே எடுத்தோம்.
0: எப்படி ஞாபகம் இருக்குதா? ஃபோன் நம்பர் தான் ஞாபகம் இருக்காது. இருந்தாலும் ஒரு முறை நேர்களுக்காக
2: என்னுடைய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. 5801076747. தட் இஸ் கேசவன். என் ஃபோன்ல இருந்து கால் வந்ததுன்னா
0: அதாவது ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 5801076747. தட் இஸ் கேசவன். மறக்காதீங்க, நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்க. சூப்பர்.
1: வெளிப்படுத்த போறீங்க. நாங்க கேட்டு ரசிக்க போறோம்.
0: வணக்கம். அசத்தல் சுற்றுக்கு வந்திருக்கும் நேயர் யார்? யார்?
1: நம்ம தான் அசந்து போயிட்டுமா?
0: வணக்கம். இன்னொரு முறை நேயர்களுக்காக சொல்லுவோமா? வந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களால் பேச இயலவில்லை என்று நினைக்கிறோம். வணக்கம்.

0: அசத்தல் சுற்று முத வந்து ஆகா சுற்று ஓஹோன்னு போச்சு முத தொடக்கத்துல. அதே மாதிரி அசத்தல் சுற்று வந்து அசத்தலா போகுதா என்னன்னு ஒரு பாடலை கேட்டு விட்டு வரலாமா, இல்ல டயலாக கேட்டு விட்டு மீண்டும் வரலாமா?
1: டயலாக் கொடுங்க ஒரு தடவை கூட நேர்களுக்காக. டயலாக்
0: வணக்கம், வந்துட்டாங்க.
1: வணக்கமா, வாங்க, யார் எங்கன்னு பேசுறீங்க?
2: மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர்.
0: பாருங்கள் ஐயா, வந்து டயலாக பேசுங்க ஐயா.
2: ஆமா மேம், நான் இது வரைக்கும் ஒரு 10 வாட்டி நான் கால் பண்ணிருப்பேன், 10 வாட்டி எடுத்துருக்கட்டை போட்டு.
0: இந்த இந்த ஒரு வாய்ப்புக்காகத்தான் அந்த 10 முறை
1: கேசவன்
0: மறந்துடாதீங்க,
1: ட்ரை பண்ணுங்க.
2: ஓகே, மேம் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாரு
1: மறந்துட்டேன். என்னோட ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கங்க.
0: இத நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும்.
2: என்னோட ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 5801076747. தட் இஸ் கேட்டவன்.
0: முதல் வாய்ப்பு
1: நடிப்பு
0: திறமையை காட்டுங்கள்.
2: என்னுடைய என்னுடைய பேர் தான் என்னுடைய ஃபோன் பண்ண உடனே ட்ரிங் ட்ரிங் அடிக்க கூடாது, ட்ரிங் அப்படிங்க பொழுது நீங்க எடுத்துனோம்
0: ட்ரிங்கும் போது. அடுத்து
2: அடுத்து என்னுடைய நம்பர்

0: நோட் பண்ணிக்கோங்க, 580107647 தட் இஸ் கேசவன். என்னுடைய போனை ட்ரிங் ட்ரிங் அப்படின்னு அடிக்கும்போது என்னுடைய போனை ட்ரிங் ட்ரிங் அப்படின்னு அடிக்க விடாதீங்க. ட்ரிங் அப்படின்னு ஒண்ணு எடுத்துடணும்.
1: சரியான வசனகர்த்தா. சரி,
2: இனி கோபம்
0: நீ கோபம் என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 580107647 கேசவன். என்னுடைய போனு ட்ரிங் ட்ரிங்னு என்னுடைய போன் அடிக்கும்போது
1: பேசுறீங்க. ஆனா சூப்பரா முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நடிப்பு சுட்டு, இது அசத்தல் சுட்டுல. அதனால டயலாக விட்டுட்டா நடிப்பு போயிடுமே. எனிகாவும் வாழ்த்துக்கள். நன்றி. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது
2: குண்டக்கம் அந்தக்க நேரில் நிகழ்ச்சி.
3: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மதியம் 1:10 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும். ஹாய் ஸ்நேகிதியே, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோட் வெஸ்ட் நோ ரிஸ்க்.
5: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோட் ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
7: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: குண்டக்க மண்டக்க இந்த நிகழ்ச்சியில இந்த ரெண்டாவது சுற்று அசத்தல் சுற்று. அசத்தல் சுற்றுல வந்து உங்களுக்கான வசனம் இதோ.
9: என்னுடைய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க, 5801-076747. தட் இஸ் கேசவன். என் போன்ல இருந்து கால் வந்ததுன்னா ட்ரிங் ட்ரிங் வரைக்கெல்லாம் நீங்க விடக்கூடாது, ட்ருக்கும் போதே எடுத்து.
8: எப்படி, என்னோட போன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 5801-076747. தட் இஸ் கே7. என் போன்ல இருந்து கால் வந்ததுனா ட்ரிங் ட்ரிங் வரைக்கும் நீங்க விடக்கூடாது, ட்ரிங் போதே எடுத்துடணும்.
10: எடுத்துடலாமா?
8: வணக்கம்.
11: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
8: ரொம்ப நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
11: ஆமா, இரண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள்.
8: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? பெயரையும் ஊரையும் சொல்லிருங்க சார்.
11: உவரங்காடு வியாபாரி, குமரி மாவட்டம். எழுத்துக்கள்ல தப்பே இருக்காது.

0: கிடையவே கிடையாது. நானும் யோசிக்கிறேன். நீங்க சொல்லவே இல்ல சார். போன் நம்பர் நீங்க பாட்டுக்கு ஒரு போன் டைரக்டரியே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி
1: ஓகே சார். அடுத்த உணர்ச்சி அழகை
2: அழகா பேசுறேன்.
0: ஐயோ எங்களுக்கு அழுகழுகையா வருது. சரி இனி கோபமாக சொல்லவும்.
2: என்னுடைய போன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. 5801076747 3837 ஒன்றிருந்து கால் பார்த்தீங்கன்னா பிறக்கி விடக்கூடாது வருமா?
0: இது தாங்காத ஐயா, தாங்காது. போன் நம்பர் வந்து செல்போன் நம்பர் வந்து
2: நீங்க
0: வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கணும் இந்த நேரத்துல.
1: அடுத்த நேரம் எடுக்கலாமா? வணக்கம். வடசேரில இருந்து பிரியங்கா. ரொம்ப அமைதியா பேசுறீங்களே. பேசிடலாமா?
0: நாங்க வந்து ஒரு முறை டயலாக பிளே பண்றோம் சரியா உங்களுக்காக. ஏன்னா அவர் வந்து போன் நம்பர் கொஞ்சம் அடிஷனலா எடுத்துட்டாரா, ஆனா கேசவனுக்கு ரொம்ப வருத்தம், அதனால அவர் திருப்பி ஒரு பிளே பண்ண சொல்றாரு. கேசவனை மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. பிளே இதோ பண்றோம்.
3: 5801076747 that is கேசவன். ஏன் போன்ல இருந்து கால் வந்ததுன்னா ட்ரிங் ட்ரிங் வரைக்கெல்லாம் நீங்க விடக்கூடாது. ட்ருங்கும் போதே எடுத்தோம். என்னுடைய போன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. 5801076747 that is கேசவன். ஏன் போன்ல இருந்து கால் வந்ததுன்னா ட்ரிங் ட்ரிங் வரைக்கெல்லாம் நீங்க விடக்கூடாது. ட்ருங்கும் போதே எடுத்தோம்.
0: சரியா, போன் நம்பரை மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. டயலாகையும் அப்படியே மறந்துடாதீங்க. மூன்று வித பாவனையோடு, குரல் பாவனையோடு நீங்க பேசணும். தொடங்குங்கம்மா. ஒரு எழுத்த கூட விடல. சரி,
1: அழகா சொன்னீங்கம்மா. அடுத்து அழுதுகிட்டேன்.
4: என்னுடைய போன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 5801076747 that is K7. என் போன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சுன்னா ட்ரிங் ட்ரிங் வர வெயிட் பண்ண கூடாது. ட்ரிங்ல போவே எடுத்துறணும்.
1: ஓகே ஓகே, எடுத்துறோம்.
0: அடுத்து கோவத்துல சொல்லுங்கம்மா.
5: என்னுடைய போன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 5801076747 that is K7. என் போன்ல இருந்து கால் வந்துச்சுன்னா ட்ரிங் ட்ரிங் வர வெயிட் பண்ண கூடாது.
0: ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஆனா ட்ரிங் ட்ரிங் வரையெல்லாம் வெயிட் இல்லை,
1: வரைக்கெல்லாம் நீங்க விடக்கூடாது.
0: ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் இந்த ஒரு லைனுக்காக அவரு வருத்தப்படுகிறார். இருந்தாலும்
1: பாராட்டுக்கள்.
0: ரொம்ப நல்லா நடிச்சீங்க சரியா, குரல் மூலமா நடிச்சீங்க. வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா.
5: நன்றி.
0: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். யாருமா, எங்க இருந்து பேசுறீங்க?
6: ராமன் சொல்லி குமாரி பேசுறேன்
0: மேடம். மழை வந்து பெண்கள் காட்டுல அதிகமா மழையா? பெண்கள் தான் நடிப்பு திலகங்களா இருக்காங்களா தெரியலையே. சொல்லுங்க என்னமாவுடையும் சொல்லலாம், உங்க சாய்ஸ். ஆனா வசனத்தை மட்டும் கரெக்டா
1: சொல்லுங்க.
0: கேசவங்கிற பேரை மறந்துடாதீங்க, அவ்வளவுதான்.
6: நம்பர் நம்புறேன், நோட் பண்ணிக்கிறேன்.

0: எடுத்துக்கணும்.
1: அங்க அழுதுட்டு இருக்காங்க, நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. கேசவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டைலாக்ஸ் வருது இல்ல.
2: நடிப்பு நல்லா நடிச்சீங்க, குரல்ல
1: நடிப்பு மட்டும் இல்ல, கதை வசன கர்த்தாவா எல்லாருமே மாறிட்டாங்க.
2: நல்ல கிரியேஷன் இதுல இருக்கு.
1: மூணாவது நீ தான் சொல்ல போறாங்க. கோபமா சொல்லுங்க,
2: கோபப்பட்டு சொல்லணும்.
1: அவர்
2: கோபப்பட்டுருவாரு. வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா.
2: வணக்கம். இன்னும் ஒரு முறை இந்த டயலாக நிறைவா சொல்லிட்டு போட்டுட்டு நேயர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்த
3: என்னுடைய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க, 5801076747. தட் இஸ் கேசவன். என் போன்ல இருந்து கால் வந்ததுன்னா ட்ரிங் ட்ரிங் வரைக்கெல்லாம் நீங்க விடக்கூடாது, ட்ருக்கும் போதே எடுத்து.
2: இன்னொரு முறை
3: என்னுடைய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க, 5801076747. தட் இஸ் கேசவன். என் போன்ல இருந்து கால் வந்ததுன்னா ட்ரிங் ட்ரிங் வரைக்கெல்லாம் நீங்க விடக்கூடாது, ட்ருக்கும் போதே எடுத்து.
2: எடுத்துட்டோம் ட்ருங்கும் போதே. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
2: கோபப்படாதீங்க கேசவன்.
4: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வந்தவர் யாருமா?
4: சவாலை கிருஷ்ணம்மாள்.
2: குறிச்சு
4: விடுங்க. 5801076747 இந்த இது டிங் டிங் அடிக்கிறது வேற விடாம டிங்னு அடிச்ச உடனே எடுத்துடணுமா, அதான் நல்லது.
2: ஆனா வந்து இந்த நம்பர் என்னமா, 5801076747 இந்த மாதிரி சுற்றுக்கள்ல நீங்க பங்கேற்கணும், உங்களுடைய நடிப்பு திறனை நாங்களும் கேட்கணும், ரசிக்கணும், இப்படி விழுந்து விழுந்து சிரிக்கணும்.
1: நன்றிமா.
2: நன்றி.
3: என்னுடைய போன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க, 5801076747.

0: தட் இஸ் கேசவன். என் போன்ல இருந்து கால் வந்ததுன்னா ட்ரிங் ட்ரிங் வரைக்கெல்லாம் நீங்க விடக்கூடாது, ட்ருங்கும் போதே எடுத்தோம்.
1: அப்பா ஆனா யாராவது இதை கரெக்டா சொன்னாங்களா இதே டயலாகு? இல்ல இல்ல, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சின்ன
2: நடிப்பு திறமையை வெளிப்படும் போது அவங்களுடைய
1: டயலாக் அவங்களுக்கு என்ன ஓனா வருதோ அந்த
2: சில இது நேரங்கள்ல வருவாங்க. அவரு வேகம் வரும்போது, கோபம் வரும்போது வந்து வார்த்தை கண்ணுக்கு தெரியாது, மைண்ட் இருக்காது. சிரிப்பு வரும்போதும் நம்ம சிரிச்சோமே மைக்கு முன்னு இருக்கோம் நினைச்சா சிரிச்சோம், அந்த மாதிரி ஒரு உத்வேகம் வரும்போது அந்த வார்த்தைகள்.
1: ஆனா வந்து அர்த்தம் மாறல, எல்லாரும் கரெக்டா தான் சொன்னாங்க.
2: எல்லாரும் அடுத்த ஒரு பாடலை கேட்டுவிட்டு நம்ம வந்து நிறைவான சுற்று கலக்கல் சுற்றுக்கு செல்லலாம். பாடல் கேட்கலாம், இதோ உங்களுக்காக

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும். ஹாய் ஸ்நேகிதியே, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.
3: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: குமரி பண்பலை 101 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குண்டக்க மண்டக்க. இந்த நிகழ்ச்சியில நம்ம ரெண்டு சுற்று கடந்து வந்தாச்சு இல்லையா?
1: ஆமா,
0: ஆகா சுற்று, அசத்தல் சுற்று,
1: ரெண்டையும் அசத்தலா கடந்து வந்தாச்சு. அநேகரும்
0: அசத்தலா பங்கேட்டாங்க, ஆஹா ஓஹோன்னு சொல்லும்படியா இருந்துச்சு நிகழ்ச்சி. நாங்க நம்புறோம், நேர்களே நீங்க சொல்லுங்க.
1: அடுத்த சுற்று கலக்கலான சுற்று, கலக்கல் சுற்று.
0: கலக்கல் சுற்றுல வந்து நேர்கள் யாரா மாறி வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு இது சொல்றேன். அதாவது இவர் வந்து யாருன்னா 5 அடுத்தவர்,
1: 6-7
0: முந்தியவர்.
1: நாங்களும் சொல்லிட்டோமே 6-னு.
0: ஆறா மாறி என்ன பேச முடியும்? ஆறா ஓடணும் அடி சொல்லிட்டீங்களா? இன்னைக்கே பேப்பர் குவெஸ்சன் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு பில்டப் பண்ணலாம்னு பார்த்து டக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓ, இது ரொம்ப கஷ்டம் இல்லையோ? 5 அடுத்தவர்னா 6-தான்.
1: நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, 6 தன் வரலாறு கூறுதல் அப்படின்னு கட்டுரை எல்லாம் எழுதியிருப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம மக்கள் எல்லாரும் 6 மாதிரி பேச போறாங்க.
0: இப்போ வந்து மழையின் காரணமாக 6 வெள்ளமா ஓடும். இவர்கள் வார்த்தையில என்ன ஜாலங்கள் ஓடுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். சொல்லுங்க ஐயா.
2: இருவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். சாரல் மலையோட நனைஞ்சிட்டு அந்த 6 பேசும் புதுக்குடியிருப்பு தமிழ் ரகமான 6.
1: வணக்கம் சார், வணக்கம் சார்.
2: என்னமா
1: வணக்கம் சொல்லுங்க.
2: நன்றியம்மா. அம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து நீர் தெளிந்த நீரோடையா இருந்துட்டு இருப்பமா. காட்டாட்டு வெள்ளம் வந்தாலும் சாதா வந்தாலும் என்னுடைய சீத்தம் கொஞ்சம் காட்டாட்டு வெள்ளம் சாதாவா நான் ஓடிட்டு இருப்பேன். காட்டாட்டு வெள்ளம் வந்துட்டுனா நான் கொஞ்சம் சீக்கிரமா ஓடுவேன். நான் வந்து நிறைய பேருக்கு குளிக்கிறதுக்கு மற்றபடி விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே பயன்படுற ஒரு மெயினான ஒரு ஒரு ஆள யாருன்னா நான் தாம்மா. நான் இல்லைன்னு உண்டுமானா நான் மட்டும் இருந்தா காணாது, அதுல நீர் இருக்கணும். அப்பதான் எனக்கு பேரு 6. இல்லாம இருந்தா என்னுடைய பேரு 6 இல்லம்மா. நீங்க சொன்ன அடுத்த 7 வரும். அதனால நீரோட இருக்கும்போது நான் பாக்குறதுக்கு மிகவும் அழகாக இருப்பேன். நான் வந்து மக்களுக்கு குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, விவசாயத்திற்கு, ஆகாயத்துக்கு நான் மலையாட்டு போற என்னுடைய ஆவிதான் வந்து மேகத்துக்கு மேகம் கொண்டு வந்து மழை கொண்டு வருது. ஆகையினால ஆறுகள்ல இப்ப வந்து நிறைய இந்த கழிவுகளை போடும் போது என்னுடைய உடல்நலம் ரொம்ப பாதிக்குது.
0: சொல்லுவீங்க நினைச்சு.
2: உண்மையாகவே மக்கள் வந்து இந்த ஆத்துல குளத்துல இந்த நீர்நிலைகள்ல
1: இந்த மாதிரி
2: கழிவுகளை போடாம இருந்தாச்சுமானா நான் ஆரோக்கியமா இருப்பேன், பிறருக்கும் ஆரோக்கியம்
0: கொடுப்பேன்.
2: மக்களாகிய நீங்க இந்த மாதிரி நீரோடைகள்ல எந்த இதுவுமே செய்யாம இருந்தேன்னு உண்டுமானா நான் ஆரோக்கியமானவன் என்று கூறி என்னுடைய ஒரே குமரி பொந்தலைக்கு அன்பு சகோதரிக்கு நிறைவு
0: செய்யறேன். உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. வாழ்த்துக்கள்.
1: தலைப்பு கொடுத்த உடனே வந்து கடகடகடகடன்னு பேசிட்டாரு. வாழ்த்துக்கள் சார், நன்றி.
2: நன்றி அம்மா. நன்றி.
1: அடுத்த 6 எங்க இருந்து வருது? எந்த ஊர்ல இருந்து வருது இந்த 6? வணக்கம்.
3: வணக்கம். நான் நாகர்கோவிலில் ஓடிக்கொண்டிருக்கும் மந்திரமூர்த்திங்கிற 6 பேசுறேன்.
1: வாங்க 6 வாங்க.
3: நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னாங்களே, எல்லா விஷயத்துக்கும் நான் நீர் தானே முக்கியம். அந்த நீர் வந்து எங்க கிட்ட இருந்துதான் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. நீங்களும்

0: அப்படித்தான், நீங்க எல்லாரும் அப்படித்தான். அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து பேர் வந்து ஜென்ஸ் பேரு ரொம்ப கம்மியா தான் வச்சுட்டாங்க, லேடிஸ் பேர் தான் நிறைய வச்சிருக்காங்க. சரஸ்வதி, நர்மதை, யமுனா, கங்கா, காவேரி அப்படின்னு பெண்கள் பேர் தான் இருக்கிறது. நம்ம மாவட்டத்துல ஓடி இருக்க ஒரு வார்த்தைக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான பேரு எங்களுக்கு வச்சிருக்காங்க. பழையாறுன்னு வச்சிருக்காங்க, பழையாறு, சிச்சாறு சொல்லிட்டு நம்ம மாவட்டத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல ஓடுற ஆடு எங்களுக்கு வச்சிருக்க பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. அப்புறம் வந்து நாங்கள் வந்து கரை புரண்டு ஓடுவோம். எப்போ இப்ப மழை பெஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா இப்ப கரை புரண்டு ஓடுவோம். அப்புறம் வந்து நாங்க கரை புரண்டு ஓடுறத எங்களுக்கு அணை கட்டி எங்களை வந்து சிறை பிடிச்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் அவசியத்துக்கு நாங்க உதவோம் பாத்தீங்கன்னா அதனாலதான் இந்த சிறை பிடிச்சாங்க. அப்படி ஆறு எண்ணத்தில் கூட ஆறு இருக்கிற ஆறுதல் இருக்கிறது, எண்ணுக்கு ஆறு இருக்கிறது. எங்களில் நாங்கள் ஆறு ஆறுதலாக எல்லாருக்கும் ஆறாக ஓட்டு இருக்கிறோம்.
1: சூப்பர் ஆறு சார், ரொம்ப நன்றி சார். வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் போகிறது சந்திரா ஆறு பேசுவோம்.
3: சந்திரா ஆறு
1: எந்த ஊருமா?
2: சோபாலையில இருந்து
1: சந்திரா ஆறு. பெண் ஆறுதான் இது இல்லையா? சொல்லுங்க.
2: நான் எப்படி வருவேன் தெரியுமாமா? பாச வருவோமா, காடு மலை எல்லாம் கடந்து அப்படியே நதியமா போவாமா. என் மேல எல்லாரும் எல்லாரும் குளிப்பாங்க. சின்ன பசங்க எல்லாம் மீன் பிடிச்சு விளையாடுவாங்கம்மா. அவ்வளவு ஹேப்பியா ஓடி விளையாடி விளையாடி வச்சு குளிப்பாங்கம்மா. ரொம்ப தனியா நான் நிறைய போட்டவங்க அதுவா குளிக்க பயப்படுவாங்கம்மா மக்கள். நான் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்மா. வயலு வயலுக்கெல்லாம் பாசம் நல்லாவும் வாங்கிக்காவும்மா. எல்லாத்துக்கும் ஆறு ரொம்ப முக்கியம்மா. அதுல தண்ணி போனா ஒரே கொண்டாட்டம் தான்மா எல்லாத்துக்கும். நேரம் தண்ணி நான் போனா எல்லாத்தையும் கொண்டாட்டம் தான்மா.
1: ஆறு ஆறு சார், ஆறு மேம், ஆறு மேம். உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள், ஒரு மனிதனா ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். சின்ன பசங்க தெரியாதவங்க யாராவது வெள்ளத்துல உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா பத்திரமா கரையாத்துங்க. ஆறு மேம், ஆறு மேம், அவங்களை கஷ்டப்படுத்திடாதீங்க மேம்.
3: அவங்க இருந்து வெள்ளமா போகும்போது அவங்க கண்ட்ரோல் அவங்களே இருக்க மாட்டாங்களே, இல்ல மேம்?
1: கண்ட்ரோல் இருக்கிறதுக்காக தான் ஆறுக்கெல்லாம் பெண்கள் பேர் வச்சிருக்கு இல்லையா? பெண்களோட பேர் வச்சிருக்கு. அதனால நீங்க பொறுமையா போய் சிக்கனவங்கள காப்பாத்திருவீங்க, அம்மா மாதிரி காப்பாத்திருவீங்கன்னு சொல்லிட்டு
3: அழகா பேசுனீங்கம்மா.
1: நன்றி யாரு?
2: நன்றிமா, நன்றிமா.
1: வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். எந்த ஆறு எந்த ஊர்ல இருந்து?
4: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலாசன் ஆறு பேசுகிறேன். நான் பொதுவா வந்து மலை பிரதேசங்களில் சின்ன சின்ன தோடுகளா உற்பத்தி ஆகி பெரிய ஆறாகி அப்படின்னு கடல் எங்க பள்ளம் எடுக்கோ பள்ளம் பார்த்து பாஞ்சு கடல கடலுக்குள்ள போய் சேர்றதுதான் என்னுடைய வழக்கம். என்ன பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. ஆகா, சொல்ல மருதி வந்துன்னா பக்கத்துல இருக்கிற வீடு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுவாங்க, வேற இடத்துக்கு குடி போயிடுவாங்க. ஆனா நான் எல்லா வரைக்கும் உதவிகரமா இருக்கிறேன். எப்படி உதவிகரமா இருக்கிறேன்னா, பாசனத்துக்கு மக்களுடைய பாசனம் உழவு தொழில் இந்த மாதிரி தொழில் செய்வதற்கு வந்து நான் மிகுந்த பயனா இருக்கிறேன். என்ன நம்பி எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்பி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நிகழ்ச்சியில வந்து அழகாக இந்த கலக்கல் சுற்றுல வந்து கலக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு நேயருக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு.
3: வணக்கம். நிகழ்ச்சியை நிறைவு. வணக்கம். நீங்கதான் சொல்லணும்
1: சார். சொல்லுங்க சார், எந்த ஊர்ல இருந்து குமரி பண்பலைக்கு பாயிரீங்க சார்? எந்த ஊர் சார்? குடகு மலையிலிருந்து வரக்கூடிய ஆறா இது? வணக்கம். கடைசியில ஆறு வந்து இந்த மழை வெள்ளத்துல பாதி மாறி போயிடுச்சு. பெரு வெள்ளம் இல்லையா, ஆறு வந்து கரையை உடைச்சிட்டு.
3: ஆனா அவங்க எல்லாரும் சொல்லாத ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா, நம்ம வந்து வாழ்க்கையில என்ன வந்தாலும் எங்கேயும் தேங்கி நின்னுடாம அப்படியே நதி போல ஓடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம வந்து அப்படியே நின்றாம ஆறு மாதிரி நம்ம ஓடிட்டே இருக்கணும், தெளிந்த நீரோடை போல நம்ம ஓடிட்டே இருக்கணும்.
1: நீங்க ஆறா சொல்றீங்களா?

0: இல்ல பெண்மணியா?
1: ஆறா வந்து யாரும் சொல்லாம விட்டதை நான் சொல்றேன்.
0: ஓ, நீங்க மனிதரா சொல்றீங்க.
1: மனிதரா சொல்றோம்.
0: இத்துடன் இந்த குண்டக்க மண்டக நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மூன்று சுற்றுகளிலும் அசத்தலா ஆஹா என கலக்கல பங்கேற்ற அனைத்து நேர்களுக்கும்,
1: நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்டு இருந்த அத்தனை நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.
0: இந்த நிகழ்ச்சியில்

0: இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கலந்து பேசி நிகழ்ச்சியை உற்சாகமாக கொண்டு சென்றவர்கள்
1: உங்கள் அன்பு சகோதரிகள் சுதா செல்வகுமார் மற்றும்
0: என் சுதா ஆனந்தி. நேர்களை இனி நாம் கேட்க இருப்பது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சிவில் விமான போக்குவரத்து துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கல்குவாரிகளில் ட்ரோன் உதவியுடன் ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தவேக அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டி இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
3: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
4: நேர்களை கேட்டுட்டே இருக்கிறீங்க உங்க ஃபேவரட் குமரி எஃப்எம் 101 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்போது 11:02. எக்ஸூர் கேட்கலாம்.

ஏக் சுர் கேட்டோம். நேரம் இப்போது 11:08 ஆயிட்டிருக்கு நேர்களே. வியாழக்கிழமை தோறும் வரக்கூடிய இந்த ஒரு மணி நேரமானது ரொம்பவே கலக்கலான கலாட்டாவான ஒரு நேரம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஏன்னா ஆரம்பமாகிற இந்த நிகழ்ச்சி கலகலகலகலன்னு சந்தோஷமாக உற்சாகமாக படப்படப்படப்படான்னு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து திரிகிற கல்லூரி மாணவ மாணவர்களுடைய கலக்கல் கொண்டாட்டம், கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி.

0: கலக்கலான நிகழ்ச்சியில கலாட்டா பண்ண காத்துட்டு இருக்கிறாங்க ஆட்டூர் என்விகேஎஸ்டி கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் எல்லாரும். அவங்க கூடவே அவங்கள மாதிரியே கலாட்டா பண்றதுக்காக நம்ம நிலைய அறிவிப்பாளர்கள் கலைமகள் பாலசுப்ரமணி மற்றும் பதனிஸ்ரீ பரமேஷ் இவங்களும் கூட அங்க காத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்ப நாம அவங்க எல்லாரையுமே நேரலையில சந்திக்க போறோம். வாங்க காலேஜுக்குள்ள போலாமா? வணக்கம்.
1: வணக்கம். வாழ்க்கையில எப்போதும் பசுமையா இன்னைக்கும் நினைவுகளை தருவது இந்த கல்லூரி. இன்றைக்கு வியாழக்கிழமை அப்படின்னா 11 மணி ஆயிடுச்சு அப்படின்னா கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி வந்து சூப்பரா வரும் அப்படின்னு நேர்கள்லாம் அவளோட காத்திருப்பீங்க. ஒரு கலக்கலான கொண்டாட்டமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கு என்விகேஎஸ்டி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆட்டூர் மாணவ மாணவிகள் தான் நமக்கு வந்து இந்த 1 ஹவர் அப்படி

0: கலர்ஃபுல்லா ஆக்க போறாங்க. சூப்பரா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா எல்லாமே ஆரம்பிக்கலாம். உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க.
1: என்ன
0: ஓகே பாருங்க.
2: தாய்மொழி கொடி தாய்மொழி.

0: மணிக்கோடி தாய் மணிக்கோடி சொல்லுக ஜெய்ஹிந்த், தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ உபகாரம் ஒன்றல்லோ, தேகம் பலவாம் நம் ரத்தம் ஒன்றல்லோ, பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றல்லோ. கல் கொண்டு வந்தா இது சின்னியலே தமிழா, வாழ்கள் கொண்டு வந்து அதை மாற்றம் வேண்டா.
1: பதினோரு மணி 14 நிமிடம். கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கிறோம். அதற்கு இடையில ஒரு அழகான பாடல், இதோ சிவகாசி திரைப்படத்திலிருந்து.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: நேர்களே, நேரம் இப்போது 11:18 ஆயிட்டிருக்கு. குமரி FM 101 இருந்து கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. மீண்டும் காலேஜுக்குள்ள போலாமா? வணக்கம்.
6: வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வந்து கல்லூரி கலாட்டா நேர்ல நிகழ்ச்சிக்காக நாம இப்ப வந்திருக்கோம். ஆட்டோ NDKST காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மாணவர்கள் தான் இன்னைக்கு கல்லூரி கலாட்டாவா சூப்பரா கலக்கிட்டு இருக்காங்க. கிளைமேட் பாத்தீங்கன்னா ரொம்ப மழையும், மழை வருமா இப்ப வருமா கொஞ்சம் கழிஞ்சு வருமா அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் நாங்க நிக்கிறோம். சரி, இவ தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
7: அக்ஷயா.
6: என்ன படிக்கிறீங்க?
7: பிஎட் ஃபர்ஸ்ட் இயர்.
6: ஓகே, என்ன சொல்ல போறீங்க நீ நிகழ்ச்சியில?
7: இப்ப நான் ஒரு கவிதை சொல்ல போறேன். இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரெஷன், அதை வச்சுதான் இந்த கவிதை. பூவாய் மலர வேண்டிய பிஞ்சுகள் பல போரின் புகையிலே வாடுகின்றன. சிரிப்பை சுமக்க வேண்டிய சிறு இதயங்கள் சோகத்தின் சுமையை தாங்குகின்றன. வண்ண கனவுகள் வரைய வேண்டிய கைகள் வலியின் கண்ணீரை துடைக்கின்றன. பாடல் பாட வேண்டிய மழலை குரல்கள் பயத்தின் மௌனத்தில் மறைகின்றன. எல்லைகள் மனிதர் வரைந்த கோடுகள் தான். குழந்தைகளுக்கு அவை தெரியாது. அன்பும் அமைதியும் தேடும் அவர்களின் மனம் அனைவருக்கும் ஒரே மொழி பேசுகிறது. போர் அல்ல பாசம் வேண்டும், வெறுப்பு அல்ல நேசம் வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்புடன் வாழ உலகம் ஒன்றாய் கைகோர்க்க வேண்டும்.
6: சூப்பரா கவிதை சொல்லுவீங்க. இந்த சூப்பர கவிதை சொன்ன ஒரு கிளாப் பண்ணிடலாமா? கிளாப் கேட்கவே இல்லையே. சூப்பர் சூப்பர்.

0: ஏதாவது கேம் விளையாடலாமா? அதாவது சாங் மாதிரி. இப்ப வந்து ஒரு வார்த்தை சொல்றோம் அப்படின்னா அதை வச்சு இப்ப எதிரும் புதிரும் அப்படின்னு ஒரு இப்ப நீ அப்படின்னு தொடங்குறீங்க அப்படின்னா இன்னொருத்தங்க போ வச்சு போடணும், நீ நான் வச்சு போடணும், சரியா? இப்ப வந்து இது ஒரு ரெண்டு கேங்கா இருக்கிறீங்க, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்ப வந்து நீ வச்சு தொடங்குங்க.
1: நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ அழகு, நீ ஒருவன் தான் அழகு.
0: சூப்பர் சூப்பர். நீங்க நான் வச்சு பாடுங்க பாக்கலாம். சரி, அந்த சாங்க வந்து இந்த சாங் எங்களுக்கு தெரியும், பாடல இவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்க எப்படின்னு பாக்கல, நீங்க திரும்ப தொடங்க போக. நீ வச்சு
1: தொடங்கணுமா?

0: சூப்பர் சூப்பரா பாடுறீங்க. இப்போ மாதிரி பாடுறாங்களா பாப்போம். பி குரூப் ஓகே. நான் வச்ச அடுத்த பாட்டு
1: அதாவது
0: மழை காரணம் வந்து எல்லாருமே அப்படியே தள்ளி தள்ளி நிக்கிறனால எங்களுக்கு பேச முடியல அப்படிதானா. எழுத்து வச்சு பாடுறீங்க, இது வந்து அதுவே கிடையாது. நீ நான் நான் வச்சுதான் பாடி இருக்கணும்.
1: நீ ஒரு வந்து அதனால அதை எடுத்திருக்காங்க. அது பாடல,
0: அது நான் தான் பாடணும். இவங்க நீ பாடிட்டாங்க
1: இப்படி வேற இருக்கு. அதுல
0: அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி அம்மா வச்சு தொடங்குங்க பாப்பா. அம்மா அம்மா
2: தாங்க உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயரில்லையே.
0: சூப்பர் சூப்பர். அப்பா வச்சு பாருங்க பாக்கலாம்.
1: அதாவது நீங்க வந்து டீச்சரா போன பிறகு நிறைய குட்டி பிள்ளைகள்லாம் எப்படி கிளாஸ் எடுப்பீங்க, அந்த பிள்ளைங்க வந்து நீங்க பண்ற சேட்டையில அம்மா அம்மா எங்க அம்மா என்ன கூட்டிட்டு போ அம்மா பாட போகுது.
0: ஓகே அடுத்தது நீங்க அப்ப வச்சு. அது நாங்க இந்த இடத்துக்கு வரல எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்டே டாடி தான் தொடங்குனாங்க. ஓகே அடுத்து யார் என்ன பண்ண போறீங்க?
1: நினைப்போம். கிடையாது நம்ம கை நம்ம தட்டலாம். வேற யாரும் சொல்ல வேண்டியது இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சரியா ஆன்சர் சொல்லிருக்காங்கன்னா என்கரேஜ் பண்ணணும். என்னடா நமக்கும் நடைய சொல்லிட்டா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. சரியா?
0: சரி அடுத்து யார் என்ன சொல்ல
3: போறீங்க? என் பேரு அனு. என்ற பிரிய குஞ்சு மக்களே, ஓரோ வலிய விஜயവും ഒരു ചെറിയ സ്വപ്നത്തിൽ നിന്നാണ് തുടങ്ങുന്നത്. ഇന്ന് നിങ്ങൾ ക്ലാസ് മുറിയിൽ ഇരിക്കുന്ന വിദ്യാർത്ഥികളാണ്. പക്ഷേ നാളെയുടെ ശാസ്ത്രജ്ഞരും അധ്യാപകരും ഡോക്ടർമാരും നേതാക്കളും നിങ്ങളാണ്. ഓരോ ദിവസവും ഒരു പുതിയ അവസരമാണ്. ചെറിയ ലക്ഷ്യങ്ങൾ നിശ്ചയിക്കൂ, കഠിനാധ്വാനം ചെയ്യൂ, പരാജയത്തെ ഭയക്കരുത്. കാരണം പരാജയം

0: വിജയത്തിലേക്കുള്ള ഒരു പാഠമാണ്. അവസാനമായി ഒരു കാര്യം, നിങ്ങൾ നിങ്ങളിൽ വിശ്വസിക്കുക, ബിലീവ് ഇൻ യുവർ സെൽഫ്. നിങ്ങളെ കുറിച്ച് നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്നതിലുപരി വലിയ കഴിവുകൾ നിങ്ങളിലുണ്ട്. നന്നായി പഠിക്കണം, നന്നായി കളിക്കണം, നന്നായി വളരണം.
1: ഓക്കെ ടീച്ചർ. മലയാള കരയോറും തമിഴ് പാടും.
2: மலையாளம் வேண்டாங்க, தமிழ் கரையோரந்து மலையாளம் பேசியிருக்காங்க. சூப்பரா சொன்னாங்க. அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு உத்வேகம் அளிக்கிற ஒரு வார்த்தைகள் தான் சொன்னாங்க. ஒரு இலக்கை நிர்ணயிச்சுக்கோங்க, அதை பின்தொடர்ந்து போங்க, எஃபோர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பராஜயம், அதாவது ஏதாவது தடைகள் வந்தாலும் வந்து அதை தவிர்த்துட்டு தகர்த்துட்டு வெற்றியை இலக்க எட்டணும்
1: அப்படின்னு உடைச்சிட்டு போகணும்.
2: தடைகளா அப்படித்தானே. சரி, அடுத்தது யாரு?
3: அடுத்து ஞானொரு மலையாள கவிதையான പറയാൻ പോകുന്നത്. ഒരു ഫണ്ണി ആയിട്ടുള്ള
2: പേര് പറയൂ.
3: എന്റെ പേര് അഭിരാമി. ഓക്കെ, എന്റെ ഈ കവിതയുടെ പേര് എന്ന് പറഞ്ഞാൽ കുടയും മഴയും പിന്നെ
2: ഞാനും. ക്ലൈമാക്സ്.
3: ക്ലൈമാക്സ്. കറുത്തിരുണ്ട വാനമാകെ മേഘം വന്ന് നിറയുമ്പോൾ ഇന്നൊരു അവധി കിട്ടുമോ എന്ന് പള്ളിക്കൂടക്കാർ ചിന്തിക്കും. ആകാശത്ത് നിന്ന് തുള്ളി വീഴാൻ തുടങ്ങുമ്പോൾ അമ്മയോടും അച്ഛനോടും പനിയുടെ ലക്ഷണങ്ങൾ പറയും. പുതിയ കുടയും നിവർത്തിപ്പിടിച്ച് റോഡിലിറങ്ങി നടക്കുമ്പോൾ പതുക്കെ വന്നൊരു ആഡംബര കാറിനെ നോക്കി ഫോൺ അടിക്കും. മാറി നിൽക്കാൻ നേരം വൈകി ഒരൊറ്റ സെക്കൻഡ് കൊണ്ട് റോഡിലെ ചെളി വെള്ളം അത്രേ എന്റെ മേത്തുണ്ടാകും. തവളകൾ അതാ പറമ്പിലാകെ പാട്ടുപാടി തകർക്കുന്നു. ചൂടുള്ള ഉള്ളിവടയും ചായയും അകത്താക്കാൻ വയറു തുടിക്കുന്നു. മഴ നനഞ്ഞ് പനി പിടിച്ചാൽ ഡോക്ടർ സൂചി വെക്കുമോ എന്ന് ഓർക്കുമ്പോൾ മഴയെ നീ പെയ്യരുതേ എന്ന് മനസ്സ് പ്രാർത്ഥിക്കുന്നു.
1: ഓ, എനിക്കൊരു ഉള്ളിവിടം ഇപ്പൊ തിങ്ങാൻ തോന്നുന്നുണ്ട്, ഓർമ്മപ്പെടുത്തി. സൂപ്പർ ആയിട്ടുണ്ടല്ലേ. ക്ലാസ് ചെയ്യോ? എന്റെ പേര് തിരിച്ചു പറയാമോ?
3: പേര് അഭിരാമി.
1: അഭിരാമിക്ക് ഒരു ക്ലാപ്. അതായത് ഇപ്പൊ അവങ്ക சொன்னாங்க மழை டைம்ல வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை. ரொம்ப நமக்கு புரியல, எனக்கு நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, நீரமுறை முகிலாகி முகிலினங்கள் விளையாடி சார சாரலாய் மண் மீது தலை சாய்க்கும் நேரம் இது. ஆனா மழை பெய்யல, இப்போ மழை வந்து பெஞ்சிட்டு இருந்து அந்த டைம்ல நமக்கு அங்க டவர் தெரியல, அதனால மழை பெய்யக்கூடிய ஒரு இடத்துல வந்து நிக்கிறோம். நிறைய ஆசிரியர்கள் கூட்டத்துல நான் ஒரு மாணவியாய் அப்படிதான். சரி, நீங்க வந்து அடுத்ததா என்ன உங்க லைஃப்ல பிளான் அப்படின்னா, டீச்சர் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் இருக்கும். நிறைய பேருக்கு டீச்சர் விருப்பம் இல்லாம இங்க வந்திருப்பீங்க இல்லையா, பேரண்ட்ஸ் சொல்லியோ வேற யாராவது சொல்லியோ இங்க வந்திருப்பீங்க. அப்படி விருப்பம் இல்லாம இங்க வந்து இப்ப நான் விருப்பப்பட்டுதான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது இருக்கிறீங்களா? யார் இருக்கீங்க? ஒரே ஒரு மாணவி. அந்த ஒரே ஒரு மாணவிக்கு பேர் கேட்கலாமா? ஒரே ஒரு மாணவி, ஒரே ஒரு மாணவி. உங்க பேர்?
3: சஹாய பெபிஷா.
1: சஹாய பெபிஷா. சகாய பெபிஷா, வந்து நீங்க வந்து விருப்பம் இல்லாமதான் வந்திருக்கீங்க இல்லையா? ஏன் அப்படி விருப்பம் இல்லாம அந்த டீச்சர் வேலைக்கு வந்தீங்க?
3: நான் பேங்க் கோச்சிங் போறதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தேன். அப்புறம் வீட்டுலதான் வந்துட்டு பிஎட் படிக்க போங்க அப்படின்னு சொன்னாங்க.
1: சோ அதனால வந்து ஒரு கட்டாய நிலைக்கு இங்க தள்ளப்பட்டு இப்ப மகிழ்ச்சியா நிக்கிறாங்க. எப்படி இதுல வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்ததுனாலயா, இல்லட்டா அந்த பேங்க் கோச்சிங் இன்னும் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கா?
3: இல்ல, பேங்க் கோச்சிங் எல்லாம் இப்ப
1: மறந்தாச்சு. அப்படி மறக்கடிக்கப்பட்ட ஒரு இடம் தான் உங்க காலேஜ் இல்ல, உங்க சூழ்நிலை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அது அவங்க வந்து அதுக்கு காரணம்னு சொல்லலாம். சரி, நீங்க ஒரு ஆசிரியர் ஆனோடனா ஒரு வகுப்பறையில ஃபர்ஸ்ட் போறீங்க, ஒரு ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்கள்னு வைங்களா. ஸோ அவங்க முன்னாடி நீங்க போனோன்னா ஃபர்ஸ்ட் எப்படி அந்த குழந்தைங்களை உங்களை வந்து ஒரு அட்டாச்மெண்ட் உங்களுக்கு அவங்க மேல, அவங்களுக்கு உங்க மேல ஒரு அட்டாச்மெண்ட் வர்றதுக்கு என்ன பேசுவீங்க?
3: ஃபர்ஸ்ட் போன உடனே என்ன பத்தி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடியூஸ் கொடுப்பேன். அடுத்து அவங்கள பத்தி எல்லாம் ஒரு இன்ட்ராக்ஷன் பண்றதுக்கு அவங்களோட நேம், அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது அந்த மாதிரி அவங்கள பத்தி ரொம்ப அப்சர்வ் பண்றதுக்கு அவங்கள பத்தி எல்லாம் இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு அடுத்து ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கிளாஸ் எடுப்பேன்.
1: சூப்பரா சொன்னீங்க. நானா இருந்தா அந்த டைம்ல அந்த டீச்சர் ஒரு ஃபீட் தர மாட்டாங்களான்னு எதிர்பார்த்திருப்பேன். அவ்வளவுதான், நீங்க செலவே இல்லாத ஒரு டீச்சரா இருக்கீங்க, அதனால ஒரு கிளாஸ்
3: பண்ணி பேபி.
1: நிறைய பேர் கேட்டீங்களா, டீச்சர் இருந்தா ஒரு சாப்பிட்டு நர்வ் ஸ்பீச் கொடுப்பாங்க. விருப்பம் இல்லாம வந்த வேலையில அருமையா பேசினாங்க. அடுத்து

0: பின்னாடி வந்து நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க வந்து எப்பவுமே வந்து ஹின்ஸ் எடுத்துதான் ஆசிரியர்கள் பேசுவாங்க இல்லையா, ஒரு சின்ன பேப்பர் அதை வச்சுப்போம். இப்ப நான் கூட கையில வச்சிருக்கேன். ஆனா இவங்க வந்து போன்லயே வந்து ஹின்ஸ் எடுக்கக்கூடிய நவீன யுக ஆசிரியர்கள், நவீன யுக ஆசிரியர்கள் ஒரு நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க. ரொம்ப அருமையா அழகா இருக்கிறாங்க எல்லா டீச்சர்ஸும். நாங்கதான் கொஞ்சம் டல் ஆயிட்டோம் அந்த இடத்துல. உங்க டீச்சர், உங்க பேர் என்ன?
1: கிரீஷ்மா.
0: கிரீஷ்மா டீச்சர் என்ன பண்ண போறீங்க?
1: போயம்.
0: போயம், ஒரு அருமையான கவிதை பாடல் எப்படி வேணாலும் சொல்லலாம், அதை பண்ண போறாங்க.
1: The beauty of education. Education is a precious gift, a force that helps our spirits lift. It lights the path we choose to tread and fills our mind with thoughts well fed. It teaches us to read and write, to seek the truth and do what's right. It opens doors to worlds unknown and helps us stand in our own. Like a river, it gently flows, nurturing every mind it knows. It turns small dreams to mighty goals and shapes the future of our souls. Education notes no race or creed. It gives each heart the chance to lead. It breaks the chains of fear and doubt and brings our hidden talents out. Through books and lessons, day by day, we learn, explore, and find our way. Each question asked, each answer found, adds wisdom that will always abound. A teacher's words, a guiding hand, help us grow and understand. The values learned within the school becomes life's most important tool. Thanks.
0: Krishma, go ahead. Clap, good, glamour. சவுண்டே கேட்கலையே. அதாவது இந்த கிரீஷ்மா வந்து அவங்க வந்து ஒரு ஸ்பீச் தரும்போது, ஒரு கிளாஸ்ல வந்து டீச்சர் வந்து ஏதாவது ஒரு போயம் வந்து இப்போ நம்மகிட்ட வந்து சொல்ல சொல்றாங்கன்னு வைங்களா, தெரியாதவங்க என்ன பண்ணுவோம்? போயம் வந்து ஃபுல்லா தெரியாதவங்க என்ன பண்ணுவோம் கிளாஸ்ல? ஒரு போயம் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா,
2: வாய் மட்டும்
0: இல்ல லைன்ல வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? இல்ல லைன் லைன் பை லைனா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா தெரியாதவங்க என்ன பண்ணுவோம்?
2: பின்னாடி லைன்ல,
0: பின்னாடி லைன்ல போவோம். அதே மாதிரி அவங்க பேச பேச இவங்க பின்னாடி லைன்ல போயிட்டே இருக்காங்க, எங்களுக்கு நடக்க முடியல இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் வேர்டு. அது முன்னாடியும் வரலாம் அப்படி நான் வந்து நேரா சொன்னா நீங்க கண்டுபிடிச்சுவீங்க.
1: க்வெஸ்சன் ரிபீட் பண்ணுங்க.
0: 40 ஒரு ஜி இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வேர்டு. இல்லடா திருப்பி சொல்லு. ஒரு ஜி நாலு டி அப்படின்னு கண்டுபிடிச்சுவீங்க. ஒரு ஜி நாலு டி அப்படின்னு சொன்னா அந்த வேர்டு எந்த வேர்டா இருக்கும்? ஒரிஜினாலிட்டி. நான் நேரா சொன்னா கண்டுபிடிச்சுவீங்க, நான் இப்படி சொன்னேன். ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. நிகழ்ச்சியை தொடர்றாங்க வந்தனஸ்ரீ.
3: நேர்லி கலக்கலாம் போயிட்டு இருக்கு. கல்லூரி கலட்டா நேர்லை நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து NDKST காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆட்டூர் மாணவ மாணவிகள் தான் கலக்கிட்டு இருக்காங்க. இந்த மழை நேரத்துல எல்லாருமே இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.
4: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன? ஒரு டிகிரி படிக்கணும், IAS ட்ரை பண்ணனும். விஷ் கன்னியாகுமரியில BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யுனிவர்சிட்டிங்கறனால 60% IAS டீச்சிங் பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க.
5: விஷ் கன்னியாகுமரி.
6: அம்மன் TRY TMT கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
7: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
8: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
7: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
8: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
9: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
10: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும். ஹாய் ஸ்நேகிதியே, அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேரம் 11:35 ஆயிட்டு இருக்கு நேரிலே. குமரி எஃப்எம் 101 இருந்து கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட ஆட்டூர் NVKSD கல்வியியல் கல்லூரி மாணவிகள் தான் கலக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் காலேஜுக்குள்ள போலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சுபா செல்வகுமார். அதாவது ஹாப்பியா இருக்க ஹாப்பியான டைம்ல ஜாயின் பண்ணி இருக்கணும், அதுக்கு கண்டிப்பா கேட்கணும் குமரி எஃப்எம் 101 கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை. இப்ப நம்மளுடைய ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் போயிடலாமா? அதாவது ஒரு எறும்பும் ஒரு கொசுவும், நீங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படிங்கிறதால ஸ்கூலுக்கு வருது சரியா? எறும்பும் கொசுவும் ஸ்கூலுக்கு வருது, ஆனா எறும்பு மட்டும் மத்தியான நேரத்துல கட் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுச்சுயா?
2: அது கட்டரும்பு
1: வா கண்டுபிடிச்சாங்க. நெஞ்சிய தொடர வதனஸ்ரீ.
3: நீங்க கேட்டீங்கல்ல, இதே மாதிரி ரிடியூஸோட தான் வெயிட் பண்றாங்க இவங்க. உங்க பேரு?
2: ஆஷிகா.
3: நீங்க மட்டும் கேட்க போறீங்களா ரெடிஸ்?
2: என் ஃப்ரெண்ட்.
3: உங்க பேரு? உங்க பேரு
2: வர்ஷா.
3: ஓகே சொல்லுங்க.
2: ஒரு பஸ், அந்த பஸ்ல வந்து
3: யாரு தெரிஞ்சாலும் சொல்லலாம் ஓகேவா?
2: ஒரு பஸ், அதுல மூணு பின் வந்து டிராவல் பண்றாங்க, மூணு பேருக்கு ஒரே ஸ்டாப்லதான் இறங்கணும். ரெண்டு பின் வந்து நிக்கிறாங்க, ஒரு பின் வந்து இருக்கிறாங்க. மூணு பேருக்குமே ஒரே ஸ்டாப்ல இறங்கணும், ஆனா நின்ன ரெண்டு பேரும் இறங்கிட்டாங்க, இருந்தவங்க அப்படியே இருக்கிறாங்க, இறங்கல அந்த ஸ்டாப்ல. ஏன்? ஒரு பின் இருக்கிறாங்க, மூணு பேருக்கும் ஒரே ஸ்டாப்லதான் இறங்கணும், ஆனா நின்ன ரெண்டு பின்னும் இறங்கிட்டாங்க, இருக்கிறவங்க அப்படியே இருக்காங்க. எதனால?
1: நான் சொல்லட்டுமா? அது சேஃப்டி பின்னா இருக்குமா?
2: இல்லை இல்லை.
3: அதுக்கப்புறம்
2: ஒரு டாக், அந்த டாக் வந்து சங்கிலியில கட்டி இருக்காங்க, ஆனா அதுக்கு வந்து ஃபுட் தூரமா இருக்கு, ஆனா அதெல்லாம் போய் எடுத்து சாப்பிட முடியுது. எப்படி?
3: சங்கிலியோட இன்னொரு இது வந்து கெட்டாம இருக்கா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி கேட்டீங்க இல்ல, நான் ஒன்னு கேட்கவா? எல்லா லெட்டர்ஸும் வர்ற மாதிரி ஒரு இங்கிலீஷ் வேர்ட், எல்லா லெட்டர்ஸும் வரணும், ஒரு இங்கிலீஷ் வேர்ட். ஆல்பாபெட்னு சொல்லிருக்கீங்க, இன்னொரு வேர்டு கூட ட்ரை பண்ணுங்களேன். யாராவது சொல்லிடவா? போஸ்ட் பாக்ஸ். எல்லா லெட்டர்ஸும் வரும்ல?
1: என்ன
3: சொல்ல போறீங்க?

அடுத்து ஒரு ரவுண்ட் போலாம். அதாவது மழை இருக்கு இல்லையா, இப்போ ஒரு கற்பனைக்கு எல்லை இல்லை அப்படிங்கறதுதான் இது. எல்லாரும் கேட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ண

0: அது ஒரு ஸ்டோரி மாதிரி. இப்ப லைன் ஸ்டார்ட் பண்ணி இப்ப கொண்டு வரேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களா அடுத்த சென்டென்ஸ் சொல்லணும். ஓகேவா? இப்ப வந்து ரெண்டு மூணு பேர் ஓடுறாங்க, நாங்க இதுக்கு கற்பனை இல்ல, கற்பனை எல்லாம் வந்துடாது அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து இப்ப இருக்கிற மழை கிளைமேட்டுக்கு அழகா இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அன்றைய நாள் இனிய மழை சாரலோடு புலர்ந்தது. அடுத்த லைன் இது
1: நான் இந்த வீதியாக சென்றேன்.
2: சூப்பர்.
0: நான் வந்து மழைச்சாரோடு புலர்ந்தது இன்றைய நாள் சொல்லியிருக்கேன். நான் இந்த வீதியாக சென்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த லைன்,
1: அப்போது ஒரு அழகிய மலரை பார்த்தேன்.
0: அப்போது ஒரு அழகிய மலரை பார்த்தேன். சூப்பர். அடுத்தது,
1: அந்த மலருக்கோ கை கால்கள் முளைத்திருந்தது.
0: மலருக்கு கை கால்கள் முளைத்திருந்ததாக கற்பனை செய்துட்டாங்க. ஓகே, அடுத்த லைன்,
1: அது யாருக்கோ காத்து கொண்டிருந்தது.
0: யாருக்கோ? சூப்பர் சூப்பர். அடுத்தது,
1: அது காத்திருந்தவ அவங்களோட ஃப்ரெண்ட்.
0: தமிழ் அழகா சொல்லுங்க கதை மாதிரி.
1: காத்திருந்ததோ அதன்
0: இந்த மலர் தன் தோழிக்காக காத்திருந்தது அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே, அடுத்தது யாராவது நல்லா ஸ்டாப் ஆயிடுச்சா?
1: அப்போது தோழியோ வந்தாள். அவளோ ஒரு தேனி.
0: தேனி. ஓகே, அடுத்தது
2: யாராவது தோழியா?
0: ஓவுக்கு தேனி தோழியா? அப்படி க்வெஸ்சன் கேக்குறீங்க. அடுத்தது யாரு?
1: அந்த பூவுக்கு தேனியை கண்டதும் எல்லையற்ற மகிழ்ச்சி உண்டானது.
0: அடுத்தது,
2: தோழிக்கு மகிழ்ச்சி.
1: ஆனால் அதன் தேனை தான் உறிஞ்ச வந்தால் என அவளுக்கு தெரியாது.
0: அந்த பூ சுத்தியே போகுதாக்காக அடுத்தது மாற மாட்டேங்க. அதை கொஞ்சம் டேன் பண்ற மாதிரி, டேன் பண்ற மாதிரி.
1: இதை பார்த்து கொண்டு இருந்த பள்ளி மாணவன் தனது புத்தக பையை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு
0: சென்றான். ஆனா சூப்பரா சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா, அந்த கதையை வந்து அப்படி திருப்பணும் அப்படின்னு சொன்னோட வித்தியாசமா அடுத்த இதுக்கு கொண்டு போயிருக்காங்க. பள்ளி மாணவன் அவ பத்து புத்தக பையை எடுத்துட்டு, இல்ல சூப்பரா இருக்குல்ல, இன்னைக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கீங்க, அழகா சொல்லிருக்கீங்க. அடுத்த லைன் யாராவது, இப்ப பள்ளி மாணவன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அடுத்த லைன், கற்பனை தீர்ந்துடுச்சா?
1: முதல் வார்த்தைய திரும்ப சொல்லுங்க.
0: அன்றைய நாள் இனிய மழை சாரலோடு புலர்ந்தது
1: அப்படின்னா, அடுத்தல நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? என்னுடைய பெட்ஷீட்டை எடுத்து இழுத்து மூடிக்கொண்டு படுத்தேன்.
0: ஓ அப்படியா? சரி, அடுத்து வேற.
1: ஆசிரியர்கள் வந்து இப்ப மழை முடிஞ்சு வெயில் வரக்கூடிய இடத்துல ரொம்ப வேர்க்க விறுவிறுக்கன்னு இருக்காங்க. இப்ப வெயில் அடிக்குது ஆத்தூர்ல, இப்ப வெயில் அடிக்குது அப்படிதான். சரி, இப்ப ஒரு உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இப்ப நம்ம வந்து காலேஜ் முடிஞ்சோட யாரெல்லாம் பஸ்ல போவீங்க?
2: எல்லாருமே பஸ்ல தான் போ.
1: எல்லாருதான் எல்லாரும் பஸ்ல போவீங்க. எத்தனை மணிக்கு போவீங்க?
2: நீங்க யாரோ ஏதோ சொல்லிட்டீங்க
1: அவங்கள்ட்ட. அது வேற அவங்களுக்கு என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க.
2: மழை வர போகுதுன்னு
1: சொல்லி சொல்லிடலாமா? நீங்க யாரோ சொல்லிட்டீங்க, உங்க பேர் என்ன?
2: அபிஷா.
1: அவங்க ஒரு பஸ் அவங்க ஊருக்கு பஸ் கேட்டாங்க. நீங்க சொன்னீங்க அந்த பஸ் 4:30 மேலதான் வரும் சொன்னீங்க. அதனால மழை பார்க்கல அவங்க. அடுத்தது
0: டிராவல் பண்றது மேல போயிடலாம் வரும் அப்படி வானத்திலேயே கான்வர்சேஷன் பண்றதுக்காக ரெண்டு பேர் வெயிட் பண்றாங்க. உங்க பேரு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: என் பேரு ஜெமி.
4: அபி.
0: ஓகே,
4: வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இணைய பாதுகாப்பை பத்தி பேசலாம்.
3: சூப்பர். இப்போது பள்ளி மாணவர்கள் எல்லாருமே இன்டர்நெட்டை யூஸ் பண்றாங்க.
4: ஆமா, ஆனா இணையத்தை யூஸ் பண்ணும்போது சில பாதுகாப்பு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்.
3: உதாரணமாக, நம்ம பாஸ்வேர்டை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது.
4: ஆமா, அது மட்டும் இல்ல, தெரியாதவங்க கிட்ட நம்மளோட அட்ரஸ் போன் நம்பர் எதுவுமே கொடுக்க கூடாது.
3: யாராவது சந்தேகமான லிங்க் அனுப்புனா அதை திறக்காம பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல டீச்சர்ஸ் கிட்டயோ இன்ஃபார்ம் பண்ணணும்.
4: அது மட்டும் இல்ல, தெரியாதவங்க யாராச்சும் மெசேஜ் பண்ணா பதில் அனுப்ப கூடாது.
3: ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் படிக்கிறாங்க. ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதை சேஃபா யூஸ் பண்ணணும்.
4: சோ நண்பர்களே,

0: எல்லாரும் இன்டர்நெட்டை சேஃபா யூஸ் பண்ணுங்க,
1: பாதுகாப்பாக இருங்கள், புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள். நன்றி.
2: ரொம்ப அருமையா சொன்னாங்க. இணைய பாதுகாப்பு அப்படிங்கறது இந்த கால சூழலுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்படிதானே அப்படிதானே டீச்சர், ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எப்படி மாணவர்களை கண்ட்ரோல் பண்ண போறீங்க? உங்களை கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா இருக்கு. நிறைய டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்க, கிளப் பண்ணிட்டு அடுத்தது போயிடுவோமே, கிளிக் பண்ணுங்களா அவங்க பேசினதுக்கு. இப்ப ஒரு 15 டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ப்ரோக்ராமுக்கு இடையில ஏதோ சாப்பாடு கொடுக்கற மாதிரி சப்பரங்கால் போட்டு அங்க போய் உட்கார்ந்துட்டாங்க. அவங்க எப்படி இங்க கூட்டிட்டு வர்றதுன்னே தெரியல. டீச்சர் இந்த பக்கம் வந்துடலாமா? மழை பெய்யல, இப்போ வெயிலும் அடிக்குது. அவங்க அதுக்கடையில நம்ம இன்னொரு டீச்சர் வந்து பாடல் பாட ரெடியா இருக்காங்க. டீச்சர் என்ன பாட்டு பாட போறீங்க? உங்க பேரை மத சொல்லிருங்க.
3: என்னோட பேர் குயின்.
2: குயில் குயில் குயின்.
3: நான் ஒரு மலையாளம் சாங் வந்து பாட போறேன், விமன்.
2: சரி, அதுக்கு முன்னாடி இந்த குயின் அப்படிங்க பேரை உங்க வீட்டுல உங்களுக்கு யார் வச்சாங்க?
3: என்னோட சித்தி.
2: வாவ், சூப்பர். பாத்தீங்களா, நீங்க பிறந்த உடனே குயின் ஏஞ்சல் மாதிரி இருக்கா அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரிதான் இருக்கீங்க. டீச்சர் சொல்லுங்க, என்ன பாட போறீங்க? பாட்டு தானே?

பாடுவாங்க அப்படின்னு பக்கத்துல இருந்து மெய் மறந்து கேட்டுட்டே

அமரன் படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டாச்சு. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 1:10 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும். ஹாய் ஸ்நேகிதியே, அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். நேரம் இப்போது 11:51 ஆயிட்டு இருக்கு. கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறோம்.

0: வாங்க நேர்களே, திரும்பவும் காலேஜுக்குள்ள போலாம். வணக்கம்.
1: வணக்கம் நேயர்களே, கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. நேர்ல நிகழ்ச்சியில இன்னைக்கு R2 NVKSC காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மாணவர்கள் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பல்ஸ் நிகழ்ச்சியை தான் தந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரசிச்சு தான் இருப்பீங்க. இப்ப அடுத்த மாணவி என்ன பேர் சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க?
2: வர்ஷா. ஒரு கவிதை சொல்ல போறேன்.
1: கவிதை எதை பத்திய கவிதை?
2: பெண் பத்தி.
1: பெண் பற்றிய கவிதை சொல்லுங்க.
2: பெண் வந்து நம்ம உலகத்தோட ஒரு உன்னதமான சக்தி. அவங்களுக்காக ஒரு கவிதை. பிறப்பின் முதல் இசை நீ, பாசத்தின் மென்மை மொழி நீ, வீழ்ந்தாலும் மீழும் வலிமை நீ, விடியலா எழும் ஒளி நீ, கனவுகளை சுமக்கும் சிறகாய், காலங்களை மாற்றும் திறமையாய், அன்பில் ஆழ்ந்த கடலாய், அறிவில் உயர்ந்த மலையாய், தாயாய் தழுவும் கருணை நீ, தலைமுறை செதுக்கும் பொறுமை நீ, உலகம் முன்னேறும் பாதையில் உயிராய் நிற்கும் சக்தி நீ. பெண்ணே, உன் புன்னகை நம்பிக்கையின் விதை, உன் சாதனை நாளைய விடியல், உன்னை போற்றும் இந்த உலகம் உன்னாலே இன்னும் அழகாகும்.
1: சூப்பரா ஒரு கவிதை சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிரலாமா?
2: அதே மாதிரி நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன்.
1: கேள்வியா? கொஞ்சம் ஈஸியா கேளுங்க.
2: ஓகே. இப்போ நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மெசேஜ் பண்ணுவோம்ல, ஆன்லைன் மூலமா தானே இப்போ வந்து நம்ம இது பண்றோம். இப்போ மழை இருக்கிறதுனால ஈசல் ஈ எல்லாம் வருது இல்ல, அது வந்து எப்படி வந்து அதோட தூர தொலைவுல தொலைதூர இருக்க தோழிக்கு வந்து மெசேஜ் பண்ணும்? ஒரு வண்டிய
1: பின்னால
3: தண்ணிய உப்பா இருக்குது, ஏன்னா இனிப்பா இருந்துச்சுன்னா ஈ வரும்.
4: டீச்சர் சரியான டீச்சரா இருக்காங்க.
3: ஒரு உயரமான மலை, அந்த மலைக்கு மேல ஒரு கடை இருக்கு. ஒரு யானை வந்து அந்த மலை மேல நடந்து போய் அந்த கடையில உட்காந்து என்ன வாங்கும்?
1: வாங்கும் அப்படின்னு சொல்லி கரெக்ட் தானே?
3: இன்னொன்னு, ஒருத்தர் வந்து ஒரு மல்லிகைப்பூ எடுத்து துப்பாக்கிக்குள்ள போட்டுறாரு, ஏன்? மலருக்கு கால் முளைச்ச டீச்சர்.
4: சொல்லுங்க
3: அக்ஷயா. நெக்ஸ்ட், ஒருத்த வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மேல ஒரு குக்கர் எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணானா, திடீர்னு அந்த குக்கர் வந்து பறந்து போயிடுச்சா, ஏன்? ஒருத்த வந்து ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி மேல ஒரு குக்கர் எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சானா, திடீர்னு அந்த குக்கர் வந்து பறந்து போயிடுச்சா, ஏன்?
5: அது விசில் அடிச்சதுனால பறந்துட்டாரு.
3: இல்ல,
4: ஐயோ சாரி சாரி, அதெல்லாம் வேண்டாமே.
3: சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். ஓட்ட முடியாத வண்டி எது? ஓட்ட முடியாத வண்டி
2: பஞ்சர் வண்டி.
3: ரிப்பேர் ஆகுது வண்டின்னு கூட சொல்லலாம்.
5: இங்கிலீஷோட கலந்து இதயங்களில் நுழைந்து குமரி பண்பலை நோற்றி கல்லூரி கலாட்டாவில் கலக்கி கொண்டிருக்கும் டீச்சரின் பெயர்
2: அதித்தி.
5: தீப்தி டீச்சர் வந்து இங்கிலீஷ் போயம் சொல்றாங்க.

0: இது வந்து நான் எழுதுனது கிடையாது.
1: இந்த இல்ல நீங்க தான் எழுதுனீங்க, நாங்க சொல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? டிபி டீச்சர் தான் இப்ப எழுதுறாங்க, ஆனா காப்பி பண்ணி எழுதுறாங்க.
0: இது வந்து எழுதினவர் பேரு வில்லியம் பிளேக். போயட்டோட பேரு தி ஸ்கூல் பாய். ஐ லவ் டு ரைஸ் இன் எ சம்மர் மார்னிங் வென் த பேர்ட்ஸ் சிங் ஆன் எவ்ரி ட்ரீ. த டிஸ்டன்ட் ஹன்ஸ்மேன் வின்ஸ் ஹிஸ் ஹார்ன் அண்ட் த ஸ்கை லார்க் சிங்ஸ் வித் மீ. ஓ வாட் ஸ்வீட் கம்பெனி. பட் கோ டு ஸ்கூல் இன் எ சம்மர் மார்னிங், ஓ இட் ட்ரைவ்ஸ் ஆல் தி ஜாய் அவே. அண்டர் எ க்ரூவல் ஐ வாட் ஆன் த லிட்டில் ஒன்ஸ் ஸ்பெண்ட் த டே இன் சையிங் அண்ட் டிஸ்னி. இது வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு போற எல்லா இன்னிலேருந்து ஸ்கூலுக்கு போற எல்லா குழந்தைகளுக்கும் இந்த போயம் சமர்ப்பணம்.
1: ரொம்ப அருமையா சொன்னாங்க. நான்லாம் ஸ்கூல் படிக்கிறதுல அந்த போயம் வந்து விழுந்து விழுந்து மக்கப் பண்ணி திரும்ப மறுநாள் காலையில இருந்து திரும்பியும் மக்கப் பண்ணி பார்த்தா போயமே ஞாபகம் இருக்காது. டீச்சர் அழகா வந்து ஒரு போயம் வந்து ரீட் பண்ணிட்டு போயிட்டாங்க.
2: இப்ப வந்து கடிஜோக்கு சொல்லி ஆசை தீராம இன்னும் இருக்காங்க. கடிஜோக்கு
1: யார் கடிக்கிறா இருக்கீங்க?
2: கீர்த்தனா
1: கடிங்க.
2: ஒரு பையன் மாவு வாங்க கடலுக்கு போனானா. ஏன்
1: அது மாவு வாங்க கடலுக்கு போனாங்க? என்னங்க அவங்க பேக்ல இருந்து டீச்சர் சொல்லிட்டாங்க, குயின் டீச்சர் வந்து சொல்லிட்டாங்க. டீச்சர் ஆன்சர் சொல்லுவாரு
2: கடல மாவு.
1: அது கடல மாவு வாங்க சொன்னதால கடலுக்கு போயிட்டாங்க. நான் ஒரு கடிஜோக்கு சரியா. கார் வச்சிருக்க கூடிய ஒரு அனிமல், கார் வச்சிருக்கு அது சொந்தமாவே வச்சிருக்கு அந்த அனிமல். அந்த அனிமல் கார் வச்சிருக்க கூடிய அனிமல் டீச்சர் குயின் டீச்சர் டக்கு டக்குன்னு சொல்லுங்க டீச்சர் சொல்லிடுவோமா? சரிடுவோம். கொஞ்சம் லைட்டா அப்படி கொஞ்சம் காட்டுக்குள்ள போங்க, அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு போங்க வந்துடும். ஒரு செகண்ட்ல ஆஸ்திரேலியா போயிட்டு வந்துட்டாங்க பாத்தீங்களா, செலவே இல்லாம. ஒரு அவங்களுக்கு
2: இப்ப அந்த ஜஸ்மா தான் இப்ப வந்து என்ன சொல்ல போறீங்க?
3: ஆரோக்கிய
2: டிப்ஸ் சொல்ல போறாங்க.
3: நம்ம இப்ப வந்து சில உணவு பொருட்களோட ஆரோக்கிய நன்மைகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து தேன். இந்த தேன் வந்து நமக்கு நம்ம இடத்துல ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒண்ணு. இதோ எதுக்கு கூட சேர்ந்து, எந்த உணவு கூட சேர்ந்து சாப்பிட்டா எந்த மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் நம்ம பாக்கலாம். ஃபர்ஸ்ட் தேனை வந்து இஞ்சியுடன் சாப்பிட்டா வந்து பித்தம் தீரம். அடுத்தது வந்து மாதுளம் பழச்சாருடன் தேன் கலந்து சாப்பிட்டால் புது ரத்தம் ஊறும். எலுமிச்ச பழச்சாருடன் தேன் கலந்து சாப்பிட்டால் இருமல் குறையும். ஆரஞ்சு பழச்சுளையில் தேன் கலந்து சாப்பிட்டால் நன்றான தூக்கம் வரும். தேங்காய் பாலுடன் தேன் கலந்து சாப்பிட குடல் புண் வாய்ப்புண் குணமாகும். அடுத்தது வந்து நம்ம கறிவேப்பிலை. இது நம்ம உணவுல வந்து சேர்த்தாலும் அதை ஒதுக்கி வைக்கிற ஒரு உணவு. ஆனா இதுல வந்து ஆக்சிஜனை ஈர்க்கும் அதிக தன்மை இருக்கிறதுனால இதை வந்து நம்ம மெஞ்சி சாப்பிடணும், இதை ஒழுக்க கூடாது. அடுத்ததாக சுண்டக்காய். சுண்டக்காய் நம்ம வந்து ரோட்டோரங்கள்ல எங்குமே பார்க்கக்கூடிய ஒண்ணு. இதுல அதிக அளவுல புரதம் கால்சியம் இரும்பு சத்து இருக்கு. அதனால இது உடல் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்குது. இதை வந்து வாரம் இருமுறை சமைச்சு சாப்பிட்டா ரத்தம் சுத்தமடையும், அப்புறம் வந்து உடல் சோர்வு நீங்கும்.
1: அதாவது நம்ம ஜஸ்மா டீச்சர் வந்து பிரெட்ல ஜாம் தடவுன மாதிரி குழம்ப வந்து சுண்டக்காய் போட்டு கறியெல்லாம் வச்சு அழகா வந்து ஒரு இது சொன்னாங்க. டிப்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? நேர்கள் வந்து இதுவரை சூப்பரா ஒரு நிகழ்ச்சியை வந்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அது நம்ம நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை நூற்றி கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி தான். அது நிகழ்ச்சியில இன்னைக்கு எந்த கல்லூரியில இருந்து வந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆத்தூர் NVKSC காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். இதோட இன்னைக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுகிறோம். நன்றி நேயர்களே.
4: நேர்களை கடந்த ஒரு மணி நேரமா நம்மளை ரொம்பவே உற்சாகப்படுத்திய கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை ரொம்பவே அழகாக்கிய ஆற்றூர் NVKSD கல்வியியல் கல்லூரி மாணவிகளுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்டு இருந்த குமரி பண்பலை 101 அனைத்து நேயர்களுக்கும் நம் நிலையத்தின் சார்பாக நன்றி. கல்லூரி மாணவிகளின் உற்சாகத்திற்கு சிறிதும் குறையாமல் உற்சாகத்தோடு கல்லூரியிலிருந்து நேரலையில் இணைந்து பங்கேற்றனர் நமது நிலைய அறிவிப்பாளர்கள் கலைமகள் பாலசுப்ரமணி மற்றும் வதனஸ்ரீ பரமேஷ்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நேர்களை கேட்டுட்டே இருக்கிறீங்க, எங்கேயும் எப்போதும் நம்பர் 1 FM நமக்கும் FM 101 இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்போது 12 மணி. நம்ம FM 101 இன்னைக்கு உங்களுக்காக வரதுக்கு காத்துட்டு இருக்கிற நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக இதோ இப்போ நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நேர்களை கேட்டுட்டே இருக்கிறீங்க. எங்கேயும் எப்போதும் நம்பர் 1 FM நமக்குமரி FM 101 இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்போது 12 மணி. நம்ம FM 101 இன்னைக்கு உங்களுக்காக வரதுக்கு காத்துட்டு இருக்கிற நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக இதோ இப்போ நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். அதற்கு முன்பாக
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
4: ஏய், இதுல

0: 12 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தேநீர் நேரம். சந்திப்போம், சிந்திப்போம். சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேரலையில் பங்கேற்கிறார் அரசு வழக்கறிஞர் வள்ளியூர் வி முத்துகிருஷ்ணன் அவர்கள். 3:30 குமரி பண்பலை 101 தேநீர் நேரம். மாலை 4:02 வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து வானொலிக்கு 90 நாஞ்சில் நெடுமாறன் அவர்களின் உரை கேட்கலாம். தொடர்ந்து வன்முறையால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகள் தினம் சிற்றுரை, அதனை அடுத்து திரைசி கேட்கலாம். மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசை சரம். மாலை 6:00 மீண்டும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரைசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். இதனை எழுதியவர் சி ராஜா அவர்கள். இரவு 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை, நஞ்சில்லா வேளாண்மையின் முக்கியத்துவம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் முள்ளங்கினா விளை ஜே ஜோ பிரகாஷ் அவர்கள். தொடர்ந்து அமுதசுரபி, இதில் பாரத பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம் குறித்த உரையாடல் இடம்பெற கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் கன்னிப்பூ பருவத்தில் சாகுபடிக்கு ஏற்ற நெல் ரகங்கள் என்பதனை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 9:15 திரைசை. இரவு 9:30 நாடகமலர், அலையும் ஆசைகள் நாடகம், எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். அமைப்பு கே ஆர் ஜெய்கணேஷ், எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி. 10:05 நிலாமுற்றம் நேரலை, 11:00 மனசுமயங்கும் திரைசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரைசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டாச்சு நேர்களே, குமரி எஃப்எம் 101 உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளையும் தவறாம மிஸ் பண்ணாம கேட்டு சந்தோஷமா இருங்க. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi is holding talks with acting President of Venezuela Delcy Rodriguez in New Delhi. The discussions involve the full spectrum of India-Venezuela relations and explore avenues for further cooperation in areas of energy security, trade and The discussions involve the full spectrum of India-Venezuela relations and explore avenues for further cooperation in areas of energy security, trade and investment, pharmaceuticals, healthcare, transportation and renewable energy. Earlier, External Affairs Minister S. Jaishankar called on Ms. Rodriguez in a social media post. Dr. Jaishankar said India values her long-standing commitment to the India-Venezuela relationship. Ms. Rodriguez arrived in New Delhi yesterday on a 5-day visit to India. She is accompanied by a delegation comprising the Ministers of Foreign Affairs, Economy and Finance, Science and Technology and Transportation. The visit is expected to further strengthen bilateral ties and deepen engagement between the two countries across diverse sectors. President Draupadi Murmu has said India and Lao People's Democratic Republic share close civilizational ties reflected in common heritage of Buddhism and the Ramayana. She added that this year both nations are celebrating the 70th anniversary of the establishment of diplomatic relations, which is a significant milestone in the bilateral relationship. Welcoming Deputy Prime Minister and Foreign Minister of Lao PTR Thongsawan Phomphihane yesterday at Rashtrapati Bhavan, President Murmu noted that in October 2024, Prime Minister Narendra Modi visited Lao PTR to participate in the ASEAN-related summits. During the visit, several agreements were concluded, giving fresh momentum to cooperation between both nations. Union Home Minister Amit Shah

மதுரமழையின் முதல் துளியாய் நம் மனங்களை எல்லாம் நனைக்க வரும் பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து வருது. கண்ணதாசன் பாடல் எழுத எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி இணைஞ்சு பாடிய ஒரு அழகான பாடல் இது. இந்த உலகம் ரொம்பவே அழகானது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இது அழகு கலைகளின் சுரங்கம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அழகு கலைகளில் காதல் கலை மட்டும் இல்லாமல் இருக்குமா என்ன? பறந்து விரிஞ்ச இந்த உலகத்தை மனசுக்கு பிடிச்ச ஒரு காதல் துணையோட பலம் வந்தால் அது எத்தனை இனிமையானதாக இருக்கும். பாடல் கேட்கலாமா?

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
4: குமரி பண்பலை 101 இருந்து மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில முதல் பாடலா உலகத்தை பத்தி பேசணும் இல்லையா? அப்ப அடுத்த பாடலும் அதே மாதிரி கேட்டா நல்லா இருக்கும் தானே? கேட்டலாமா? இப்ப வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவந்த மண் படத்திலிருந்து வருது. கண்ணதாசன் பாடல் வரிகள் எழுத, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க, டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா இணைஞ்சு பாடியிருக்கிற ஒரு டூயட் சாங் தான் இது. காதல் டூயட் சாங் தானே, இதில் என்ன உலகத்தை பற்றி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இதோட ஸ்பெஷாலிட்டி, அதாவது சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த பாடல் படமாக்கப்பட்ட இடங்கள் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய நாடுகளான இட்டாலி, சுவிட்சர்லாந்து மாதிரியான நாடுகளில் தான். 1969 வருஷத்திலேயே அந்த இடங்களுக்கெல்லாம் போய் இவங்க படமாக்கியிருக்கிறாங்க. அது எங்கே அப்படின்னா, இட்டாலி நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரெவி ஃபவுண்டன் அப்படிங்கிற ஒரு அழகான இடத்துல எடுத்திருக்கிறாங்க. ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய உலக அதிசயமான கொலோசியமில் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ப்ஸ் மலையோட அழகு கொட்டி கிடக்கிற சுவிட்சர்லாந்தில் கூட எடுத்திருக்காங்க. ஸோ ஐரோப்பா கண்டத்தின் அழகை வந்து இந்த பாடலோட ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த காலத்திலேயே வெளிநாடுகளில் போய் படமாக்கப்பட்ட பாடல் இது. பாடல் கேட்டுடலாமா?

0: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நஞ்சில்லா வேளாண்மையின் முக்கியத்துவம். முள்ளங்கினா விளை ஜே ஜோ பிரகாஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுத சுரபி, பாரத பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம். உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். கன்னிப்பூ பருவத்தில் சாகுபடிக்கேற்ற நெல் ரகங்கள். திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தேநீர் நேரம் சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.

நேர்களே, டைம் செக் பண்ணிக்கோங்க. நேரம் இப்போ சரியாக 12:25. நீங்கள் கேட்டுட்டே இருக்கிற இந்த அழகான நிகழ்ச்சி மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், அதாவது நம்ம மனசை எல்லாம் நனைய வைக்க வர அடுத்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். அன்பைவா படத்துக்காக வாலி எழுத எம் எஸ் விஸ்வநாதன் மியூசிக்ல டி எம் சவுந்தரராஜன் பாடிய ஒரு சூப்பரான பாடல் இது. இந்த பாடலும் சரி, இந்த படமும் சரி, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை எழில் சூழ்ந்த ஷிம்லாவில் தான் எடுத்துக்காங்க. பனிப்படர்ந்த ஷிம்லாவோட அழகை வந்து இந்த பாடலில் நம்ம அப்படியே ரசித்து கேட்க கூட செய்யலாம். அதனுடைய வரிகள் வந்து ஷிம்லாவுடைய அழகை வந்து அப்படியே வர்ணிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மனிதர்கள் அன்பின் வழி தேடி இங்கு இயற்கையை வணங்குகிறார்கள். மலை உயர்ந்தது போல் நம் மனங்களும் உயரட்டும் அப்படின்னு ஒரு அழகான கருத்தையும் கூட நம்ம மனசில் இந்த பாடல் மூலமாக விதைக்கிறாரு கவிஞர். பாடல் கேட்டலாம்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: 12:30 ஆயிட்டு நேர்களை கேட்டுட்டே இருக்கிறீங்க. அன்றும் இன்றும் என்றும் என்றென்றும் உங்க கூடவே இடைவிடாமல் இணைபிரியாமல் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கிற குமரி எஃப்எம் 101. மனம் நினைவு மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை பாடல்கள் கேட்டுட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நம்ம கேட்ட பாடல்கள் எல்லாமே வெளிநாடுகள், வெளி மாநிலம்னு படமாக்கப்பட்ட பாடல்களாக அமைஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அந்த செயின் அப்படியே உடைக்காம நம்மளும் அப்படியே கொண்டுட்டு போகலாமா? அடுத்த பாடலும் அதே மாதிரி ஒரு வெளிநாட்டில் படமாக்கப்பட்ட ஒரு பாடல். யார் எப்போ எந்த வெளிநாட்டுக்கு சுற்றுலா போனாலும் நம்மளை அறியாமலே வாயில் முணுமுணுக்கிற ஒரு பாடல் இது. 1973 வருஷம் வெளிவந்த பிரியா திரைப்படத்திலிருந்து வருது. பார்க்க பார்க்க ஆனந்தம், பறவை போல உல்லாசம்னு அக்கறை சீமையினுடைய அழகில் மயங்கி போன ஹீரோவுக்காக இந்த பாடலை பாடியிருக்கிறாரு கே ஜே யேசுதாஸ். பஞ்ச அருணாச்சலம் எழுதிய இந்த பாடலுக்கு இசை இளையராஜா.

ஒவ்வொரு பாடலை கேட்கும் போதும் கற்பனையிலே நாம் அந்தந்த இடங்களெல்லாம் போய் பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா? அடுத்த பாடலில் நாம் எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கா இல்லை வெளி மாநிலத்துக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பதில் என்ன தெரியுமா? நம்ம எல்லோரும் டைரெக்டாக ஜெர்மனிக்கு போகிறோம். திரும்பவும் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஜெர்மனியில் படமாக்கப்பட்ட ஒரு இனிமையான பாடல் தான் கேட்க போகிறோம். ஜெர்மனியினுடைய அந்த பசுமையையும் அழகான கட்டிடங்களையும் இந்த பாடலில் ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருப்பாங்க. உல்லாச பறவைகள் படத்திலிருந்து வர இந்த பாடல் பஞ்சு அருணாச்சலம் எழுதி இளையராஜா இசையமைச்சு எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்து இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்களை எல்லாருமே ரசித்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்து மீண்டும் இறைவன் தரும் இன்னொரு இனிய வாய்ப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரி சுபா செல்வகுமார். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. இது உங்கள் பிரியமான குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் வருவது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகளை மத்திய அரசு தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பீகார், ஒடிஷா, தெலங்கானா மாநிலங்களின் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக அந்த மாநிலங்களில் போக்குவரத்து வசதி மேம்படும் என்றும், விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள் மற்றும் இளையோர் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் செல்வி டெல்சி ரோட்ரிகஸை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசினார். வெனிசுலா அதிபரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலில் இயங்கும் இருசக்கர வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் கச்சா எண்ணெய் இறக்குமதியை வெகுவாக குறைக்க உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளை பைசல் செய்வதற்கான கால வரம்பினை நிர்ணயம் செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்

ரவீந்திரநாத் திருமதி வி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி பார்போற்றும் 12 ஆண்டுகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஏழை, விவசாயிகள், மகளிர் மற்றும் இளையோர் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. துறை வாரியாக அரசின் சாதனைகளை விளக்கும் தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தொழில்துறை வளர்ச்சி.
1: தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக தொழில் புரிவது எளிதாக்கப்பட்டதோடு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் பெற்றுள்ளது. உலக அளவில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றால் அது மிக இல்ல. புத்தொழில்களை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2016 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டத்தின் மூலம் அந்த நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,23,000 அதிகரித்துள்ளது. வருமான வரியை இணையதளம் வாயிலாக செலுத்துவதற்கான நடவடிக்கைகளும் எளிதாக்கப்பட்டன. 2017 ஆம் ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. அது தொடர்பான சீர்திருத்தங்களும் கடந்த செப்டம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டது. இந்த சீர்திருத்த நடவடிக்கை வரி செலுத்தும் நடைமுறையை எளிதாக்கியுள்ளதோடு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக கூறுகிறார் சென்னையைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி.
2: GST ஒரே ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே வரி, அது ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல மறைமுக வரிகளை மாற்றி இன்னைக்கு ஒருங்கிணைந்த ஒரே ஒரு வரி முறையை உருவாக்கினதுதான் இந்த GST. அப்ப நம்ம நாடு முழுசும் வந்து ஒரே மாதிரியான நடைமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதனால வந்து பிசினஸ் பண்றது நம்ம கண்ட்ரில வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கிற ஒரு விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு. GST 2.0 செப்டம்பர் 2025 ஆம் ஆண்டு கொண்டு வந்த ஒரு ரிஃபார்ம். இந்த ரிஃபார்ம்ல நாட்டு மக்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், அத்தியாவசிய தேவையான பொருட்கள் எல்லாத்துக்குமான வரிகளை வந்து இந்த ரிஃபார்ம்ல வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கான்செப்ட்ல நமக்கு 4 வகையான வரிகள் இருந்தது. அதை வந்து இன்னைக்கு 2 வரிகளை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த 2.0 ரிஃபார்ம்ல முக்கியமா ஃபோகஸ் பண்ணது தொழில்நுட்பம் மற்றும் டிரான்ஸ்பரன்சி. அப்ப நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற அந்த ஏரியால டிஜிட்டல் டெக்னாலஜி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது அந்த 2.0ல நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இந்த டிரான்ஸ்பரன்சியை வந்து கொண்டு வந்ததுனால இந்த டாக்ஸ் அவாய்டன்ஸ், வரி ஏய்ப்பு அப்படிங்கறதும் அதிக அளவுல வந்து குறைஞ்சிருக்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
1: சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தியது. இதற்கான இணையதளத்தில் 800,000+ இணைந்துள்ளனர். அரசின் கொள்முதல் நடவடிக்கைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டது. தொழில்நுட்பம், சீர்திருத்தம், நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகம் போன்றவற்றின் மூலம் தொழில்துறை வளர்ச்சியில் வீறு நடை போடுகிறது.
0: தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் LNT நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜயை அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குநர் திரு SN சுப்பிரமணியன் சந்தித்து பேசிய பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8,200 வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மேற்கொள்ளப்படும் முதலாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் திரு VD சதீசன் இதனை தாக்கல் செய்து பேசுகையில் கேரளாவின் கடன் சுமை 5,07,000 கோடி ரூபாயாக உள்ளது என்று கூறினார். நிதி நிலைமையை சீர் செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இது தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு பினராயி விஜயன் இந்த ஆவணம் அரசியல் ஆவணமாக உள்ளது என்றும் நிதித்துறை தயாரித்த ஆவணமாக இல்லை என்றும் குறை கூறினார். இதனை மறுத்த முதலமைச்சர் வெள்ளை அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்யாமல் எதிர்க்கட்சித் தலைவர் இக்கருத்தை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றார். முதலில் வெள்ளை அறிக்கையை படித்துவிட்டு கருத்து தெரிவிக்குமாறும் திரு VD சதீசன் கூறினார். பீகார் மாநிலத்தில் தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர்.

0: முசாஃபர்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த இந்த மருத்துவமனையில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பீகார் அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். கொழும்பு அருகே உள்ள காப்பகத்தில் தீ விபத்து நேரிட்ட போது 72 பேர் அதில் இருந்ததாகவும், இதன் காரணமாக உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மிசோரம் மாநிலத்தின் 9 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மியான்மரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். புகையிலை பொருட்களை கடத்துவது தொடர்பான புகாரின் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியது. கேரளத்தில் வழக்கமாக ஜூன் 1 தேதி தொடங்கும் இந்த பருவமழை 3 நாட்கள் தாமதமாக தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. முதல் முறையாக நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா, அமெரிக்கா, கானா, கென்யா, மலேசியா, இலங்கை, உஸ்பெகிஸ்தான் உள்பட 60 நாடுகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றனர். உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 67 கிலோ எடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 8-5 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவின் ஆட்கொனேசன் செரன்பட்சேகை வென்றார். 87 கிலோ எடைப்பிரிவில் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆசிய ஓசியானா மல்யுத்த சாம்பியன் போட்டி வியட்நாமில் இன்று தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதலாவது ஆட்டம் வரும் 13 தேதி தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ளது. கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் உயர்நிலை குழு கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிக்கான கேப்டனை தேர்ந்தெடுப்பது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 12:50. குமரி பண்பலை 101 இன்று நாம் கேட்க இருப்பது
3: நலமாய் வாழ்வோம். முடி உதிர்விற்கான காரணங்களும் தீர்வுகளும் தகவல்களை தருகிறார் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள்.
4: இப்ப ஹேர்னால எல்லாரும் ரொம்ப அதிகமா கேர் பண்ணுவோம். ஹேர் ஆயில் யூஸ் பண்றோம், ஷாம்பு யூஸ் பண்றோம், கண்டிஷனர் யூஸ் பண்றோம். ஆனா இது எல்லாமே வந்து ஹேர் ஃபால சரி பண்ணிடுமான்னு பார்த்தா அப்படி கிடையாது. எதனால ஹேர் ஃபால் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம அதை ட்ரீட் பண்ணா மட்டும்தான் ஹேர் ஃபால வந்து கரெக்டா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஹேர் ஃபால் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல மெயின் வந்து புவர் வாட்டர் இன்டேக். அட்லீஸ்ட் கண்டிப்பா ஒரு 2.5 liters வாட்டராவோ ஜூஸ் ஆவோ எல்லாமே நம்ம வந்து சேர்த்து ஒரு 2.5 liters ஆகுது மினிமம் வாட்டர் இன்டேக் இருக்கிற மாதிரி பாக்கணும். அப்புறம் வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் அயன், மெக்னீசியம், மினரல்ஸ், விட்டமின்ஸ், மெயினா புரோட்டீன் அது இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இருக்குன்னா நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஃபுட் எடுத்தாலும் நம்ம ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப அதை நம்ம சரி பண்ண வேண்டி இருக்கும். அப்புறம் வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ஹேர் ஃபால் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ரொம்ப நாள்பட்ட நோய்கள், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இல்ல தைராய்டு ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நோய்கள் இருந்தா அதை தொடர்ந்து இருக்கலாம். அப்புறம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது மெயினா PCOD ப்ராப்ளம், டயபெட்டிஸ் அந்த மாதிரி ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்தாலும் ஹேர் ஃபால் இருக்கும். அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட் காமனா வந்து நம்ம ஹேர்ல வரும். அப்ப அதை ட்ரீட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் ஹேர் வந்து ஃபால்

0: குறைஞ்சிரும், ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் சில மெடிசின்ஸ், க்ரானிக்கா அவங்க தூக்கமின்மைக்கோ இல்லை ஏதாவது ஒரு மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருந்தா அதனாலயும் ஹேர் ஃபால் இருக்கலாம். அப்புறம் வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ங்கிற அலபேஷியா ஏரைட்டா, அதாவது வட்ட வட்டமா அங்கங்கயா திட்டு திட்டா வந்து ஹேர் ஃபால் இதுல இருக்கும். இது எந்த இன்ஃபெக்ஷன் மோஸ்டா காரணம் இருக்காது, இது வந்து அன்னோன் காஸ் தான். ஆனா நம்ம இதை வந்து சீக்கிரமா ட்ரீட் பண்ணல அப்படின்னா ஃபுல்லாவே ஹேர் வந்து லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு. மெயினா ஃபுட்டை பார்ப்போம். ஃபுட் வந்து மெயினா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து நம்ம ஹேருக்கு கண்டிப்பா எடுக்கணும். பருப்பு வகைகள், நட்ஸ், பால், முட்டை, இறைச்சி, இந்த மாதிரி உணவுகள் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் அயன் கண்டென்ட், அதாவது கீரைகள், பேரிச்சம்பழம், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லயும் அயன் கண்டென்ட் ரிச்சா இருக்கிற மாதுளம் பழம் இந்த மாதிரி ஃபுட்டு வந்து கண்டிப்பா உணவுல சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து பயோட்டின், அது வந்து எக்ல இருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஃபிஷ்ல இருக்கு. இதுவும் நம்ம இந்த மாதிரி ஆயில் ஃபுட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது நம்ம ஹேர் ஹெல்த் வந்து மெயின்டைன் ஆகுது. நம்ம ஹேர் இப்ப பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஹேர் இல்ல, மூணு கேட்டகரியா பிரிப்போம். ஆயிலி ஹேர், ட்ரை ஹேர், டர்ட்டி ஹேர். அப்ப இந்த ஆயிலி ஹேர் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த ஆயில் வந்து நேச்சுரலாவே அவங்க ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு அடியில இருந்து ஆயில் செக்ரீட் பண்ற கிளாண்டோட ஓபனிங்கே ஹேர் வர இடத்துல இருந்து தான் இருக்கும். இந்த ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆயில் செக்ரீஷன் கம்மியா இருக்கும். இந்த டர்ட்டி ஹேர், அதாவது அவங்க வந்து ஒர்க் நேச்சர்னாலயோ இல்ல வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னாலயோ அவங்க ஹேர் வந்து கொஞ்சம் அழுக்கடைஞ்சு இருக்கிறதுனால நம்ம அதை கிளியர் பண்ணா அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து சரியாயிரும். அது இப்ப ஆயிலி ஹேர் இருக்கிறவங்க கண்டிப்பா கொஞ்சம் ஹாட் வாட்டர் யூஸ் பண்றது கொஞ்சம் குறைக்கணும். அது மாதிரி அவங்களுக்கு வாஷ் பண்றதுக்கு பாசி பயிறு, சீகக்காய் அந்த மாதிரி இது வந்து ஆயில் ஹேர் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். இதுவே ட்ரை ஹேர் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னா சன் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க ரொம்பனா அதை வந்து ஏதாவது கவர் பண்ணணும் சன்ல போகும்போது. அது மாதிரி இந்த ட்ரை ஹேர் இருக்கவங்க ஹேரை வந்து ட்ரிம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும், ஏன்னா அவங்களோட அந்த ஹேரோட எண்ட்ல வந்து அது உடஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோகனட் ஆயில் யூஸ் பண்ணணும். இவங்களுக்கு வந்து ட்ரையா இருக்குனாலே மேபி நியூட்ரிஷனல் டெபிஷியன்சி இருக்க சான்சஸ் இருக்கு. அதனால இன்னும் ஹேருக்கு நம்ம என்னென்ன உணவுகள் பார்த்தோமோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவங்க அதிகமா எடுக்கும்போது அது கொஞ்சம் கூட நரிஷ்மெண்ட் கிடைக்கும், ஹேர் பாக்குறதுக்கு கொஞ்சம் கூட ஹெல்தியா இருக்கும். அப்புறம் வந்து இவங்க வந்து கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணா கொஞ்சம் நல்லது. இவங்க வந்து தைரியமா கண்டிஷனர் யூஸ் பண்ணலாம், ஆனா ஆயில் ஹேர் இருக்கிறவங்க கொஞ்சம் கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது அவங்க செட் ஆகுதாங்கிறத பார்த்து தான் யூஸ் பண்ணணும். இந்த டர்ட்டி ஹேருக்கு வந்து மெயினா வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து காரணமா இருக்கு. இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம கரெக்டா ஹேர் வந்து குளிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த ஹேரை வந்து ப்ராப்பரா நம்ம துவட்டாம இருக்கும்போது அந்த ஈரம் அதுலயே தங்குறதுனால ஈஸியா வந்து அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதுல வர்றதுக்கு காரணமா இருக்கு. அப்புறம் நிறைய ஷாம்பூஸ், கண்டிஷனர்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு அது ஒத்துக்காம ஸ்கேல்போட இது பாதிக்கிறதுனால கூட நமக்கு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து வரலாம். அப்புறம் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அதனால ஹேர் ஃபால் இருக்குன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணா மட்டும்தான் நமக்கு ஹேர் ஃபால் சரியாகும். அதுக்கு வந்து ஆன்டி ஃபங்கல் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கலாம், நீம் ஆயில் யூஸ் பண்ணலாம். நம்ம சித்தா மெடிசன்ஸ்ல பஞ்சகல்ப பொடின்னு கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் சேர்ந்த ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் கூட அவைலபிளா இருக்கு.
1: முடி உதிர்விற்கான காரணங்களும் தீர்வுகளும் தகவல்களை தந்தவர் குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
4: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
7: இனி ஒரு திரை இசை கேட்கலாமா?

0: சாம் சிஎஸ்இசியில் கபில் கபிலன் பாடிய பார்க்கிங் படப்பாடலை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 என்ற பிற்பகல் 3-2 குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தேநீர் நேரம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோட்டீஸ் நோரிஸ். நேரம் இப்பொழுது 1 மணி.
1: இதழோர புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 செய்தி தெரியுமா நேயர்களே? இன்று ஸ்ரீபதி பண்டித ரத்தியலு பாலசுப்ரமணியம் பிறந்த நாள்.

பாலசுப்ரமணியம். இசையின் மீதிருந்த ஆர்வம் காரணமாக இளையராஜா, கங்கை அமரன் போன்றவருடன் இணைந்து மெல்லிசை குழுவும் நடத்தினார். பின்னர் 1966 எஸ் பி கோதண்டபாணியின் இசையில் ஸ்ரீ ஸ்ரீ மரியாத ராமண்ணா படத்தின் மூலம் திரைப்பட பின்னணி பாடகராக அறிமுகமானார். அதன்பின் கன்னட திரைப்படத்தில் பாடிய இவர் தமிழில் முதன் முதலாக பாடிய பாடலின் படம் ஓட்டல் ரம்பா. ஆனால் இவர் பாடி தமிழில் வெளிவந்த திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்பில் அடிமை பெண் படத்திற்காக 1000 நிலவேவா. இந்த பாடலை பாடியவர்தான் ஸ்ரீபதி பண்டித ரத்திலு பாலசுப்ரமணியம் என்கிற எஸ் பி பாலசுப்ரமணியம். 1966 தனது திரையுலக பயணத்தை தொடங்கிய எஸ் பி பாலசுப்ரமணியம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், பெங்காலி மொழி என 40,000 மேற்பட்ட திரைப்பட பாடல்களை பாடி அதிக திரைப்பட பாடல்களை பாடிய பாடகர் என கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறார். ஆண்டுக்கு 930 பாடல்கள் அல்லது 4-3 பாடல்கள் வீதம் பாடித்தான் அவர் இந்த சாதனையை புரிந்திருக்கிறார். அதோடு ஒரு நாளில் அதிக பாடல்கள் பாடிய பாடகர் என்ற பெருமையும் பெற்றவர். அதாவது கன்னட இசையமைப்பாளர் உபேந்திரகுமாருக்காக 12 மணி நேரத்தில் 21 பாடல்களை பாடி கொடுத்தவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். மேலும் ஒரே நாளில் 19 தமிழ் பாடல்களையும், ஒரே நாளில் அதாவது மற்றொரு நாளில் 16 இந்தி பாடல்களையும் பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடுவதோடு தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் 46 படங்களுக்கு இசையும் அமைத்திருக்கிறார். இசை இயக்குநராகவும் பணியாற்றியிருக்கிறார். பாடகர், இசையமைப்பாளர் இவற்றோடு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் திகழ்ந்தவர் நமது எஸ் பி பாலசுப்ரமணியம். இது தவிர்த்து 72 படங்களில் நடித்துள்ளார். காதலன் படத்தில் பிரபு தேவாவுடன் இணைந்து நடனமும் ஆடியிருந்தவர் எஸ் பி பி. இவை அனைத்திற்கும் மகுடமாக சிறந்த பாடகருக்கான தேசிய விருது 6 பெற்ற பாடகர் என்ற பெருமையும் கொண்டவர்தான் ஸ்ரீபதி பண்டித ரத்யலு பாலசுப்ரமணியம் என்ற எஸ் பி பி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
5: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
4: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
3: குமரி பண்பலை 101 அடுத்து நாம் கேட்க இருப்பது ஹாய் சிநேகிதியே. இந்த நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 சிநேகிதிகளே வாழ்த்தலாம் வாங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
1: புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய், இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: நேரம் இப்பொழுது 1:10:25. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. ஹாய் சிநேகிதியே, நேயர்கள் அனைவருக்கும் மதிய நேர
3: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
2: குமரி பண்பலை 101 நாம் கேட்க இருப்பது தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி ஹாய் சிநேகிதியே.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டு.

நேர்களே, 1936 பிரிட்டிஷ் அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் நிறுவப்பட்டதுதான் நமது வானொலி. முதலில் இந்திய அரசு ஒலிபரப்பு சேவை என்று பெயரிடப்பட்டது இதற்கு. அதன் பின்னர் ஆல் இண்டியா ரேடியோவாக மறுபெயரிடப்பட்டது. அதற்கும் பின்னர் ரவீந்திரநாத் தாகூர் வானிலிருந்து வரும் குரல் என மறு பொருள்படும்படி ஆகாஷ்வாணி என மறுபெயரிட்டார். அந்த வானத்திலிருந்து வந்த குரல் இன்று நம் வானொலி பெட்டி மூலமாகவும் செல்போன் மூலமாகவும் நம் இருப்பிடம் தேடி வந்து கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி. இந்த ஆகாஷ்வாணிக்கு அகவை 90. அவளை வாழ்த்துவோமா சிநேகிதிகளே.

0: உங்கள் வாழ்த்துக்கள் உள்ளபூர்வமாக இருக்கலாம், கவிதை வடிவில் இருக்கலாம், ஏன் பாடல் வடிவில் கூட இருக்கலாம். வானொலிக்கு 90 வாழ்த்தலாம் வாங்க சிநேகிதிகளே. பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் இந்த தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்க சிநேகிதிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 04652 என்ற இணைப்பு எண்ணுடன் 260 240 290 722 இரண்டு எண்கள். அதற்கு அடுத்ததாக அலைபேசி எண் 890 325 70 39. வானொலிக்கு 90 வாழ்த்தலாம் வாங்க நிகழ்ச்சியில் முதல் சிநேகிதி, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: காரவளை ரஷ்மி தங்கம்.
0: முதல் சிநேகிதியா வந்துட்டீங்க, வாழ்த்துங்கள், நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம்.
1: உங்களுக்கு வானொலிக்கு தொண்ணூறு.
0: நான் உங்க கூட சண்டை, உங்கள் வானொலி இல்ல, எங்கள் வானொலி இல்ல, நம் வானொலி.
1: உள்ளத்தை கவர்ந்த வானொலினாலே அந்த சின்ன வயதுல அந்த இருக்க அந்த காலம், அதுக்கு எங்களை டிரான்ஸ்ஃபர் காலம், அப்பவுமே வானொலியில ஈடுபாடு எங்களுக்கு அதிகம் உண்டு. இன்னைக்கு வரைக்கும், இந்த வயசு வரைக்கும் வானொலினா எங்களுக்கு உயிர. அந்த டைமுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கும், இந்த டைமுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கும். இந்த சிறுவர்
0: வானொலிக்கு ஒரு சின்னதா மனப்பூர்வமா உள்ளபூர்வமா ஒரு வாழ்த்தை மட்டும் சொல்லிடலாமே.
1: பல இன்னும் 10,000 ஆண்டுகள் வாழ்நாள் உலகம் உள்ளவரை வாழ எங்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள்.
0: நன்றி, நன்றி, நன்றிமா. வானொலிக்கு வாழ்த்து சொல்ல வராங்க அடுத்த சிநேகிதி. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: நான் குளச்சல இருந்து ராஜஸ்ரீ பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். ஆமா, எங்கள் வீட்டு செல்ல பிள்ளைன்னு சொன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் குமரி பிள்ளையாகவே எங்கள் வீட்டு வானொலி ஒழிக்க வேண்டும். என் வீட்டு மட்டுமில்லை, எல்லார் மனசுலையும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் முதியோர் வருவர்களை அது அவர்கள் வரும் வாழ்க்கும் வண்ணம் இந்த வானொலி இருக்கிறது. எல்லா விஷயத்தை பார்த்தாலும் எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய வானொலியாக இருக்கிறது. அதனால் இந்த வானொலிக்கு என்றென்றும் நான் கடமைப்பட்டிருப்பேன் என்று சொல்லி நான் வானொலியை மென்பூர்வமாக வாழ்த்துகிறேன். என் குடும்பத்தாரும் சேர்ந்து வாழ்த்துவார்கள்.
0: உங்க குடும்பத்தோட உங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும். நன்றி, நன்றி,
2: நன்றி.
0: ரெண்டு தோழியர் வந்து அசத்தலா வாழ்த்துக்களை சொல்லிட்டாங்க. அடுத்த சிநேகிதி, வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்மா.
3: வணக்கம், வணக்கம், நண்பர்ந்த மதிய வணக்கம். மனலிக்கு

0: இந்த கிருஷ்ணமார் பேசுறோமா?
1: சொல்லுங்கம்மா.
0: வானாலியே நம்ம வானாலியே நமக்கு வாழ்த்த வயிறு இல்லை. ஆமா, அதனால அவர் பல நூறு ஆண்டுகள், 90 வயசானாலும் பல நூறு ஆண்டுகள் இன்னும் எல்லாருக்கும் சேவை புரிய என்னுடைய குடும்பத்தாருடைய வாழ்த்துக்களும் என்னுடைய வாழ்த்துக்களும்மா. ஆமா, சிறு வயதுல இருந்தே எனக்கு இந்த வானொலி கேட்கும் பழக்கம். ஆமா, அதனால அதுலயே நான் ஒங்கி போனவா.
1: ஆனாலும் சந்தடி சாக்குல வானொலியோட நீங்க சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டீங்களே, எங்க வானொலிய வயதாக்கிட்டீங்களே, அவ குமரி எப்பவுமே இல்லையா, 101 ஆனாலும். நன்றிமா உங்க வாழ்த்துக்களுக்கு. சொல்லுங்கம்மா.
0: ஐயம்மா, நமக்கு நமக்கு நான் சின்ன வயசுலயே வானொலிய பாத்துருக்கேன். அப்ப என்னோட அவங்க வயசு
1: மூத்தவங்க தான்,
0: வயசாகிட்டு போகும், அவங்களுக்கு வயசாகாது.
1: ஓஹோ, அவங்க என்னைக்கும் இளமையா இருப்பாங்க. இருந்தாலும்
0: நமக்கு வயசாகிட்டு போகும்.
1: உங்களுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களுக்கு
0: நன்றி.
1: நன்றிம்மா. நன்றி, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்கம்மா. ஊட்டுவாழ் மடத்துல இருந்து மோலி சொல்லுங்கம்மா.
2: காலையில எழும்புறது முதலே நைட்டு ஆகாசு முடிச்சு தெரிஞ்சிருந்து வாழணும்,
1: 100 ஆண்டுக்கு மேலும் வாழும் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றிமா. அடுத்த சிநேகிதி, வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: நல்லமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களாமா?
3: ஆமா, நல்லா இருக்கேன்.
1: நீங்க சாப்பிட்டாச்சா?
3: இல்ல, இன்னும் சாப்பிட போறோம். நீங்க சாப்பிட்டீங்களா மேடம்?
1: உங்களுடைய வாழ்த்து எங்களுக்கு சாப்பிட்டது மாதிரி இருக்கு. 2-3 வாழ்த்துலயே இப்படி இருக்குன்னா அவ்வளவு வாழ்த்தம் கேட்கும் போது வயது நிறைஞ்சிரும். நீங்க அடுத்து சொல்ல போறீங்க வாழ்த்துக்கள்.
3: வானொலிக்கு என்ன அன்பான, எனது அன்பு தோழி வானொலிக்கு எனது வாழ்த்துக்கள்.
1: இந்த தோழியோட பேரு, ஊரு?
3: ராமன்புதூர். குமாரி மேடம்.
1: குமாரி அம்மா, நன்றி.
3: நன்றி.
1: ஏதாவது ஒரு தோழி வந்து அழகான கவிதை, அழகான கவிதைனா மனமாற ஒரு வார்த்தை எழுதி சொல்லலாம், சொல்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசலாம். நன்றிம்மா குமாரி அம்மா.
3: நன்றி மேடம். நன்றி.
1: வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேம், சவரியம்மாள் வடக்கு கோணம்.
1: சொல்லுங்கம்மா.
4: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: ரொம்ப நல்லா இருக்கும். என்ன இந்த சிரிப்பு? இணைப்பு கிடைக்காம வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் உங்கள்ட்ட இருந்து ஒரு கவிதை எதிர்பார்க்கிறோம், வானொலிக்கு 90 வாழ்த்து கவிதை.
4: சிறியவர் முதல் முதியவர் வரை அனைவரின் என்றும்
1: நன்றிம்மா. நன்றி.
4: தேங்க்யூ மேம்.

நேர்களே, நேரம் இப்பொழுது 1:20. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹாய் சிநேகிதியே. இந்த நிகழ்ச்சியில் சிநேகிதிகள் மட்டுமே பங்கேற்க வேண்டும். பங்கேற்று வானொலிக்கு 90 வாழ்த்தலாம் இந்த தலைப்பில் தோழியர் பங்கேற்று பேசலாம். வானொலிக்கு கவிதை வடிவிலோ உங்களுடைய ஆத்மார்த்தமான வார்த்தைகள் வடிவிலோ வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:00 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தேனி நேரம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
8: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
9: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
8: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
9: BTECல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI அண்ட் டேட்டா சயின்ஸ், கோலாபரேஷன் வித் இன்டெல் NEC ஜப்பான்.
8: அது மட்டும் இல்ல, UGRPG ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
9: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 க்கு கால் பண்ணுங்க.
10: நிகழ்ச்சியில் அடுத்து பங்கேற்க வந்திருக்கும் தோழி, வணக்கம்.
11: வணக்கம்.
10: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வாழ்த்துக்களை சொல்லலாம்.
11: வானொலி உலகத்திற்கு அறிவியல் அளித்துள்ள வியக்கத்தக்க ஒரு சாதனம் என்றால் அது வானொலிக்கு மிகையல்ல. கல்வி கூடங்கள் பயிலும் மாணவர்களுக்கு அறிவு வளர்ச்சிக்காக கல்வி ஒலிபரப்பு எனவும் தமிழ் வளர்ச்சிக்கு வானொலி செய்து வரும் பணி மிகவும் சிறந்தது. வேளாண்மை துறைக்கும் வானொலி, என் வாழ்விற்கும் வானொலி. என்னை இந்த அளவுக்கு பண்பலையில பேச வைத்த வானொலிக்கு 90 என்றாலும் மிகையல்ல. இன்னும் பல வருடங்கள் அது இளமையாகவே திகழ வேண்டும் என மனப்பூர்வமாக குடும்பத்தாருடன் வாழ்த்துகின்றேன்.
10: நன்றி, நன்றி, நன்றி. கவிதை எழுதிட்டீங்க இல்லையா? இப்போ இப்போதான் எழுதினீங்களா, காலையில எழுதிட்டீங்களா? தொடங்கும் போது நம்ம ஆத்மார்த்தமான வானொலிக்கு வாழ்த்து சொல்லும் போது கவிதை வந்துருங்க, அப்புறமா நம்மவே நம்ம மெருகேட்டிக்கலாம், பட்ட தீட்டிக்கலாம். முதல்ல இன்னைக்கு வந்து இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அனைத்து சிநேகிதிகளும் கவிதை எழுத தொடங்குங்க. கவிஞா கவிதாயினியா மாறுங்கள். நன்றிம்மா, நன்றி.
11: நன்றி மேடம்.
10: இப்ப நம்ம விடுதலை படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேர்களை நேரம் இப்பொழுது 1:29:40. இந்த நேரத்தில் ஹாய் சிநேகிதிய நிகழ்ச்சியில் அடுத்து வானொலிக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கும் சிநேகிதி, வணக்கம். வணக்கம்மா.
1: வணக்கம்மா.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: ஏர்வாலி, நெல்லை மாவட்டம் ஏர்வாலியிலிருந்து இப்ராஹிமா
0: பேசுறேன். சொல்லுங்கம்மா.
1: வானொலிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: சின்ன கவிதை, கவிதை மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் எழுதுனதுதான், கட்டுரையா எடுத்துக்கிட்டாலும் சரிதான். வான்வெளியில் வந்த வசந்த காற்று என் வீட்டிற்கும் வந்தது. முன் வீட்டிலே முத்தாய்ப்பாய் அமர்ந்தார். இப்பொழுது என் வீட்டு அடுப்படியே அலங்கரிக்கிறார். பிள்ளைகளும் கணவரும் பள்ளிக்கு சென்று விட்டால் என்னோடு உறவாடும் தோழியே ஆகிவிட்டாள். வேண்டிய பாடலை விருப்பமுடன் கேட்பேன். மருத்துவ நிகழ்ச்சியை மகிழ்வுடன் கேட்பேன். அரசு நிகழ்ச்சியை ஆர்வமுடன் கேட்பேன். மறக்க முடியாத செய்தி வாசிப்பாளர் சரோஜ் நாராயண் சுவாமி. எல்லா நிகழ்ச்சியும் இனிமையாக தந்த உனக்கு அகவை 90. நானும் 50 காலம் கேட்கிறேன். வான்வெளியிலிருந்து வந்த வசந்த காற்று வீட்டிலே என் ஆயுள் உள்ள வரை வீசிக்கொண்டே இருக்கும். நன்றி.
0: ஆஹா, இது கவிதையா கட்டுரையான்னு வேற டவுட் வேற இப்ராஹிம் அம்மாவுக்கு. இது என்ன அழகான கவிதை இல்லையா? தோழிகள் நல்லா முயற்சி செய்யறீங்க. இதுக்கு முன்னாடி கவிதை எழுதியிருக்கீங்களாம்மா? அப்புறம் இந்த சந்தேகம் வரலாமோ? அழகாக, ஓகே, நன்றிம்மா. ரொம்ப நன்றி, பாராட்டுகள். நன்றி கண்ணம், நன்றி. வணக்கம். ஹாய் சிநேகிதியே. குமாரி அம்மா சொல்லுங்க.
2: காலையில இருந்து

0: அப்பந்தான் கிடைக்குது. நான் ஒரு கவிதை சொல்லலாம். வானம் முட்டும் அளவர் மேகத்தை கிழித்து மின்னலால் வெட்டும் போது அப்புறம் வந்து மழையாக பொழிந்து வேறாக மரம் போல் மக்கள் மணரில் எந்த நிலத்தில் இருக்கும் வானம் நீடோடி நீ வாழ்க என் தோழி காலையில் விழுந்தவுடன் நான் ஒண்ணுதான் பார்த்து தூங்கும் வரைக்கும் நீ எப்போதும் நீடோடி வாழணும்.
1: நீங்க தூங்கின பிறகும் வானொலி அவள் தூங்கவே மாட்டாள் இல்லையா? நன்றி நன்றி நன்றி.
0: முட்டும் போயிட்டு மேகத்தை கிழிச்சு அவள் விடிவெளியா மின்னல் மாதிரி வந்து அப்புறம் மழையா பொழிஞ்சு மக்கள் மனதில் வேற ஒண்ணி மரமா நிப்பா.
1: உங்க கவிதைக்கு விளக்கம் வேற சொல்றீங்க இல்லையா? நன்றிமா நன்றி. இவ்வளவு ஆழமா நீங்க சிந்திச்சு எழுதிருக்கீங்க. கண்டிப்பா எழுதணும், எழுதி சேர்த்து வச்சுக்கணும். அதுல எது பெஸ்ட்னு நீங்களே பார்த்து சிலாயிக்க வேணும். அதை வந்து நிறைய நிகழ்ச்சிகளுக்கு நீங்க கொடுக்கணும். உங்களுடைய என்ன சொல்ல, உங்களுடைய திறமைய வெளிக்கொண்டு வரணும்ல. ஓகேமா ஓகேமா நன்றிமா
0: நன்றி.
1: வணக்கம். ஹாய் சிநேகிதியே.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா.
2: நலமா இருக்கா?
1: ரொம்ப நல்லா இருக்கும்.
2: எங்கள் மனதிலும் எங்கள் மனதிலும் குடியிருந்து காற்றலையாய் எங்களுக்கு வழிகாட்டிய குமரியே வாழ்க.
1: நன்றி. உங்கள் வாழ்த்து சொல்லுங்கம்மா.
2: அத்தனை நிகழ்ச்சிகளும் எங்களுக்கு அன்பாக தந்து குமரி காத்தலையில் பட்ட குமரி பல நாட்கள் பல வாழ்.
1: நன்றிம்மா. உங்க ஊர் என்ன சொன்னீங்கம்மா? லக்ஷ்மிமா.
2: பூவங்கம்மர்.
1: பூவங்கம்மர். ஓகேம்மா நன்றி நன்றி.
2: அன்பு அன்பு நெஞ்சங்கம்மா.
1: நன்றி நன்றி. வணக்கம். ஹாய் சிநேகிதியே.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: ஹலோ, அருணகர் ஜாய் பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: தோழிகளே, நான் 88 வருடமாக வானொலி கேட்கிறேன். ஒரு பாடல்
1: இனி நிகழ்ச்சியில வந்து அதிக நாள் வானொலி கேட்டவர்.

0: நன்றி
1: நன்றி நன்றிம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. அழகா கவிதையும் இல்ல, நீங்க பாடலாவே பாடிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிம்மா.
0: நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தேனியின் நேரம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.
5: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
7: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
9: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
8: மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
9: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
8: சேர்க்கை நடைபெறுகிறது.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.

0: குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சியில் அடுத்து பங்கேற்க வரும் சிநேகிதி, வணக்கம். வணக்கம். வானொலிக்கு 90 வாழ்த்தலாம் வாங்க நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் சிநேகிதி.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா. சொல்லுங்க.
1: நான் தோற்ற போதும், என் தோற்றம் மாறிய போதும், நான் வென்ற போதும், என் வெற்றி இடத்தின் போதும், என்னுள் அனைத்துமாய் நீ மட்டுமே, நீ மட்டுமே. காலை தாண்டோ சிந்தனை கண்விழித்து, குரலில் மனம் பதித்து, பக்தி பாடலில் மனம் மூழ்கி, அரும்புகளின் மழலை மழிக்கிட்டு, அப்பப்பா உன் தேவை நீண்டு கொண்டே செல்கிறது. வாசிக்கை சுவாசிக்க சொன்னாய், பொது அறிவை வளர்க்க செய்தாய், என்னை பாய் சிநேகிதியை என தீர்த்த வைத்தாய். பாடல் மட்டுமல்ல, உலக நட்டையும் என்னுள் புகட்டினாய். மொத்தத்தில் என்னையே எனக்கு அடையாளம் காண தேவைய அன்பு தோழியே, நீ வாழ்க வளர்க. 90 அல்ல, 900 அல்ல, 9000 அல்ல, அதற்கு மேலும் வாழ்க வளர்க. நன்றி.
0: நன்றிம்மா.
2: ஆகாசவாணி நீயே என்றாணி, சோஜா சோஜா சோஜா.
0: நேர்களே, குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹாய் சிநேகிதியே.
3: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேரம் இப்பொழுது 1:41 இந்த நேரத்தில் வானொலிக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கும் சிநேகிதி வணக்கம். ஹாய் சிநேகிதியே.
1: ஹாய் சிநேகிதியே.

0: நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நான் வந்து சுங்கங்கடா ராதா மனோகரன்.
1: சொல்லுங்கம்மா.
0: வானொலிக்கு 90. மக்களின் மனதை கவர்ந்து சந்தோஷப்படுத்தும் வானொலிக்கு எந்தெந்தும் கடமை பற்றியிருக்கிறேன். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்தெந்தும் ஆயிரம் ஆயிரம் தாண்டுகள் வாழணும் என்று வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். ராதா மனோகரன், நன்றி.
1: நன்றி நன்றி நன்றிம்மா.

0: ஆகாஷ்வாணிக்கு அகவை 90 தொலைபேசி மூலமாகவும் அலைபேசி மூலமாகவும் வாழ்த்து சொல்லிய சிநேகிதிகளுக்கும், தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து வாழ்த்து சொல்லிய அனைத்து நெஞ்சங்களுக்கும் நேயர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.
1: ஆகாசவாணி நீயே என்றாணி சோஜா சோஜா சோஜா.
0: இனி தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின்தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஒப்பன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சகருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, மருந்தியல், சுகாதாரம், போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகிய துறைகளில் இப்பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வெனிசுலா அதிபருடன் அமைச்சர் குழுவும் வந்துள்ளது. இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை திறன்களை அறிந்து கொள்வதற்கும் ஒத்துழைப்பிற்கான வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் பல்வேறு இடங்களை இக்குழு பார்வையிட உள்ளதாக

வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் வெனிசுலாவின் எரிசக்தி துறையில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்துள்ள நிலையில் வெனிசுலா அதிபரின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. முன்னதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் வெனிசுலா அதிபர் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று மாலை தொடங்கும் முதலாவது உலக யோகாசன விளையாட்டு சாம்பியன் பட்ட போட்டியில் காணொலி மூலம் பங்கேற்கிறார். உலகம் முழுவதிலும் இருந்து யோகக்கலை வல்லுநர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளதாகவும் அனைத்து நாடுகளிலும் யோகா மிகவும் பிரபலம் அடைந்துள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கான நிதி அதிகார பகிர்வை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர் விரைவான முடிவெடுப்பதற்கு இது வழிகோலும் என்றார். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் உள்நாட்டு மயமாக்கலை ஆதரிப்பதில் இது பெரும் பங்கு வகிக்கும் என்றார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கர்நாடக மாநிலம் யாத்கிரியில் வேளாண் பயிற்சி மையத்தை இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் வேளாண் தொழிலை மேம்படுத்தும் வகையில் நிலத்தடி நீரின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான சீரிய தொலைநோக்கு தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளாக அனைவரும் அனைவருக்குமான வளர்ச்சி நம்பிக்கை என்ற கொள்கையின் அடிப்படையில் நாடு சிறப்பான வளர்ச்சிப் பாதையில் நடைபோடுகிறது. பல்வேறு துறைகளில் மத்திய அரசு வளர்ச்சி முத்திரையை பதித்துள்ள நிலையில் இலகுவான வர்த்தகத்திற்கு மத்திய அரசின் உயர் முன்னுரிமை குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.

0: நாட்டில் வர்த்தக ஒழுங்குமுறை சூழலை மேம்படுத்தும் வகையிலும் வர்த்தகத்தை எளிதாக்கும் வகையிலும் பல்வேறு தொடர் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சீர்திருத்தங்கள் முதலீட்டாளர் நம்பிக்கையை வலுப்படுத்தியுள்ளதோடு தொழில் முனைவோரை ஊக்குவித்து உலகளாவிய நிலையில் இந்தியாவின் வர்த்தக நிலையை மேம்படுத்தியுள்ளது. கடந்த 2016 ஆண்டு தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்தியா முன்னெடுப்பு புத்தாக்கத்தை வளர்த்து முதலீடு சார்ந்த வளர்ச்சியை சாத்தியமாக்கி வருகிறது. மத்திய அரசின் முயற்சிகளால் நடப்பாண்டு மார்ச் மாதத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2,23,000 அதிகரித்துள்ளது. 2017 ஆண்டு சரக்கு சேவை வரி அறிமுகப்படுத்தியதன் மூலம் மறைமுக வரிமுறை மாற்றி அமைக்கப்பட்டதுடன் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு கொள்கை சீர்திருத்தம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வலிமையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். வழக்கமாக மேட்டூர் அணை June 12 திறக்கப்படும் நிலையில் தற்போது அணையின் நீர்மட்டம் 79.84 அடியாக உள்ளதால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் 18,600 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீட்டில் 3 திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் தலைமையில் இன்று மேற்கொள்ளப்பட்டது. எல்என்டி நிறுவனம் சார்பிலான இத்திட்டங்கள் காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டங்கள் மூலம் 8,200 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் நடப்பாண்டிற்கான முழுமையான பட்ஜெட், தேர்தல் வாக்குறுதிகள், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் காற்றாலைகளில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக மின்தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆவணங்களை முறையாக பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். காகிதம் அடிப்படையிலான நகல்கள் அனைத்தும் பாதுகாப்பாக இருந்தாலும் அனைத்து முக்கியமான மின்னணு ஆவணங்கள் மட்டும் காணாமல் போயிருப்பதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் முறைகேட்டில் ஈடுபடும் தனியார் பள்ளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை

0: அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் குறித்த புகாரை தம்மிடமோ அல்லது மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியிடமோ தெரிவிக்கலாம் என்றார். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. இந்நாளையொட்டி முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், புதிய நம்பிக்கையோடு கல்வியாண்டை தொடங்கும் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். முதல் நாளில் பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை வழங்க அரசு ஏற்பாடுகளை செய்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மாணாக்கருக்கு அரசின் விலையில்லா பாடப்புத்தகம், சீருடை உள்ளிட்டவற்றை மாநில சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 524 பள்ளிகளில் காலை உணவு திட்டம் இன்று மீண்டும் தொடங்கிய நிலையில் ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் உணவின் தரத்தை ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டத்தில் மாணாக்கர் இடைநிற்றலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிக்கு வரும் மாணாக்கர் செல்போன்களை எடுத்துவரக்கூடாது என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கொணவட்டம் தொடக்கப் பள்ளியில் மாணாக்கருக்கு இசை முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் அரசு பள்ளி மாணாக்கருக்கு சந்தனம் குங்குமம் இட்டு இனிப்புகளை வழங்கி முதன்மை கல்வி அதிகாரி மற்றும் ஆசிரியர்கள் வரவேற்பு அளித்தனர். தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் வேளாண் பொறியியல் துறை சார்பில் கிராமப்புற இளைஞர்களுக்கான உதவி உழுவை ஓட்டுநர் 27 நாள் இலவச பயிற்சி திருச்சியில் நடைபெறவுள்ளதாக வேளாண் உதவி பொறியாளர் திரு அசோகன் தெரிவித்துள்ளார்.
1: கிராமப்புற இளைஞர்களுக்கு இலவசமாக வந்து டிராக்டர் ஓட்ட பயிற்சி சொல்லித்தராங்க. இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரணுங்கிறதுக்காக ஒரு டிராக்டரோட மாதிரி கட் மாடல் மூலமாக நீங்கள் பயிற்சி எடுக்கும்பொழுது அந்த இன்ஜின் எப்படி இயங்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக கற்றுக்கலாம். இந்த 27 நாள் பயிற்சி முடித்தோடனே உங்களுக்கு அரசோட ஓட்டுநதற்கான உரிமை வந்து இலவசமாக பெற்றுத்தரோம். இது இல்லாமல் டூல் கிட்டும் இலவசமாக நாங்கள் தர்றோம். பயிற்சி எடுத்துறதுக்கு உங்களுக்கு தகுதி என்னன்னா 18-35 வயசுக்குள்ளே இருக்கணும். கல்வி தகுதி எதுவுமே இல்லை.
0: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக களக்காடு தலையணை பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக களக்காடு முண்டமுதுறை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட முக்கிய சுற்றுலா தலமான களக்காடு தலையணை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பாதுகாப்பு காரணம் கருதி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் பார்வையிடவும் தடை விதித்து வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். மறு உத்தரவு வரும் வரை தடை தொடரும் எனவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் பெண்களின் முன்னேற்றம், குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவராக புதிதாக இன்று பொறுப்பேற்ற திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் லோக் அதாலத் தேசிய மக்கள் நீதிமன்றம் வரும் 13 தேதி நடைபெறுகிறது. ஜகார்த்தாவில் நடைபெறும் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அம்சக்கருணன் அர்ஜுன் இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ரோஹன் கபூர் ருத்விகா இணை களம் காண்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெனிசுலாவின் தற்காலிக அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். பாதுகாப்புத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசித்தார். காற்றாலைகளில் பிரச்சினைகள் காரணமாக தமிழகத்தில் மின் தடைகள் ஏற்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அம்சக்கருணன் அர்ஜுன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இனி நாம் கேட்க இருப்பது
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்ற திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்பது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கவும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தவும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒரு புதிய திட்டமாகும். இதன் மூலம் 3.5 கோடிக்கும் அதிகமான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. உற்பத்தி துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து துறைகளிலும் புதிய வேலைகளை உருவாக்குவது, முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்கள் மற்றும் புதிய தொழிலாளர்களை பணியமர்த்தும் நிறுவனங்கள் இதன் மூலம் பயனடைவர். பகுதி ஏ அதாவது பணியாளர்களுக்கானது, முதல் முறை பணியில் சேர்பவர்கள். முதல் முறையாக வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்கு 15,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இந்த தொகை 2 தவணைகளில் வழங்கப்படும்.

0: ஆறு மாத சேவைக்கு பிறகு ஒரு தவணையும், 12 மாதங்களுக்கு பிறகு நிதி கல்வியறிவு பயிற்சியை முடித்தவுடன் அடுத்த தவணையும் வழங்கப்படும். மாத சம்பளம் 1,00,000 ரூபாய் வரை உள்ள ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகைக்கு தகுதியுடையவர்கள். ஊக்கத்தொகையின் ஒரு பகுதி சேவிங்ஸ் காம்பனன்ட், அதாவது சேமிப்பு அமைப்புகளில் முதலீடு செய்யப்படும். பகுதி பி, அதாவது நிறுவனங்களுக்கானது. புதிய ஊழியர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஒரு புதிய பணியாளருக்கு மாதம் 3,000 வரை ஊக்கத்தொகை அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மட்டுமே இதில் பயன்பெற முடியும். இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஒருமுறை பதிவு செய்து கொண்டு செயல்முறைகளை முடிக்கலாம். வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பெறுதலுக்கான பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. இவை விஷன் 2047 2047 என்ற தொலைநோக்கின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பணியாளர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்குவது, மேலும் புதியவர்களை பணியமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதுடன் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கவும் இந்த திட்டம் வழி செய்கிறது. இந்த திட்டமானது மேலும் தேசிய தயாரிப்பு திட்டத்திற்கு இணைப்பு திட்டமாக செயல்படுகிறது. அதாவது அதிக தொழிலாளர் தேவை இருக்கும் தொழிற்சாலைகளை கொண்டிருக்கும் நிறுவனங்களுக்கு புதிய தொழிற்சாலைகளை நிறுவவும் இருப்பதை விரிவுபடுத்தவும் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் வாயிலாக இந்த பிரதம மந்திரி வளர்ச்சியடைந்த பாரத வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதன்படி புதிதாக பணியில் அமர்த்தப்பட்டுள்ள இளைஞர்களுக்கு 2 தவணைகளில் 15,000 ரூபாயும், புதிய வேலைகளை உருவாக்கி தந்துள்ள நிறுவனங்களுக்கு ஒரு புதிய பணியாளருக்கு என்ற வீதம் 3,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. இதற்கு பணி வழங்கும் நிறுவனங்கள் pmvbry.epfindia.gov.in அல்லது pmvbry.labor.gov.in என்ற தளத்தில் ஒருமுறை பதிவு செய்து கொள்ளலாம். இணையதள முகவரிகள் மீண்டும் pmvbry.epfindia.gov.in அல்லது pmvbry.labor.gov.in என்ற தளங்களில் பதிவு செய்து கொள்ளலாம். உமங் செயலி வாயிலாகவும் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் தொழில்நுட்ப உதவியுடன் யுனிவர்சல் அக்கவுண்ட் எண்ணை பெற்றுக்கொண்டு இந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இத்தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 என்று பிற்பகல் 3:00 குமரி பண்பலை 101 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும்

0: நேரம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோட்டீஸ் நோரிஸ்.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோட்டீஸ் நோரிஸ். எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
5: ஈடில்லா உன் உயிரே முதன்மையானது, உடைமைகள் அல்ல. இந்த ஒரு கருத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல முழுமையா உள்வாங்கி வச்சுக்கீங்க. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பப்படுறேன். ஒரு மீட்பு பணிக்கு நாங்கள் எங்களுடைய தீயணைப்பு வீரர்களோட எல்லாம் சென்றிருந்தோம். அந்த மீட்பு பணியில் ஒரு பள்ளி மாணவி ஒருத்தவங்க வந்து நீரில் வெள்ளப்பெருக்கு நேரத்தில் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இது எதனால ஏற்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுற்றுலா தலத்தில் அவங்க தன்னுடைய செருப்பை வந்து காலை வச்சு அலசியிருக்காங்க. அப்போ அந்த செருப்பு தவறி அந்த நீர்நிலையில் விழுந்துருது. அது ஒரு ஆறு, அந்த ஆறோடு அது அடிச்சுட்டு போகுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ என்னுடைய செருப்புங்கிற இதில் உடனே தவறி போய் கீழே அது உள்ளாடி விழுந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களை மீட்பு நடவடிக்கை பண்ணுறதுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. இது எதற்காக சொல்ல வந்தேன்னா, குழந்தைகள் எப்போவுமே தங்களுடைய நினைவில் ஒன்று வச்சுக்கோங்க. எந்த ஒரு பெரும் கூட்டமாகட்டும், ஒரு கூட்டத்திலேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு விபத்துகள் ஏற்படும் போது உங்கள் உயிரை விட வேற எதுவும் முக்கியம் இல்லை. அந்த உயிரை தற்காத்ததற்கு என்ன நம்ம கற்றுக் கொள்கிறோமோ அதை செயல்படுத்த வேண்டும். ஏன் அப்படி சொல்லனா, ஒரு பெருங்கூட்டத்தில் ஸ்டாம்பர்ட் ஆகும், நெருக்கடி வரும். அந்த நேரத்தில் தன்னுடைய கையில் இருந்த பொருட்களோ அல்லது ஒரு சின்ன நகைகளோ அல்லது பணங்களோ ஏதோ கீழே விழுந்தாச்சுன்னா, நீங்கள் குனிந்தீர்கள் என்றால் நமக்கு வந்து அந்த கூட்டம் மூலமாக பெரிய சேதம், நம்ம உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அதனால ஒவ்வொரு ஒரு சூழலிலும் உங்கள் உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்காக தான் என்னென்னா, ஈடில்லா உன் உயிரே முதன்மையானது, உடைமைகள் அல்ல. ஒரு விபத்து அல்லது ஆபத்து நேரும்போது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதில் தான் மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும். அதை விடுத்து எந்த விதமான உடைமைகளாக இருந்தாலும் அதை காப்பாற்றுவதற்கு நீங்கள் நிச்சயம் முன்னுரிமை அளிக்கக்கூடாது.
4: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: அடுத்து ஒலிக்க இருப்பது மாயாவி படப்பாடல். யுகபாரதியின் வரிகளில் சுமங்கிலி பாடியது இசை தேவிஷி பிரசாத்.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸை வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

ஒலித்துக் கொண்டிருப்பது திருட்டு பயலை படத்திற்காக அமல்ராஜ் சாதனா சர்க்கம் பாடியது. இசை பரத்வாஜ், பாடலாசிரியர் வைரமுத்து.

0: டிஎம்டி கம்பிகள் வழங்கும் தேனி நேரம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோட்டீஸ் நோரிஸ்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
0: ஹரிஹரன் மாதங்கி குரல்களில் ஒலிக்க இருப்பது தபு சங்கரின் பாடல், இசை டி இமான், பாடலின் படம் தக்க திமித்தா.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:00 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் TRY

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் கல்வி ஒய்பரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேர்களை நேரம் இப்பொழுது 2:43. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் இனி நாம் கேட்க இருப்பது ஜித்தன் படப்பாடல். ஸ்ரீகாந்த் தேவா இசையில் கபிலன் பாடலை பாடியவர் ஹரிஷ் ராகவேந்திரா.

நேயர்களின் நினைவிற்கு. நமது குமரி பண்பலை 101 என்று பிற்பகல் 3:02 தேனி நேரத்தில் சந்திப்போம் சிந்திப்போம். சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேரலையில் பங்கேற்கிறார் அரசு வழக்கறிஞர் வள்ளியூர் எஸ் முத்துகிருஷ்ணன் அவர்கள். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரத்தில் சந்திப்போம் சிந்திப்போம்.

இசையில் இனி பொன்னியின் செல்வன் படப்பாடல், வித்யாசாகர் இசையில் ப. விஜயின் பாடலை பாடியவர்கள் ஹரிஷ் ராகவேந்திரா, சிசில்லி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விமான எரிபொருள் விலை சீராக இருப்பதை உறுதி செய்வதற்காக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்தை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சிவில் விமான போக்குவரத்து துறையை வலுப்படுத்த உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தம் L&T நிறுவனத்திற்கும் மாநில அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தாவேகா அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தாவேகா அரசு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி

0: திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் ஷெகராவத் மற்றும் சுனில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் காயம் காரணமாக விராட் கோலி பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
2: குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 3:03. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்க இருப்பது தேநீர் நேரம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: தேனி நேரத்தில் இன்று இடம்பெற இருப்பது சந்திப்போம் சிந்திப்போம். சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இன்று சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சொந்தமாக ஒரு வீடு அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்பது பலரின் வாழ்நாள் கனவாக இருக்கும். அந்த கனவு நனவாகும் போது நாம் பல சட்ட ரீதியான சிக்கல்களையும் சில நேரங்களில் மோசடிகளையும் சந்திக்க நேரிடுகிறது. வரம் தேடும் போது எவ்வளவு விசாரிக்கிறோமோ அந்த அளவு ஒரு வீடு அல்லது கட்டிடம் வாங்கும் போது நாம் விசாரிக்க வேண்டியது அவசியமாகிறது. தனியான வீடுகளோ அடுக்குமாடி வீடுகளில் ஒரு வீடு வாங்கினால் அல்லது வணிக வளாகங்களில் கட்டிடங்கள் வாங்கினாலோ பத்திரப்பதிவு, பட்டா, சிட்டா, வில்லங்க சான்றிதழ் என வாங்குவதற்கு பின்னால் உள்ள சட்டங்கள் ஏராளம். ஒரு சாமானிய மனிதன் இந்த சட்டங்களை எப்படி புரிந்து கொள்வது? வீடு அல்லது கட்டிடம் வாங்கும் போது மக்கள் சந்திக்கும் சட்ட ரீதியான சிக்கல்கள், ஏமாற்றங்களை தவிர்க்க பொதுமக்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வாங்கும் முன் சரிபார்க்க வேண்டிய ஆவணங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் என்று அரசு வழக்கறிஞர் வள்ளியூர் வி முத்துகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
0: முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில நேயர்களுக்கு உங்களை வந்து சுருக்கமாக அறிமுகப்படுத்திக்கலாமா சார்?
1: எனது பெயர் முத்துகிருஷ்ணன். எனது சொந்த ஊர் நெல்லை மாவட்டம் வள்ளியூர். நான் 1994 முதல் வள்ளியூர் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணி செய்து வருகிறேன். கடந்த 5 ஆண்டுகளாக அரசு வழக்கறிஞராக பணி செய்து வருகிறேன்.
0: சரி சார், இப்ப வந்து இந்த நிகழ்ச்சியில மக்களுக்கு ஒரு சட்ட ரீதியான விழிப்புணர்வு கொடுப்பதற்கான இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஒரு வீட்டையோ இல்ல கட்டிடத்தையோ ஒருத்தர் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன சட்ட ரீதியான விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கறதான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் உங்க மூலமா. அதற்கு முன்னாடி ஒரு வாங்குறதுக்கு முன்னாடி, இந்த கட்டிடங்களை வாங்குறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய அடிப்படையான சட்ட பரிசோதனை, அதாவது லீகல் செக்ஸ் என்னென்ன சார்?
1: அதாவது ஒரு இடத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அதோட பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ், தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க, அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா செக் பண்ணணும். பர்டிகுலரா நாம உட்கார்ந்து பாக்குறத விட எவ்வளவு செலவு பண்ணி ஒரு லேண்ட் வாங்குறோம், ஒரு வழக்கறிஞரை பார்த்து அவர்கிட்ட ஒரு லீகல் ஒப்பீனியன் ஒன்று வாங்கிக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு இடத்த முடிச்சோம்னா அதுல பிரச்சனை இல்லாம இருக்கும். குறிப்பா ஒரு இடம் வாங்குறோம்னா பேரண்ட் டாக்குமெண்ட், அந்த நிலத்துக்குரிய வருவாய்த்துறை ஆவணங்கள், அதாவது பட்டா, சிட்டா, அடங்கல், ஆப்பதிவேடு, ஏ ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க, இந்த ஆவணங்கள் எல்லாம் சரி பார்த்து நம்ம வாங்கணும். இது இந்த மாதிரி ஆவணங்களை எல்லாம் நம்ம சேகரிச்சு ஒரு வழக்கறிஞர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க பார்த்து இது ஒரு லேண்டோட டீட்டெயில் சொல்லுவாங்க. இன்னும் அதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தோம்னா ஒரு ஏரியாவை டிடிசிபி அப்ரூவல் வாங்குவாங்க. அப்ரூவல் வாங்கப்பட்டுச்சா அப்படிங்கறது முதல்ல நம்ம பாத்துக்கணும். அந்த டிடிசிபி அப்ரூவல் வாங்கும் போது பொது பயன்பாட்டுக்குன்னு அதுல இடங்கள் ஒதுக்குவாங்க, லைப்ரரி, கடைகள், பூங்கா, இப்படி இடங்கள் ஒதுக்குவாங்க. இதை வித்து முடிச்ச அப்புறம் அந்த பூங்கா கூடிய இடங்கள்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிளாட் போட்டு அதெல்லாம் பத்திரமாக்கி வித்துருவாங்க.
0: இது வந்து நீங்க வீடுகள் வாங்குறதுக்கு சொல்றீங்க இல்லையா?
1: வீட்டு மனைகள்
0: வாங்குறதுக்கு
1: மனைகள். ஆமா, அப்ப அந்த பொது பயன்பாட்டுக்குரிய இடங்களை வாங்கணும்னா அப்புறம் நமக்கு பில்டிங் கட்டுறதுக்கு

0: அப்ரூவலுக்கு போகும்போது அப்ரூவல் கிடைக்காது, இது பொது பயன்பாட்டுக்குரிய நிலங்கள் அப்படின்னு வரும். அதனால அந்த இடத்தோட டிடிசிபி அப்ரூவல் காப்பியை வாங்கி ஒரு சர்வேயரை வச்சு கரெக்டாக அளந்து அது பொது பயன்பாட்டில் வரல அப்படிங்கிறத நாம் வந்து தீர்க்கமாக முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு லேண்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்.
1: நீங்கள் வந்து இதில் பட்டா சிட்டா அப்படின்லாம் சொன்னீங்கல்ல சார், இதில் அடங்கல் அப்படி மூணு இருக்கு. பட்டா என்ன, சிட்டா அடங்கல்னா என்ன சார்?
0: மூணுமே வந்து வருவாய்த்துறை ஆவணங்கள் தான். பட்டா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு லேண்டு வருவாய்த்துறை ஆவணங்களின் படி யார் பேர்ல இருக்கு,
1: ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு அந்த இதுலயும் பத்திரம் இருக்கு.
0: பத்திரம் இருந்தாலும் வருவாய்த்துறையில போய் அந்த வருவாய்த்துறையில இது என் இடம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஆவணம் இருக்கும்.
1: ஓஹோ, அது ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே அந்த பட்டாவும் கையில வாங்கி வச்சுக்கிறது அவசியம்.
0: வாங்கி வச்சுக்கிட்டோம்னாதான் வருவாய்த்துறையில வந்து இடம் நமக்குள்ளது அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வரி எல்லாம் கட்ட முடியும். நாளைக்கு நம்ம ஒரு பேங்க்ல லோன், ஒரு பில்டிங் கட்டுறதுக்காக லோன் போவோம், அல்லது ஒரு கட்டின பில்டிங்க்கு வேற முதலீடுக்காக லோன் போகும்போது கட்டாயமா இந்த பட்டா சிட்டா அடங்கல்லாம் கேட்பாங்க.
1: அப்புறம் சிட்டான என்ன சார்?
0: சிட்டாங்கிறது வந்து ஒரு அந்த நிலத்தோட விவரங்கள்லாம் இருக்கும், அது எந்த வகைப்பாடுல இருக்குது. அதாவது இண்டஸ்ட்ரியல் ஜோனா இருந்தாங்க சொன்னா இண்டஸ்ட்ரியல் ஜோன் இருக்கும், நஞ்சை புஞ்சை தரிசு வரி விதிப்பு ஏற்பட்ட தரிசு இப்படி எல்லாம் அதுல வகைப்பாடுகள் இருக்கு. அது என்ன வகைப்பாடு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் அதுல தான் அந்த சிட்டா அதுதான் வரும். அதுலயும் நில உரிமையாளரோட பேரு, அந்த நில அளவு எண், நிலத்தின் பயன்பாடு, அது பரப்பளவு எவ்வளவு விஸ்தீர்ணம், அதுல அதுக்கு எவ்வளவு வரி விவரங்கள், எத்தனை டீட்டெயிலும் அதுல இருக்கும்.
1: அப்புறம் அடங்கல்னா?
0: அடங்கல்ங்கிறது வந்து அதே மாதிரியா, கிட்டத்தட்ட சிட்டாக்கும் அதுக்கும் சின்ன வித்தியாசமா இருக்கும். இதுல வந்து அடங்கல்ங்கிறது விவசாய நிலங்களை டிஸ்கிரிப்ஷன் மாத்தி இருப்பாங்க, புஞ்சையா மாத்தி இருப்பாங்க. அப்ப மாத்தும் போது அது நிலத்தினோட வகைப்பாடு எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி மாற்றப்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு நீர்ப்பாசன வசதிகள் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னா நீர்ப்பாசன வசதிகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு, கிணத்து நீர்ப்பாசனம், குளத்து நீர்ப்பாசனம், ஆத்து நீர்ப்பாசனம், ஏரி நீர்ப்பாசனம் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலத்துல 10 மரம் நின்னுச்சு, 10 செடி நின்னுச்சு அப்படிங்கிற டீட்டெயிலும் அதுல இருக்கும். ஒரு சின்னதா ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் நின்னா கூட அந்த டீட்டெயில் எல்லாம் அந்த அடங்கல்ல உங்களுக்கு வந்து
1: என்னென்ன சாகுபடி பண்றாங்க, எத்தனை மரங்கள், எத்தனை விதமான மரங்கள் அங்க இருக்குங்கிற விவரம் இருக்கும்.
0: ஆமா, எத்த பனைமரம்னா பனைமரம், புளியமரம்னா புளியமரம், அது எத்தனை என்ன இருக்குதோ அது எல்லாமே வந்து
1: அடங்கல்ல இருக்கும்.
0: ஆமா, அதே மாதிரி அந்த மண்ணோட வகை முத கொண்டு அந்த அடங்கல்ல வரும். செம்மண் பூமி, வண்டல் மண் பூமி, ஆற்று மண் பூமி அப்படின்னு சொல்லி அந்த இது அந்த டீட்டெயிலும் அடங்கல்ல இருக்கும்.
1: அது ஒரு மனிதனுக்கு ஒரு பயோடேட்டா இருக்கிற மாதிரி ஒரு சொத்துக்கோ அல்லது வீட்டுக்கோ அந்த அடங்கல் வந்து ஒரு
0: பயோடேட்டா.
1: சரி, அதாவது இவ்வளவு நீங்க சொன்னீங்க பட்டா சிட்டா அடங்கல் மூலப்பத்திரத்தை தவிர்த்து இந்த இவ்வளவும் ஒரு வீடு வாங்கும் போது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி ஏன் சார் தேவை?
0: வருவாய்த்துறை ஆவணங்கள் படி அது யார் பேர்ல இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம கட்டாயமா செக் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்ல ஒண்ணு. ஏன்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு அப்பாவுக்கு பாத்தியப்பட்டதாக இருக்கும், 4 குழந்தைங்க இருக்கும், 2 பேர் சேர்ந்து மட்டும் ஒரு டாக்குமெண்ட் போட்டுப்பாங்க, அந்த 2 பேரும் அவங்க 2 பேர்ல மட்டும் பட்டா மாத்தி வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம அந்த பட்டா எடுத்து பார்த்தாதான் அது பட்டா பத்திரத்துக்கும் பட்டாக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். வெறும் பட்டாவை மட்டும் பிலீவ் பண்ணி முடிச்சோம்னாலும் தப்பா போயிரும், பத்திரத்தை மட்டும் பிலீவ் பண்ணி முடிச்சோம்னாலும் தப்பா போயிரும். ஏன்னா அந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா தான் நிலத்தை ப்ராப்பரா நம்மளால வாங்க முடியும், யார்ட்டையும் ஏமாறாம இருக்க முடியும்.
1: நீங்க சொல்றது பார்த்தா நிலம் வாங்குறதுக்கு முன்னாடி பட்டா சிட்டா அடங்கல் எல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கறதும் ஒரு முக்கியமானது. ஆனா ஒரு நிலத்தையோ வீட்டையோ வாங்கிட்டோம்னாலும் அந்த பட்டா சிட்டா அடங்கல்லாம் எடுத்து நமக்கு உரிமையா வச்சுக்கணும், கண்டிப்பா அது ஒரு முக்கியமான விஷயம். வாங்குறதுக்கு முன்னாடி அதை பாத்துக்கணும், வாங்கின பிறகு அது நம்ம பேர்ல மாத்திக்கோங்கிறது ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு ப்ரொசீஜர்.
0: பட்டா நம்ம பேர்ல மாத்திக்கிட்டோம்னாலே இந்த சிட்டா அடங்கல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேர்ல மாறி வந்துடும். அந்த ஆப்பதிவேடுன்னு ஒண்ணு ஒரு ஆவணம் இருக்கு, அதுவும் நிலத்தோட உரிமையாளர் யாருன்னு காட்டுறதுக்குரிய ஏ ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஆவணம் வந்து வருவாய்த்துறையிலும் இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கும். இதுலயும் நம்ம பேர் மாத்துறதுக்கு தனியா வருவாய்த்துறைக்கு மனு கொடுத்து அதையும் மாத்தி வச்சுக்கணும்.
1: நம்ம வீடுகள், அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி நம்ம வீடு வாங்க போனோம்னா

0: அந்த ஆ பதிவேடையும் செக் பண்ணணும்னு சொல்றீங்க.
1: ஆமா, ஆ பதிவேடும் செக் பண்ணி வாங்கிக்கிறது இன்னும் நல்லதா இருக்கும்.
0: சரி சரி, இன்னும் இந்த சம்பந்தமான சட்ட ரீதியான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு திரைப்பட பாடலை கேட்ட பிறகு தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்களை இது சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
3: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிளை நாகர்கோவில்
4: அரசு உதவி பெறும் இக்கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், IEEE,
3: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
4: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
3: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
4: 0465225390.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
6: பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில். இன்று வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடுகள், வணிக வளாகங்களில் கட்டிடங்கள், இது வாங்கும்போது வாங்குபவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத வந்து நமக்கு சொல்வதற்காக சொல்லிக் கொண்டு இருக்கிறார் அரசு வழக்கறிஞர் வள்ளியூர்வி முத்துகிருஷ்ணன் அவர்கள். தொடர்ந்து அவரிடம் பேசுவோம். சார், முதல்ல வந்து நீங்க வந்து மூலப்பத்திரம் கண்டிப்பா பாத்துக்கணும்னு சொன்னீங்க, அப்புறம் பட்டா சிட்டா அடங்கள் எல்லாம் பாத்துக்கணும், கட்டிடங்கள் வீடு வாங்கும் போதுன்னு சொன்னீங்க. இதற்கு அடுத்ததாக ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு, இப்போ தனி நபர் வீட்டுக்கு இது பார்த்தா போதும், அடுக்குமாடி குடியிருப்பு அல்லது வணிக வளாகங்கள்ல வந்து கட்டிடங்கள் வாங்கும்போது என்னென்ன விசேஷமா ஸ்பெஷலா பாக்கணும் சார்?
7: அந்த லேண்டுக்குரிய வில்லங்க சான்றிதழ்களை முறையா சரி பார்க்கணும், அதோட பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ், தாய்ப்பத்திரம்னு சொல்லுவாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸை சரி பார்க்கணும். அந்த லேண்டை ப்ராப்பராக ஒரு சர்வேயர் அல்லது நம்ம பிரைவேட் ஒரு சர்வேயர் கூட வச்சு மெஷர் பண்ணி அந்த மொத்தம் எவ்வளோ லேண்டு வருது. அது ஒரு உதாரணத்துக்கு, ஒரு 1 ஏக்கர் இடத்துல வந்து அப்பார்ட்மெண்ட் டெவலப் பண்ணுறாங்கன்னா, ஒரு 20 வீடு கட்டுறாங்கன்னா, யூடிஎஸ் அப்படிங்க அன்டிவைடட் ஷேருங்கிறதுல நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்காரங்களுக்கு 5 சென்ட் யூடிஎஸ்ன்னு எழுதி கொடுப்பாங்க. இது 6 சென்ட் அவங்க பாட்டுக்கு எழுதிட்டாங்கன்னா நமக்கு 1 சென்ட் அந்த இடத்துல குறையும். அப்ப அன்னைக்கு அதை டிஸ்பியூட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதில் அந்த ஆவணத்தில் 1 ஏக்கர் இருந்தா 1 ஏக்கர் இருக்குதா அப்படின்னு பாக்கணும். அப்புறம் FMP, ஃபீல்டு மேப் பிளான், புல வரைபடம்னு தமிழ்ல சொல்லுவோம். இதை செக் பண்ணோம்னா பை நியர்பை லேண்ட், எதையாவது நீர்நிலைகள், பப்ளிக் யூட்டிலிட்டி பிளேசஸ், அதாவது மந்தை, அதாவது மாடுகளை பராமரிக்கிறதுக்காக ஒரு காலத்துல ஒதுக்கப்பட்ட இடங்கள்,
6: மந்தை,
7: மாடுகளை பராமரிக்கிறதுக்காக வச்சிருக்க மந்தைன்னு சொல்லுவாங்க,
6: அத வேளாண் நிலங்கள் மாதிரி
7: அரசுக்கு பாத்தியப்பட்ட நிலங்கள்னு இருக்கும்.
6: ஓஹோ,
7: அரசு, ஆமா, அரசு புறம்போக்கு அப்படின்னு இருக்கும். அரசு புறம்போக்கு அப்படின்னு இருக்கும், அரசு புறம்போக்குன்னு இருக்கும், அது ரெண்டு வரையில தான் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அந்த ஆப்பதிவேடு எடுத்து பார்த்தோம்னா அந்த ஆப்பதிவேடுல ரொம்ப தெளிவா இருக்கும், அரசு புறம்போக்கு நிலங்களை வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. இப்ப இது மாதிரி பக்கத்துல இந்த FMB ல பார்த்தோம்னா, பக்கத்து இடங்கள் ஏதாவது புறம்போக்கு நிலங்கள் இருந்ததுன்னா, இந்த டெவலப் பண்றவங்க சில இடங்களை கொஞ்சம் ஆக்கிரமிச்சு இந்த காம்பவுண்ட் வால் எல்லாம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வாய்ப்பு இருந்து நம்ம அதை கவனிக்காம வாங்கிட்டோம்னா, நாளைக்கு ஃபியூச்சர்ல 5 வருஷமோ 10 வருஷமோ 50 வருஷமோ கழிச்சு கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் லேண்டா ஆக்கிரமிச்சிட்டாங்க, ஆக்கிரமிப்ப எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேஷன் பண்ணாங்கன்னா நமக்கு தான் லாஸ் வந்துடும். பில்டர் கட்டி வித்துட்டு போயிடுவாரு. நம்ம நிலம் வாங்குறவங்க அதை சரியா முறையா கவனிக்காம வாங்கிட்டோம்னா நமக்கு தான் பிரச்சனை வரும். இதுக்கு வந்து சிம்பிள் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, நம்ம இவ்வளவு டாக்குமெண்டையும் சேகரிச்சு எவ்வளவு விலை கொடுத்து ஒரு வீடு வாங்குறோம், ஒரு வழக்கறிஞர்கிட்ட போய் ஒரு ஒப்பீனியனை ரிட்டனா வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு வெரி சேஃப். ஒரு நல்ல வழக்கறிஞரை பார்த்து ஒரு ஒப்பீனியனை

0: வாங்கிக்கிட்டு நம்ம அதுக்கு பிறகு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு மூவ் பண்ணலாம்.
1: இந்த UDS ன்னு சொன்னீங்கல்ல சார், அந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல, அதுக்கு என்ன ப்ரொசீஜர் சார், அதுக்கு என்னென்ன நம்ம கவனிக்கணும், அதாவது
0: இல்லை அதை அளந்து பார்த்துட்டோம்னாலே போதும். அதாவது அந்த அவங்க டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க, அந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம அளந்து ஒரு சர்வேயரை வச்சு அளந்துட்டோம்னா டாக்குமெண்டில் இருக்கிறதும் அந்த ஸ்பாட்டில் நம்ம அளந்து பார்க்கறதும் ஒரே அளவு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருந்துச்சுன்னா அது உடனடியாக எதனால் அது அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே போகணும். அதே மாதிரி இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட பார்க்கும்போது பில்டரே லோன் வாங்கி கட்டுவார். பில்டர் லோன் வாங்கி கட்டினார்னா அதில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, நம்மகிட்ட வாங்குற பணம் பேங்க்குக்கு போகுதா இல்லைன்னா பில்டர் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா, நம்மகிட்டேருந்து வாங்குறது நம்ம பில்டிங்கு ப்ரொபோஷனேட்டாக ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்களா, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம வாங்கணும். அவங்க ஒரு ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட், அந்த மூணு பேர் சேர்ந்து போ, ரெண்டு லேண்ட் ஓனர் பில்டர் பேங்க் மூணு பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட், அதை ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட்டும்பாங்க, அந்த அக்ரிமெண்ட் போட்டு டெவலப் பண்ணுவாங்க. அப்போ டெவலப் பண்ணும்போது பேங்க் தான் ஃபைனான்சியராக இருப்பாங்க. அப்போ பேங்குக்குரிய அமௌண்ட்டுகள் ப்ராப்பராக போயிருக்குதா, பேலன்ஸ் இருக்குதா, 10 வீடு இருக்கு 50 வீடுக்கு பெருமானமுள்ள லோனை வாங்கி வச்சிருந்தாங்கன்னா நம்ம பணம் போனாலும் லோன் இதாகாது,
1: முடியாது,
0: லோன் முடியாது. அப்புறம் என்ன வரும்னா அட்டாச்மெண்ட்ங்கிற பேர்ல நம்ம பில்டிங்கை பேங்க் எடுத்துட்டு போயிடும். நமக்கு டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும், ஆனா பேங்குக்கு போக வேண்டிய லோன் போயிருக்காது. அவங்க பிரீச் ஆஃப் ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட்னு சொல்லி லேண்ட் எடுத்துட்டு போயிடுவோம், நம்ம பில்டிங்கும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவாங்க. இது நிறைய நம்ம ஊர்ல ரொம்ப கம்மியா இருக்கு, சிட்டிஸ்ல ரொம்ப ஜாஸ்தி.
1: அதாவது இந்த வில்லங்கு சான்றிதழ்ல இதெல்லாம் வராதா சார், இந்த லோன் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு முடியல அப்படிங்கறதெல்லாம் வராதா சார்?
0: கண்டிப்பா வரும்,
1: வரும்.
0: டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீடு அப்படின்னு சொல்லி பேங்க்ல வந்து இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை மார்க்கேஜ் பண்ணி தான் லோன் வாங்குவாங்க. அதனால ஈஸி பார்க்கும்போது ஈஸியில தெரியும். நம்ம அந்த பேரண்ட் டாக்குமெண்ட் செக் பண்ணோம்னாலும் பேரண்ட் டாக்குமெண்ட்லயும் இந்த டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீடு வந்துடும். ஆனால் நம்ம பேங்க்ல இருந்து போய் அதை வாங்கி பார்க்கணும், எவ்வளவு பேலன்ஸ் இருக்குங்கிறது ஈஸியில தெரியாது. நம்ம பேங்க்ல போய் இவங்க எவ்வளவு லோன் வாங்கியிருக்காங்க, இது வரைக்கும் எவ்வளவு கட்டியிருக்காங்க, இப்ப எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு பில்டிங் வாங்குறோம், மொத்தமே 40 லட்சம் ரூபா தான் பேலன்ஸ் இருக்குன்னு சொன்னா நம்ம 40 லட்சத்தையும் பேங்க்ல கட்டிட்டு வாங்கிட்டு போறதுல ஒரு இதில் யூனிட் வைஸ் லோன் வாங்கியிருப்பாங்க சிலர், ஒரு யூனிட்டுக்கு, அதாவது 20 ஒரு யூனிட்டுங்கிறது ஒரு வீடுங்க ஒரு யூனிட்டும்பாங்க. அப்போ 20 வீடு இருக்குன்னா 20 யூனிட்டாக வாங்கியிருப்பாங்க. அது வந்து நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம எந்த யூனிட்டு 15 யூனிட்டை நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் 15 வீடு, அதான் 15 யூனிட், அந்த 15 வீடை வாங்குறோன்னா 15 வீட்டுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை கட்டிட்டு பேலன்ஸை பில்டர்ட்ட கொடுத்துட்டு பத்திரத்தை முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கு.
1: அப்போ வந்து மொத்தமா அவர் லோன் வாங்கலாம், அல்லாம
0: தனித்தனியாகவும் வாங்கலாம்.
1: அதுதான் நமக்கு வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் வசதி இல்ல.
0: அதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு நல்ல பில்டர்ஸ் வந்து யூனிட் வைஸ் லோன் தான் வாங்குவாங்க. அந்த ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட் அப்படிலாம் போக மாட்டாங்க. லேண்ட் ஓனர்ஸ் சேர்ந்து லேண்டை வாங்கிட்டு பேங்கோட லோனை அவைல் பண்ணிட்டு யூனிட் வைஸ் தான் லோன் வாங்குவாங்க. அப்போ யூனிட் வைஸ் லோன் வாங்கும்போது நமக்கு அதை பார்க்கறது ஈஸியாக இருக்கும்.
1: நமக்கு வாங்குறவங்களுக்கும் அந்த கடனை தனியாக செலுத்தி முடிச்சுட்டு நமக்கு பிரச்சனையே இல்லாமல் நம்ம சொத்தை வாங்கிடலாம்,
0: நம்ம வாங்கிக்கலாம்.
1: ஆனால் இது வந்து வாங்குறவங்களுக்கும் ஒரு அட்வைஸோட பில்டர்ஸ்க்கும் ஒரு அட்வைஸ், யூனிட் வைஸாக நீங்கள் லோன் வாங்குங்க, வாங்கினா எல்லாருக்கும் வசதி,
0: எல்லாருக்கும் வசதி.
1: நம்ம வீடு வாங்குறவங்களும் யூனிட் வைஸாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறது என்ன
0: ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூனிட் வைஸ் நல்ல பில்டர்ஸ் அதுதான் பண்ணுவாங்க.
1: அப்புறமா நீங்க வில்லங்க சான்றிதழ் பேசணும்ல சார், வில்லங்க சான்றிதழ் எத்தனை வருடங்களுக்கு நம்ம எடுக்கணும் சார்?
0: அது எவ்வளவு வருஷத்துக்கு, அதை பேரண்ட் டாக்குமெண்ட் நமக்கு எவ்வளவு பழசு கிடைச்சாலும் அதுல இருந்தே பாக்குறது நல்லது. ஒரு எமர்ஜென்சிக்கு பாக்குறோம்னா 1975ல கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணாங்க. இது நம்ம எங்கேயும் போகாம எங்கேயும் அப்ளை பண்ணாம இருந்த இடத்துல நம்ம செல்போன்லயே ஆன்லைன்லயே செக் பண்ணிடலாம்.
1: ஆன்லைன்ல போதுமானது?
0: ஆமா, ஆன்லைனே போதுமானது. ஆன்லைன்ல செக் பண்ணிடலாம். செக் பண்ணி அதுல ஈஸியில காட்டப்படுற டாக்குமெண்ட் எல்லாத்துக்குமே ஒரு நகல் போட்டுடணும். நகல் அப்ளை பண்ணி நகலை எடுத்து பார்த்தோம்னா தான் யாரு யாருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, அது ப்ராப்பரா எழுதி கொடுக்கப்பட்டிருக்கா. 10 பேருக்கு சேர்ந்த ப்ராப்பர்ட்டியா இருக்கும், 9 பேர் எழுதியிருப்பாங்க, ஒருத்தர் எழுதியிருக்க மாட்டாரு. ஆனா ப்ராப்பர்ட்டி 10 பேருக்குள்ள ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து எழுதியிருப்பாங்க. அப்ப அந்த டாக்குமெண்டோட நகல் எடுத்து பார்த்தோம்னா தான் தெரியும். அது ஒருவேளை ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸா இருந்துச்சுன்னா

0: அந்த டாக்குமெண்டோட லீகல் இயர் சர்டிபிகேட் வச்சிருக்காங்களாங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். வாரிசு சான்றிதழ், ஒரு குடும்ப சொத்தா இருக்கும், நாங்கள் வந்து சோன்சோட பையன், நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு பாகப்பிரிவினை ஆவணம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாகப்பிரிவினை ஆவணம் இருக்கும். ஆனால் அந்த அவருக்கு இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பிள்ளைங்களா, ஃபீமேல் லீகல் இயர்ஸ் இருந்திருப்பாங்க, கல்யாணம் ஆகி வெளியே இருந்திருப்பாங்க, அதெல்லாம் மறைச்சு இந்த டாக்குமெண்ட் போட்டிருப்பாங்க. அப்போ அங்கே இந்த லீகல் இயர் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா இப்போ இவருக்கு இத்தனை குழந்தைங்க தான் இருந்தது, அப்போ இது ப்ராப்பராக போடப்பட்ட பாகப்பிரிவினை ஆகணும், இல்லைன்னா இது ப்ராப்பராக போடப்படலை, அப்போ நம்ம அதை கிளாரிஃபை பண்ணலாம், எனக்கு அந்த லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வேணும். இதுக்காக தான் நம்ம ஒரு வழக்கறிஞரை பார்த்து ஒரு ஒப்பீனியன் வாங்க சொல்றது. அவர் அதை நோட் பண்ணுவார், இதில் வந்து ஒரு லீகல் ஏர் சர்டிஃபிகேட் தேவைப்படுது. ஒப்பீனியன் வரும்போது இந்த லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு அதோட உண்மைத்தன்மையை அறிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு பத்திரம் பதிவு பண்ணுங்க அப்படின்னு ஒப்பீனியன் கொடுப்பாங்க.
1: சரி, இந்த வில்லங்க சான்றிதழ் வந்து எல்லாமே வந்து இது கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு
0: 75 அப்போ நமக்கு ஈசி 75 இருந்தா எடுத்துருப்போம், அந்த ஈசி தெரியாமலே போயிடும்.
1: அந்த மூல பத்திரம் எப்போ உள்ளதுன்னு பார்த்து அதுல இருந்தே நம்ம பாக்குறதா நமக்கு
0: செய்யும். ஆமா ஆமா.
1: ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
3: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ, அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
8: அந்த இயரிங்க காட்டுங்க. போச்சுவோ பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
9: வரும்போதே பண்ணிட்டேன், மொபைல்ல இருந்து.
8: எங்க?
9: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
8: நோ ப்ரோக்கரேஜ்,
9: நோ ஹிடன் ஃபீஸ்.
8: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல, ஆப்க்கு.
9: RBI சொல்கிறது,
10: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
11: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
12: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
11: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
12: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
11: சேர்க்கை நடைபெறுகிறது.

0: आशा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
4: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
5: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
4: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
5: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
4: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
5: உலக தரத்தில் லேப் வசதி,
4: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
5: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
4: கால் 7904437872.

0: பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேநீர் நேரம்.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேர்களின் நேரம் இப்பொழுது 3:37. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனி நேரம். தேனி நேரத்தில் இன்று சந்திப்போம் சிந்திப்போம். சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில்

0: அரசு வழக்குரைஞர் வள்ளியூர் வி முத்துகிருஷ்ணன் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். தனி வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடுகள் வாங்கும்போது இல்லை வணிக வளாகங்கள் வாங்கும்போது என்னென்ன விஷயங்களை வீடுகள் கட்டிடங்கள் வாங்குபவர்கள் கவனிக்க வேண்டும் என்பது குறித்து வழக்கறிஞர் நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகிறார். தொடர்ந்து அவரிடம் பேசுவோம். சார், இதுக்கு முன்னாடி வந்து யூடிஎஸ் எஃப்எம்பி இதெல்லாம் பற்றி பேசினீங்க. இதுக்கு அடுத்ததாக ஒரு அடுக்குமாடி குடியிருப்புகள் அல்லது ஒன்றுக்கு மேலே வந்து மாடிகள் உள்ள கட்டிடங்கள் அது வீடுகள் வணிக வளாகங்கள் வாங்கும்போது முக்கியமாக அதோட தரம் எப்படி கட்டப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. இல்லை யாரோட இது லீகலாக யாருக்கு சொந்தமானது, எந்தெந்த லோன் ஏதாவது இருக்கா, ஏதாவது வில்லங்க இருக்காங்கிறத மற்ற டாக்குமெண்ட் மூலமாக பார்த்துடலாம். இந்த கட்டிடத்தோட தரம் உறுதியாக பேஸ்மெண்ட்லேருந்து மேலே வர உறுதியாக கட்டப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அந்த கட்டிடங்கள் வாங்குபவர்களுக்கு முடியுமா, அது என்ன ப்ரொசீஜர் சார் அப்படி முடிஞ்சுன்னா?
1: அதாவது 1+2 சொல்லுவாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். இப்படி இருந்தால் நமக்கு அது வந்து லோக்கல் பாடி அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவல் போதுமானது. அதை வச்சு நம்ம கட்டிடம் கட்டிக்கலாம். ரெண்டு மாடிக்கு மேலே நம்ம கட்டணம் கட்டுறதாக இருந்தால் சிஎம்டிஏ அப்ரூவலுக்கு போகணும், மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் சென்னை. அது சென்னையில் தமிழ்நாடு முழுக்க சென்னை தான் ஆஃபீஸு. அங்கே அப்ரூவல் வாங்கியிருக்கணும். அங்கே அப்ரூவல் வாங்குறப்போ அவங்க வந்து முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் ஆட்டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட ஒரு ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் மாதிரி வாங்குவாங்க. அதோட மண்ணோட தன்மை என்ன, அந்த பில்டிங்கில் வந்து சில லேண்டு ஃபுல்லாகவே மணலாக இருக்கும் கீழே, அப்போ கீழே இருந்து பெல்ட் காங்கிரீட்னு சொல்லுவாங்க, அது மாதிரி போட்டு கட்ட சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல ராக் சாலிடாக ஒரு 2-3 தோணப்பவே ராக் இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல பெரிய அளவில் பெல்ட் காங்கிரீட்டு அப்படி இப்படி பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணுங்கிற அவசியப்படாது. இது எல்லாத்தையுமே அவங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் வந்து சாயில் டெஸ்ட்னு ஒன்று எடுப்பாங்க. இப்போ இந்த சாயில் டெஸ்ட் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இன்ஜினியரிங் காலேஜில் அதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்கக்கிட்ட சாயில் டெஸ்ட்டு, அந்த லேண்டில் கிடைக்கக்கூடிய வாட்ரு, அதோட சால்ட் கண்டென்ட்டு இதெல்லாம் வச்சு அந்த பில்டிங்கை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க.
0: கட்டுறதுக்கு முன்னாடியே என்ன முறையில் கட்டணுங்கிற அனுமதி இந்த இது ஆலோசனையும் வாங்கணும்.
1: ஆமாம், கொடுப்பாங்க. அதை ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்ன்னு இருப்பாங்க, அது ஸ்ட்ரக்சரல் டிசைன்னு கொடுப்பாங்க. அந்த டிசைனை பேஸ் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணி தான் சிஎம்டிஏ அப்ரூவலுக்கு கைட்லைன்ஸ் இருக்கும். அந்த பீரியாடிக்கலாக ஆஸ் பர் நார்ம்ஸ் வந்து பீரியாடிக்கலாக சிஎம்டிஏ அதிகாரிகள் வந்து அதை செக் பண்ணணும். செக் பண்ணுவாங்க, செக் பண்ணி தான் கொடுப்பாங்க,
0: அதுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க,
1: சர்டிஃபை பண்ணுவாங்க. அது நம்ம இருக்குதா, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட டிசைன் வாங்கியிருக்காங்களா, இது மாதிரி சாயில் டெஸ்ட் வாட்டர் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்களா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம்.
0: கண்டிப்பா அது பார்க்கணும்,
1: பார்க்கணும். அதே மாதிரி அப்ரூவல் கொடுக்கறது வந்து 4 வண்டி, ஒரு ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிள், அந்த ஒரு பில்டிங் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 வீடு கட்டி இருக்கிறாங்க ஒரு அபார்ட்மெண்ட்லன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அபார்ட்மெண்ட்ல 4 போயிட்டு வர்றதுக்கு ஃபயர், ஒரு இன்கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் ஃபயர் சர்வீஸ் வெஹிக்கிள் வந்து போகிறதுக்காக 4 இடம் இருக்குதான்னு பார்ப்பாங்க. அது பார்க்கிங் அதெல்லாம் தவிர்த்து இந்த ஃப்ரீ ஃப்ளோ ஏரியான்னு சொல்லுவாங்க, அது இருக்கணும். அது சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அப்ரூவலுக்கு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அது ஒரு பார்க்கிங்காவோ ஏதாவோ பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாததாக நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம குடியிருப்புக்கு போன பிறகு கூட அது மாதிரி பில்டர்ஸ் எதையாவது ஒரு பக்கம் அவங்களுக்கு உள்ள ஸ்டோரேஜ் வச்சுக்கிறதுக்கான பில்டிங்ஸ் அது மாதிரி கட்டுறாங்களான்னா, நம்ம இம்மிடியேட்டாக அதை சிஎம்டிஐக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை கிளியர் பண்ணணும். இன்கேஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருதுன்னா அன்னைக்கு அது கஷ்டத்தை உருவாக்கிடும்.
0: அப்போ இது மற்றபடி லீகல் சர்டிஃபிகேட்ஸோட இந்த மாதிரி கவர்மெண்ட் சிஎம்டிஓட அந்த சர்டிஃபைடு அவங்க
1: அவங்களுடைய பிளான்,
0: அந்த பிளானோட கட்டப்பட்டிருக்கிறதா, அந்த பிளானோட அந்த ஸ்ட்ரக்சரல் பிளான் இருக்கிறதா, அதை ஃபாலோ பண்ணி இவங்க கட்டியிருக்காங்களாங்கிறதையும் நம்ம பில்டர்கிட்ட கேட்டு வாங்கணும் இல்லையா? மற்ற அதுதானே நமக்கு வாழ்நாள் முழுக்க

0: நமக்கு ஒரு உத்தரவாதம் கட்டிடத்தை
1: அதை வந்து ஸ்ட்ரக்சரல் அப்ரூவல் அப்படின்னே சொல்லுவாங்க. அதுக்கு தனியா ஒரு பேமெண்டும் கட்டணும், அது பில்டர் கட்டணும், நம்ம கட்ட வேண்டியது இல்லை, பில்டர் கட்ட வேண்டியது.
0: அது இருக்கான்னு பார்த்து வாங்குறதா நமக்கு வந்து
1: சேஃப்.
0: அப்புறமா அந்த ரேரா பதிவு ஆர்இஆர்ஏ, அது என்ன சார்?
1: ரியல் எஸ்டேட் ரெகுலாரிட்டரி அத்தாரிட்டின்னு சொல்லுவோம் அதை. இது என்னன்னா நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள. இப்போ கவர்மெண்ட் லேண்டை எதையாவது என்க்ரோச் பண்ணி லேண்டை டெவலப் பண்ணியிருக்காங்களா இப்படிங்கிறதெல்லாம் பார்த்து, நம்ம டிடிசிபி அப்ரூவல் கொடுத்த பிறகு, இந்த டிடிசிபி அப்ரூவலுக்கு பிறகு இன்னொரு அடிஷனல் அப்ரூவல் கொடுக்கறது தான் ரேரா.
0: ஓஹோ, டிடிசி அப்ரூவல் கடைசி இல்லை, அதுக்கு பிறகும் ஒரு அப்ரூவல்.
1: ஆமாம், இன் கேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும், அதாவது ஒரு ஏரியாவை பெரிய ஏரியாவை வாங்கி அதை பிளாட்டாக டிவைட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி டைமில் மட்டும் இது பண்ணுவோம். இப்போ ஒரு உங்களுக்கு ஒரு பூர்வீக லேண்டாக இருக்கும், உங்க பூர்வீக லேண்ட் ஒரு 15 செண்டோ 20 செண்டோ இருக்கும், அதுல நீங்க ஒரு பில்டிங் கட்டதோ அல்லது அது 4 குழந்தைங்க இருக்கும், 3 குழந்தைங்க இருக்கும், 3 பிரிச்சு கொடுக்குறோம், அதுக்கு வந்து நீங்க ரேரா அப்ரூவல் போகணும்னு அவசியம் இல்லை. அது பிசினஸ் பர்பஸ்க்கு பிளாட்டா கன்வெர்ட் பண்ணி போறவங்க கண்டிப்பா ரேரா அப்ரூவல் வாங்கணும். அது டிடிசிபி தான் எல்லா இன்ஸ்பெக்ஷன் எல்லா இதையும் பார்த்து அவங்களே ரேராக்கு அனுப்பிடுவாங்க. ரேரால பேப்பர் ஒர்க் பார்த்து இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டுகளை ரீட் பண்ணி அவங்க ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க ரேரா.
0: சரி, ஓகே சார், தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.

வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நஞ்சில்லா வேளாண்மையின் முக்கியத்துவம், முள்ளங்கினா விளை ஜே ஜோ பிரகாஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி பாரத பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கன்னிப்பூ பருவத்தில் சாகுபடிக்கேற்ற நெல் ரகங்கள், திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் இப்பொழுது 3:47.

தொடர்ந்து நம்ம வந்து வழக்குரைஞர் வள்ளியூர் வி முத்துகிருஷ்ணன் அவரிடம் கட்டிடங்கள் வாங்குவது சம்பந்தமான நமது சந்தேகங்களை கேட்கலாம். சார், இதுவரை வந்து நம்ம

0: புது கட்டிடங்கள் அடுக்குமாடி குடியிருப்போல தனி வீடுகளோ வாங்கும் போது உள்ள என்னென்ன கவனிக்கணும்னு சொன்னீங்க. இப்போ ஒரு வணிக வளாகங்கள்ல அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்கும் போதோ கட்டிடங்கள் வாங்கும் போதோ பழைய ஒருத்தங்க பயன்படுத்தி நம்ம வாங்கும்போது பயன்படுத்திய கட்டிடங்களை வாங்கும்போது வேற என்ன ஸ்பெஷலா கவனிக்கணும் சார்?
1: அதுக்கு லோக்கல் பாடிக்கு உள்ள டாக்ஸ் இருக்கும். பஞ்சாயத்தா இருந்தா பஞ்சாயத்து, கார்பரேஷன் இருந்தா கார்பரேஷன், வருடந்தோறும் இப்போ 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் கட்ட சொல்றாங்க. இது ஹியூஜா செலர் பேலன்ஸ் வச்சிருப்பாங்க, 20 வருஷம் 10 வருஷம்னு கட்டாம வச்சிருப்பாங்க. அப்ப அந்த அமௌண்ட் பெனால்டி எல்லாம் போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடும். அதனால அது பேலன்ஸ் இருக்கா அப் டு டேட்டு டாக்ஸ் கட்டி பில்லை வாங்கிக்கிட்டு நம்ம அது மாதிரி வாட்டர் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு இதெல்லாம் கரண்டா பே பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத பாத்துட்டு நம்ம வாங்கணும். சில நேரம் என்ன இருக்குன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து மிஸ்யூஸ் பண்ணிருப்பாங்க.
0: எப்படி?
1: வீட்டு டேரிஃப்ல இருக்கும், அது வீடா இருந்திருக்கும், வீட்லயே அன்ன பிசி எல்லாம் பின்னாடி ஒரு சின்ன ஃபேக்டரி ஏரியாவது வச்சு ரன் பண்ணிருப்பாங்க. அப்போ ஃபேக்டரிக்கு அந்த டொமஸ்டிக் யூஸ், அதாவது வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிருப்பாங்க.
0: அது கமர்ஷியல் யூஸ்க்கு உள்ள
1: கமர்ஷியல் யூஸ். அது கம்ப்ளைண்ட் ஆகவோ விஜிலன்ஸ்லயோ செக் பண்ணி போட்டாங்கன்னா லாக்ஸ் டுகெதர் ஃபைன் பண்ணுவாங்க, ஃபைன் பண்ணி டிஸ்கனெக்டும் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்ம அதை எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு போய் எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கு, நாங்கள் எவ்வளவு கட்டினா நீங்க அதை வந்து ரிவைவ் பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிட்டு அந்த பில்டிங்கை நம்ம வாங்கணும். அது டாக்ஸ் அப் டு டேட்டா பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாட்டர் பில்லு எல்லாம் அப் டு டேட்டா கட்டியிருந்தாங்களான்னா நமக்கு இஷ்யூ இல்லை. அது நம்ம செக் பண்ணாம வெறும் பில்டிங் டாக்குமெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு யூஸ்டு பில்டிங்க்கு அந்த மாதிரி நம்ம போயிடக்கூடாது.
0: அதாவது என்னென்ன சர்வீஸ் அந்த வீட்டுக்கு இருக்குதோ அவ்வளவு சர்வீசஸுக்கும் அவங்க பக்காவா பில்லு டாக்ஸஸ் கட்டியிருக்காங்களா, அந்த அந்த பில்ல கரெக்டா வாங்கிடணும் இல்ல, ஏதாவது பழைய ஃபைன் ஏதாவது இருக்கா அப்படிங்கறதையும் பாத்துறணும்.
1: ஆமா ஆமா ஆமா, பழைய ஃபைன் ஏதோ இருக்காது எல்லாமே பார்த்துட்டு பண்றது பெஸ்ட்.
0: அப்புறமா ஒரு பில்டர்ட்ட நம்ம வந்து வீடோ கட்டிடமோ வாங்குறவங்க வந்து பணம் கொடுத்தாச்சு, ஆனா அதை வந்து அவர் பதிவு செய்ய மறக்கிறாரு, இல்ல பதிவு செய்த பின்பு அதை வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்கு அவர் காலம் தாழ்த்தினா என்னென்ன நடவடிக்கைகள் அந்த கட்டிடம் வாங்குறவங்க எடுக்கணும் சார்?
1: அதாவது முதல்ல நம்ம வந்து ஒரு பில்டிங் வாங்கணும் முடிவு பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்குன்னு நம்ம முடிவு பண்ண போறோம். வந்து முதல்ல ஒரு அக்ரிமெண்ட் ஃபார் சேல், ஒரு கிரய ஒப்பந்தம் ஒன்று நம்ம பதிவு பண்ணா ரொம்ப நல்லது. ஒரு பதிவு செய்யப்பட்ட கிரய ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்திக்கணும்,
0: ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்,
1: ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பேமெண்ட் அட்வான்ஸாக கொடுக்குறோமோ அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட்ல கொடுக்க பார்க்கணும். என்ன கிரயத்துக்கு நம்ம என்ன அமௌண்ட்டுக்கு வாங்குறோமோ அதோட ஒரிஜினல் சேல் அமௌண்ட்டை நம்ம அந்த அக்ரிமெண்ட்ல சொல்லணும். நிறைய பேர் பண்ற தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா கைட்லைன் வேல்யூன்னு இருக்கும், அந்த கைட்லைன் வேல்யூக்கு தான் நம்ம பத்திரம் வீணா பத்திரத்துக்கு பணம் கட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டு கம்மியான அமௌண்ட்டுக்கு அக்ரிமெண்ட் போட்டுருவோம். பை சான்ஸ் அக்ரிமெண்ட்ல இஷ்யூ வரும்போது சொன்ன டேட்டுக்கு முடிச்சு தந்திருக்க மாட்டாங்க, அல்லது பத்திரம் பதிவு பண்ணி தந்திருக்க மாட்டாங்க, அல்லது வேற ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூ அவருக்கு வந்து பத்திரம் பதிவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலையில நம்ம பணத்தை நம்ம திரும்ப வாங்கும்போது கைட்லைன் வேல்யூக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டோம்னா நம்ம என்ன அக்ரிமெண்ட்டுக்கு போட்டிருக்கோமோ அந்த அக்ரிமெண்ட் அமௌண்ட்டை தான் நம்ம கேட்க முடியும்.
0: திரும்ப
1: வாங்குறது அந்த அக்ரிமெண்ட் அமௌண்ட்டை தான் வாங்க முடியும். அதே மாதிரி சேல் டீடுகள் பதிவு பண்ணும் போதும் நம்ம எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறோமோ அவ்வளவு பணத்துக்குமே பத்திரம் பதிவு பண்றது நல்லது. அதுல ஒரு பத்திரங்கள்ல ஒரு வாசகம் இருக்கும், இதில் ஏதேனும் இல்லங்கங்கள் ஏற்பட்டால் எனது இதர சொத்துக்களை இதற்கு ஜாமீனாக தந்து போவேனாகவும் ஒரு வரி இருக்கும்.
0: அது கொடுக்கிறவர், சொத்து கொடுக்கிறவர்.
1: ஆமா, நம்ம வாங்கும் போது 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்குற சொத்தை கைட்லைன் வேல்யூ 2 லட்சம் தான் இருக்குன்னு 2 லட்சத்துக்கு போட்டிருப்போம். அப்ப அவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போற, நான் வேணா அமௌண்ட்டை திரும்ப கொடுத்துறேன், நம்ம 2 லட்சத்தை மட்டும்தான் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியில இஷ்யூ இருக்கு, நான் கிரய வாங்கின அமௌண்ட்டை எனக்கு திரும்ப தரணும்னு கேட்டோம்னா 2 லட்சம் ரூபாய் தான் கேட்க முடியும். அதனால எப்பவுமே இந்த இன்கம் டாக்ஸ் ஒயிட்டா வச்சுக்கிறது எப்பவுமே சேஃப்.
0: அதாவது சில ஆயிரங்கள் நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டிய வரும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை மறைக்கும் போது பல லட்சங்கள் நமக்கு
1: இழப்பு வந்துடும்.
0: சரி, ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம் சார்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேரம் இப்பொழுது 3:52:45. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேநீர் நேரம்.
1: நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நீங்கள் வந்து ஒரு பழைய கட்டிடங்கள் வாங்கும்போது என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும்னு சொன்னீங்க. அப்புறமா இப்போ வந்து பில்டர்ஸுக்கும் நம்ம என்னென்ன அக்ரிமெண்ட் போடணும்னு சொன்னீங்களே சார், தொடர்ந்து சொல்லுங்க சார்.
1: அந்த அக்ரிமெண்ட் நம்ம போட்ட பிறகு அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம படி நடந்துக்கிறதுக்கு நம்ம பில்டர் இப்போ சம்மதிக்கலன்னு வச்சுக்கோங்க, குறிப்பிட்ட நேரத்தில் பில்டிங் முடிச்சு தரல அல்லது பத்திரம் பதிவு பண்ண தர மறுக்கிறாரு, நம்ம வந்து அமௌண்ட்டை ஃபுல் ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் அமௌண்ட்டு பே பண்ணியிருப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நீதிமன்றத்தை அணுகி, அதை இங்கிலீஷில் வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழில் ஏற்றது ஆற்றுகை அப்படின்னு ஒரு பரிகாரம் கேட்டு நீதிமன்றத்துக்கு நம்ம போனோம்னா அந்த அக்ரிமெண்ட் படிக்க நம்ம இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குதோ அதை நீதிமன்றத்தில் நம்ம டெபாசிட் பண்ணி நீதிமன்றமே நமக்கு பத்திரம் பதிவு பண்ணி தந்துடும். பில்டர் வந்து நமக்கு பில்டரோ லேண்ட் ஓனரோ பத்திரம் பதிவு பண்ண தர மறுத்தாலும் நீதிமன்றத்தில் ஜட்ஜே நமக்கு பத்திரம் பதிவு பண்ணி தருவார். அந்த ஆவணம் வந்து சட்டப்படி எல்லா வகையிலும் செல்லத்தக்க ஆவணம், அதுபடிக்கு நம்ம போய்க்கலாம். அந்த அக்ரிமெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல நம்ம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை.
0: முக்கியமா நம்ம எவ்வளவு காசு கொடுக்கறோமோ எவ்வளவு பணம் கொடுக்கறோமோ அதற்கான அக்ரிமெண்ட் பக்காவா இருந்திருக்கணும்.
1: அக்ரிமெண்ட் பக்காவா இருந்திருக்கும், கொடுத்த பேமெண்ட்டும் நம்ம அக்கௌண்ட்ல கொடுத்துருந்தோம்னா அதை வந்து ப்ரூவ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும்.
0: ஆதாரபூர்வமா கொடுக்கணும் இல்லையா, கையில கொடுக்கறதுக்கு விட ஆதாரபூர்வமா
1: கொடுக்கணும்.
0: அக்ரிமெண்ட்ல இருந்தாலும்
1: As per Income Tax Act படிக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல கேஷ் டீலிங் பண்றதே அஃபென்ஸ். சோ நான் வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், நம்ம ஒரு உதாரணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னா அவன் பில்டரை நம்ம மேல திருப்புவான். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்த அஃபென்ஸ், இவர் அதை அந்த விதியை மீறிட்டாரு, இவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு நம்மளும் தப்பு செஞ்ச ஆளாயிரும். அதனால நம்ம வந்து டீலிங் எப்பவுமே ஒயிட் டீலிங்கா வச்சுக்கணும். அக்ரிமெண்ட் போடும்போது மேக்ஸிமம் 99% அக்கௌண்ட்லயே கொடுக்கறதுக்கு பாக்கணும்.
0: முதல்ல
1: காசு எனி அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் ஒரு
0: வங்கி மூலமா போகணும்,
1: வங்கி மூலமா போகணும், டிமாண்ட் டிராப்டா கொடுத்துருக்கலாம், செக்கா கொடுத்துருக்கலாம், ஆர்டிஜிஎஸ்ல கொடுத்துருக்கலாம், நெஃப்ட்ல கொடுத்துருக்கலாம், எப்படியோ ஒரு விதமான அக்கௌண்ட்ல இருந்து நம்ம கொடுத்தோம்னா யூபிஐ டிரான்ஸ்ஃபர் கூட ஓகே தான். எனி ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ல இருந்ததுன்னா நமக்கு அதை ப்ரூவ் பண்றதோ நாளைக்கு லீகலா அதை ஃபேஸ் பண்றது நமக்கு வெரி வெரி ஈஸி, ரொம்ப எளிதா இருக்கும். அல்லாத பட்சத்துல இந்த பணம் கொடுக்கப்பட்டதை பத்தி நம்ம நிரூபிக்கிற முழு பொறுப்பு நம்மளை சேர்ந்ததாயிரும்.
0: சரி, இது இவ்வளவு நேரமும் வந்து ஒரு கட்டிடமோ வீடோ வாங்குறவங்க வந்து என்னென்ன கவனத்துல கொள்ளணும், அதாவது சொத்து பதிவுக்கு முன்னாடி என்னென்ன கவனத்துல கொள்ளணும், அப்புறமா பதிவு செஞ்ச பிறகு பிரச்சனைகள் வந்தா என்னென்ன கவனிக்கணும்னு சொன்னீங்க. இது தவிர்த்து பொதுமக்கள் பொதுவாக இந்த கட்டிடங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் வாங்கும் போது என்னென்ன தவறுகள் பொதுவான முறையில செய்யறாங்கன்னு சொல்ல முடியுமா சார்?
1: தவறு, பெரிய தவறு பண்றது வந்து ஒரு லேண்ட் மீடியேட்டர் இருப்பாரு, அந்த மீடியேட்டர் சொல்றத அப்படியே கேட்டு அல்லது ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர் இருப்பாங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து பொதுவா ஒரு வழக்கறிஞருக்கு இருக்கக்கூடிய ஒரு லீகல் நாலேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இவங்களை நம்பி முழுமையா இறங்கிடுறாங்க, அப்புறமா அதுல ஒரு இஷ்யூ வரும்போது வந்து அட்வொகேட்டை பாக்குறாங்க. அப்ப ஏற்கனவே பண்ண பிரச்சனை செலவுகள் அதை தாண்டி திரும்பவும் மறுபடியும் நீதிமன்ற செலவு அலைச்சல் இப்படி ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை பார்க்க மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அதனால முழுமையா லீகல் ஒரு லேண்டை வாங்கும்போது கண்டிப்பா எவ்வளவு லட்சங்கள் கொடுத்து இடங்கள் வாங்குறோம், ஒரு சில ஆயிரங்கள் கொடுத்து ஒரு நல்ல வழக்கறிஞரை பார்த்து ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்காம இடங்களை வாங்கவே வாங்காதீங்கிறது
0: கட்டிடங்களும்
1: எது வாங்குறதாக இருந்தாலும் லேண்ட் டிரான்சாக்ஷன் ஒரு அட்வொகேட்டட் ஒரு ஒப்பீனியன் வாங்கி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.

0: பத்து ரூபா கம்மியா தராங்கன்ட்டு அவசரப்பட்டு நம்ம வாங்கிட்டோம் சொன்னா அதுல 20 ரூபாய்க்கு செலவுகள் வரும் பின்னாடி. அதனால என்னோட நான் என் அனுபவத்துல பார்த்ததுல லீகல் பாக்குறது கண்டிப்பா ஒரு வழக்கறிஞரை வச்சு பாருங்க.
1: சட்ட ஆலோசனை பெற்ற பின்புதான் நம்ம வந்து வாங்கணுங்கிற எண்ணமே வரணும். ஒரு இடம் வாங்குறதோ
0: கண்டிப்பா
1: கட்டிடம் வாங்குறதோ
0: மாற்றுக்கருத்தே இல்லாம அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்.
1: அதாவது வீடு அல்லது கட்டிடம் வாங்குறது ஒரு கனவு மட்டும் இல்ல, வாழ்நாள் சேமிப்பை முதலீடு செய்யும் ஒரு முக்கிய முடிவும் கூட. எனவே அனைத்து ஆவணங்களையும் சட்ட ரீதியாக சரிபார்த்து தேவையான சட்ட ஆலோசனைகளையும் பெற்று மட்டுமே கட்டிடங்கள் மற்றும் சொத்து வாங்குறது பாதுகாப்பானதாகும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி மூலமா தந்ததற்கு மிக்க நன்றி சார்.
0: ரொம்ப நன்றிங்கம்மா.
1: நேர்களே, குமரி பண்பலை 101 நேர்கள் இதுவரை கேட்டது தேநீர் நேரம்.

இன்றைய தேனி நேரத்தில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. கட்டிடங்கள் மற்றும் வீடுகள் வாங்குவது சம்பந்தமான சட்ட விழிப்புணர்வு தகவல்களை நமக்காக தந்தவர் அரசு வழக்கறிஞர் வி பாலகிருஷ்ணன் அவர்கள். அவருக்கு நேயர்கள் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டி சேர்த்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 4 மணி.
3: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

பயன்படுத்துவதற்கு ஆகாஷ்வாணி நமக்கு பயன்படுகிறது. அதை எல்லோரும் இப்போ சாதாரண ஆட்கள் கூட உலக அரசியலை தெரிந்து கொள்ளுகிறார்கள். அன்றாட நிகழ்வுகளை எல்லாம் படம் பிடித்து காட்டுவதற்கு, ஒலி வடிவத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு ஆகாஷ்வாணி மிகவும் பயன்படுகிறது. எல்லோரும் ஆகாஷ்வாணியை பயன்படுத்த வேண்டும். இந்த ஆகாஷ்வாணி 100 ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும். அதில் பணிபுரிகின்ற அத்துணை பெருமக்களுக்கு

ஆகாஷ்வாணி என்று சொல்லக்கூடிய அகில இந்திய வானொலி நிலையம் துவங்கி 90 ஆண்டுகள். அதாவது முன்பெல்லாம் ஒரு செய்தியை அறிய வேண்டுமானால் நேரிலே இருந்து கேட்க வேண்டும். ஒருத்தர் பேசுறாருன்னா அவருக்கு முன்னால இருந்து, இப்ப அப்படி இல்ல. இந்த உலகத்தில் எந்த மூலையில் ஒரு நிகழ்வு நடந்தாலும் அடுத்த கணம் அது அகில உலகத்திற்கும் போவது.

அதில் பணிபுரிகின்ற அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகாஷ்வாணி அது ஆகாய விமான மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்திகளை கொண்டு சேர்க்கிறது. அது ஆகாஷ்வாணியுடைய சேவை நமது நாட்டுக்கு மிகவும் தேவை. அதை பயன்படுத்தி நல்ல முறையிலே நீங்கள் சிறப்புற வாழ வேண்டும் என்றும் அந்த 90வது ஆண்டு விழா மிக சிறப்பாக நடக்க வேண்டும், அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.

0: உயிரை படத்திற்காக ஒலித்த அந்த பாடலை பாடியவர்கள் சுகவீந்தர் சிங், சுபா. இப்பாடலுக்கு வரிகள் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான்.
1: வன்முறையால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை.

0: காலத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: சுபா மீன்மினி குழுவினரின் புதிய முகம் பட பாடல் கேட்டோம். நாம்
1: வன்முறையால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை.
2: குழலின் இசையை விடவும் யாழின் இசையை விடவும் இனிமையானது குழந்தைகளின் சொற்கள் என்கிறார் வள்ளுவர். ஆனால் அந்த குழந்தைகளின் மீதும் வன்முறை தாக்குதல் நடத்தப்படுகின்றது. வருத்தத்திற்குரியது. அதற்காகத்தான் வன் தாக்குதலால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கான சர்வதேச தினமாக June 4 கடைபிடிக்கப்படுகின்றது. இதற்காகத்தான் 1982 ஐநா சபையின் பொது அவை அவசரமாக ஒரு சிறப்பு கூட்டம் கூட்டி June 4 அன்று வன் தாக்குதலால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்கான சர்வதேச தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உடலளவிலும் மனதளவிலும் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதே இதன் முக்கிய நோக்கம். மேலும் குழந்தைகளை சுதந்திரத்துடனும் கண்ணியத்துடனும் நடத்துதல் மற்றும் பாதுகாப்பான சூழ்நிலையில் குழந்தைகளை வளர்த்தல் ஆகியன ஆகும். உலகளவில் 250,000 குழந்தை வீரர்கள் போராட்ட களத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்பது கொடுமை. பாலியல் வன்கொடுமை மற்றும் குழந்தை தொழிலாளர் முறைக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் உட்படுத்தப்படுகின்றார்கள். இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திடத்தான் உலகளவில் இன்றைய தினத்தில் குழந்தைகள் நலனிற்காக பல அமைப்புகள் ஊர்வலம் மற்றும் பிரச்சாரத்தினை நடத்துகின்றன. அவ்வாறு நடத்துவதால் வரும் நன்மை நல்ல விழிப்புணர்வு அல்லவா? ஐநா சபை 98% குழந்தைகள் வீடுகளில் தண்டனைகளுக்கு உட்படுத்தப்படுவதாக கூறுகின்றது. 18 வயதிற்குட்பட்ட 150

0: மில்லியன் பெண் குழந்தைகளும் 73 மில்லியன் ஆண் குழந்தைகளும் ஏதோ ஒரு விதத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்றனர் என்பது எத்தகைய கொடுமையான விஷயம். இன்னும் பல நாடுகளில் குழந்தைகளை அடித்தும் திட்டியும் மட்டுமே திருத்த முடியும் என்று பெரும்பாலான பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நம்புகின்றனர். அது மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பினை அக்குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும் என்று உளவியல் அறிஞர்கள் கருதுகின்றனர். எனவே நாம் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்து நிறுத்திட அனைவரும் ஒன்றுபடுவோம்.
1: இதுவரை வன்முறையால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் குறித்த சிற்றுரை கேட்டோம்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
7: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
8: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
7: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
8: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
9: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: கேட்ட அந்த பாடலின் வரிகள் வைரமுத்து எழுதியது, இசை ஏ ஆர் ரஹ்மான், பாடலை பாடியவர்கள் நோயலின் ஜேம்ஸ், கேரலின். படம் திருடா திருடா.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேர்களின் நினைவிற்கு இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் சிறுமியருக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-224-0 மற்றும் ஒரு எண் 290-7222. இவ்விரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 046-52, அலைபேசி எண் 890-32-57-309. குழந்தைகள் இணைப்பு கிடைக்க பெற்றவுடன் உற்சாகமாக உங்கள் உரையாடலை தொடங்கலாம். நிகழ்ச்சியின் நேரம் 8:05 முதல் இன்றிரவு 8:30 வரை.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், அறமொழி குழுவினர். பாடலின் படம் சேது.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது திரை இசை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 4:30. இப்பொழுது நாம் கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு.

0: हाँ साथियों, ये थी जोसेफ और स्टीफन की पहली उड़ान। क्या आप जानते हैं, ये गुब्बारा लगभग 8 मिनट तक हवा में उड़ा और बाद में एक पेड़ से जा टकराया। और हाँ, जिस रस्सी से टोकरा बंधा हुआ था वो रस्सी भी टूट गई और सभी यात्री धड़ाम से नीचे आ गिरे। सिर्फ मुर्गे का एक पंख टूटा, शेष यात्री यानी भेड़ और बतख बिल्कुल ठीक थे। ठीक इसके 2 महीने बाद यानी नवंबर सन 1783 में जोसेफ और स्टीफन ने एक गुब्बारा और उड़ाया, जिस पर खुद उन्होंने उड़ान भरी। ये गुब्बारा लगभग 900 मीटर ऊंचा उड़ा और इसने 2 किलोमीटर की यात्रा की। इस तरह शुरू हुआ उड्डयन का युग। लेकिन गुब्बारे में उड़ना बहुत जोखिम का काम था। तेज हवा गुब्बारे को किसी भी दिशा में उड़ा ले जाती थी। कई बार मनुष्य को इस उड़ान में अपनी जान से भी हाथ धोना पड़ता था। लेकिन मनुष्य ने हार नहीं मानी और वो इस दिशा में खोज करता रहा। आखिर में अमेरिका के 2 भाइयों विल्बर और ओलिवर राइट, जिन्हें हम राइट ब्रदर्स के नाम से भी जानते हैं, उन्होंने हवाई जहाज का एक ऐसा नमूना विकसित किया जो पेट्रोल से उड़ सकता था। और इस तरह साकार हुआ मनुष्य का हवा में उड़ने का स्वप्न।
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியா வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தகத்துறை தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரதாதா தெரிவித்துள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மருத்துவ வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தாவேக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திமுகவுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கும் தாவேக்க அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி நடத்துவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. திருச்சியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் இதுபோன்ற குற்றச்செயல்களை தடுக்க தாவேக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடங்க மாற்று முறையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு அனுமதிக்கக்கூடாது என்று மதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் இன்று தொடங்கியது. காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். உலக யோகாசன சாம்பியன் போட்டி இன்று அகமதாபாத்தில் தொடங்கியது. உலான் பாத்தார் ஒபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சச்சின் சுனில்குமாரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பிலிருந்து
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 5:02:45.
4: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம்

0: நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: நம் பாதுகாப்பு நம் கையில். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்கலாம்.
4: ஈடில்லா உன் உயிரே முதன்மையானது, உடைமைகள் அல்ல. இந்த ஒரு கருத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல முழுமையா உள்வாங்கி வச்சுக்கீங்க.

0: இந்த ஒரு கருத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல முழுமையா உள்வாங்கி வச்சுக்கீங்க. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பப்படுறேன். ஒரு மீட்பு பணிக்கு நாங்கள் எங்களுடைய தீயணைப்பு வீரர்களோட எல்லாம் சென்றிருந்தோம். அந்த மீட்பு பணியில ஒரு பள்ளி மாணவி ஒருத்தவங்க வந்து நீர்ல வெள்ளப்பெருக்கு நேரத்தில் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இது எதனால ஏற்பட்டுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுற்றுலா தலத்துல அவங்க தன்னுடைய செருப்பை வந்து காலை வச்சு அலசியிருக்காங்க. அப்ப அந்த செருப்பு தவறி அந்த நீர்நிலையில விழுந்துருது. அது ஒரு ஆறு, அந்த ஆறோட அது அடிச்சுட்டு போகுது. இவங்க என்ன பண்றாங்க, ஐயோ என்னுடைய செருப்புங்கிற இதுல உடனே தவறி போய் கீழே அது உள்ளாடி விழுந்துடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களை மீட்பு நடவடிக்கை பண்றதுக்கு மிகவும் சிரமமா இருந்தது. இது எதற்காக சொல்ல வந்தனா, குழந்தைகள் எப்பவுமே தங்களுடைய நினைவுல ஒண்ணு வச்சுக்கோங்க, எந்த ஒரு பெரும் கூட்டமாகட்டும், ஒரு கூட்டத்திலேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு விபத்துகள் ஏற்படும் போது உங்க உயிரை விட வேற எதுவும் முக்கியம் இல்லை. அந்த உயிரை தற்காத்ததற்கு என்ன நம்ம கத்துக்கொள்கிறோமோ அதை செயல்படுத்த வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு பெருங்கூட்டத்துல ஸ்டாம்பர்ட் ஆகும், நெருக்கடி வரும். அந்த நேரத்துல தன்னுடைய கையில் இருந்த பொருட்களோ அல்லது ஒரு சின்ன நகைகளோ அல்லது பணங்களோ ஏதோ கீழே விழுந்தாச்சுன்னா நீங்க குனிந்தீர்கள் என்றால் நமக்கு வந்து அந்த கூட்டம் மூலமாக பெரிய சேதம், நம்ம உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அதனால ஒவ்வொரு ஒரு சூழலிலும் உங்க உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதற்காக தான் என்னன்னா, ஈடில்லா உன் உயிரே முதன்மையானது, உடைமைகள் அல்ல. ஒரு விபத்து அல்லது ஆபத்து நேரும்போது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதில் தான் மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும். அதை விடுத்து எந்த விதமான உடைமைகளா இருந்தாலும் அதை காப்பாற்றுவதற்கு நீங்கள் நிச்சயம் முன்னுரிமை அளிக்க கூடாது.
1: இதுவரை நம் பாதுகாப்பு நம் கையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர் எஸ் சத்யகுமார் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: ஒத்த நிகழ்ச்சியால மொத்த நேர்களையும் கவர முடியுமா? அதுவும் காலச்சக்கர ஓட்டத்தை கையடக்க வடிவில் வெறும் 60 நிமிட துளிகளில் முடியும் என்றால் அதுதான் முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசை சரம். காலச்சக்கர கடிகாரம் 60களில் சுழல்கிறது. பழங்கால கற்சிற்பங்களில் காண கிடக்கின்ற சிகை நகை அலங்காரம் அப்படியே கதாநாயகிக்கு அணிந்திருப்பது தேவதையோ என எண்ண தோன்றும் அழகு, கேட்க கேட்க இனிமையான கந்தர்வ கானம், நடனம் இல்லாமல் முகத்தை மட்டுமே பாடல் முழுமைக்கும் காட்டி அசத்திய காட்சி அமைப்பு. பல்லவ ராஜ்யம் காண ஆர்வமா? கேட்கலாம். இந்த பாடல் அதை நிறைவேற்றுமா என்ன?

0: அந்த பாடலை பாடியவர்கள் ஏ எம் ராஜா, பி சுஷிலா. பாடலின் படம் பார்த்திபன் கனவு. இப்பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், இசை வேதா.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேகே போதும்ல? போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

நேயர்களிருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். காலச்சக்கர கடிகாரம் எழுபதுகளில் சுழல்கிறது. இறைவன் படைத்த அழகான காவியம் குடும்பம். திருமணத்தில் இணைந்த உள்ளங்கள் புது வாழ்வில் வசந்தம் காண எல்லையில்லா அன்பால் மனமொத்து வாழ யாருக்கு இங்கே யார் குழந்தை சொல்வது யார்? இருவரும் ஆனந்தமாய் பாடி மகிழ வரிகள் கவித்துவம் பேசுகிறது. இசையும் அப்படியே குரல் வண்ணம் சொல்லவே வேண்டாம். குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷிலா. பாடலுக்கு வரிகள் வாலி, இசை வி குமார். பாடலின் படம் தூண்டில் மீன்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
8: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:18. நேரம் நடந்திருக்கும் நிகழ்ச்சியை முல்லை சக்கர முல்லை சரம் அன்று முதல் இன்று வரை திரை செய்சரம். காலச்சக்கர கடிகாரம் 78 சுழல்கிறது. மின்னலின் ஒளிச்சிதறலை தன்னுள்ளே கொண்டு இரவில் தடையின்றி பறந்து திரியும் சின்னஞ்சிறிய ஜீவன். அதற்கு இந்த உலகில் அச்சம் பயம் எதுவுமே இல்லை. வெள்ளந்தியாய் அதே மாதிரி அழகான இளம்பூவை மிக எளிதாக கண்டதும் காதல் வலை. எதை பார்த்தாலும் ரசிக்க தூண்டும் இளமை காலம். விளக்கை நெருங்கும் விட்டில் பூச்சி, விளக்கின் வெளிச்சம் மட்டுமே அதற்கு ஆனந்தம். பாடல் சிகப்பு ரோஜாக்கள் படத்திலிருந்து. ஒலிக்கும் குரல்கள் மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கண்ணதாசன்.

0: நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:25 உழவர் உலகத்தில் நஞ்சில்லா வேளாண்மையின் முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் முள்ளங்கி நவிலை ஜே ஜோ பிரகாஷ் அவர்கள்.

நொடிவில் சில நுட்பங்களில் கன்னிப்பு பருவத்தில் சாகுபடிக்கு ஏற்ற நெல் ரகங்கள். தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். கேட்டு பயன்பெறலாமே. காலச்சக்கர கடிகாரம் அப்படியே 80களில் சுழல்கிறது. சுழலும் நிகழ்ச்சி முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரையிசை சரம். செல்ல பிராணினாலே வளர்ப்பவங்களுக்கு ரொம்பவே கொள்ளை பாசம்ல. அவற்றிற்கு நம்மை விட்ட வேற யார் உண்டு? முழுமையாய் தனது எஜமானனை அப்படியே நம்பும், அதையே உடன்பிறப்பாக பாவிக்கும் மனம் ரொம்பவே தாராளம் பலருக்கு. தவறு செய்தால் அதனிடம் மன்னிப்பு கேட்க செய்யும் சீண்டல் ரொம்பவே அதிகம்தானே? தன்மானம் பாதிக்காதா என்ன? சுவாரஸ்யமாய் இப்படி ஒரு சிச்சுவேஷன் கேட்கலாம் இந்த பாடலில்.

0: நேயர்களின் நினைவிற்கு பெயர் மற்றும் முகவரி தெரியாத இறந்து போன நபர் பற்றிய அறிவிப்பு. சென்ற மாதம் 29 தேதி நல்லாயன்குளம் கிராமத்து அருகே வள்ளியூர் பக்கத்தில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் சுமார் 25 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இறந்தவரின் அங்க அடையாளங்கள்: வயது சுமார் 25, உயரம் 165 சென்டிமீட்டர், வெள்ளை நிறம், ஒல்லியான உடல்பாகு, கருப்பு நிறம் முடி கொண்டவர், வெள்ளை நிறத்தில் உள்ளாடையும் நீல நிறத்தில் ஜீன்ஸ் பேண்டும் அணிந்திருந்தார். இடது களத்தில் ஒரு கருப்பு மச்சமும் வயிற்று பகுதியில் தொப்புளுக்கு அருகே ஒரு கருப்பு நிற மச்சமும் காணப்பட்டன. இவரை பற்றிய தகவல் அறிந்தவர்கள் நாகர்கோவில் ரயில்வே காவல் நிலைய ஆய்வாளரை 046522940914 என்ற தொலைபேசி எண்ணிலோ 9498101 என்ற அலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நேரம் இப்பொழுது 5:31. 16 பண்பலை 101 நேர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை செய்சரம். ஆயப்பாடியில் கண்ணன் வளர்ந்தது, இயற்கையோடு விளையாடி திரிந்தது. களங்கமில்லா மனிதர்களான கோபியர் கூட்டத்தில் தானும் ஒருவனாக கார்மேக கண்ணன் மகிழ்ந்து வளர்ந்தது. பூலோக சொர்க்கத்தையே அந்த மக்களிடம் காண வைத்தான். கேட்க பக்திரசம் சொட்டுவது போல இருந்தாலும் பாடல் காட்சி அமைப்பு என்னவோ. நடன கலைஞரை சாதாரணமாக ஆட சொல்லும் ஒரு பாடலாகத்தான் இது இருக்கிறது. கேட்கலாம் இந்த பாடலை.

0: கேட்ட அந்த பாடலின் படம் சலங்கை ஒலி, ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா. இப்பாடலுக்கு வரிகள் வைரமுத்து, இசை இளையராஜா.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

இப்பொழுது 5:37. நேற்று இணைந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். இசை அனைத்து உள்ளங்களையும் கொள்ளை கொள்ளும். வேற்று மொழியில் ஹிட்டான பாடலாக இருந்தாலும் மொழி புரியாமல் போனாலும் அந்த இசை ஒலியில் கால்கள் தானாகவே ஆட்டம் போடும். அதையே நம் தாய்மொழியில் கேட்கும்போது அந்த பாடலுக்கு இனிமை சற்று அதிகம்தான் இல்ல? சாதாரண டூயட் பாடலை இசையில் கவர செய்த பெருமை இசை அமைப்பாளரையே சேரும். கேட்கலாம், அது என்ன பாடல் என்று.

என்ன

கேட்ட அந்த பாடலின் படம் பாடும் வானம் பாடி. ஒலித்து குரல் பி சுஷீலா. இப்பாடலுக்கு வரிகள் வைரமுத்து, இசை பாப்பி லஹிரி, சங்கர் கணேஷ் ஆகியோர்.

மூளைச்சரத்தில் காத்திருப்பது ஒரு சுகம். திருவிழா கொண்டாட்டங்கள், விழா கொண்டாட்டங்களுக்கு முன் அந்த விழாவிற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தையும் உற்சாகமுடன் செய்து அந்த நாளை நினைத்து காத்திருக்கும் சுகம் அலாதி. ஆயிரங்காலத்து பயிரான திருமண உறவு என்றால் சொல்ல வேண்டுமா என்ன? அழகான இளம் ஜோடிகள், மற்றவர்களின் திருமண வைபவத்தில் இவர்கள் திருமண நாளை எண்ணி டி ஆர் ராஜேந்தர் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் கேட்கலாம் பூக்களை பறிக்காதீர்கள் பட பாடல்.

முழுமுதுமையாய் வரும் நேரம். அந்நேரத்தில் ஆர்ப்பரிக்கும் அலை, இவை இரண்டுக்கும் என்ன தொடர்பு? கவிஞர்கள் அழகாய் இணைத்து கோர்த்து சரமாய் கவி எழுதுவார்கள். கடவுள் கொடுத்த வரம் அவர்களுக்கு. ஐம்புலன்களில் இதுவும் ஒன்று. இதற்கு அத்தனை ஆற்றலா? தாய் மழலையை தொட்டவுடன் விழி திறக்காமலேயே அது உணர்ந்துவிடும், தொட்டது தாய் என்று. பட்டு போன்ற உன்னை எப்படி வர்ணிப்பது? சற்றே வித்தியாசமான மெட்டுடன் சிற்பியின் இசையில், பழனி பாரதியின் வரிகளில், மனோசித்ரா குரல்களில் கேட்கலாம் மேட்டுக்குடிப்பட பாடல்.

தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கவுள்ள நிலையில் பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக ஏற்படக்கூடிய மின்சார விபத்துகளை தடுக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. மழைக்காலங்களில் மின் மாற்றிகள், மின் கம்பங்கள், புதைவடங்கள், இழுவை கம்பிகள் ஆகியவற்றின் அருகே செல்லவோ அவைகளை தொடவோ கூடாது. மின் கம்பங்களில் கால்நடைகளை கட்டுதல், துணி உலர்த்துதல், கொடிகள் அல்லது பேனர்கள் கட்டுதல் போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும். மின் கம்பிகள் மீது விழுகின்ற மரக்கிளைகள் குறித்து உடனடியாக மின்வாரிய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். மின்வாரிய பணியாளர்களின் மேற்பார்வையில் மட்டுமே அவற்றை அகற்ற வேண்டும். பாதுகாப்பாக வாழ்வது நமது உயிருக்கு மிகவும் அவசியம். நேர்காணிதற்கு நிகழ்ச்சி முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம் காலச்சக்கர கடிகாரம் 2005 சுழல்கிறது. நிலையத்தில் நேரம் சுழலும் அளவு 5:53:20. பலரது காதலை திருமணம் வரை சென்று அக்குவேறு ஆணிவராக பிரித்து தான் மட்டும் முற்றம் துறந்த முனைவன் போல வாழ மன்மதனின் அம்பு வீணாகி போகுமா என்ன? பாறையாய் இருந்த மனம் பூவை உறுத்தியை ஒருதலையாய் இவன் விரும்ப அவளுக்கு இவன் யாரென்று தெரியாமல் கற்பனையாக ஒரு பாடல். கார்த்திக் சுனிதா சாரதி குரல்களில், தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில். கேட்கலாம் 6 படப்பாடலை.

காலச்சக்கர கடிகாரம் 2025 சுழல்கிறது. உன் பெயர் ஒன்றே போதும், உச்சரிக்கும் போது மனதிற்கு அத்தனை உற்சாகம், கரை புரண்டு ஓடும் வெள்ளம் போல இசையும் இந்த பாடலில் அத்தனை அமர்க்களமாய் கண்கவர் ஒளியில் சிலையென ஆடும் தேவதை, இளைய உள்ளங்களின் ஆர்ப்பாட்டமான பாடல், கேட்கலாம்.

0: கேட்ட அந்த பாடலின் படம் கூலி. இப்பாடலுக்கு இசை குரல் அனிருத், சுபலாஷினி. பாடலின் வரிகள் விஷ்ணு எடவன். நேயர்கள் இதுவரை கேட்டது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். முல்லைச்சரத்தில் இதுவரை உங்களோடு ஜமுனா பெனட்.
1: மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இப்பொழுது நாம் கேட்கலாம் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகளை. நிகழ்ச்சி நிரலை கேட்கும் முன்,
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல? போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல? போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
7: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: இன்று மாலை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள், இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 த்ரீ இன் ஒன், 6:20 மெல்லிசை, 6:40 திரைசை, இன்றிரவு 7 மணிக்கு என்ஐசி நேரம், 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சி ராஜா அவர்கள். இன்றிரவு 7:25 உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். கிசான் வாணி, உழவர் குறு சிந்தனை, நஞ்சல்லா வேளாண்மையின் முக்கியத்துவம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் முள்ளங்கினவிளை ஜே ஜோ பிரகாஷ் அவர்கள். அமுதசுரவியில் பாரத பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். கன்னிப்பு பருவத்தில் சாகுபடிக்கு ஏற்ற நல்லரகங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, 8:30 9:15 திரை செய்ய கேட்கலாம் நாங்கள்.

இன்றிரவு 9:30 அலையும் ஆசைகள் நாடகம் நாடகமலரில் எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். அமைப்பு கே ஆர் ஜெய கணேஷ், எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி. 10:05 நிலாமுற்றம் நேரலை. 11:00 மணிக்கு மனசு மயங்கும் திரைசை. நள்ளிரவு 12:00 முதல்

நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலில் நாம் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள்.

0: India's first flex-fuel passenger vehicle by Maruti Suzuki in New Delhi. Flex-fuel vehicles can operate on a range of ethanol-petrol blends from E20 up to E100. Speaking at the launch, the minister said the entry of flex-fuel technology into the passenger vehicle segment is not merely a product launch, but the beginning of a new chapter in the country's energy transition. And India has retained its strong presence in the latest world boxing rankings. Jasmine Lamboria climbed to world number one in the women's 57-kilogram category, while Asian champions Priya Ghangas in 60 and Vishwanath Suresh in 50 kgs surged into the top three of the respective categories. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:10.
2: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: சேவை செய்திகள் உங்களுக்காக. அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோணம் நாகர்கோவில் 2026-27 முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 ஆண்டு நேரடி மாணவர் சேர்க்கை பற்றிய அறிவிப்பு. மாணவர்களுக்கு நேரடி சேர்க்கை ஸ்பாட் அட்மிஷன் நடைபெற்று வருகிறது. மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2 ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமா படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்வி முதல்வர் கேட்டுக்கொண்டுள்ளார்.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அகஸ்தீஸ்வரம், தோவாளை, கல்குளம், விளவங்கோடு, திருவட்டார் மற்றும் கிள்ளியூர் ஆகிய ஆறு வட்டங்களுக்கு 1435 பசலி ஆண்டுக்கான கிராம கணக்குகளை சரிபார்க்கும் வருவாய் தீர்வாய ஜமா பந்தி கணக்கு சரிபார்த்தல் நிகழ்ச்சியானது இம்மாதம் 9 முதல் 12 வரை அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறவுள்ளது.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீர்வள ஆதாரத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் பராமரிப்பில் உள்ள பரிந்துரை செய்யப்பட்ட நீர்நிலைகளிலிருந்து வண்டல் மண், சாதாரண மண் எடுப்பதற்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக அரசிதழ் பிரசுரம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அகஸ்தீஸ்வரம் வட்டத்தில் 60, தோவாளி வட்டத்தில் 54, கல்குளம் வட்டத்தில் 91, திருவட்டார் வட்டாரத்தில் 30, விளவங்கோடு வட்டத்தில் 65, கிள்ளியூர் வட்டத்தில் 19 என மொத்தம் 321 நீர்நிலைகளில் பரிந்துரை செய்யப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் தங்களது விண்ணப்பம் மற்றும் ஆவணங்களை www.tnesevai.tn.gov.in என்ற இணையதளத்தின் வாயிலாக சமர்ப்பிக்க வேண்டும். விவசாயிகள் மண்பாண்ட தொழிலாளர்கள் கட்டணமின்றி வண்டல் மண், சாதாரண மண் எடுத்து செல்ல விவசாய நில மேம்பாடு மற்றும் மண்பாண்ட தொழில் செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்வது தொடர்பாக தங்களுடைய விண்ணப்ப மனுக்களை உரிய ஆவணங்களுடன் இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் 70 வயதிற்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், 65 வயது முதல் 70 வயதுக்குட்பட்ட மூத்த குடிமக்கள், 18 வயதுக்குட்பட்ட குடும்ப உறுப்பினர்களை மட்டும் கொண்டவராயிருப்பின் அவர்களது குடும்ப அட்டைக்கு அவர்களின் இல்லத்திற்கே நேரில் வந்து ஜூன் திங்கள் 2 மற்றும் 3 ஆகிய தினங்களில் நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் அத்தியாவசியப் பொருட்களை வழங்குவார்கள். இது ஒவ்வொரு மாதமும் இந்த நாட்களில் நடைபெறும். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது 6:15. இப்பொழுது நாம் கேட்கலாம்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே,
2: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம கத்துக்க போற வார்த்தை தாவில். தாவில் அப்படின்னா அழிவில்லாத அப்படின்னு அர்த்தம்.
1: இதற்கு உதாரணம் பார்க்கலாம். உரனும் கல்வியும் தாவில் புகழை தரும் அப்படிங்கிற ஒரு சங்க இலக்கிய பாடல் வரியில மன உறுதியும் கற்ற கல்வியும் ஒருவனுக்கு அழிவில்லாத புகழை தேடித்தரும் அப்படிங்கிற பொருளை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்கே தெரியும், இங்கிலீஷ் வேர்ட். இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வேர்ட் டெட்ரிமெண்டல், DETRIMENTAL. டெட்ரிமெண்டல் அப்படின்னா ஹார்ம்ஃபுல், தீங்கு விளைவிக்க கூடிய அப்படின்னு அர்த்தம். இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம்.
2: ஸ்மோக்கிங் இஸ் டெட்ரிமெண்டல் டு ஹெல்த் அப்படின்னா புகைப்பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்க கூடிய ஒரு செயல். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, இன்டர்னல் மோனோலாக் ரிசர்ச். நாம வாழ்க்கையில யாரோட ரொம்ப அதிகமா பேசுவோம் தெரியுமா? நம்ம கிட்ட தாங்க நாம ரொம்ப அதிகமா பேசுவோம். ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியோ அல்லது ஏதாவது ஒன்ன பத்தி யோசிக்கிறப்போ நாம நம்ம கிட்டயே நிறைய கேள்விகள் கேட்டுப்போம், நிறைய பதில்களை நாமளே சொல்லிப்போம். அததான் இன்டர்னல் மோனோலாக் ரிசர்ச் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி நம்ம கூடுதலா தெரிஞ்சுக்கலாம்.
1: இது எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம மூளையில ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்குங்க. அதாவது பேசுறதுக்கான ஏரியா, அதுக்கு பேரு
2: நமக்கு உதவிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நிறைய டெசிஷன் மேக்கிங்ல உதவுது, மெமரி ரீகால் பண்றப்ப உதவுது. சம்டைம்ஸ் நாம ஏதாவது பிளான் பண்றோம் அப்படின்னாலும் இந்த இன்னர் வாய்ஸ் நமக்கு நிறைய விதத்துல உதவி பண்ணுது. அதே நேரத்துல இந்த இன்டர்னல் வாய்ஸ் சில நெகட்டிவ் தாட்ஸையும் நமக்கு கொடுக்கும். ஏன்னா சில விஷயங்கள் இது ஒன்னால செய்ய முடியாது அப்படின்னு நமக்கே நாம தோணும் இல்லையா? அந்த டைம்ல எல்லாம் இந்த இன்னர் வாய்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் தான் கொடுக்குது. அதனாலதான் சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போதுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. பாசிட்டிவா இருந்தீங்கன்னா பாசிட்டிவா நம்மளுடைய மனசுக்குள்ள அந்த குரல் கேக்குறப்ப நம்மால முடியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும்.
1: சோ இந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக் வந்து நம்ம உடல் மற்றும் மனநலத்திற்கு ரொம்பவே முக்கியம். அதனால எப்பவும் நாம செல்ஃப் டாக் வந்து பாசிட்டிவா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதே மாதிரி இப்ப சயின்டிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த இன்டர்னல் மோனோலாக் வந்து முதல்ல எப்படி உருவாக தொடங்குது, ஒரு குழந்தை பிறந்தப்போ எப்பத்துல இருந்து அது தனக்கு தானே பேசிக்க தொடங்குது அப்படிங்கறத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமே அதுக்கும் அவங்க பதிலோட வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபியூச்சர்ல நாம மனசுக்குள்ள என்னென்ன பேட்டர்ன்ஸ் யோசிக்கிறோம் அப்படிங்கறத கூட இந்த சயின்ஸ் வந்து இன்னும் கண்டுபிடிச்சு சொல்லிடும். இன்னைக்கான 3 புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
2: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
3: மகளிருக்கான நுண் துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
6: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
5: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
6: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
5: சேர்க்கை நடைபெறுகிறது. காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிளை நாகர்கோவில்
7: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ,
5: இசிஇ, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
7: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி.
5: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
7: 0465225390.
8: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
9: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
10: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
11: Fire and safety course naye Niskanyakumar la choose pananum.
12: Idu 4 years engineering program BTech in fire and safety. NFP recognize panni American certifications um kedikiradala velinaatla kuda job opportunities kedikudhu.
13: Niskanyakumari. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
14: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
15: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
14: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
15: ஏய், இதுல ஃபீஸ், புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
16: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
17: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
18: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
17: கல்லீரல் கணையம்

0: இரத்தம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
1: உலகத்தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
0: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
1: போன் 7358 737 358.
2: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவ
3: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
4: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
3: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
4: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
3: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
4: உலகத்தரத்தில் லேப் வசதி,
3: சிடி, MRI போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
4: கேஎம்எம்சி ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, மூட்டம்.
3: கால் 7900447 3872.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ், புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
8: தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் நாகர்கோவில் கிளை நடத்தும் சிறப்பு கடன் மேளா.
9: இடம் 143 கேப் ரோட், வேப்பமோடு ஜங்ஷன், நாகர்கோவில்.
8: நாள் June 1, 2026 முதல் June 30, 2026 வரை.
9: சிறு குறு நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு அரசு மானியங்களுடன் கடனுதவி வழங்கி வருகிறது.
8: சிறப்பு கடன் விழா காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்திலிருந்து முற்றிலுமாக விலக்கு அளிக்கப்படுகிறது.
9: தொழில் முனைவோர் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
8: தொடர்பு எண்கள் 9445023462 மற்றும் 9445023468.
10: இப்பொழுது நாம் கேட்கலாம் மெல்லிசை.
11: ஞாலமுய்ய வந்தவரே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் சுத்த சத்வானந்தா. பாடலை பாடியவர் MLஸ்ரீகாந்த் குழுவினர். இசை TK ஜெயராமன்.

0: தம்பி ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுவுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் OTP அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆய்வு செய்தார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்கவும் எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்யவும் வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகும். உங்க வெப்சைட்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டீங்களா அப்படிங்கறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகன்களின் மகள்களினுடைய வாழ் அது வந்து நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கறத டிரான்ஸ்பரண்டா போட சொல்லி நான் உத்தரவு போட்டுட்டு அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ளுங்க. ஒரே பணியிடத்திற்கு 2க்கும் அதிகமான அதிகாரிகள் வந்து 2க்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து தேர்வாகிற பொழுது அவங்கல யார் எந்த அடிப்படை அவங்களுடைய டிகிரி அவர்களினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அது ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதன்படி விரைந்து முடிவெடுத்து விரைந்து அந்த பணியிடங்கள் நிரப்பணும். இத்தனை மாணவர்களுக்கு இத்தனை ஆசிரியர் ஒரு ரேஷியோ, அந்த ரேஷியோ சரி செய்யப்பட்டாலே இந்த பிரச்சனை சரியும். அதற்கான முயற்சியும் செய்து கொண்டு
1: தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை

0: அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் இன்று துவங்கியுள்ளது. மேலும் இந்த தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் மீதமுள்ள பகுதிகளிலும், மத்திய மேற்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளிலும், லட்சத்தீவு, கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் கலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான மத்திய அரசின் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையால் அனைத்து சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் கிடைப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: வந்து வாணிம்படியில் வந்து மருத்துவத்திற்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. பழைசா வந்து பில்டிங் இல்லாத இப்போ வந்து புதிய பில்டிங் கட்டி 6 அடுக்கு பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அதனால் வந்து பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் யூஸாக இருக்குது. ரொம்ப சிறப்பாகவும் செயல்படுறாங்க. மருத்துவரும் ரொம்ப ஒத்துழைப்பாக பொதுமக்களுக்கு நல்ல மருத்துவம் செயல்படுறாங்க.
4: இந்த வாணிம்படியில் தான் 63 வருஷம் அது பிறந்து இதுவரைக்கும் சிறிய ஹாஸ்பிட்டலாக இருந்தது. இப்போ அரசு மருத்துவமனை, உயர்ந்த மருத்துவமனை 6 அடி பில்டிங் கட்டப்பட்டு வாணிம்படியில் உள்ள அனைத்து நோயாளிகளும் இதில் பயன்பெற்று மிக சிறந்த மருத்துவமனையாக செயல்படுகிறது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் திருப்புக்குழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மாணவர் சேர்க்கை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் புத்தக பைகளை வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் கரிக்களவாக்கம் ஊராட்சியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன கட்டிடத்திற்கு ஆட்சியர் திருமதி கவிதா அடிக்கல் நாட்டினார். மயிலாடுதுறையில் உள்ள தேசிய துவக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக திருமதி துர்காமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையத்தில் மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் நெடுவாசல் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உதவி ஆணையர் திருமதி சிவக்கொழுந்து ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் ஜிங் காங், ஆரோன் சாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கான தரவரிசை பட்டியலின் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின்

வின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் தீவிர கவனம் செலுத்த வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:40. இப்பொழுது நாம் கேட்கலாம் திரை செய்த பாடல்களை.

0: கேட்ட அந்த பாடலின் படம் சிட்டிசன். பாடலுக்கு இசை தேவா, வரிகள் வைரமுத்து, குரல் வண்ணம் வசுந்தரா தாஸ்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ், புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
8: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
9: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சி ல
10: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப்

0: ஃபிசியோதெரபி,
1: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
0: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கோலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
1: அது மட்டுமல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
0: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
5: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:50 நேர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி திரையிசை. திரையிசையில் இப்பொழுது ஒன்னிமேனன், சின்மை குரல்களில் பா விஜய், வரிகளில் ஏ அரகமான இசையில் எனக்கு 20 உனக்கு 18.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரு இசை.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 7 மணி. இன்னிசை நேரம் நிகழ்ச்சியை கேட்கும் முன்,
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
0: இன்னிசை நேரத்தில் சௌமியா பாடிய பாட்டு கேட்கலாம் இப்பொழுது.

0: மாவட்ட செய்திகள் வழங்குபவர் சி ராஜா.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த 3 நாள் பயிற்சி வகுப்புகள் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் தொடங்கியது. இந்த பயிற்சி குறித்த ஆய்வினை மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பயிற்சிக்கு மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ளது. வீடு வீடாக சென்று பொதுமக்கள் குறித்த கணக்கெடுப்பினை இணையதளத்தின் மூலமாக பதிவேற்றம் செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு பொது மருத்துவமனையில் 1 நாள் தீயணைப்பு மற்றும் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் சத்யபாமா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உயரமான கட்டிடங்கள், ஆக்சிஜன் பாதுகாப்பு இடங்கள், மருந்துகள், உபகரணங்கள், துணி வகைகள், சேமிப்பு கிடங்குகளில் மின்கசிவு காரணமாக தீ பரவினால் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது போன்ற அவசரகால பணிகள் மேற்கொள்வது குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் செவிலியர்கள், மருத்துவர்கள், தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு தீ அணைப்பது குறித்து பயிற்சியினை எடுத்துக்கொண்டனர். ஓசூர் அடுத்த அந்திவாடி அரசு உள் விளையாட்டு அரங்கில் ஜீத் கியூண்டோ அமைப்பின் சார்பில் 37வது தேசிய அளவிலான தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த போட்டிகளில் சப் ஜூனியர், ஜூனியர் என்ற 2 பிரிவுகளின் கீழ் மணிப்பூர், அசாம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 16 மாநிலங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆலங்கட்டியுடன் கூடிய கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி, ஓசூர், காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 2 மணி நேரத்திற்கும் அதிகமாக பெய்த கனமழையின் காரணமாக தமிழகத்தில் அதிக அளவாக 76 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக பதிவாகியது. கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதன் காரணமாக அணையின் மொத்த கொள்ளளவான 52 அடிக்கு 50 அடி நீர்மட்டம் உயர்ந்ததை அடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி ஆற்றின் வழியாக வினாடிக்கு 400 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டது. ஆற்றின் வழியாக அதிக அளவு தண்ணீர் வெளியேற்றப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி, பர்கூர், வேப்பனப்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 1133 தனியார் பள்ளி வாகனங்களின் வருடாந்தர ஆய்வுப் பணிகள் நடைபெற்றது. இதில் வட்டாரத்தில் உள்ள 325 பள்ளி வாகனங்கள் முதல் கட்டமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் பள்ளி வாகனங்களின் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். ஒவ்வொரு வாகனங்களாக சென்று குழந்தைகளின் இருக்கைகள், முதலுதவி பெட்டி, அவசர வழி, தீயணைப்பானின் செயல்பாடு போன்ற பல்வேறு பணிகளை அவர் ஆய்வு மேற்கொண்டார். கடந்த வாரம் கிருஷ்ணகிரியிலிருந்து தேன்கனிக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து உள்ளுக்குறுக்கை எனும் இடத்தில் வளைவில் திரும்பும் போது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பெண் பயணி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். 28க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்து அருகில் உள்ள தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புகழ்பெற்ற வாரச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையினை முன்னிட்டு கடந்த வாரம் ஒரே நாளில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மலை கிராம பகுதிகளில் சுற்றித் திரிகின்றன. கோடை வெயிலின் தாக்கத்தால் அதிக அளவில் யானைகள் ஊருக்குள் வருவது காண முடிகிறது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் வனப்பகுதிகளில் 16 தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு தண்ணீர் நிரப்பும் பணிகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட வன அலுவலகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஸ்ரீ ராதாகிருஷ்ணா திருக்கல்யாண மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தர்கள் கலந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடி திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சியினை கண்டு ரசித்தனர்.
0: கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சி ராஜா. தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்புத்துறையில் ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பிராந்திய அளவில் ராணுவ அதிகாரிகள் விரைந்து முடிவெடுக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆண்டுக்கு 125,000 கோடி ரூபாய் வரையிலான ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கொள்கை முடிவு மூலம் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டவும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கும் சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாட்டிற்கும் வழிவகை ஏற்படும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் இந்தியாவின் வர்த்தக ரீதியில் முன்னணி நாடாக விளங்குவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உலகளாவிய வணிக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், பல்வேறு நாடுகளுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் ஈடுபட்டதற்கு பாராட்டு தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்கள் திறன் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறிய அவர், அரசின் ஆய்வகங்கள் மூலம் இதனை உறுதி செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்தார். அரசு கட்டிடங்களில் மேற்கூரை சூரிய மின்சக்தி உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜோஷி, மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறை அதிகாரிகளுடன் இதற்கான பணிகள் குறித்து ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார். இப்பணியில் 80% இலக்கு எட்டப்பட்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 53,000 மேற்பட்ட அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக 885 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை விரைவாக முடிக்கப்படுவதை கண்காணிப்பதற்கு தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் 12 சாதனை தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பயனாளிகளின் நலனுக்காக ஒவ்வொரு அமைச்சகமும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வரும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறிய அவர், வறுமையை ஒழித்து அனைவருக்கும் குடிநீர், மின்சாரம், உணவு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். விமான எரிபொருள் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் 10,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு தடையற்ற விமான போக்குவரத்திற்கு உதவிடும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தில் உள்ள இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், மேற்காசிய போர்ச்சூழல் காரணமாக எழுந்துள்ள எரிபொருள் பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் தடையற்ற விமான போக்குவரத்து உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிதி ஒதுக்கீடு காரணமாக விமான எரிபொருள் விலை கட்டுக்கடங்காமல் உயர்வது தடுக்கப்படும் என்றும் அவற்றின் விலை நிலையாக பராமரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டில் எஃகு உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதாக எஃகு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின்படி 1,42,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் இது கடந்த ஆண்டை காட்டிலும் 2.9% கூடுதல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் இதன் நுகர்வு 9% கூடுதலாக இருந்ததாகவும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தில் எஃகு இறக்குமதி 6,90,000 டன்னாகவும் ஏற்றுமதி 5,10,000 டன்னாகவும் இருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி தெரிவித்துள்ளார். காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில காவல்துறை நடத்திய சிறப்பு சோதனையில் 782 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவிய அவர்கள் அனைவரும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இவர்களுக்கு அடைக்கலம் மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கியவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்ஷ் சங்கவி கூறினார். தேசிய மின் ஆளுமை விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டது. மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு பிரிவுகளில் 17 விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் ஆளுமையில் சிறப்பாக செயல்பட்டதற்கு 10 தங்கப்பதக்கங்களும் 6 வெள்ளிப்பதக்கங்களும் 1 ஜூரி விருதும் வழங்கப்பட உள்ளன. ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ள 29வது தேசிய மின் ஆளுமை மாநாட்டில் இந்த விருதுகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கப்பதக்கம் வென்ற அரசு துறைக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் கோப்பை மற்றும் சான்றிதழும் வெள்ளிப்பதக்கம் வெல்லும் துறைக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு துறைகள், மாநில அரசு துறைகள், கிராம பஞ்சாயத்து அலுவலகங்கள் ஆகியவை மின் ஆளுமை விருதுக்கு தகுதி பெற்றுள்ளன. அரசு பணிகளுக்கான தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் மத்திய அரசு பணிகள் தேர்வாணையம் UPSC முக அடையாள சரிபார்ப்பு நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வுகள், இந்திய வனப்பணிகள் முதற்கட்ட தேர்வுகளில் முக அடையாள சரிபார்ப்பு பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாகவும் UPSC தெரிவித்துள்ளது. தேர்வர்கள் விண்ணப்பிக்கும் போது அளித்த புகைப்படத்தை கைபேசி உதவியுடன் சரிபார்க்கும் நடைமுறை பின்பற்றப்பட்டதாக ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். தேசிய மின் ஆளுமை பிரிவு இதற்கான தொழில்நுட்பத்தை தயாரித்ததாகவும் அவர் கூறினார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்த 20 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மின் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீயணைப்பு வீரர்கள் தீயை விரைந்து கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு காந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அவர்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக அறிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த சுகாதாரத்துறை அமைச்சர் திரு லிஷாந்த் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள காவலர் தேர்வை 29 லட்சம் பேர் எழுதவுள்ளனர். தேர்விற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், தேர்வு மையங்களுக்கு செல்வோர் குறைந்த கட்டணத்தில் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்தார். தேர்வு மையங்களுக்கு தடையின்றி மின்சாரம் வழங்கவும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். தேர்வு தொடர்பாக சமூக வலைதளத்தில் பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்திலும் பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறினார். ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் 5 இடத்திற்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்வதற்கு பிராந்திய தளபதிகளின் நிதி வரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டுள்ள கொள்கை முடிவுகள் மூலம் சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவில் எளிதாக வர்த்தகம் செய்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். அரசு கட்டிடங்களில் சூரிய மின் உற்பத்தி கட்டமைப்புகளை அமைப்பது குறித்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். குஜராத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷைச் சேர்ந்த 424 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உலக குத்துச்சண்டை வீராங்கனை பட்டியலில் 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் லம்போரியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பிலே நூற்று ஒண்ணு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை நூற்றோடு நேரம் இப்பொழுது 7:25.

0: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
1: அறிவிப்புகளை கேட்கும் முன்,
2: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
1: அறிவிப்புகள். முதலில் வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. அடுத்து வரும் சில நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையின் அளவு 20 முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும். வாழையில் குலை தள்ளிய பருவத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 14 கிலோமீட்டர் அளவில் இருப்பதால் குலை தள்ளிய வாழைகளுக்கு மூங்கில் அல்லது சவுக்கு குச்சிகள் கொண்டு முட்டு கொடுக்கவும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். ரப்பரில் பால் வெட்டும் பருவத்தில் நெகிழி மழை தடுப்பான்களை கொண்டு மரத்தில் பால் வெடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். தோட்டக்கலை பயிர்களில் எல்லாம் வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் தென்னை, ஜாதிக்காய், மிளகு மற்றும் இலவங்கப்பட்டை மற்றும் அவற்றை மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். மிளகில் தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். தோட்டக்கலை பயிர்கள் நடவு பருவத்தில் அன்னாசி, வாழை மற்றும் இலவங்கப்பட்டை ஆகிய செடிகளை பயிரிடலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 செயல்படுத்தப்படுவதால் தோட்டக்கலை துணை இயக்குநர்கள், வேளாண் துணை இயக்குநர் ஆகியோர் தங்கள் துறையிலுள்ள தோட்டக்கலை உதவி அலுவலர்கள் மற்றும் வேளாண்மை உதவி அலுவலர்கள் ஆகியோர்களுக்கு அட்மா திட்ட பணியாளர்களுக்கும் தெரிவித்து அவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவு நிலையத்தில் கன்னிப்பூ சாகுபடிக்கு உகந்த திருப்பதி சாரம் 5 ரக ஆதார விதை நெல் விற்பனைக்கு உள்ளது. இது 118 நாட்கள் வயதுடையது. மழைக்கு சாயாமலும் அதிக மகசூலும் கொடுக்கும் தன்மையுடையது. குறைந்த அளவே இருப்பில் உள்ளதால் நெல் விதை தேவைப்படும் விவசாயிகள் வேளாண்மை அறிவு நிலையத்தை அணுகி வாங்கி சென்று பயனடையுமாறு திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய விஞ்ஞானி மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9944044139.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரசாயன உரம் உடைகள் அதிக விலைக்கு விற்பனை செய்யக்கூடாது. உர விற்பனையை கண்காணிக்க அந்தந்த வட்டார உர ஆய்வாளர் கடையை தினமும் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிற மாவட்டங்களிலிருந்து கண்காணிப்பு குழு இம்மாவட்ட கடைகளை சோதனை செய்திட உள்ளது என வேளாண்மைத்துறை அறிவித்துள்ளது.

0: இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, நஞ்சில்லா வேளாண்மையின் முக்கியத்துவம், முள்ளங்கினா விளை ஜே ஜோ பிரகாஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி பாரத பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கன்னிப்பூ பருவத்தில் சாகுபடிக்கேற்ற நெல் ரகங்கள், திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: விவசாயம் என்பது வெறும் தொழில் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இயற்கை விவசாயம் மூலம் நிலவளத்தை பாதுகாத்து ஆரோக்கியமான நஞ்சில்லாத உணவை உற்பத்தி செய்வதன் மூலம் நாம் நோய் நொடியில்லாமல் வாழலாமே.
0: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: இப்பொழுது நஞ்சில்லா வேளாண்மையின் முக்கியத்துவம் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் முள்ளங்கினா விளை ஜே ஜோ பிரகாஷ் அவர்கள்.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம்
3: சார். உங்களுடைய வேளாண் அனுபவங்கள் பார்க்கும் கிட்டத்தட்ட எத்தனை வருடத்த அனுபவங்கள் இருக்கும்?
4: ஒரு அதாவது பணி நிறைவுக்கு பிறகு 2015 நான் ஓய்வு பெற்றேன். அது பிறகு சுமார் 10 ஆண்டுகள்,
3: கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் தான் வந்து வேளாண்மையில வந்து அனுபவங்கள் இருக்குன்னு சொல்றீங்க சார். அது இது நீங்க கூட சொன்னீங்க வந்து பணி நிறைவு பெற்றீங்கன்னு சொன்னீங்க. எந்த துறையில வந்து நீங்க பணி நிறைவு?
4: கல்வித்துறையில இருந்தேன், மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்தேன்.
3: அது வந்து நீங்க நம்ம மாவட்டத்தில் பணியாற்றினீங்களா இல்ல மற்ற மாவட்டங்களில் வந்து நீங்க பணியாற்றினீங்களா சார்?
4: நம்ம மாவட்டத்திலையும் பணியாற்றிட்டு இருக்கேன், பிற மாவட்டங்களையும் பணியாற்றி.
3: இப்ப நீங்க அந்த பணி ஆற்றிட்டு இருக்கும்போது கூட வந்து நீங்க வந்து வேளாண்மைக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுத்திருந்தீங்களா?
4: இல்ல, அப்ப எனக்கு டைம் இருக்காது, அதுல ஒரு ஈடுபாடும் இல்லை.
3: இப்ப இந்த வேளாண்மையில ஆர்வம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது?
4: ஆர்வம் வந்து எனக்கு ஒரு பேத்தி பிறந்தா, அப்போ அவளுக்கு நல்ல அந்த நஞ்சில்லாத பழங்கள் காய்கறிகள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு அது அப்படியே 49 வெரைட்டி வாழை கலெக்ட் பண்ணேன். அதனுடைய இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சது.
3: இப்ப இந்த மாதிரி நஞ்சில்லா வேளாண்மையை செய்யணும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? இப்ப நீங்க எங்கேயாவது போய் பயிற்சி பெற்ற அனுபவங்களா இல்ல பார்த்த இடங்கள்ல இருக்கா?
4: பாத்துருக்கேன், நிறைய இடங்கள் எல்லாம் பாத்துருக்கேன். நம்ம ஆழ்வார்கள் கூட நான் போய் பாத்துருக்கேன். பார்த்த இடங்கள்லாம் எனக்கு இந்த நஞ்சில்லா வேளாண்மையுடைய அந்த முக்கியத்துவம் அதெல்லாம் வந்து எனக்கு நல்லதாப்பட்டது. நானும் அதே பின்பற்ற ஆரம்பிச்சேன்.
3: இப்ப உங்களுக்கு நிலம்னு பாக்கும்போது எவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்கு?
4: வயல் கொஞ்சம் இருக்கு, அதுல வந்து அவங்க நாங்க பாட்டத்துக்கு தான் கொடுத்துருக்கோம். மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு 85 சென்ட் தான் இருக்கும்.
3: அதுல வந்து எந்த மாதிரி பயிர்கள் போட்டிருக்கீங்க?
4: அதுல தென்னை இருக்கு, மா இருக்கு, பலா இருக்குது, வாழை முக்கியமா.
3: அதுல வந்து முக்கிய பயிர்னு பாக்கும்போது தென்னை பயிர், அதுக்கு இடையில ஊடு பயிர்னு பாக்கும்போது நீங்க வாழை மா பலா இது வந்து ஊடு பயிர் அட்டை வந்து சாப்பிடு செய்வீங்க. முழுக்க முழுக்க வந்து இயற்கை முறையில தான்
4: முழுக்க முழுக்க இயற்கை தான், அதாவது செயற்கை உரமே அந்த என்னுடைய தோட்டத்தில் வந்தது இல்லை.
3: இருந்தாலும் கூட நீங்க அந்த ஆசிரியர் துறையில வந்து பணியாற்றிட்டு இருந்தீங்க கூட சொன்னீங்க. இப்ப அந்த பணி டைம்ல கூட வந்து நீங்க வந்து இயற்கை முறையில சாகுபடி செய்த அந்த நிலங்களா இல்ல வந்து அப்பா காலங்களையும் பார்க்கும்போது ரசாயன முறையில?
4: இல்ல இல்ல, ரசாயன முறைகள் நாங்க பயன்படுத்துறது இல்ல, இயற்கை உரங்களை தான் பயன்படுத்திட்டு.
3: அப்போது கால்நடைகள் எல்லாம் இருந்து?
4: இருந்தது. ரீசெண்டா கூட 2 வருஷத்துக்கு முன்னால கூட நிறைய காங்கேயம் காங்கிரஜ் இதெல்லாம் வச்சிருந்தேன், ஆடு வச்சிருந்தேன், கோழி வச்சிருந்தேன். இப்ப நான் சென்னைக்கு கொஞ்சம் போக வேண்டிய இருந்ததுல அப்படி அதை கொஞ்சம் விட வேண்டியதா இருந்துச்சு. இப்ப கோழி கொஞ்சம் இருக்கு. மற்றபடி
3: தென்னைன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்க நட்டுருக்கீங்க?
4: தென்னை எல்லாம் பழைய நம்ம அந்த புராதன அந்த ரகங்கள் தான்,
3: நாட்டு ரகங்கள்.
4: நாட்டு ரகம்
3: அது வந்து நீங்க நட்டதா இல்ல வந்து உங்க அப்பா அம்மா காலத்திலேயே நின்று வந்த நாட்டு மரங்கள் தானே சார்?
4: எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு, எங்க அப்பா தான் அது நட்டது, அதுக்கு தண்ணி எல்லாம் விட்டுருக்கேன். அப்ப அப்பா காலத்துல நட்டது தான்.
3: அது போக இப்ப நீங்க சொன்னீங்க சார் அதுக்கு இடையில வந்து ஊடு பேராட்டம் வந்து

0: பலா வச்சுருக்கீங்க, வாழை வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி பழ மரங்கள் கூட வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க. இப்போ இந்த பழ மரங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் வந்து எங்கேருந்து வாங்கினது? நீங்கள் வந்து விவசாயிகள்டேருந்து வாங்கினது இல்லை வந்து நர்சரி இந்த மாதிரி இடங்கள்லேருந்து தேர்ந்து எடுத்து எடுத்தது தான்?
1: நர்சரி இதெல்லாம் வாங்கினது தான், குளுத்தர அந்த மாதிரி இடங்கள்லேருந்து வாங்கினது.
0: இப்போ வாழை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்கள் நட்டிருக்கீங்க?
1: வாழையில் ஒரு 49 ரகம் இருக்கேன்ட்டு.
0: ஓ, கிட்டத்தட்ட ஒரு 49 ரகம் வச்சுருக்கீங்க.
1: ஆமாம்.
0: அதில் எந்த மாதிரி ரகங்கள்?
1: அதில் நம்ம நாட்டு ரகங்கள் ஏத்தன், செவ்வாழை, பாளையங்கோட்டான், பூங்கதளி, பிறகு மட்டி, சிங்கன், பேயன். மட்டியிலே இப்போ செம்மட்டி இருக்குது, மலை மட்டின்னு ஒரு ரகம் இருக்குது, அப்புறமா நம்ம சாதா தேன் மட்டி. பேயன்லேயும் ஒரு நம்ம 4 வெரைட்டி, வரிப்பேயன், புள்ளிப்பேயன், சாம்பல் பேயன், சக்கப்பேயன் அப்படி இருக்குது. அப்புறமா சிங்கன்லேயும் தோல்டி சிங்கன் இருக்குது, குதிரவால் சிங்கன் இருக்குது. ஏத்தனில் ஏழி ஏத்தன் இருக்குது, மைசூர் ஏத்தன் இருக்குது. அப்புறமா ஒற்றைக்கொம்பன் ஒரு வெரைட்டி இருக்குது, அதாவது ஒரு சீப்பு தான் காய்க்கும். கலைஞட உள்ள கொலை வந்து 13 கிலோ, 10 காய் தான் இருந்தது. அப்போ சராசரியை பார்த்தீங்கன்னா ஒரு காய் வந்து 1 கிலோ 300 கிராம், அவ்வளவு பெருசாக இருக்கும். ஏற்ற பழத்துக்கு அதே டேஸ்ட் தான், பயங்கர சைஸாக இருக்கும். ஒரு பழம் ஒரு ஆளும் சாப்பிட முடியாது, ஒரு குடும்பத்துக்கே சாப்பிடலாம்.
0: இப்போ வந்து ஒரு விவசாயம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு ரகங்களை மட்டும்தான் வந்து தேர்ந்தெடுத்து வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 49 ரகம் வந்து வாழை வந்து சாகுபடி செய்கிறீங்க. இப்போ இந்த 49 ரகம் வாழை சாகுபடி செய்யும்போது அதில் வந்து உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது?
1: அது ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். நண்பர்கள், தெரிஞ்சவங்க, எந்த ஊருக்கு போனாலும் அதை அங்கே ஒன்று கொண்டு வர்றது, அப்படி அப்படியே அதை ஒரு மனசுக்குள்ளால ஒரு ஆர்வம் வந்தது, டிஃப்ரெண்டான இதெல்லாம் சேகரிக்கணும்.
0: சரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது வந்து வெரைட்டியாக, அதாவது புது புது ரகங்களை வந்து நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து நிலங்களை நட்டுருக்குன்னு சொன்னீங்க. இப்போ வந்து அந்த மாதிரி ரகங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்?
1: கிடைக்குமே, நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். விடிஐ, வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கொண்டு போயிருக்காங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கொண்டு போயிருக்காங்க, பிறகு கிள்ளிக்குளம் கொண்டு போனாங்க, அப்புறமா நிறைய காலேஜஸ் வந்து வாங்கிட்டு போனாங்க, பிறகு கரூர், நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், மதுரை, திருநெல்வேலி, தென்காசி, பல ஊர்லேருந்தும் மக்கள் வந்து எங்கள்கிட்ட வாழைக்கண்ணை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க.
0: நீங்கள் வந்து அந்த ரகங்களை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க விவசாயிகளுக்கு?
1: ஆமாம், நான் அவங்கள்டும் வாங்கியிருக்கிறேன்,
0: ஒரு பண்ட மாற்று முறையில் வந்து வாங்கியிருக்கேன்.
1: ஆமாம் ஆமாம்.
0: நம்ம மாவட்டத்தில் அது வந்து எல்லா ரகங்களும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு?
1: தண்ணி இருந்தால் போதும், தண்ணியும் மண்ணும் இருந்தால் எந்த எல்லா வாழையும் வரும். இப்போ வந்து திண்டுக்கல் சிறுமலைன்னு ஒரு இருக்குது, சிறுமலை பழம்னு சொல்லுவாங்க, அது மலையில் தான் காய்க்கும். அது கொண்டு வந்து ஊரில் இப்போ வந்து பண்ணியாச்சு. அதுமாதிரி ஏற்காடு நமரை அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது, கொல்லிமலை, அதுவும் அதே மாதிரி தான், அங்கே தான் ஜாஸ்தி. வேற ஊருக்குள்ளே வந்து இப்போ இந்த வாழை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அதை ரிசர்ச் பண்ணி டிஷ்யூ கல்ச்சரில் அதை நிறைய டெவலப் பண்ணுறாங்க. அது இந்த மாதிரியெல்லாம்
0: திருச்சி வாழை ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து வந்து நிறைய ரகங்கள் வந்து வெளியிடுறாங்க.
1: ஆமாம், டிஷ்யூ கல்ச்சரில் அவங்க அதை இது பண்ணுறாங்க.
0: இது வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்தில் மண் பரிசோதனை அந்த மாதிரி பண்ணலாம்?
1: ஒன்றுமே பண்ணலை.
0: வெளியே இடங்கள்லேருந்து நீங்கள் அந்த கன்றுகளை வந்து நீங்கள் வாங்கி வச்சதுமே அந்த நிலத்திலேருந்து வளர வாய்ப்பு இருக்குது.
1: சிங்கப்பூர்லேருந்து கூட நான் கொண்டு வந்துருக்கிறேன்.
0: ஓ, சிங்கப்பூர்லேருந்து கொண்டு வந்துருக்கேன்.
1: ஒரு குட்டை ரகம் வாழை கொண்டு வந்தேன்.
0: அதனுடைய கன்று வந்து நீங்க எப்படி தேர்ந்தெடுத்து கிடைச்சு?
1: அது அங்க ஒரு பார்க்கில் கொஞ்சம் வாழை எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்போ அதை பராமரிக்க கூட ஒரு பெண்மணி வந்து பழகானாங்க எனக்கு. அப்போ நான் சொன்னேன், நான் ஊருக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு வாழைக்கண்டு தரணும்.
0: அப்போ நீங்க சிங்கப்பூர்லயும் போயிருந்தீங்க?
1: சிங்கப்பூர்ல இருந்தேன், ஒரு 2 மாசம் இருந்தேன். நான் போகும்போது கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கீரை எடுத்துட்டு அந்த இதை வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதை அவங்க நட்டது நல்லா வந்துச்சு. அங்கே நான் வரும்போது பெரிய ஒரு இதாக இருந்தது அது பாக்குறது. அப்ப அங்கேயும் அந்த பண்ட மாற்று முறை தான், கீரையை தான் கொடுக்க, அவங்க வாழைக்கண்ணா கொடுக்க அப்படி.
0: இப்போ அங்குள்ள மண்ணுக்கு வந்து நம்ம மாவட்டத்தில் உள்ள மண்ணுக்கு வந்து அது வந்து கால சூழ்நிலைக்கு ஏற்ப வளர வாய்ப்பு. இப்போ ஒவ்வொரு ரகம்னு பார்க்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட எத்தனை மாதத்தை பயிர்?
1: நார்மலாக வந்து வாழை வந்து 1 வருஷம், 9 மாதத்தில் கொலை எடுத்து விடும், 3 மாதத்தில் 6 வருஷம் ஆகும். சில ரகங்கள் இருக்கு, இப்போ கருந்துள்ளன்னு ஒரு வெரைட்டி இருக்கு, அது வர்றதுக்கே 1 வருஷம் ஆகும்
0: கிட்டத்தட்ட.
1: ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் அதிகம். வாழை பெரிய யூஸாக இருக்கும். பழம் வந்து செந்துள்ளுவனுக்கு டேஸ்ட் தான், தோல் வந்து பச்சை கலரில் தான் இருக்கும், கருந்துள்ளுவன். அது நம்ம அழகிய மண்டலத்துலேருந்து ஒரு தோட்டத்துலேருந்து எனக்கு ஒரு நண்பர் கொடுத்தார்.
0: இப்போ ஒவ்வொரு டைமில் நீங்கள் அந்த உரங்கள் கொடுக்கணும்னு பார்க்கும் எப்படி கொடுக்குறீங்க சார்?
1: ஒரு 3 மாதத்துக்கு இருக்கா தான் உரம் போடுறது. இது சாணியை நல்லா காய வச்சு பொடிச்சு போடுறது, அப்புறம் குப்பை போடுறது, அப்புறம் அந்த மண்புழு உரம், அப்புறம் பின்னாக்க முன்னாக்கா வேப்ப முன்னாக்க, இதுகள் தான் மெயினாக போடுறது.
0: இது வந்து நீங்கள் பயிர்களுக்கு கொடுக்குறீங்க. இது வந்து 3 மாதத்துக்கு வரைக்கும் தான் வந்து நீங்கள் அந்த உரங்கள் கொடுக்குறீங்க. இப்போ அந்த உரங்கள் கொடுக்குறன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு வாழை மூடு பகுதி இருக்கும், அதுலேருந்து தள்ளி எவ்வளோ தள்ளி நீங்கள் அந்த உரங்கள் கொடுக்குறீங்க?
1: வாழை சுற்றி கொஞ்சம் ஒரு அடி விட்டு அப்படி போடுவோம். வேப்ப மண்ணாக்கல்னா ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி, புன்ன புண்ணாக்க பண்ணாக்கம் அதுதான். வறுமை கம்போஸ்ட்னா ஒரு 1/2 கிலோ, சாணி உரம்னா ஒரு 2 குட்டை அந்த மாதிரி
0: கொடுத்துட்டு நம்ம உடனே தண்ணி ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்குமா?
1: நம்ம தண்ணி மழை இல்லைன்னா தண்ணி கொடுக்கணும், பம்ப் செட் இருக்குது, தண்ணியை ஊற்றுறது தான்.
0: அதே அதுக்கடுத்து நோய்களோ பூச்சிகளோ தாக்குதல்
1: வந்துருக்கு.

0: அது நான் அதுக்கும் தான் இயற்கை இதில் தான் பண்ணுறது. இந்த வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லையா, அதையும் இந்த பார் சோப்பையும் கலக்கி தண்டில் தெளிக்கிறது. நிறைய இதில் இழப்பு வந்திருக்கு, நிறைய எனக்கு நிறைய இதில் கேட்காம எல்லாம் நிறைய போயிருக்கு, நிறைய இனங்கள் கூட அழிஞ்சிருக்கு. இருந்தாலும் ரசாயனத்தை நான் பயன்படுத்தலை, இந்த பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் ஒன்றும் பயன்படுத்தும்.
1: முழுக்க முழுக்க வந்து இயற்கை முறையில் தான் வந்து நீங்கள் மருந்துகளை வந்து அடிச்சு கட்டுப்படுத்துறீங்க. இங்கே இது பல மரங்கள் நட்டுருக்கீங்க சார், இந்த பலா மரம் அடுத்து மாமரம் வச்சிருக்கீங்க, அதுல வந்து எந்த மாதிரி ரகங்கள் வச்சிருக்கீங்க?
0: அது நம்ம நார்மலாக உள்ள செங்கம் இருக்கு, பெங்களூரா, மல்கோவா, அப்புறமா வெரைட்டி தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ்.
1: அது வந்து நீங்க எங்கிருந்து கலெக்ட் பண்ணி எடுத்தீங்க சார்?
0: அது எல்லாம் நர்சரியெல்லாம் வாங்கினது.
1: அது வந்து இப்போ வந்து மாங்காய் வந்து காய்க்கிற சீசன் சார், இந்த டைம்ல வந்து இந்த காய்ப்பு திறன் எப்படி இருக்கு?
0: பரவாயில்ல, நான் உரம் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு, வாழை போடுற உரமே இது எடுத்துக்கணும், தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, அதனால நல்ல பரவாயில்லாமல் கிடைக்குது.
1: வாழைகள் கூட வந்து நீங்க பல ரகங்கள் நட்டுருக்கீங்க சார், அது வந்து குறிப்பா பார்க்கும்போது சில ரகங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு பயிர். அப்படி பராமரிப்புன்னு பார்க்கும்போது எப்படி நீங்க பராமரிப்பு முக்கியத்துவம் கொடுக்கணும்?
0: பராமரிக்க தண்ணி தானே ஊற்றிடுவேன், மற்றபடி வேலைகளுக்கெல்லாம் ஒரு ஆள் வச்சிருக்கணும்.
1: நிரந்தரமாட்டு வச்சிருக்கீங்க?
0: நிரந்தரமாகவே வச்சிருக்கேன்.
1: அந்த களைகள் எல்லாம் என்ன பண்றீங்க?
0: களைகள்லாம் அவர் எல்லாம் கிளீன் பண்ணிடுவாரு,
1: எடுத்து நீங்க அதை வந்து உரமாக்குறீங்க.
0: அதையும் வேஸ்ட் பண்றது இல்ல, காய வச்சு திரும்ப அப்படியே போட்டு உரமாக்கிறோம்.
1: நீங்க அந்த தென்னை கூட வச்சிருக்கீங்க, இப்ப அந்த வாழைக்கு கொடுக்கற அந்த உரத்தினால அந்த தென்னை வளர வாய்ப்பு இருக்குமா, இல்ல தென்னைக்கு வந்து நீங்க தனியா உரங்கள் கொடுக்குறீங்களா?
0: நீங்க கொடுக்கறது உண்டு, மற்றபடி இந்த உரத்தையும் அதை எடுத்துக்கும், இந்த உரமே அதுக்கு போதும்.
1: ஒவ்வொரு டைம் வந்து நீங்க அந்த கொலைகள் வெட்டின பிறகு அதுல இருக்க அந்த தண்டுகளை வந்து நீங்க
0: அதை போட்டு அழிச்சிருவேன், அதுவும் உரம் தான்.
1: இப்ப இந்த கொலைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது வந்து நீங்க அதை வந்து நீங்க எப்படி சந்தைப்படுத்துறீங்க சார்? நீங்களே கிட்டத்தட்ட ஒரு 49 ரகங்கள் சாகுபடி செய்றீங்க, அப்படி பார்க்கும்போ
0: நிறைய பேர் வந்தே வாங்கிட்டு போயிருவாங்க. ரசாயன கரப்பு இல்லாத இது, பூச்சிக்கொல்லி எல்லாம் பயன்படுத்தாத வாழை அப்படிங்கிற ஒரு, அதனால வந்தே வாங்கிட்டு போயிருவாங்க.
1: இது இது உங்க தோட்டத்துல வந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோ விளைஞ்ச கொலைகள் வந்து நீங்க அறுவடை பண்ணி எடுத்திருக்கீங்க?
0: 8-9 சீப்பு வரை வந்துருது.
1: அது வந்து எந்த ரகங்கள்?
0: மைசூர்ல ஒரு வெரைட்டி, அது வந்து எல்லாம் இது பண்ணுவோம். அப்புறம் இங்கே கேரளாவிலேருந்து கொண்டு வந்த, வயநாட்டிலேருந்து கொண்டு வந்த ஒரு ரகம், அதுவும் அதே மாதிரி வரும். நம்ம லோக்கலில் ஆட்டுக்கதலின்னு ஒரு எனக்கு இருக்குது, அதுவும் ஒரு 8-9 வரும். அப்புறம் அந்த மலைமட்டி அதுவும் வரும், செம்மட்டி வரும், தேன்மட்டி வரும், எல்லாமே ஒரு 8-9 சீப்பு வரும்.
1: இந்த மாதிரி ரகங்கள் வந்து நீங்க ஒரு டைம் வந்து நீங்க நட்டுட்டு அதுலேருந்து அந்த பக்க கன்றுகளை எடுத்து நீங்க திரும்ப திரும்ப நடுறது சார், இல்ல வந்து அதிலே இருக்கிற அந்த தாய் வாழையிலிருந்து ஒரு பக்க கன்றுகளை விட்டு அப்படி நீங்க வளர்த்தி கொண்டு வர்றதா?
0: அப்படியே விட்டு கொண்டு வரதான் மெஜாரிட்டி. இதெல்லாம் இருக்குன்னா எடுத்து மாத்தி வைக்கிறது.
1: இப்ப ஒரு டைம் வந்து ஒரு தாய் வாழை கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோ வந்து கொலைகள் வந்து விழ வாய்ப்பு இருக்கும், அதுல இருந்து அந்த பக்க கன்றுகள் விட்டு அதே அளவுக்கு அந்த கொலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்காது?
0: முதல்ல வர்ற அளவுக்கு ரெண்டாவது வராது, தனியா எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா வரும், அதுலயே விட்டுருந்தீங்கன்னா குறைவா தான்.
1: ஆனா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள்ல வந்து நம்ம அறுவடை பண்றத வந்து நம்ம ஒரு 1.5 ஆண்டுல வந்து நம்ம முடிச்சிடலாம்.
0: ஆமா, வாழை கூட்டமாவே இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா.
1: இந்த மாதிரி வந்து நம்ம இயற்கை முறையில வந்து நம்ம சாகுபடி செய்யும்போ நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து நமக்கு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும் சார்?
0: அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க. பழங்காலத்துல வந்து எந்த ரசாயன உரமும் இல்லை, ஒருவேளை மகசூல் வந்து கம்மியா இருந்திருக்கலாம். அது ஒரு காலகட்டத்தில் அந்த பசுமை புரட்சிக்கு பிறகுதான் இந்த மகசூல் வந்து அதிகமாச்சு. கூடவே நம்ம நோய்களும் வந்தது, ரசாயன இதுகளை நம்ம சாப்பிட்றது தான், எல்லாமே சாப்பிட்டுருந்தவங்க அன்னைக்கு இந்த மூதாதையர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்திருக்கு.
1: அன்னைக்கு வந்து எந்த நோயும் இல்லாமல் வாழ்ந்தாங்க, ஆனால் எல்லாருமே வந்து ஒரு உடல் உழைப்பை வந்து கொடுத்தாங்க.
0: ஆமாம்,
1: இன்னைக்கு அந்த அளவுக்கு அந்த உடல் உழைப்பு கொடுக்குறாங்களா?
0: இல்லை. அப்போ அன்னைக்கு வந்து பழைய கஞ்சி சாப்பிட்றதுங்கிறது ஒரு பழக்கமாகவே இருந்தது, இப்போ என்ன பழைய கஞ்சி சாப்பிட்றது ஒரு இழுக்கு மாதிரி நம்ம பேசுகிறோம். ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு நல்லது, குடலுக்கு எவ்வளவு நல்லது, அல்சர் வராம இருக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் பழங்கஞ்சி தான் சாப்பிட்றாங்க, பெரிய நட்சத்திர ஹோட்டல்ல எல்லாம் பழங்கஞ்சி தான் கொடுக்குறாங்க, அதுக்கு 500 ரூபா அந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க.
1: இது நம்ம அதே வீட்டிலேயே உருவாக்கி நம்ம எடுத்துடலாம்,
0: அழகா எடுக்கலாம். நம்ம உணவு வந்து இந்த கிழங்கு, மீன் எல்லாமே சத்துக்கள் நிறைந்ததுதான், கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன் எல்லாம் நிறைஞ்சதுதான், எல்லாமே இருக்கு, தயிர் பயன்படுத்துறதுதான் இருக்கு.
1: ஆனா இன்னைக்குள்ள தலைமுறைகள் வந்து அதை பயன்படுத்தாம இருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு பயன்படுத்துறது நல்லது?
0: எவ்வளவு நம்மளால முடியுமோ அவ்வளவு பயன்படுத்துறது நல்லது. இந்த அரிசி அந்த பாரம்பரிய ரகங்கள்லாம் இருக்கு இல்லையா, சம்பா, அங்குள்ள நம்ம கொட்டார சம்பா, இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து உண்மையிலேயே உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால தண்ணி குடிச்சாலே அது நல்லதுதான் சிறப்பு. அதே மாதிரி அந்த சோறு சாப்பிட்டாலே அது ஒரு சுவை, அது அந்த மாவு மாதிரி இருக்கும். இப்போ
1: முன்னாடின்னு பார்க்கும்போது அந்த கஞ்சியினுடைய அந்த கஞ்சி தண்ணி கூட வந்து அதிக அளவில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு பயன்படுத்தி
0: குக்கரில் வைக்கிறோம், இது பண்ணி வைக்கிறது இல்லை, அடுப்பில் வைக்கிறது இல்லை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தண்ணி கிடைக்கிறது குறையுது. அந்த குக்கரில் வைக்க எண்ணெய் ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு தான் நமக்கு இது வியாதி வர ஆரம்பிச்சது.
1: ஆனால் இந்த மாதிரி வந்து பாரம்பரியமாட்டு அந்த உணவுகளை வந்து நம்ம எடுக்கும்போது நோய் நொடி இல்லாமல் வந்து

0: நம்ம வாழ
1: கண்டிப்பாக
0: வாய்ப்பு.
1: கண்டிப்பாக வாழலாம், முழுக்க முழுக்க நம்முடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இருக்கும்.
0: இப்போ உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் சார்? இப்போ
1: எனக்கு ஆரோக்கியம் ஒன்றும் எனக்கு இருக்குது, சின்ன சின்ன வியாதிகள்லாம் இருக்குது, இருந்தாலும் அதையெல்லாம் நான் பொருட்படுத்துறது இல்லை. எனக்கு அந்த வாழை தோட்டத்தில் போய் உட்கார்ந்தா ஒரு மகிழ்ச்சி. இப்போ அதுலேயே எனக்கு என்னது அந்த இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வு, அது அப்படியே பாதி நோயை குறைச்சிருது.
0: இப்போ சில டைமில் ஏதாவது ஒரு மனக்கவலை இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து நேரடியாக அந்த வாழை தோட்டங்களில் போயிருந்து அந்த மனக்கவலைகளை தீர்த்து அங்கிருந்து கொஞ்சம் ஒரு மன நிம்மதியோடு இருக்கிறீங்க. இது வருங்கால இளைஞர்கள் கூட வந்து இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்து மாறுறாங்களா?
1: மாறுறாங்க கண்டிப்பா. ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தவங்க எல்லாம் இயற்கை விவசாயம் பண்றான், நாட்டு மாடு வளர்க்கறான், அப்படி நிறைய பேர் எனக்கு தெரியும். கொரோனா காலத்துல எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி எல்லாம் அனுப்புறது, அதெல்லாம் விட்டாங்க, இதுல இன்வால்வ் ஆயிட்டாங்க.
0: அப்ப அந்த கொரோனா கால டைம்ல வந்து அந்த பணிகள் இல்லாத காலங்களில் பணி வீடுகளில் இருந்து செய்தாலும் கூட அவங்க வந்து விவசாயத்துக்கு வந்து மாறிட்டாங்க.
1: ஆடுமல் கால்நடைகளை வர காமிச்சாங்க. அதாவது கொரோனா வந்து இயற்கைக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கு. அதாவது பறவைகள் விலங்குகளுடைய இனப்பெருக்கம் ஆனாலும் சரிதான், அந்த தூய்மைத்தன்மை பாதுகாத்ததுதான், மொத்தத்தில் அந்த டைம் வந்து இயற்கைக்கு ஒரு நல்ல சாதகமாக தான் இருந்தது.
0: அந்த டைம்ல வந்து வெளியில வந்து மக்கள் வந்து நடமாட்டம் குறைவா இருந்து அந்த டைம்ல வந்து அந்த இயற்கை கால சூழ்நிலை வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருந்து. சரி, அதே போல பாக்கும்போது இனி வருங்கால சந்ததிகளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து விவசாயம் செய்யறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்களா சார்?
1: காட்டுறாங்க. ஏன்னா இப்போ சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த விவசாயம் தான் நம்முடைய நாட்டினுடைய அடிப்படை முதுகெலும்பு. சர்தார் வல்லபாய் பட்டேல்கிட்ட ஒரு படையை கேட்டாங்களாம், உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் இது அப்படின்னு. அவர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாராம். சரோஜினி நாயுடு கவிக்குயில் அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் என்ன அப்படின்னு. அவங்க காலிஃப்ளவர் அப்படின்னு சொன்னாங்களாம். அதாவது அந்த விவசாயத்தின் மேலே அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு
0: பற்றுதல்
1: இருந்த காரணத்தில் அந்த மாதிரி பேச வந்தது. இந்தியா ஒரு விவசாய நாடு, நம்மளாம் விவசாயிகள், விவசாயத்தை நம்பி தான் இருக்கணும், அந்த ஒரு உணர்வு இருந்ததுல தான் அந்த மாதிரி பேச வந்தது.
0: ஆனா வருங்கால சந்ததிகள் வந்து இப்போ வந்து அந்த விவசாயத்துக்கு வந்து ஆர்வம்
1: காட்டுறாங்க நிச்சயமா.
0: அதே இது புதிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து எப்படி கொடுக்குறீங்க சார்?
1: புதிய தொழில்நுட்பம் சொட்டு நீர் பாசனம் இருக்கு இல்லையா, அது ஒரு தலை சிறந்த ஒரு இது. இப்போ மாடு எல்லாம் பொறுத்த வரைக்கும் கறவை வந்து உங்களுக்கு இந்த மிஷினில் கறக்குறாங்க, அது வந்து ஒரு ஈஸியாக போகுது, அது ஒரு இதுதான். பிறகு இதுக்குமே இந்த சொட்டு நீர் பாசனம், பிறகு இதுகளை ஸ்ப்ரே பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு நவீன இதாக இருந்தாலும் அது சிறந்த ஒரு இதாக தான் இருக்கு.
0: இருந்தாலும் முன்னாடின்னு பார்க்கும்போது வேலைகளுக்கு வந்து ஆட்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருந்தது சார், ஆனால் இன்னைக்கு அந்த நடைமுறை இருக்கா?
1: இல்லை இல்லை, தான் கம்மி தான். ஒரு நாள் வரும் அந்த மீண்டும் அந்த இதுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், கண்டிப்பாக வரும்.
0: அப்போ அந்த வேலை ஆட்கள் வந்து பற்றாக்குறைன்னு பார்க்கும்போது புதிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம புகுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து.
1: ஆமாம் ஆமாம், இப்போ தென்னை ஏறுறதுக்கு
0: ஆள் இல்லை,
1: ஆள் இல்லை, ஆனால் அது கண்டுபிடிச்சாச்சு, அழகாக வந்து ஏறுறாங்க.
0: அதே இது புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வர வர வந்து நம்ம வந்து அந்த முறைகளை வந்து நம்ம
1: மாற்றிக்கிட்டோம்.
0: இந்த மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணமோ நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்க வாய்ப்பு
1: கண்டிப்பா நல்லா இருக்கும்.
0: ஒரு ஒரு நீண்ட ஆயுளை கொடுக்குன்னு
1: சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா.
0: இதுவரை பார்க்கும்போது இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவம் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க சார், நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
2: இதுவரை நஞ்சில்லா வேளாண்மையின் முக்கியத்துவம் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் முள்ளங்கினா விளை ஜே ஜோபிரகாஷ் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ்.
3: அமுத சுரபி.
2: தொடர்ந்து பாரத பிரதமரின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
4: ஏ தம்பி, அங்க பாருப்பா, நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம், அங்க ஒரு வளைவு இருக்கு, ஒருவேளை அந்த பாதையோடி போகணுமோ இல்லைன்னா இந்த பாதையோடி போகணுமோ தெரியல, அதுல ஒரு எல்லோ கலர்ல குறுகிலா ஒரு வளைவு போட்டிருக்கு, அது என்னதுன்னு பாருப்பா, கொஞ்சம் காரம் நிப்பாட்டு.
0: வண்டியை நிறுத்தினாக்கா. ஏக்கா, இது வந்து பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இது வந்து அந்த மலை கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து நகர்ப்புறத்துக்கு வர்றதுக்கு வந்து இந்த சாலை மேம்பாட்டு துறை மூலம் வந்து இந்த ரோட போட்டிருக்காங்க.
4: ஓ, அதுதான் நம்மளுக்கு இந்த வளைவு. இதுல இருந்து கிராம சாலைகள் திட்டம் அமைக்கக்கூடிய அந்த பணி தொடங்கி அங்க வர நிறைவு பெற்றிருக்குங்கிறதுக்கு முதல்ல ஆரம்ப சிம்பலா இதை போட்டிருப்பாங்க போல, அப்படிதானப்பா?
0: ஆமா, ஏன் தெரியுமாக்கா, இப்ப முன்னாடின்னு பாக்கும்போது அந்த கிராமத்துல இருக்க மக்கள் வந்து இந்த ரோடு வசதிக்கு வர முடியாம வந்து அவங்க வந்து குறுகலான பாதை வழியாக வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த கிராமங்களுக்கு வந்து வாகனங்கள் அந்த கிராமங்களுக்கு போகிறதுக்கு வந்து சாலை வசதிகளை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் என்னன்னா பிரதான் மந்திரி கிராம சாலை திட்டம் மூலம் வந்து இந்த கிராமத்தில் இருக்க அந்த மக்களுக்கு வந்து இந்த சாலை வசதி மேம்பாட்டு மூலம் வந்து அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க.
4: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன் தெரியுமா, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம கிராமங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி சாலைகளே இல்லாம இருந்துச்சு. ஒரு டூ வீலர் போக

0: போகணும்னாலும் அங்கே எவ்வளவு குறுகலான பாதை, வளைஞ்சி நெளிஞ்சி அந்த மாதிரி தான் போக வேண்டியதாக இருக்கும். நம்ம ஊருக்கெல்லாம் அந்த சமயங்களில் பஸ் வசதியே கிடையாது, எத்தனை கிலோமீட்டர் நம்ம தள்ளி போவோம். ஆனால் இன்னைக்கு பாரு, நம்ம கிராமத்தினுடைய தொடக்க நிலைக்கு வரைக்கும் வந்து பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னதுன்னு பார்த்தேன்னா, நம்மளுக்கு சாலைகள் வந்து கரெக்டான அளவுல போட்டதுனால தான் நம்மளுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு. நீ சொன்ன மாதிரி பிரதான் மந்திரியினுடைய கிராமப்புற சாலை மேம்பாட்டு வசதி வாரியத்தில இருந்து கூட நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான கிராமங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அருமையான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம்லப்பா.
1: கண்டிப்பா சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வந்து இந்த மலை கிராமங்கள் இருக்கு, இப்ப இந்த மலை கிராமங்களுக்கு வந்து இந்த சாலை வசதிகளே இல்லாம இருக்கும். அங்குள்ள மக்கள் வந்து ஒரு மருத்துவ உதவிக்காகட்டும், அதே போல வந்து படிப்பு போறதுக்கும், அது ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து வாங்கணும்னு பார்க்கும் வந்து காட்டு பகுதி மூலம் தான் வந்து அவங்க வந்து வர வேண்டியிருக்கும். அந்த மலை கிராமங்களுக்கு வந்து அந்த சாலை வசதிகளை போட்டு அந்த சாலை வசதியின் மூலம் இந்த வாகனங்கள் அங்க சென்று அவங்க வந்து எந்த பொருள் வாங்கினாலும் வந்து அவங்க வந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க.
0: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்மளுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட ஏற்பட அதற்கான வசதி வாய்ப்புகள் நம்மளுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. முன்னாடி இருந்தது மாதிரி மலைவாசி மக்கள் வந்து இல்ல. இன்னைக்கு அதுலயும் நிறைய பேர் படிச்சு பெரிய வேலை வாய்ப்புகளையும் அங்கேயும் இங்கேயும் இருக்காங்க. இந்த சமயங்கள்ல ஒரு போக்குவரத்து வசதி கரெக்டான விஷயமா இல்லைன்னா அது வந்து ரொம்பவே ஒரு சிக்கலான ஒண்ணு ஆயிரும். ஏன்னா அவசர காலங்கள்ல நம்மளுக்கு ஒரு நீ சொன்னது மாதிரி ஒரு மருத்துவ வசதியோ இல்லைன்னா ஒரு அவசர கால ட்ரீட்மெண்ட்டுக்கோ நம்மளுக்கு வந்து, அதாவது மலை கிராமங்கள்ல இருந்து வெளியே போகணும்னா கூட நம்மளுக்கு சாலை வசதிகள் இருந்தாதான் ஒரு வாகன போக்குவரத்து கூட அதனால நம்மளால ஏற்படுத்தி நம்ம வந்து ஈஸியாட்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அந்த வியாபார ரீதியாட்டும் நம்மளுக்கு படிப்பு ரீதியாட்டும் எல்லா விதமான விஷயங்களையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு அந்த கிராம சாலைகள் திட்டம் இல்லைன்னா கண்டிப்பா அங்க உள்ள மக்கள் வந்து ரொம்பவே சிரமப்படுவாங்கப்பா. இதனாலதான் நம்மளுடைய அரசு இந்த மாதிரி அருமையான திட்டத்தை கொண்டு வந்து இருக்காங்க.
1: ஆமாக்கா, அது மட்டும் இல்லாம வந்து இப்ப இந்த சாலைகள் வந்தாலே வந்து அந்த கிராமங்களுக்கு வந்து மின் வசதி கூட வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து சாலை வசதிகள் இருந்தாதான் அந்த மின் இணைப்பை வந்து கொண்டு போவதுக்குள்ள ஒரு வசதி இருக்கும். இப்ப வந்து மலை கிராமங்கள்ல வந்து இந்த மின் இணைப்பை கொண்டு போகும்போது அங்க வந்து மரங்கள் இருக்கலாம், இந்த மரங்கள் மூலம் வந்து காற்றுனால வந்து முறிஞ்சு விழுந்து அதை வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும். இது இந்த சாலைகள் வழி அந்த மின்சார வசதிகளை கொண்டு போகும்போது வந்து அந்த எந்த பாதிப்பும் இல்லாம அந்த மலைவாழ் மக்களுக்கு வந்து அந்த மின்சார வசதியை வந்து ஏற்படுத்த ஒரு வாய்ப்பாக அமையும் கூட சொல்லலாம் இல்லையா?
0: கண்டிப்பா தம்பி, அதனால தான் நம்மளுடைய மத்திய அரசு வந்து கிராம சாலைகள் திட்டம்னு ஒன்ன கொண்டு வந்து எல்லா கிராமங்களையும் அடிப்படை தேவைகளான அந்த சாலைகளை வசதி ஏற்படுத்தி கொடுத்தாதான் அதை சார்ந்துள்ள மற்ற எல்லா தேவைகளையும் அவங்களுடைய தேவைகள் நிறைவா அவங்க வந்து செய்ய முடியும் அப்படிங்கறத கருத்துல கொண்டுதான் இன்னைக்கு கிராமங்கள்ல கிராம சாலைகள் திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. அதன் மூலமா நம்மளுடைய மக்களினுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே எளிமையாயிடுச்சு.
1: ஆமாக்கா. சரி அக்கா, இந்த மலை கிராமத்துக்கு போகணுமா இல்ல நம்ம நேர வீட்டுக்கு போயிருவோமா?
0: தம்பி, இங்க வர வந்துகிட்டு மலை கிராமத்துக்கு போகாம இருந்தா எப்படிப்பா? முன்னாடிதான் ரோடு சரி கிடையாது, போகிறதுக்கு சிரமமா இருக்கு. இன்னைக்கு பாரு, நம்மளுடைய மத்திய அரசு அழகா ரோடு போட்டிருந்திருக்கு. இந்த ரோட்ல போய் அந்த கிராமத்தை போய் பார்த்துட்டே வந்துடலாம்ப்பா.
1: சரி அக்கா, அந்த கிராமத்தை போய் பார்த்துட்டே வந்துருவோம்.
2: அமுத சிறவி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள்.
3: இனி கன்னிப்பூ பருவத்தில் சாகுபடிக்கேற்ற நெல் ரகங்கள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள்.
4: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய நெல் சாகுபடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இரண்டு பருவத்தில் நம்ம நெல் சாகுபடி பண்றோம். இதில் வந்து முதல் பருவம் வந்து கன்னிப்பூ பருவம். இந்த கன்னிப்பூ பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறுகிய கால நெல் ரகங்கள், அதாவது 110 120 நாட்களுக்குள்ள முதிர்ச்சிக்கு வரக்கூடிய நெல் ரகங்களை வந்து நம்ம முதல் பருவத்தில் சாகுபடி பண்ணலாம். இந்த ரகங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பழைய ரகங்கள் வந்து அதிக அளவில் நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருந்தது வந்து அம்பை 16 அப்படின்ற ஒரு ரகம். இந்த ரகம் வந்து இன்றளவும் நம்மளுடைய விவசாயிகள் வந்து சாகுபடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ரகத்தினுடைய வயது அப்படின்னு பார்த்தோம்னா 110 115 நாட்களுக்குள்ள முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு ரகம், நல்ல பருமனான நெல் மணிகளை உடைய ஒரு ரகம். இதுக்கு வந்து வியாபாரிகளிடையே அதிக வரவேற்பு இருக்கனால இந்த ரகத்தை நம்ம இன்னுமே சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால விவசாயிகள் வந்து புதிய நெல் ரகங்களுக்கு கண்டிப்பா போகணும் அப்படின்றது தான் நாங்கள் வந்து விரும்புகிறோம். இதுல புதிய நெல் ரகங்கள் என்னென்ன நம்ம கன்னிப்பு பருவத்திற்கு ஏற்ற ரகங்கள் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து TPS 5 அப்படின்ற நெல் ரகம். இந்த ரகம்

0: நமக்கு வந்து 118 120 நாட்களுக்குள்ள விளையக்கூடிய ஒரு ரகம். இது அம்பை 16 ரகத்திற்கு ஒரு மாற்று ரகம். இது வந்து 2014 ஆண்டுல நம்ம வெளியிட்டோம். அதிக அளவுல இந்த நெல் ரகம் வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவும் வந்து தடிமனான பருமனான நெல் மணிகளை உடைய ஒரு ரகம். வியாபாரிகள் அதிக அளவுல அது வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகம். இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாயாத தன்மை. எவ்வளவு நாள் மழை பெய்தாலும் நீர் தேங்கி இருந்தாலும் சாயாத ஒரு தன்மையுடைய ரகம். அதனால விவசாயிகளுக்கிடையே அதிக வரவேற்பு இருக்குது. சோ கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த ரகத்தை வந்து அதிக அளவுல சாகுபடி பண்ணலாம். கண்டிப்பா அம்பை 16 விட அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகம். அதே மாதிரி அதுல வந்து நோய் மற்றும் பூச்சி எதிர்ப்பு தன்மையும் அதிக அளவுல இருக்கு. அதனால அந்த ரகத்தை சாகுபடி பண்ணலாம். இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ADT 59 அப்படின்ற ஒரு ரகம். அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆடுதுறையில இருக்கு. இந்த நிறுவனத்தில இருந்து வெளியிடப்பட்ட ஒரு புதிய நெல் ரகம் ஆடுதுறை 59 அப்படின்ற ரகம். இந்த ரகம் 115 நாட்களுக்குள்ள விளையக்கூடிய ஒரு ரகம். எனவே இது நம்ம மாவட்டத்துல கன்னிப்பு பருவத்துல சாகுபடி பண்ணலாம். இதுவும் வந்து பருமனான நெல் மணிகளை உடையது, அதிக மகசூல் திறன் கொண்டது, சாயாத தன்மையுடைய ஒரு ரகம். இதே மாதிரி TPS 5 அம்பை 16 இந்த ரகங்கள் மாதிரியே இந்த ஆடுதுறை 59 ரகமும் ஒரு சிறந்த ரகம். எனவே இந்த ரகத்தை நம்ம விவசாயிகள் சாகுபடி பண்ணலாம். பூச்சி மற்றும் நோய்க்கு எதிர்ப்பு திறன் உடைய ஒரு ரகம். இதுக்கு அடுத்தபடியா எந்த ரகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ASD 21 அப்படின்ற ஒரு ரகம். இதுவும் நம்மளுடைய மாவட்டத்திற்கு ஏற்ற ரகம். இந்த ரகம் பாத்தீங்கன்னா நம்ம நெல் ஆராய்ச்சி நிலையம் அம்பாசமுத்திரத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகம். இந்த ரகங்கள் எல்லாம் இப்ப 2022, 2023, 2024 இந்த ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட ரகங்கள். அதனால அந்த ரகங்களை சாகுபடி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து சப்சிடி கிடைக்கும். அதனால புதிய ரகங்களுக்கு நீங்க வந்து விவசாயிகள் புதிய ரகங்களை சாகுபடி செய்யணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். இந்த ரகமும் வந்து பருமனான நெல்மணிகளை உடையது, சாயாத தன்மை, அதி மழை பெய்தால் சில நேரங்களில் சாயும் தன்மை உடையது. நீங்க இந்த ரகத்தை சாகுபடி பண்ணும்போது அதிக அளவுல தலைச்சத்து அதாவது யூரியா வந்து அதிக அளவுல பயன்படுத்துவதை தவிர்க்கணும். ஏன்னா அதிகமா பயன்படுத்தும் போது அது என்ன பண்ணோம்னா ரொம்ப உயரமாக வளரும் தன்மையுடையது. இதனுடைய பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா அம்பை 16 மற்றும் மஞ்சள் சாரடை அப்படின்ற ஒரு பாரம்பரிய நெல் ரகத்தை சேர்த்து உருவாக்கப்பட்ட ரகம். இது எப்பவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை பசேல்னு இருக்கும். அதனால அதுக்கு அதிக அளவுல நீங்க யூரியா அல்லது சாண எரு அதிக அளவுல போட வேண்டாம். அப்படி போட்டா அது சாயக்கூடிய தன்மை இருக்கும். அதனால அந்த யூரியாவின் பயன்பாட்டை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும் அந்த பயிரை சாகுபடி பண்ணும்போது. இந்த ரகத்தையும் நீங்க முதல் பருவத்துல சாகுபடி பண்ணலாம். நல்ல மகசூல் அதிக அளவுல, அதாவது இந்த ரகம் பாத்தீங்கன்னா மிக சிறந்த ரகம். ஏன் அதுக்கு சாயிர தன்மை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அதிக நெல் மணிகள் இருக்கும். அந்த நெல் மணிகள் வந்து அம்பை 16 விடவே அதிக எடை உடையதாக இருக்கக்கூடிய ஒரு ரகம். அதனாலதான் அது வந்து மழை அதிகமா பெய்தாலோ காற்று அதிகமாக வீசினாலோ அது சாயக்கூடிய தன்மை உடையது. எனவே நீங்க இந்த ரகத்தை பாத்தீங்கன்னா முதல் பருவம் ஜூலை மாதம் வரைக்கும் இல்லாம அதற்கு முன்னாடியே நீங்க சாகுபடி பண்ணீங்கன்னா அதனுடைய அறுவடை வந்து பருவ மழையோடு ஒத்து வராத மாதிரி நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா சாயாது. அதனால அதிக மகசூல் கிடைக்கும். இது வந்து கன்னிப்பு பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களை பொறுத்த வரைக்கும்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள் கேட்டீர்கள். அமைப்பில் உதவி T. எட்வின் ஜெயராஜ். அமைப்பு DL Jacob.
2: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.
3: நாளைய நமது உழவுலகம் நிகழ்ச்சியில் மரவள்ளிக்கிழங்கு சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் துவரங்காடு டி செல்வன் அவர்கள். அமுதசுரபியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனிமனிதனின் பங்கு உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்கள் தோட்டக்கலை பயிர்கள் பராமரிப்பு தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை உதவி பேராசிரியர் JD நிர்மலதா அவர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். நாட்டில் பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, இயற்கை எரிவாயு ஆகிய அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் எப்பகுதியிலும் பற்றாக்குறை எழவில்லை என்றும் தெரிவித்தார். சமையல் எரிவாயுக்கான பதிவுகள் 99% அதிகரித்துள்ளதாகவும் ஓடிபி அடிப்படையிலான சிலிண்டர் விநியோகம் 96% எட்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்களை பதுக்குவதையோ அல்லது கள்ளச்சந்தையில் விற்பதையோ தடுக்கும் வகையில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதம் 800,000 புதிய குழாய் வழி இணைப்புகளுக்கு சமையல் எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,43,00,000 வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் 19,00,000 டன் வர்த்தக சிலிண்டர்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா கூறினார். சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் கனிம வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினார். ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி குத்தகைக்கு விடப்பட்ட கனிம குவாரிகளை கண்காணிக்க வேண்டுமென்றும் எல்லைகளை நிர்ணயம் செய்து அளவீடு செய்ய வேண்டுமென்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டுமென்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். காலை உணவு திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமானதாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணாநகர் மண்டலத்திற்கு உட்பட்ட பள்ளிகளில் இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். உணவுப் பொருட்களின் தரம், எடை ஆகியவற்றை பார்வையிட்ட அவர் இருப்பு பதிவேடுகளையும் ஆய்வு செய்தார். பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள், சீருடை, காலணிகள் மற்றும் புத்தகப்பை உள்ளிட்டவற்றையும் அவர் வழங்கினார். பின்னர் அமைந்தகரையில் உள்ள குழந்தைகள் மையத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார். தமிழக சட்டப்பேரவையின் புதிய செயலாளராக திருமதி சாந்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பதவியில் இருந்த திரு ஸ்ரீனிவாசன் ராஜினாமா செய்ததை அடுத்து திருமதி சாந்தி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய்க்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநிலத்தில் உள்ள அரசு பணி மருத்துவர்களை உயர் சிறப்பு மருத்துவ படிப்புக்கான இடங்களில் சேர்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தில் டெண்டர் தொடர்பான தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருப்பது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்த சம்பவத்தில் உள்நோக்கம் இருப்பதாகவும் யாரையோ காப்பாற்றும் முயற்சி நடைபெறுவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் திரு விஜய் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேற்று திருச்சி மாவட்டத்தில் 14 வயது சிறுமியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமியும் கடத்தப்பட்டிருப்பதாக வந்துள்ள செய்தியை குறிப்பிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கன்னியாகுமரி, நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம்ஆர் அர்ஜுன் அம்சகரணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காய் கிங் கேங் அருண் டாய் இணையை வென்றது. உலக குத்துச்சண்டை வீரர்களுக்கான தர வரிசை பட்டியலில் 57 கிலோ மகளிர் எடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பிரீத்தி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளாா்.

0: ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சச்சின், நரேந்தர் ஆகியோர் முதல் ஐந்து இடங்களுக்குள் முன்னேறியுள்ளனர். 70 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் குத்துச்சண்டை வீரர் ஹிதேஷ் 6வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:05.

0: 5:50. பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602440 மற்றும் ஒரு எண் 2907722. இவ்விரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 0465 2, அலைபேசி எண் 8903252739. இணைப்பு கிடைக்கப் பெற்றவுடன் நீங்கள் உற்சாகமாக உங்கள் உரையாடலில் பங்கேற்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். இணைப்புல முதல் நேயரா வந்திருக்கிற குட்டி சுலத்தோட பேர் என்னமா? என்ன சொல்ல போறீங்க
1: இன்னைக்கு?
0: கதை சொல்ல போறீங்க. ஸ்கூல் போனீங்களா?
1: ஆமா.
0: ஜாலியா இருந்துச்சா? சர்ஜின் இப்ப எத்தனாவது கிளாஸ்? 5th கிளாஸ். 5th வகுப்பா?
1: ஆமா.
0: அப்ப பெரிய பையனா வளர்ந்தாச்சுல?
1: நீ பெரிய எனக்கு ஒரு இடம் தெரியும், அதுல நிறைய புல்லு எல்லாம் நிறைய இருக்குது, அங்க சாப்பிடலாம் சொல்லிட்டு அப்ப அந்த மான் சொல்லிட்டு சேருன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போச்சு. அதுக்கடுத்த காசம் சொல்லிச்சு, நானும் வர காசு போச்சு. அப்ப ஒரு போட்டு கூட்டிட்டு போயிட்டு அடுத்த இங்க நிறைய சாப்பாடு இருந்து சாப்பிடுன்னு சொல்லிச்சு. அப்ப அங்க உள்ள தோட்டக்காரங்க வந்து கேட்டுச்சுன்னா, இவ்வளவு நாளும் நீ தானே இங்க சாப்பாடுன்னு சாப்பிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இந்த மாலை பிடிக்கிறது வந்துச்சோம். அப்போ காசம் செலுத்தி உன்னை பிடிக்க அந்த தோட்டக்காரர் வராரு, நீ செத்தது போல இந்த முழுக்கம்பியில மாத்தது போல இரு, அப்போ அவரு இறந்தாச்சுன்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கடுத்து நம்ம சத்திக்கலான்னு சொல்லிச்சு. அதுக்கடுத்த சேருன்னு சொல்லிட்டு அவர் வந்த உடனே செத்தது போல இருந்தோடனே அவர் திருப்பி போனாரு. அப்ப அந்த மால் எழுந்து ஓடும் போது அவர் கையில வச்சிருந்த ஒரு கட்டையை தூக்கி எரிஞ்சாரு. அது அந்த மானுக்கு மேல படாமடிச்சு பக்கத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு நரிக்கு மேல இது பட்டு
0: அதோட கதை முடிச்சா. நரிதானே அவ்வளவு மாஸ்டர் பிளான் பண்ணது, அப்படிதானே?
1: ஆமா.
0: இது வந்து எதுக்குமா இந்த கதை சொல்லுங்க பாக்கலாம்.
1: தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும், நண்பர்கள்
0: கண்டிப்பா. நண்பர்கள் வந்து நம்ம வந்து அவங்க பழகுறாங்களோ இல்லையோ நம்ம நல்ல நண்பர்களா செலக்ட் பண்ணி பழகணும், சரியா? அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
5: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
6: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லக்கூடிய அருமையான குரலுக்கு சொந்தக்காரர் யாரு?
1: ஆதி.
0: ஆதி, ஆதி எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா?

0: கட்டிமாங்கோடு ஆதி. இனி ஆதி எந்த கிளாஸ் படிக்க போறீங்க? எல்கேஜில இருந்து. என்ன தான் யூகேஜில? அப்ப பெரிய பையனா வளர்ந்தாச்சா? எல்கேஜில இருந்து யூகேஜி பெரிய பையனா? சரி ஆதி, என்ன சொல்ல போறீங்க? சொல்லி முடிச்சாச்சா? சரி ஆதிக்கு வந்து இதுல எந்த லெட்டர் வந்து எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கும்? ஏல இருந்து ஜெட் வர அழகா வருமா. சரி, பங்கேற்றமைக்கு வாழ்த்துக்கள்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: நேயர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர் சிறுமிகளுக்கான நேரலை நிகழ்ச்சி. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய பெயர், ஊர்?
1: மேற்கு சூரப்பழத்திலிருந்து தனஸ்ரீ பேசுறேன்.
0: மேற்கு சூரப்பழத்திலிருந்து தனஸ்ரீ பேசுறீங்களா? சொல்லுங்க தனஸ்ரீ, என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு பாட போறேன்.
0: பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க கேட்கலாம்.
1: தேவே உன்னை போட்டிடுவோம், தினமும் என்னை காட்டிடுவான், நாவா உன்னை நண்பாட நல்ல கல்வி தந்துடுவாய்.
0: முடிஞ்சச்சா? சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள், இன்னைக்கு இந்த பாட்டு பாடுனீங்களா? நல்ல கல்வி அப்படித்தானே. இன்னைக்கு தனஸ்ரீ இப்போ எத்தனாவது கிளாஸ்?
1: ஒன்னாம் கிளாஸ்.
0: ஒன்னாம் கிளாஸ். அப்போ இன்னைக்கு வந்து காலையில பாட்டு பாடினாங்களா? என்ன பாட்டு பாடினாங்க? இந்த பாட்டு பாடினாங்களா?
1: இந்த பாட்டு
0: தான் பாடினாங்களா?
1: ஆமா.
0: இல்ல, நீ நல்லா ஹாப்பியா இருந்துச்சா ஸ்கூல் போறதுக்கு?
1: ஆமா.
0: புது ட்ரெஸ் என்னெல்லாம் வீட்ல புதுசா வாங்கி தந்தாங்க? வர, ஐயோ, அப்புறம் வர புது பாட்டில். நாளைக்கு பாட்டில் உள்ள மூடியே காணாது, அப்படி
1: தானே?
0: பாக்ஸில் உள்ள பாதி ஐட்டம்ஸ் காணாது. தனஸ்ரீ, அப்படிலாம் இல்லை, சேஃபாக எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்துருவீங்க, அப்படி தானம்மா?
1: ஆமாம்.
0: பங்கேற்றமைக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

நோயிற்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: நேயர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரல நிகழ்ச்சி. வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: வணக்கம்மா. மழலையோட குரலை காணோமே. தர்ஷினி, தர்ஷினின்னு கேக்குது. ஹர்ஷினி. ஹர்ஷினிமா பேசுங்க. என்னாச்சு ஹர்ஷினிக்கு? ஆ, பயப்படாம பேசலாமே. செல்லக்குட்டி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஹர்ஷினி? ஹர்ஷினியோட அம்மாக்கு தான். ஹர்ஷினிக்கு என்ன வயசாகுது? ஓ, பேசுறதுக்கு பயப்படுறாங்களா? பயப்படல மாட்டாங்க, கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்றாங்க, அப்படிதானே? சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அவங்கள வந்து இந்த மாதிரி நல்லா ட்ரெயின் பண்ணுங்க, சரிங்களா?
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: வணக்கம். வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க.

வணக்கம் வணக்கம். உங்களுக்கு பேசுறது கேக்குதா? ஆனா இணைப்புல தான் இருக்கீங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் சிறுமியருக்கான நேரல நிகழ்ச்சி. இது இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இளம் உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னும் பல சின்னஞ்சிறு சிட்டுகளை வரவேற்கிறோம்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:30. இந்நேரம் முதல் 9 மணி வரை நாம் திரை செய்

பாடல்களை கேட்கலாம். கோபால் ராவ், கவிதா பட்வால், குரல்களில் வாலியின் வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில் ரட்சகன் பட பாடல்.

0: கேட்பதற்கு முன் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்தின் உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: திரையிசையில் இனி நாம் கேட்கலாம் கலைஞன் பட பாடல்.

0: நேர்களே, உங்களின் நினைவிற்கு நாளை காலை 8:02 நமது பூமி நமது கைகளில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை வழங்குபவர் எம் கார்த்திகா ராஜா அவர்கள். எட்டு 45 வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோயம்புத்தூர் குழும தலைமையக நிர்வாக அதிகாரி கர்னல் CSD சுவாமி அவர்களை உரை கேட்கலாம்.
1: அம்மன் TRY TMT கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.

0: ஒளித்தேர்ந்த பாடலின் படம் நவீன சரஸ்வதி சபதம். குரல்கள் அபய் ஜோத்பூர்க்கு, சின்மயி. இப்பாடலுக்கு இசை பிரேம்குமார், வரிகள் வைரமுத்து.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: இளஞ்சாரல், இயற்கையோடு இணைவோம். கருத்து கோவை கேட்கலாம் நாளை காலை 10:02. 10:30 மீனாட்சி விலாசம், குடும்பத் தொடர். நகைச்சுவை உணர்வோடு ரசிக்கலாம் இந்நிகழ்ச்சியினை.

போலித்தந்த பாடலின் படம் ஒஸ்தி. இலக்கிய பிரியர்களா நீங்கள், இந்த நிகழ்ச்சி அப்போ உங்களுக்கு தான். பொருணராற்றுப்படையில் பன்முகத்திறம், இலக்கியம் பேசுவோம். நாளை காலை 11:00 to 2:00. பங்கேற்பவர் முனைவர் ச. கண்ணதாசன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன்.

0: இதற்குத்தான ஆசைப்பட்டாய் பாலகுமார் பட பாடலை கேட்டோம். இத்துடன் திரையிசை நிறைவு பெறுகிறது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: Good evening. This is Akashvani and I'm Saira Mujtaba with the news at 9. The headlines. India and Venezuela review full spectrum of bilateral relations and explore new avenues of cooperation in energy, trade and healthcare. Home Minister Amit Shah asked the chief ministers of northeastern states to focus on AI, machine learning and blockchain infrastructure for new generations. World Yogasan Sports Championship begins in Ahmedabad. Prime Minister Narendra Modi hopes it will give Yogasan a global sports identity. India launches first flex-fuel passenger vehicle operating on a

0: கேட்ட அந்த பாடலின் படம் பிரியா, ஒலித்த குரல் பி சுஷீலா.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.

0: கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இப்பாடலுக்கு இசை பப்பி லஹரி.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: ஒலிகமிப்பாடலின் படம் விடுதலை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரு இசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9:30, ஆகாஷ்வாணி.
2: அலையும் ஆசைகள் நாடகம், எழுதியவர் அகஸ்டோ, நடித்துள்ளவர்கள் பி ராமன், எஸ் எஸ் சுந்தரராஜன், வி சசிகுமார், எஸ் ஜெயந்தி, ஆர் கீதா ஆகியோர்.

0: தினேஷ், உன் ஃப்ரெண்டு கார்த்திக் மேரேஜ் எப்படி நடந்தது?
1: மேரேஜ் விடு, யூஎஸ் கனடா ஆஸ்திரேலியாவிலேருந்துலாம் வரேன்னாங்களே, எல்லாம் வந்தாங்களா?
0: சரி, அவங்கள விடு. கல்யாண சாப்பாடு எப்படி இருந்தது?
1: ஆஹா ஓஹோவா இல்லை ஓகேவா?
0: தினேஷ், தினேஷ் என்ன அப்படி பார்க்குற? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு
2: இருக்கேன். என்ன கேட்ட?
0: என்ன கேட்டேன்னா, உன் காலேஜ் ஃப்ரெண்டு கல்யாணத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
2: சுந்தர், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
0: தப்பு பண்ணிட்டியா?
2: எஸ், புதுசாக கட்டின அந்த திவ்யா கல்யாண மஹாலுக்கு போயிருக்கவே கூடாது.
0: ஏன்பா? ஏன்?
2: ஏன்னா எனக்குள்ள பொறாம வந்துருச்சு. எப்பவுமே நான் யாரையும் பார்த்து பொறாமப்பட்டதில்ல.
0: அதுக்கு அவசியமே இல்லையே தினேஷ். நீ யாரு? கம்ப்யூட்டர் சாப்ட்வேர்ல நல்ல கம்பெனியில வேலை, கை நிறைய சம்பளம். இப்ப நீ என்னடனா, இன்னமோ திவ்யா மகால யாரோ ஒரு ஃப்ரெண்டு மேரேஜ் போயிட்டு வந்தேன், அதனால பொறாம அது இதுங்கிற.
2: ஆமா.

0: எனக்கு பொறாமை பொறாமை.
1: தினேஷ், ஏன் அதையே திருப்பி திருப்பி சொல்ற? கார்த்திக் கல்யாணத்துல என்ன நடந்தது?
0: சுந்தர், அந்த கல்யாணம் சாதாரணமா நடக்கல, பெரிய கோடீஸ்வரன் கல்யாணம்.
1: இருக்கட்டும், நீ ஏன் அதுக்கு பொறாமைப்படணும்?
0: கார்த்தி படிப்புல ரொம்ப ரொம்ப சுமார், அவன் தகுதிக்கு இது டூ மச்.
1: நீ என்ன சொல்ல வரேன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. நீங்கெல்லாம் கார்த்திக்கு உதவாத கேசு, இவன் லைஃப்ல தேடுறது கஷ்டம், தோக்குறது நிச்சயம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தீங்க.
0: கரெக்ட். ஆனா அவனுக்கு லைஃப்ல இப்படி ஒரு ஜாக்பாட் அடிக்கும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல.
1: இந்த பார், பொறாமப்படுறத நிறுத்திட்டு இப்ப பிராக்டிக்கலா என்ன பண்ண போற அது சொல்லு.
0: ஆசைப்பட போறேன். எஸ், ஆசைப்பட போறேன். கார்த்திக்கை விட ஒரு மடங்கு, ரெண்டு மடங்கு, இல்ல இல்ல நாலு மடங்கு பெரிய இடமா பொண்ணு பார்க்க போறேன். சுந்தர், நீ சொல்லு, இது நியாயமான ஆசையா இல்ல பேராசையா?
1: பேராசைன்னு சொல்லவே மாட்டேன். நீ யாருன்னு காட்டு.
0: காட்டுறேன், காட்டுறேன். நான் யாருன்னு காட்டுறேன். இன்னும் ரெண்டே மாசத்துல நான் யாருன்னு காட்டுறேன். அதே திவ்ய மகால்ல என் கல்யாணத்தை ஓஹோல் பண்றேன் பாரு.
1: வா ராஜன், வா வா.
2: வந்துட்ட வரதா? வந்துட்டேன் வரதா. எங்க உன் அருமை மக செல்வி வீட்டுல இல்லையா?
1: அவ திவ்ய மகால் மண்டபத்துக்கு போயிருக்கா.
2: நிஜமா அவ சொல்ற? திவ்ய மகாலா?
1: என்னது திவ்ய மகாலான்னு? என்னமோ தாஜ்மஹால் மாதிரி வாய புலந்து கேக்குற.
2: வரதா, எப்பவாவது நீ திவ்ய மகால் போயிருக்கியா? அட்லீஸ்ட் அந்த ரோடு பக்கமாவது.
1: நான் ஏன் போகணும்?
2: ஒரு தடவை போய் பாரு, அங்க நடக்கிற கல்யாணம் சாதாரண ஆளுங்க கல்யாணமே இல்ல.
1: மசாலா ஆளுங்க கல்யாணமா?
2: ஜோக் அடிக்கிறத நிறுத்துப்பா. சரி செல்வி, ஏன் அந்த திவ்ய மகாலுக்கு போனா?
1: அங்க ஏதோ ரிசப்ஷனா.
2: என்னது ரிசப்ஷனா? அங்க திவ்ய மகால ரிசப்ஷன் வைக்கிற அளவுக்கு நம்ம செல்விக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டா?
1: மறுபடியும் வாய புலக்காத. கல்யாண பொண்ணு ஃப்ரெண்ட் இல்ல.
2: அப்ப மாப்பிள்ளையா?
1: ரெண்டு பேரும் இல்ல. கல்யாண ரிசப்ஷன்ல லைட் மியூசிக், அதுல பாடுற ரேவதி நம்ம செல்வி கூட படிச்சவ, பிரமாதமா பாடுவா. ரொம்ப நாளா கச்சேரிக்கு வாவான்னு கூப்பிட்டுந்தா, அதுக்காக தான் போயிருக்க. அதோ செல்விய வந்துட்டாளே.
2: அடடே, வாமா செல்வி.
3: வாங்க அங்கிள், எப்ப வந்தீங்க?
2: நான் வந்து 6 நிமிஷம் ஆச்சு, உன்னதான் கேட்டுட்டு இருந்தேன்.
1: உன் ஃப்ரெண்டு ரேவதி எப்படி இருக்கா?
3: ரேவதி கார்ல தான் இருக்கா.
1: உன்ன விட்டுட்டு போக வந்தாளா? ஏன் உள்ள வர சொல்றதானே?
3: கார் பார்க் பண்ண இங்க இடம் இல்ல, வேற இடத்துல பார்க் பண்ணிட்டு வந்துருவா.
2: செல்வி, அந்த திவ்ய கல்யாண மகால் எப்படிமா இருக்கு?
3: அதை யார் பார்த்தா? என் ஃப்ரெண்ட் ரேவதி லைட் மியூசிக்ல பாடினா, அதை கேட்கத்தான் போனேன்.
2: என்ன பொண்ணுமா நீ, ஹால ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்க வேணாமா?
3: எதுக்கு? என் கல்யாணம் என்ன அங்கேயே நடக்க போகுது?
2: நடக்காதுன்னு நீ ஏன் முடிவு பண்ணிட்டா எப்படி?
3: அங்கிள், என் உயரம் எனக்கு தெரியும்.
4: ஓ, உயரம் 5 அடி 6 அங்குலம்னு எனக்கும் தெரியும்.
1: ஆமா ரேவதி, எப்படி இருக்க? இன்னைக்கு லைட் மியூசிக் நல்லா போச்சா? நல்லா பாடினியா?
4: உங்க செல்வியவே கேளுங்களே.
3: பிரமாதமா போச்சுப்பா. அதுவும் ரேவதி பாடின ஒவ்வொரு பாட்டுக்கும் பயங்கர கைத்தட்டல்.
1: அதான் 5ஆம் கிளாஸ்ல இருந்து ரேவதி பாடி பாடி வீடு மொத்தம் கப்பு ஷீல்டா இருக்கே.
4: அங்கிள், உங்க செல்வி மட்டும் என்ன?
2: என்னது செல்வி பாட்டெல்லாம் பாடுவாளா?
4: பாட்டு இல்ல, பிரமாதமா நடிப்பா.
2: நடிப்பா? வரதா சொல்லவே இல்லையே. ஏமா செல்வி, இந்த வீட்டுக்கு வரேன் போறேன், எப்பவாவது ஒரு தடவையாவது அங்கிள் கிட்ட நான் நல்லா நடிப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னியம்மா நீ?
1: ராஜன், அதை இப்ப சொல்லி என்ன ஆக போகுது?
2: பெரிய கம்பெனில ஒரு ஃபங்க்ஷன், அதுல ஒரு டிராமா போடுறாங்க, அதுக்கு ஒரு நடிகை வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க.
1: நடிகைகளுக்கு என்ன பஞ்சமா? அதான் எவ்வளவு பேர் இருக்காங்களே.
2: ஆனா நமக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்டா கிடைக்குமே, அதுவும் எங்காவது கடனா 20,000 ரூபாய் கிடைக்குமான்னு நீ கேட்டுட்டே இருந்தல்ல, அதுக்கு உதவுமே என்னதான்?
4: அங்கிள், அவங்க கிட்ட சொல்லுங்க, நம்ம செல்வி அதுல நடிக்கிறா.
1: என்ன ரேவதி, நீயே முடிவு பண்ணிட்ட?
4: எழுத்தாளர் பெர்னாட்ஷா என்ன சொல்லிருக்கார் தெரியுமா?
1: என்ன சொன்னார்?
4: வாழ்க்கையில முன்னேறணும்னா சந்தர்ப்பம் கிடைக்குதா பாரு, இல்லன்னா அந்த சந்தர்ப்பத்தை நீயே உருவாக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. செல்விக்கு சந்தர்ப்பம் இப்ப தானா கிடைச்சிருக்கு, தவற விட கூடாது அங்கிள். சோ செல்வி அந்த ஆபீஸ் டிராமாவில நடிக்கிறா.
3: ரேவதி, நீ சும்மா இருக்கியா?
4: முதல்ல நீ சும்மா இருக்கியா? நாமெல்லாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கோ அத வெளியில காட்டி மேல மேல போகணும். எப்பவோ குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்க கூடாது. இங்க பாரு செல்வி.

0: நான் சொல்றத கேளு. எனக்கு என்னமோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியுது. விட்டுறாதடி.
1: எப்படி சொல்ற?
0: நம்பர் ஒன், அது பெரிய கம்பெனி, பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்க முன்னால நீ பிரமாதமா நடிச்சு பேர் வாங்கிட்டேன்னு வையே, அவங்க உன்னை பத்தி விசாரிப்பாங்க. நம்பர் டூ, அந்த அறிமுகத்தை வச்சு உன் படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையை தேடிக்கலாம்.
2: ரேவதி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடக்கிற வேலையா?
0: ஏன் நடக்காது? எனக்கு நடக்கல.
3: உனக்கு என்னமா நடந்தது?
0: ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரிசப்ஷன், அங்க லைட் மியூசிக் நான் பாட போனேன். அன்னைக்கு கச்சேரி, ஓஹோ, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வந்து என்ன பாராட்டினாங்க. அதுல கணேஷ்னு ஒரு யங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அறிமுகம் கிடைச்சது.
2: ராஜன், கணேஷ் வேற யாரோ இல்ல, இப்ப அவரைதான் ரேவதி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா.
3: அப்படியா?
0: அங்கிள், ஒரு சூப்பர் நடிக கிடைச்சிட்டா அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க.
3: என்ன வரதான், செல்வி என்ன சொல்ற?
0: இவங்கள சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க அங்க போய் ஓகே சொல்லுங்க அங்கிள்.
3: ஓகே. சுந்தர், இந்த ஸ்வீட். ஏய், என்ன ஒண்ணே ஒண்ணு எடுக்கற? ஸ்வீட் பாக்ஸ் உனக்கு தான்.
2: சூப்பர், ரொம்ப பிடிச்ச ஜிலேபி. ஆமா, என்ன விசேஷம்
3: அன்னைக்கு? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்?
2: என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்ன பாக்ஸ் நீயே எடுத்துக்கிட்ட?
3: அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னு முதல்ல சொல்லு, நான் தரேன்.
2: என்ன சொன்ன? என்ன சொன்ன? ப்ளீஸ் ஒரு சின்ன க்ளூ கொடு. திவ்யா மகால், எஸ், உன் ஃப்ரெண்டு கார்த்திக் கல்யாணம். அப்போ நீ பொறாமப்பட்ட, கார்த்திக்கை விட நாலு மடங்கா கிடைச்சி விடுச்சா?
3: எஸ், பணக்கார குடும்பம், ஒரே ஒரு பொண்ணு, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான்.
2: போச்சுடா, எப்ப கண்டிஷன் ஒண்ணு வருதோ கூட வில்ல மாதிரி. என்ன, இப்ப நீ வேலை பாக்குற கம்பெனி கூட இன்னும் வேற ஒரு பெரிய கம்பெனில ஜாயின் பண்ண சொல்றாளா?
3: பெங்களூர்,
2: பாம்பே, டெல்லி இல்லாம சென்னையிலே இருக்கணும், அவ்வளவுதானே? நீ சொல்ல வேண்டியதுதானே, சென்னையை விட்டு மாத்தவே மாட்டாங்கன்னு.
3: சான்ஸே இல்லேன்னு நானும் கிளியரா சொல்லிட்டேன். இருந்தாலும்
2: எப்பா தினேஷ், இந்த இருந்தாலும் ஆனா மாதிரி ஒரு வில்லங்கமான மேட்டர் தான்.
3: ரெண்டு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க.
2: சரி, பொண்ணு பாத்துட்டியா?
3: கண்ணிலேயே காட்டலையே.
2: போட்டோல இல்ல செல்போன்ல அது மாதிரி?
3: நோனா.
2: சோ ரெண்டு வாரத்துல எஸ் ஆர் நோ சொல்லணும். சரி, என்ன சொல்ல போற? எஸ் ஆ நோவா?
3: நோ சொல்லுனா எஸ் தான். வணக்கம் கண்ணன் சார், ரொம்ப பிஸியா? பிஸினா நான் நாளைக்கு வரேன்.
4: ராஜன், நேத்தே உங்களை எதிர்பார்த்தேன்.
3: என்ன மேட்டரா?
4: இந்த விளையாட்டு தானே வேணாங்கிறது, ஆபீஸ் டிராமாவோட நடிகை கேட்டானே.
3: இன்னும் யாரும் வரலையா?
4: வந்தாங்க, வசனத்தை சரியா பேச வரலையே. அரை மணி நேர டிராமாவுக்கு நடிகைக்கு 20,000 தர்றோம். பிரமாதமா பேசி நடிக்க வேண்டாமா? அப்பதானே கலை நிகழ்ச்சிக்காக ஆபீஸ் பணத்தை நான் சரியா செலவு பண்றேன்னு பேர் கிடைக்கும். இல்லன்னா அடுத்த வருஷம் டிராமா பேரை எடுத்தா குருமா தான்.
3: சோ, நான் இப்ப ஒரு நல்ல வசனம் பேசுற நடிகையா கொண்டு வந்தா அவங்களுக்கு 20,000 ரூபாய் தருவீங்க, கரெக்டா?
4: என்ன புதுசா கேக்குறீங்க? இதனா அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன், டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி யாராவது இருந்தா போன் பண்ணி வர சொல்லுங்க. இன்னைக்குள்ள நடிகை கிடைச்சாகணும்.
3: கிடைச்சாச்சு, இப்பவே இங்கேயே.
4: எங்க எங்க?
3: முதல்ல ரிசப்ஷனுக்கு போன போட்டு அங்க செல்வின் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களை வர சொல்லுங்க.
4: தோ போன் பண்றேன். ஹலோ, ரிசப்ஷனா? அங்க செல்வின் ஒரு லேடி வந்திருப்பாங்க, அவங்கள என் கேபினுக்கு வர சொல்லுங்க. ஆமா ராஜன், செல்வியோட வர வேண்டியதுதானே.
3: வந்திருந்தா இன்னும் நடிகை உங்களுக்கு கிடைக்கலன்னு இன்னும் நீங்க தேடிக்கிட்டு இருக்க விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. வாமா செல்வி, இவர் தான் மிஸ்டர் கண்ணன். இந்த நாடகத்தோட கதை, வசனம், இயக்கம் எல்லாம் இவர் தான்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம் செல்வி. இப்போ ஒரு சின்ன டெஸ்ட், இது இந்த நாடகத்துல வர முக்கியமான வசனம். இத தெளிவான வசன உச்சரிப்போட ஏத்த இறக்கமா கரெக்டா படிச்சு காட்டுங்க. இந்தாங்க பிடிங்க.
5: படிக்கட்டுமா சார்?
4: படிங்க.
5: அப்ப எனக்கு 10 வயசு, அம்மாக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன், உடனே ஆபரேஷன் பண்ணணும். அம்மா அது ரொம்ப

0: ஸ்பேர் பிளட் ஒரு மணி நேரத்துல கிடைக்கலன்னா அம்மா இல்ல அப்பா அங்க இங்கன்னு அலையிறாரு, கிடைக்கல. இன்னும் பத்து நிமிஷம். அப்ப நர்ஸ் ஓடி வந்து ஒரு தகவல் சொன்னாங்க, இங்க அட்மிட் ஆகியிருக்கிற பெரிய பணக்காரர் ஒருத்தர் மனைவிக்கு கூட இதே ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தான், அவங்களுக்கு தேவை 2 யூனிட் தான். அவருக்கு இருக்கிற செல்வாக்கால இப்ப அவர்கிட்ட 10 யூனிட் இருக்கு. அவர்கிட்ட போய் கேளுங்க உடனே. அப்பா என் கையை பிடிச்சிட்டு அந்த பணக்கார கால விழுந்து கெஞ்சுறாரு. நான் அங்கிள் அங்கிள்னு அழறேன், ஆனா அந்த பணக்கார் கண்டுக்கவே இல்லை. அப்ப நர்ஸ் மெதுவா வந்து அப்பா கிட்ட சொல்றாங்க, சார் பிளட் எல்லாம் வேண்டாம், அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு.
1: சூப்பர் செல்வி, போதுமா, ரொம்ப பிரமாதம். இந்தாங்க இந்த அட்வான்ஸ் வாங்கிக்கங்க, 10,000 ரூபாய். அடுத்த வாரம் நாடகம் தயாராயிடுங்க. ராஜன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா, ஒரு நல்ல நடிகையை அறிமுகப்படுத்திட்டீங்க.
2: என்ன தினேஷ், பொண்ணு வீட்ல இருந்து ஏதாவது நியூஸ் உண்டா?
3: நியூஸ் அங்க இல்ல, இங்க ஆபீஸ்ல ஒரு சூப்பர் நியூஸ். இப்போ இருக்கிற சீனியர் மேனேஜருக்கு பதிலா வீரபத்ரன் ஒருத்தர் வராரு அடுத்த வாரம்.
2: வீரபத்ரனா? பேரே அதிரது இல்ல. சரி, இப்போ யார் வந்தா உன்னை என்ன பண்ண முடியும்?
3: ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா வீரபத்ரனை ஒரு இடத்த போஸ்டிங்ல போடுறாங்கன்னா ஆபீஸே தலைகீழா மாறின மாதிரிதான்.
2: ஓஹோ, ஆபீஸ் கேலண்டர் வால் கிளாக் எல்லாத்தையும் தலைகீழா திருப்பி வச்சிருவாரா?
3: ஜோக் அடிக்காத, அந்த வீரபத்ரன் இங்க இருக்க போறது 3 மாசம் தானா?
2: 3 மாசம் தானே, கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடிடும்.
3: ஆனா அந்த வீரபத்ரன் எஃபெக்ட் அப்படியே இருக்கும், 4 மடங்கு மிலிட்டரி டிசிப்ளின்.
2: தினேஷ், நீ சொல்றத பார்த்தா அந்த வீரபத்ரன் ஒரு மாதிரி ஆள் மாதிரி தெரியுது.
3: இப்பதானே வந்திருக்காரு, இன்னும் 3 மாசம் இருக்க போறாரு, என்னன்னா நடக்க போகுதோ?
4: என்ன வரதன், நான் வரப்ப எதிரில யாரோ திட்டிக்கிட்டே கோமா பேசிட்டு போனாரு, யார் அவரு?
2: பக்கத்து வீட்டுல யாராவது இருக்கும்.
4: சும்மா கதை விடாத, அந்த ஆள் உன் வீட்டுல இருந்து தான் வந்தான், நான் பார்த்தேன். செல்வி, உன் அப்பா ஏதோ பொய் சொல்றாரு, நீ சொல்லுமா யார் அது?
0: அதான் அங்கிள், அப்பா 20,000 கடன் வாங்கினாரு, அவரே தான்.
4: சொல்ல வேண்டியதானே, அடுத்த வாரம் பணம் வரும் கொடுத்துறேன்னு
0: அப்பா சொன்னாரு, ஆனா அத காதலியே வாங்காம சத்தம் போட்டுட்டு போறாரு.
4: அட்வான்ஸ் கொடுத்தாங்களே 10,000 ரூபாய், அத கொடுத்துருக்கலாம்ல?
0: அது வேண்டாம் அங்கிள், ஒரேடியா மொத்த பணத்தையும் கொடுத்துடலாம்.
4: சரி விடு. சரி, நாடக வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டியா?
2: இன்னைக்கு நாடகம்னா கூட செல்வி ரெடி, ராத்திரி பகலா பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி படிக்கிறா, கண்ணாடி முன்னால் நின்று நடிச்சு நடிச்சு பாத்துக்கிறா, என்னமோ நல்லா வரணும் அவ்வளவுதான்.
4: செல்வி நீ கவலைப்படாதம்மா, ஓஹோன்னு வருவ. ரேவதி சொன்ன மாதிரி உன் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் இந்த ஆபீஸ் நாடகத்தினால வருதா இல்லையா பாரு.
0: இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தானே அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள்.
4: தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டுமா, இன்னைக்கு சாயங்காலம் நாடக ரிஹர்சல் இருக்கு, மறந்துடாத.
0: மறப்பேனா? நேரா நான் அங்கேயே வந்துடுறேன்.
4: ஓகேமா, வந்துரு.
5: குட் மார்னிங் சார், என் பேர் கண்ணன்.
4: ஓஹோ, நீங்க தான் ஆபீஸ் கல்ச்சரல் அசோசியேஷன் செக்ரட்டரியா?
5: ஆமா சார், 10 வருஷமா செக்ரட்டரியா இருக்கேன். காம்படிஷன்ல கலந்துகிட்டு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ரிசப்ஷன் ஷோ கேஸ்ல பாருங்க, டிராபிக் கப்ஸ்
4: எல்லாம் கப்ஸா. மொத்தத்துல ஆபீஸ் வேலை பார்க்காம 10 வருஷமா டிராமா வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க.
5: அப்படி இல்ல சார்.
4: என்ன அப்படி இல்ல? அப்படிதான், இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் வேர்ல்ட்ல கம்பெனி டெவலப்மெண்ட் பார்க்காம டிராமா காம்படிஷன்ல ஜெயிக்கிறது பெருசா போச்சா உங்களுக்கு?
5: சார் சார் சார், அப்படி இல்ல சார்.
4: என்ன அப்படி இல்ல? அப்படிதான், இனிமே டிராமாங்கிற பேச்ச இந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது.
5: ஓகே சார், அடுத்த வருஷத்துல இருந்து நிறுத்திக்கிறேன் சார்.
4: அடுத்த வருஷம் என்ன அடுத்த வருஷம், இப்பவே இந்த வருஷமே ஸ்டாப் பண்ணுங்க
5: சார். சார் சார் ப்ளீஸ், இந்த ஒரே 1 வருஷம் மட்டும் அலோ பண்ணுங்க சார். நாடகத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் சார், அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிடும் சார்.
4: ஓஹோ, இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறது கஷ்டம், அங்க டிராமால நடிக்கிறது சந்தோஷமா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் இந்த கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணிடுங்க, ஒரு டிராமா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க.
5: சார் சார் சார், இல்ல சார்,
4: டோன்ட் வேஸ்ட் மை டைம், நீங்க போயிட்டு தினேஷ் அனுப்புங்க.
6: குட் மார்னிங் சார்.
4: வெரி குட் மார்னிங் தினேஷ், உங்க ரெக்கார்ட்ஸ் பார்த்தேன், எக்ஸலன்ட்.
6: ரொம்ப தேங்க்யூ சார்.
4: உங்களை மாதிரி இங்க ஒவ்வொருத்தரும் வேலை பார்த்தா நம்ம கம்பெனி நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எங்கேயோ போயிடும்.
6: தேங்க்யூ சார்.
4: உங்க திறமைய நீங்க இந்த சென்னை பிரான்ச்ல மட்டும் காட்டினா போறாரு, மற்ற பிரான்ச்லயும்

0: காட்டணும். சென்னைக்கு சமமா அந்த பிரான்சஸும் வளரணும் இல்லையா? அதனால ஏன் பதறீங்க? நீங்க நினைச்சே பார்க்க முடியாத சம்பளத்தோட ஹரியானா பிரான்ச்சுக்கு உங்களை மாத்தலாம் முடிவு பண்ணிட்டேன்
1: சார். சார் எனக்கு ஹரியானா வேணாம் சார், சென்னையே போதும் சார். சார் ப்ளீஸ் சார், சார் சார்
0: அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல இந்த ஆபீஸ்
1: சார். இருக்கலாம் சார், ஆனா எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நான் இங்கேயே இருக்கேன் சார். ப்ளீஸ்,
0: பெரிய கமிட்மெண்ட் எனக்கு இல்லாததான். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, நீங்க ஹரியானா போறீங்க, கம்பெனிய டாப்புக்கு கொண்டு வரீங்க. ஓகே, என்ன பேசாம நிக்கிறீங்க? ஓகே சொல்லுங்க.
1: ஓகே சார்.
0: இன்னும் சத்தமா சொல்லுங்க.
1: ஓகே சார்.
0: அது வணக்கம் கண்ணன் சார், உங்ககிட்ட இருந்து போன் வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. அதான் நானும் செல்வியும் நேரா ஆபீஸ்க்கே வந்துட்டோம்.
2: நாடகம் வசனம் முழுக்கும் மனப்பாடம் பண்ணிட்டேன் சார்.
0: தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட செல்வி அப்படியே சொல்லுவா, வசனம் மட்டும் இல்ல நடிச்சே காட்டுவா சார். அப்புறம் நீங்க சொன்ன அந்த கேரக்டர், ஏழ்மையான குடும்பத்து பொண்ணு, அந்த பொண்ணு கட்டுற புடவை வறுமைய காட்டுற மாதிரி இருக்கணும் இல்லையா? அதனால செல்வி அத காட்டு.
2: இதான் சார் அந்த புடவை. எப்படி சார் அந்த கேரக்டருக்கு இது சரியா இருக்குமா?
0: இந்த பழைய புடவைக்கு செல்வி கட கடையா அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிருக்கா. சும்மா கையில வாங்கி பாருங்க சார், என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த புடவை சரியில்லைன்னா நோ ப்ராப்ளம், வேற புடவை மாத்தி தருவாங்க.
3: அவங்க மாத்தி தருவாங்க சார், ஆனா நான் தான் உங்களை ஏமாத்திட்டேன்.
0: கண்ணன் சார் என்ன சொல்றீங்க?
3: சாரி, டிராமா நடக்காது, கேன்சல் ஆயிடுச்சு.
0: ஏன் சார்?
3: புதுசா வந்த ஆபீசர் நாடகம் நடத்தக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார் சார்.
0: அடடா, நாடகம் நடத்த கூடாதா? அப்புறம் ஏன் சார் செல்வி இங்க வர சொன்னீங்க? நாடகத்துல வர வசனத்தை வேற கொடுத்து அத படிக்க சொல்லி பிரமாதம் அப்படி இப்படின்னு உசுப்பேத்துனீங்களே சார்.
3: ரொம்ப சாரி சார்.
0: சாரி சொல்லிட்டா சரியா போயிடுமா
3: சார்? இந்த புது ஆபீசர் வருவாரு, இப்படி சொல்லுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கல சார்.
2: அங்கிள், இனிமே இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட். வாங்கின அந்த அட்வான்ஸ் 10,000 அவர்கிட்ட திருப்பி கொடுத்துடலாம்.
0: செல்வி, அந்த அட்வான்ஸ் 10,000 நாம ஏன் திருப்பி தரணும்? நீ இதுக்காக ராத்திரி பகல வசனத்தை படிச்சிருக்க, நடிப்ப பிராக்டிஸ் பண்ணிருக்க, அந்த கேரக்டருக்கு ஏத்த புடவைய கட கடையா ஏறி உன் பணத்தை போட்டு வாங்கியிருக்க, கஷ்டப்பட்டு இருக்க.
2: அங்கிள், நான் இத கஷ்டமா நினைக்கல, எனக்குள்ள இருந்த ஆர்வம், இத நான் சந்தோஷமா தான் நினைக்கிறேன்.
0: என்ன பொண்ணுமா நீ, இப்படி அப்பாவியா இருக்கியம்மா. சரி, உன் இஷ்டம். ஆனா மிஸ்டர் கண்ணன், அட்வான்ஸ் பணத்தை நாங்க இங்க வந்து தரமாட்டோம்.
2: அங்கிள்,
0: செல்வி நீ பேசாம இரு, இந்தாங்க இது அட்ரஸ், இங்க வந்து ஆள் அனுப்பி நீங்களே வாங்கிக்கோங்க.
4: தினேஷ், பொண்ணு வீட்டுல கொடுத்த அந்த டைம் எப்ப முடியுது?
5: நாளைக்கு முடியுது, ஆனா என்ன பண்ண போறேன்னு தெரியல.
4: என்ன தினேஷ் திடீர்னு இப்ப இந்த மாதிரி சொல்ற?
5: ஆமா சுந்தர், அநேகமா நான் தோத்துருவேன். எந்த கார்த்திகை நினைச்சு சவால் விட்டேனோ அது வெறும் வாய்ஸ் அவடால் தான்.
4: இந்த பார், ஆபீஸ்ல என்னமோ நடந்திருக்கு, அது என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லு.
5: அதான் சொன்னேனே, ஆபீஸ்ல புதுசா வந்த வீரபத்ரன் எல்லாத்தையும் தலைகளா மாத்திக்கிட்டு இருக்காருன்னு. என்ன, ஹரியானாக்கு மாத்த முடிவு பண்ணிட்டார்.
4: ஹரியானாவா? நீ சென்னையை விட்டு போனா நீ பார்த்த அந்த பெரிய இடமும் ஒன்னு விட்டு போயிடுமே.
5: நிச்சயமா போயிடும். அதான் என் கூட வேலை பாக்குற கண்ண ஒரு பிளானோட இப்ப இங்க வரேன்னு சொல்லிருக்கான். அதுக்கு 30,000 ஆகும்னு என்கிட்ட பணமும் வாங்கியிருக்கான்.
4: பணம் ஓகே, என்ன பிளானா?
5: தெரியலையே, கண்ணா வந்தாதான் தெரியும். இரு, காலிங் பெல் சத்தம் கேக்குது. அநேகமா கண்ணன் தான். வா கண்ணா, இவர் தான் மிஸ்டர் சுந்தரம், என் ஃப்ரெண்டு.
3: ஹலோ சார். தினேஷ், கொஞ்சம் இப்படி வரையா, பர்சனலா பேசணும்.
5: கண்ணன், எதுவா இருந்தாலும் சுந்தரம் எதிரிலேயே பேசலாம், என் ஃப்ரெண்டு தான் அவரு.
3: அதாவது தினேஷ், வீரபத்ரன் மனம் மாறி உன்னை சென்னையிலே இருக்கிற மாதிரி செய்ய எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோணுது.
5: முதல்ல அந்த வீரபத்ரன் மனம் மாறுவாரா?
3: ஏன் மாறமாட்டார்? ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும், பாடுற மாட்டா பாடி கறக்கணும், ஒவ்வொன்னுக்கும் ஒரு வழி இருக்கு.
5: இதுக்கு என்ன வழி அத சொல்லு.
3: சொல்றேன், அதுக்கு முன்ன உன்னை தயாரிக்கணும்.
5: தயாரிக்கணுமா? நான் நாடகமா தயாரிக்க போற?
3: கிட்டத்தட்ட நாடகமே தான், நீ நடிக்காமலேயே உன்னை வச்சு ஒரு நாடகம்.
5: கொஞ்சம் புரிய முடியா சொல்றியா? அதான் வீரபத்ரன் ஆபீஸ்ல நாடகமே வேண்டாம்னு சொல்லிட்டாரே.
3: ஆமா, அந்த ஆபீஸ் நாடகத்துல நடிக்க வேண்டிய நடிகையை உனக்காக நடிக்க சொல்ல போறேன்.
5: எங்க நடிக்க சொல்ல போற?
3: அது சஸ்பென்ஸ். வீரபத்ரன்

0: உன்னை கூப்பிட்டு உங்ககிட்ட எதை கேட்டாலும் பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு ஆமா ஆமான்னு சொல்லு, போருமா?
1: என்னமோ இது ஏமாத்துற வேலை மாதிரி தெரியுத.
0: ஒரு ஏமாத்து வேலையும் இல்ல. வீரபத்ரன் அடுத்த வாரம் ஆஸ்திரேலியா பிரான்ச்ல இன்சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அதுக்கு முன்னால உன்னை ஹரியானாவுக்கு மாத்த முடியாத மாதிரி பண்ணிடணும். வீரபத்ரன் ஆர்டர்ல கையெழுத்து போட்டா அவ்வளவுதான், மாத்தவே முடியாது.
1: இருந்தாலும்
0: தினேஷ், உனக்கு திவ்யா மகால்ல உன் ஃப்ரெண்டு கார்த்திக் கூட நாலு மடங்கு ஓஹோன்னு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா?
1: நடக்கணும், நடக்கணும். ஆனா இப்படி நாடகம் போட்டுதான் நடக்கணுமா? சரி, முதல்ல அந்த நடிகை இதுக்கு சம்மதிப்பாங்களா?
0: இப்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். அங்க
2: அங்கிள், கண்ணன் சார் வந்திருக்காரு. இந்த அட்வான்ஸ் 10,000 இந்தாங்க, நீங்களே கொடுத்துருங்க.
3: இருங்க இருங்க, நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏ சார், நடிக்கிறவங்க என்ன உங்களுக்கு அவ்வளவு சீப்பா ஆயிட்டாங்களா? நீங்க கூப்பிட்டா நடிக்க வரணும், வேண்டாம்னா பேசாம போயிடணுமா?
4: செல்வி, அப்பா ரொம்ப பாவம், யாருக்கிட்டயோ கடன் வாங்கி தொலைச்சிட்டான். அதை இன்னைக்கு தரதா வேற ப்ராமிஸ் பண்ணிட்டான். கடங்கான அன்னைக்கே சத்தம் போட்டு போனோம், தெரியும்ல
5: ராஜன். இதெல்லாம் எதுக்கு அவகிட்ட சொல்லிட்டு?
4: நம்ம கஷ்டத்தை சொல்றதுல தப்பே இல்ல.
0: சார், செல்வி அப்பா எவ்வளவு கடன் வாங்கியிருக்கார்?
4: 20,000 ரூபா. ஏன், நீங்க தர போறீங்களா?
0: 20,000 தானே, இந்தாங்க அந்த 20,000.
4: கண்ணன் சார், என்னது, நிஜமாவே தரீங்க?
0: செல்வி, என் நாடகத்துல தான் நடிக்க முடியல, ஆனா வேற இடத்துல நடிக்க வைக்க போறேன். எங்க ஆபீஸ்ல நாடகம்னா 20,000 தான், இங்க 30,000.
4: நீங்க 30,000 கொடுக்கறத பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு.
2: அப்பா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இப்போ உங்க கடன் பிரச்சனை தீரணும்.
3: சூப்பர் செல்வி, பிரச்சனை பிரச்சனைன்னு பயந்து ஓடி ஒளியாம இப்படித்தான் எதிர்த்து நிக்கணும், ஒரு கை பாத்துறணும்.
2: கண்ணன் சார், நான் ரெடி.
0: சோ தினேஷ், உனக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்கு அந்த செல்வி உதவ போறாங்க. செல்விக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்கு நீங்க உதவ போறீங்க. தட்ஸ் ஆல்.
1: இருந்தாலும் நீ என்ன பண்ண போற?
0: அது சஸ்பென்ஸ்.
4: எஸ், கம் இன்.
2: வணக்கம் சார், என் பேரு?
4: உன் பேரெல்லாம் நான் கேக்கல, எதுக்கு வந்த?
2: நான் ஒரு துரதிருஷ்டசாலி சார், நான் எங்க போனாலும் அன்பா ஆதரவா என்ன உட்கார வச்சு யாரும் பேச மாட்டாங்க. ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு தான் கேப்பாங்க. இப்ப நீங்க கேக்கல, அந்த மாதிரி தான் வரேன் சார்.
4: இல்ல, உன் பேர் என்ன?
2: செல்வி.
4: சரி சரி, உட்காரு. ஏன் சோஃபா மணில உட்கார்ற? நல்லா வசதியா உட்காருமா, குடிக்க தண்ணி வேணுமா?
2: நீங்க அவர் ஹரியானாவுக்கு மாத்த போறீங்களா?
4: இப்ப புரிஞ்சு போச்சு, அந்த தினேஷ் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கானா?
2: இல்ல சார், நான் அவரை பாக்கல. என்ன அவரு பாக்கல, நானா தான் வந்தேன்.
4: இந்த பார்மா, நான் ரொம்ப கண்டிப்பானவன், என்கிட்ட எந்த சிபாரிசும் எடுபடாது. நான் ஒன்னு முடி பண்ணா பண்ணதுதான், அத யாராலும் மாத்த முடியாது.
2: தெரியும் சார், இத்தனை வருஷமா ஆபீஸ்ல நடந்துகிட்டு இருந்த நாடகத்தை நடத்த கூடாதுன்னு ஒரேடியா நிறுத்திட்டீங்களே.
4: உனக்கு எப்படி தெரியாது?
2: அந்த நாடகத்துல நடிச்சிருக்க வேண்டிய துரதிருஷ்டசாலியே நான் தான்.
4: இப்ப நீ தினேஷ்காக வந்தியா இல்ல நாடகத்துக்காக வந்தியா?
2: ரெண்டும் தான் சார்.
4: புரியலையே.
2: தினேஷ் என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பினாரு. படுத்த படுக்கையா இருக்கிற தினேஷ் அம்மாவுக்கு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த என்ன பிடிக்கல. ஒரு வழியா தினேஷ் அவங்க அம்மா அம்மாவை சம்மதிக்க வச்சாரு. சம்மதிக்க வச்ச ரெண்டே நாள்ல நீங்க அவர் ஹரியானா மாத்த போறது தினேஷ் அம்மாவுக்கு தெரிஞ்சது. அவ்வளவுதான், நான் ராசி இல்லாதவ, என்னாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு என்ன திட்டுனாங்க.
4: இதுல உன் ராசி எங்க வந்துச்சு? சொல்ல போனா தினேஷ்க்கு நல்ல சம்பளம் கொடுத்து பெரிய ப்ரமோஷன் கொடுத்து தான அனுப்புறோம்.
2: இல்ல சார், இது உங்க பார்வை. ஆனா அந்த அம்மா பார்வையில் பாருங்க, படுத்த படுக்கையா கிடக்குற அந்த அம்மா தான் பெத்த மகன் கடைசி காலத்துல தன் பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன சார் தப்பு?
4: சரி, உன் பேர் என்ன சொன்ன? செல்வி தானே? செல்வி, உன்னை அந்த அம்மா ராசி இல்லாதவன் திட்டினா கூட அந்த அம்மாவுக்காக நீ விட்டு கொடுக்காம ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற. எதுக்குமே கலங்காத என்னையே நீ கலங்க வச்சிட்டமா. ஆமா, இதெல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட?
2: நாடகத்துல தான்.
4: என்னது, நாடகத்துல இருந்தா?
2: ஆமா சார், நாடகத்துல.

0: நாங்க பேசுறது வெறும் வசனம் மட்டும் இல்ல, சில சமயம் அதுவே எங்களுக்கு வாழ்க்கையில உதவும்.
1: எங்க ஆபீஸ் நாடகத்துல நீ நடிக்கிறதா இருந்ததா?
0: ஆமா சார், அங்கேயும் என் துரதிருஷ்டம், நாடகம் நடத்த கூடாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க, தினேஷ் அரியானா போக சொல்லிட்டீங்க. இவ்வளவு எதுக்கு சார்? இப்ப நான் கட்டி இருக்கிற இந்த புடவை
1: ரொம்ப சுமாரா இருக்கு.
0: இது ஆபீஸ் நாடகத்துக்காக தேடி அலைஞ்சு வாங்கினது. நான் வரேன் சார்.
1: நில்லு செல்வே, ஆபீஸ் விஷயம் பேச தினேஷையும் கண்ணனையும் இங்க வர சொல்லிருக்கேன், அவங்கள பாத்துட்டு நீ அப்புறமா போலாம். வாங்க தினேஷ். கண்ணன், ஆமா உங்களோட வந்திருக்கிறாரு, இவர் யாரு?
2: சார், இவர் பேரு மிஸ்டர் சுந்தரம், என் ஃப்ரெண்டு.
1: தினேஷ், மனச விட்டு சொல்றா, செல்விய நீ மனைவிய அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எந்த கல்லையும் கரைக்கிற திறமை செல்வி கிட்ட இருக்கு, என் மனசையே அப்படியே மாத்திட்டாங்க. தினேஷ், நீங்க சென்னையிலே இருங்க, ஹரியானா வேண்டவே வேண்டாம்.
2: தேங்க்யூ சார்.
1: அத இந்த செல்வி கிட்ட சொல்லுங்க. கண்ணன்
3: சார்,
1: நீங்களும் ஆபீஸ்ல நாடகத்தை நடத்துங்க.
3: சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்.
1: இதுக்கும் காரணம் செல்விதான். அப்புறம் தினேஷ், இந்தாங்க இந்த மோதிரத்தை நீங்க வச்சுக்கோங்க.
2: சார், எதுக்கு சார் இந்த தங்க மோதிரம்?
1: நாளைக்கு நான் ஆஸ்திரேலியா போறேன், அங்க ஒருத்தருக்கு பிரசன்ட் பண்ண இந்த தங்க மோதிரத்தை வாங்கினேன். உங்க கல்யாணத்தப்ப வர முடியுமான்னு தெரியல, அதனாலதான் இப்ப இந்த தங்க மோதிரத்தை ஏன் முன்னால நீங்களே செல்விக்கு போட்டு விடுங்க. தினேஷ், ஏன் தயங்குறீங்க? செல்வி, நீ எதுக்குமா தயங்குற? விரல நீட்டு. அப்படிதான், வெரி குட், வெரி குட். வாழ்க வளமுடன். எல்லாரும் கை தட்டுங்க. நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருங்க, உங்க எல்லாருக்கும் என் கையாலேயே காஃபி போட்டுட்டு கொண்டு வரேன்.
4: என்ன இது, இங்க எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் என்னன்னோ நடக்குது. வீரபத்ரன் சார் வேற உள்ள காஃபி போட போயிட்டாரு.
5: தினேஷ், இப்ப என்ன பண்ண போற?
4: செல்வி, செல்வி, இப்ப ஏன் அந்த மோதிரத்தை கேட்டுற? எதுக்குமா கேட்டுற?
0: இத தினேஷ் விருப்பப்பட்டு போடலப்பா.
2: யார் சொன்னது? செல்வி, உங்க எப்போ இந்த எளிமையான புடவையில பாத்தேனோ அப்பவே உங்களை நான் விரும்பிட்டேன். ஆனா உங்களுக்கு நான் வேண்டாம்னா வேண்டாம்.
0: இல்ல தினேஷ், நீங்க எனக்கு வேணும்.
5: தினேஷ், அப்போ இந்த திவ்யா மகால்
2: எதுவுமே தேவையில்லை, செல்வியே போதும்.

0: இதுவரை அலையும் ஆசைகள் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் அகஸ்டோ. நடித்தவர்கள் தினேஷாக பி ராமன், சுந்தரமாக எஸ் எஸ் சுந்தரராஜன், ராஜனாக வி சசிகுமார், செல்வியாக எஸ் ஜெயந்தி, ரேவதியாக ஆர் கீதா ஆகியோர். அமைப்பில் உதவி டி சுஜின்குமார். அமைப்பு கே ஆர் ஜெய்கணேஷ், எம் ரமேஷ். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: இனி தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: ये आकाशवाणी।
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 10 மணி. நிலாமுற்றம். நிலாமுற்றம் நேயர்களுக்கு வணக்கம். இது நீங்கள் ஆர்வமுடன் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை நேரலையாக கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிறைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் 290-7222. இவ்விரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 046-52. அலைபேசி எண் 890-325-7039. இணைப்பு கிடைக்கப்பெற்றவுடன் உங்கள் பாடல்களை விருப்ப பாடலை நேரலையாக கேட்டு மகிழலாம் நீங்கள். என்ன நேர்களே, நிகழ்ச்சிக்கு நாங்க ரெடி, நீங்க ரெடியா? இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
4: நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கீங்களா?

0: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: படம் ஆண்டின் கட்டளை, அதுல ஒரு தத்துவ பாட்டு. ஆறு மூலமே யார் இந்த ஆண்டவன் கட்டளையார் பாடல் வேண்டும்.
0: அதில் வந்து ஒரு மனுஷன் எவ்வளோ லக்ஸூரியஸாக முதல்ல இருக்காங்க, அப்புறம் கஷ்டப்பட்டு
1: ஆமா
0: வயசு அப்படி எல்லாமே அவ்வளவு அந்த ஸ்டேஜஸ் அப்படி வரும் இல்லையா?
1: ஆமா ஆமா
0: சரி, பாடல்
1: ஒவ்வொரு
0: கேட்கலாமா?
1: கோயில்
0: ஆமாம்,
1: ஒவ்வொரு
0: ஒவ்வொரு கோயில்.
1: கோயில்களுக்கு ஒவ்வொரு கோயில்களுக்கா போறது.
0: அவரோட நடிப்பும்
1: மன
0: அப்படி
1: அமைதிக்கா, மன அமைதிக்கா.
0: ஆமாம், நடிப்பும் அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும் இல்லையா அந்த
1: அப்புறம் அவள்
0: பாடலில்.
1: கிட்ட வர முடியுமா?
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம், வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி நேரே.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேர்களும் நிகழ்ச்சி நிலாமுற்றம் நேரொறுப்பு நிரல் நிகழ்ச்சி நினைப்பில் இரண்டாவது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, உங்களுடைய ஊர் பெயர் சொல்லலாமே?
4: களியக்காவில இருந்து மோகன் பேசுறேன்.
3: களியக்காவில மோகன் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்?
4: படம் பள்ளிக்கூடம் பாட்டு, மீண்டும் பள்ளிக்கு கூடம் போகல அந்த பாட்டு.
3: இன்னைக்கு ஸ்கூல் எல்லாம் திறந்த உடனே உங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துட்டுல? சரி, பாடல் கேட்கலாமா?
4: கேட்கலாம். நன்றி நன்றி
3: நன்றி நேயரே.
5: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்,

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேரம் இப்பொழுது 10:14. குமரி பண்பலை 101 நேரில் இருந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றும் நேர் வெப்ப நேரல் நிகழ்ச்சி. 3வது பாடலுக்காக இணைப்பில் இணைந்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு மேடம். நான் கரண்டல் பாடல் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
2: பாடல்
3: நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் போற்றுவாக்கும் போக்கும் காதல் தேசம் போற்றுவாக்கும் போக்கினி காதல் தேசம்
2: சரி, உங்களுக்கான பாடல் நன்றி. நேரம்

நேயர்களே, தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்க உள்ள நிலையில் பலத்த காற்று மற்றும் கனமழை காரணமாக ஏற்படக்கூடிய மின்சார விபத்துக்களை தடுக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. இடி மற்றும் மின்னல் நேரங்களில் டிவி, மிக்சி, கிரைண்டர், கணினி மற்றும் தொலைபேசி போன்ற மின் சாதனங்களை உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும். மின் சாதனங்களை மிகுந்த கவனத்துடன் பயன்படுத்த வேண்டும். மின் கம்பிகள் மீது விழுகின்ற மரக்கிளைகள் குறித்து உடனடியாக மின்வாரிய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். மின்வாரிய பணியாளர்களின் மேற்பார்வையில் மட்டுமே அவற்றை அகற்ற வேண்டும். அனைத்து மின் சாதனங்களுக்கும் தரமான நில இணைப்பு, அதாவது எர்த்திங் வசதி இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். மழைக்காலத்திற்கு முன்பாக நில இணைப்புகளை சரிபார்க்க வேண்டும். மின் கசிவினால் ஏற்படும் விபத்துகளை தவிர்க்கும் விதமாக ELCB மின் கசிவு தடுப்பான் பொருத்துவது அவசியம். பாதுகாப்பை உணர்ந்து பக்குவமாய் செயல்படுவோம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஊர் பெயர்?
1: மணிகண்டன்
0: செட்டியார். மடம் சொல்லுங்க.
1: நூறு வயது
0: தான் உங்களுக்கு. பாடல் கேட்கலாமா?
1: நன்றி மேடம். நன்றி
0: நன்றி நேரே.

0: நேரம் நிகழ்ச்சி நிலா முற்றம் நேர் விருப்ப நேரல நிகழ்ச்சி. நேரம் இப்பொழுது 10:26. இந்நேரத்தில் 5வது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தில் தருமணி கமலஹாசன் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: எனக்கு இடமோ சுகமான நாலு பக்கம் சுகத்தே இடமோ சுகமான.
0: சரி, உங்களுடைய விருப்ப பாடலை இந்த மழைக்காலத்தில் கேளுங்க. நன்றி நேயரே.

0: மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா, மடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா, இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா.
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்,
0: கொஞ்சமா ஏங்குது இதயம், அட கொஞ்சினால் என்னதான்.

0: சொல்லாது.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்களுடைய ஊர் பேர் சொல்லுங்க.
2: களியக்கா
1: விளையில் இல்லையம்மா. உங்க ஊர்ல மழை பெய்யுதா? பெய்துட்டே இருக்குல்ல, இங்கேயும் மழை பொழிஞ்சுட்டே இருக்கு. சரி, என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
2: படம் வந்து
1: காந்தி பிறந்த மண். அதுல பட்டாம் பட்டாம் பூச்சி. நீங்க பேசுறது வந்து விட்டு விட்டு கேக்குது. சரியா, பாடல் கேட்கலாமா?
2: கேட்கலாம்.
1: நன்றி நேரே.
2: நன்றி.

0: எல்லாருக்குமே வந்து நம்மளோட அந்த தோல் வந்து நல்லா அழகாக ஷைனிங்காக இருக்கணும் அப்படி ஆசை இருக்கும்ல. அப்போ கண்டிப்பாக அதை பராமரிக்கணும்ல. தோல் பராமரிப்பு இது பற்றி விளக்குறாங்க குட்டக்குழி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆயுஷ் மருத்துவ ஆலோசகர் சி சைஃபா அவர்கள். என்ன நிகழ்ச்சியில் நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடரில் நாளை பகல் 12:50 கேட்டு பயன்பெறலாமே. நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி நிலாமுற்றம். 7வது பாடலுக்காக இணைந்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியிலிருந்து ஆழ்வார் மாரியப்பன் மேடம்.
0: ஆழ்வார்குறிச்சியிலிருந்து ஆழ்வார் மாரியப்பன், நல்ல ஒரு ரைமிங்கா வருதுல்ல. சரி, உங்க ஊர்ல இப்ப மழை இருக்கா?
1: மழை இல்ல மேடம், அங்க மழைன்னு கேள்விப்பட்டேன் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல.
0: ஆமா, எங்க டிஸ்ட்ரிக்ட்ல வெளுத்து வாங்குது. சரி, என்ன படத்துல என்ன பாடல்?
1: படம் படம் வந்து தங்க மகன், பாட்டு வந்து அடுக்கு மல்லின்னு வந்து சாங் வரும் பாருங்க.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நேயரே.

நாளைக்கு உள்ள நிகழ்ச்சியை பற்றி ஒரு சின்ன ஒரு அலசல். நாளை பகல் 1:10 உங்களுக்கு தெரியுமே, ஹாய் ஸ்நேகிதியே. இதில் என்ன டாபிக்னா, தோல்வி ஒரு வரம், நேரலை. நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். பேசும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. மாலை 3:02 தேநீர் நேரத்தில், மேன்மை பயக்கும் தூய்மை. தமிழ்நாடு அரசின் பசுமை சாம்பியன் விருது பெற்ற சமூக ஆர்வலர் குருதி கொடையாளர் சர்லூர் ஜெகன் அவருடன் நேர்முகம் கேட்கலாம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:00.

0: 32 நிமிடம். இந்நேரத்தில் தனது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உற்சாகமான குரல், சொல்லுங்க. குளச்சிலிருந்து ராஜேஸ்வரி அம்மா பேசுறீங்க. நல்லா உற்சாகமா இருக்கீங்க, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. என்ன படத்துல இருந்து என்ன பாடல்
1: மேடம்? புதிய புதிய படத்துல இருந்து.
0: பாடல் கேக்கலாமா? சரி சரி சரி, பாடல் கேக்கலாமா? நன்றி நேயரே.
2: விழியே விழியே உனக்கு என்ன வேலை, விருந்துக்கு வரவா

0: வணக்கம்மா. வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, உங்களுடைய விருப்பப்பாடல்
1: சுந்தான் கடையிலிருந்து ராதா மனோகரன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுடைய விருப்பப்பாடல்.
1: எனக்கு தங்கைக்காக இந்த படத்தில் தாயின் முகமெங்கள் நிகழாடுது இந்த பாட்டு.
0: அந்த படம் பாத்தீங்களா?
1: பார்க்கலாமா? சிதா சிதாஜி கே படம்.
0: சரி சரி, பாடல் கேட்கலாமா? நன்றி நேயரே.
1: நன்றி.

0: நிலத்தில் நேரம் இப்பொழுது 10:51. இந்நேரத்தில் 10வது பாடலுக்காக இணைப்பில் இணைந்திருக்கும் நமது நேயர், வணக்கம். இரவு வணக்கம் கூறும் நல்லுள்ளம். தக்கலை ஹமான் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: பாடல் வந்து குடியிருந்த கோயில்ல இருந்து ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில் ஏதாவது இந்த பாடலை இருந்திருக்கேன்.
0: இப்ப கூட இந்த சாங் வந்து ரீமேக் மாதிரி வச்சு யங்ஸ்டர்ஸ் ஆடுவாங்கல்ல, சூப்பரா. சரி, பாடல் கேட்கலாமா?
1: நன்றி
0: நன்றி நேரே.

0: நேயர்களிருக்கும் நிகழ்ச்சி நிலாமுற்றம் நேர் உறுப்பு நேரல நிகழ்ச்சி. உங்களுக்கு தெரிந்திருக்கும், நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து, என்ன பாடல். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மா. உங்களுக்கு விருப்ப பாடல் சொல்லுங்க. நீங்க தான் நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய நேயர். சொல்லுங்கம்மா.
1: மான்ஸ்டர் படத்துல இருந்து அந்திமாலை நேரம், அது ஆத்தங்கரை ஓரம், நிலா வந்த நேரம் பாட்டு.
0: நிலா இப்ப வருதா? வருதா? மழை மேகத்துல நிலா தெரியுதா உங்களுக்கு? ஆனா அழகான சிச்சுவேஷன்ல, அந்திமாலை நேரம், ஆற்றங்கரை ஓரம். சரி,
1: அப்படியே
0: கற்பனை கலந்து அந்த பாடல, அந்த வாய்ஸுமே ரொம்ப மெலோடியஸா இருக்கும். கேளுங்க. வாழைப்புக்கு நன்றி.

நிலம் போல். நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நிலாமுற்றம் நேர் விருப்ப நேரல் நிகழ்ச்சியில். உங்கள் விருப்பமான பாடல்களை உங்களுக்காக பாடல்களை வழங்கி உங்களுடன் பாடலை கேட்டு ரசித்தவர் ஜமுனா பெனட். வணக்கம் நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் மனசு மயங்கும் திரையிசை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்
2: மயங்கும்.

வணக்கம் நேர்களே, நேரம் 11 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரை நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். இனிமையான இரவு பொழுதில் இனிய பாடல்களுடன் ஆர்.ஜே. கண்ணன். நிகழ்ச்சியில் முதல் பாடல் சாமி போட்ட முடிச்சு படத்திற்காக இளையராஜா எஸ். ஜானகி பாடிய பாடல்.

மாதுளம் கனி அப்படிங்கிற ஒரு பாடலை முதல் பாடலாக நிகழ்ச்சியில் கேட்டோம். சின்ன சின்ன அந்த பாடல் வரிகளில் அழகான அந்த மெட்டுக்கு இனிமையான ஒரு பாடல் வரிகளை எழுதியிருந்தார் கவிஞர் கங்கை அமரன் ப்ளஸ் இளையராஜா இவங்களுடைய கூட்டணியில் தான் அந்த பாடல். இளையராஜாவுடைய இசையில் அவரே பாடின பாடல் எஸ் ஜானகியம்மன். அவர் அவங்களுடைய அந்த பாடலில் சின்ன சின்ன அந்த சில்மிஷங்கள் அந்த ஹா ஆ ஓ அப்படிங்கிற அந்த இசை வந்து அந்த பாடலுக்கு மிகவும் அந்த ஒரு பொருத்தமான ஒரு பாடல் வரியாக இருந்தது. தங்கமலர் பாதம் மேவி தாளம் போடும் கொலுசு போல இங்கும் அங்கும் ஆடி பார்க்கும் ஆசை எனக்கு அப்படின்னு அவருடைய ஆசையை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தாலும், செங்கமலம் போல தேவி தேரில் ஏறி உன்னை கூட இங்கு வந்த நேரம் என்ன காதல் வழக்கு, அள்ளி அள்ளி கூடும்போது ஆசை வளர அங்கம் எங்கும் காதல் என்ற பூவும் மலர அப்படின்னு சொல்லி, என்னை தினம் பாடும் குயிலே வண்ணம் கொண்டு ஆடும் மயிலே அப்படின்னு அந்த மெட்டுக்குள்ள அந்த கவிதை வரிகளை அழகாக

ஆடும் மயிலே அப்படின்னு அந்த மெட்டுக்குள்ள அந்த கவிதை வரிகளை அழகாக எழுதி வச்சிருந்தார். இந்த இரவு நேரத்தில் கேட்பதற்கு ஒரு இனிமையான அந்த பாடல், அந்த பாடலுடைய காட்சிகள் எல்லாமே அப்படி ஒரு டேம் பக்கமாக அந்த ஒரு இயற்கையான கிராமத்து வாசத்தை பின்னி கொண்டு வந்த விதமாக அந்த பாடல் அமைஞ்சிருந்துச்சு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா புதுநெல்லு புதுநாத்து படத்துக்காக சித்ரா உமாரமணன் பாடிய பாடல்.

இரண்டு பெண்கள் தனக்கு வரக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்ப்பை தலைவரை நோக்கி வரக்கூடிய மாறுபட்ட ஒரு கவிதையை கற்பனை வரிகளாக எழுதியிருந்தார் கங்கையம்மன் அவர்கள். இளையராஜாவினோட இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் 11:13, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியுடைய அணிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில் தந்துவிட்டேன் என்னை படப்பாடல்.

பாடல் முதல்ல துவங்கின நேரத்தில் இருந்து அப்படி பாடல் முடிகிற வரைக்கும் அந்த தம்தன தம்தனம் அந்த இசை, அந்த பின்னணி இசையில் அந்த தபிலவனுடைய சத்தம் அந்த பாடலை கேட்டு மகிழ வைத்தது தான் சொல்லணும். ஏடெடுத்து நான் படித்த ஏட்டு கணக்கு இன்று வந்து சேர்ந்ததம்மா சொந்தம் எனக்கு, கூட்டுதற்கு நம் கணக்கு கோடி கோடி சுகம் இருக்கு, நாட்டம் இங்கு கூடுதற்கு நம்முன் தெய்வ பலம் இருக்கு, நல்லதொரு பாடம் சொல்லும் காதல் வகுப்பு, அள்ளி தினம் கூட சொல்லும் ஆசை தொகுப்பு வகுப்பு தொகுப்பு அப்படின்னு அவருக்குடைய உரித்தான பாடல் வரிகளை தான் எழுதியிருக்காரு. இந்த பாடலும் கங்கை அம்பரன் இளையராஜா இவங்களுடைய காம்போவில் வந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல் தான் சொல்லணும். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் கும்பக்கரை தங்கையா படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் உமா ரமணன் குழுவினருடன் இணைந்து பாடிய பாடல்.

பாடல் கேட்ட நேரத்தில் இருந்து அந்த பாடலை சின்ன சின்ன இசை நுணுக்கங்கள்லாம் நிறைய பாடலை பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த சரோத் இசையும் அந்த பேக்ரவுண்டோட அந்த கோரஸ் இசையும் அந்த மச்சான் வந்தா மச்சான் வந்தா ஓ அப்படின்னு அந்த பாடல் முடிகிற இடத்துல அப்படி அந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளூட்டினுடைய இசை துல்லியத்தை அழகாக வந்து பாடலை கொடுத்துருப்பாங்க. நினச்சி அந்த பாடலை கேட்கும்போது இன்னும் மினிமையாக தான் இருந்தது. வைக்காத செந்தூரம் தான் வச்சு வந்த உன்னோடு தான், இப்போது நீ தந்தால் என்ன முத்தாரந்தான், வண்டோடும் கண்ணோரந்தான், வஞ்சிகிளம் பெண்ணோடு தான், வந்தேனம்மா கொண்டாடத்தான் இந்நேரம்தான், முட்டான தீகிளமேனி தொட்டாடவே வரும் மாமனி, மேளம் ஒரு இடி இடிக்குது, வானம் ஒரு குடை பிடிக்குது, வா வா மாமா அப்படின்னு சொல்லி பூத்து பூத்து குலுங்குது அடி பூ. அதை பார்த்து பார்த்து மனசுக்குள்ளே நோவன் அவருக்கு உண்டான தனித்துவமான வரிகள் தான் இந்த பாடல். கூட கங்கை மன்னன் அவர்கள் எழுந்து தான் இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம்.

இரு மனங்களுடைய அன்பின் வெளிப்பாடாய் அந்த பாடுகின்றது. நீலமேகமே ஒரு வானம் பாடியே, சோலை குயில்கள் ஜோடியை சேர்ந்ததே, வசந்த காலம் தேடி வந்தது மதன ராகம் பாட வந்திடு. ஆயிரம் காலம் வாழ்ந்திட வேண்டும் தாயாய் நீயும் தாங்கிட வேண்டும். தாவியே ஓடி வரும் காவிரியே, ஓவியமே அழகு மேனகையே, கோவில் தெய்வமே ஒரு தீபஜோதியே, மேளதாளம் கேட்க வேண்டுமே அப்படின்னு ஒரு ஹாப்பி எண்டிங்கோடைய அந்த பாடல் முடிந்தது. அந்த மனங்கள் என்றைக்குமே அன்புக்கு ஒரு எல்லை இல்லை என்பது அந்த பாடல் மூலம் தெளிய வந்தது. இளையராஜாவினுடைய இசையில் உஷா அவர்களுடைய பாடல் வரிகள். நேர்களே, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னையின் செய்திக்குறிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BBSC, உணவு தொழில்நுட்ப படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech போல்டரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை படிப்புகளுக்கான சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையத்தில்

கலம் ஹெச்டிடிபி செமிகோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஏடிஎம் டாட் டிஏஎன்யூவிஏஎஸ் டாட் ஏசி டாட் ஐஎன் மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐ, அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வாட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் ஃபாரின் நேஷனல் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் http://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

நேரம் இரவு 11:34 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியிருக்கும் என் அருகே நீ இருந்தால் படப்பாடல்.

இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடின இந்த பாடல் கவிஞர் நா காமராசன் அவர்களுடைய பாடல் வரிகள் இடம்பெற்ற அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் பிரம்மா படத்திற்காக

பாடல் கேட்கும்போதே அப்படியே ஒரு ஹம்மிங்கோடு அந்த பாடல் வரிகள் கொஞ்சம் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் அந்த அப்படி வச்சு அந்த ஹம்மிங் பண்ணும்போது அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கல, அந்த மாதிரி ஒரு இனிமையான பாடலை கேட்டு ரசித்தோம். கவிஞர் வாலியின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடல் ஒலித்தது. நேரம் 11:45. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக தங்களது லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்து நேயர் யாருன்னு பார்க்கலாம்.

நிகழ்ச்சிக்கு நேயர்கள் தங்களது போஸ்ட் மற்றும் கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராயநகர்லேருந்து ரங்கராஜன் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் அவங்க மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மன்னவனே மன்னவனே பாடல் நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்பதில் மகிழ்ச்சின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முத்துலக்ஷ்மி லக்ஷ்மி அவங்க வழக்கம் போல் நிகழ்ச்சிக்கு கமெண்ட்ஸ் போஸ்டர்ஸ் நிறைய அனுப்பியிருக்காங்க. பர்வதவர்த்தனை இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் ராசாமகன் ஹரிச்சந்திரன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து கவிதைகள் எழுதியிருக்காங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சி, மயக்கம் தந்த நிகழ்ச்சி, மாதுளம் கனிசுவை பாடல், ராஜா ராணிக்கு பறிச்ச ரோஜா, ரம்யமான ராகம் தேடல், இரவை இனிமையாக்கும் இன்பமான அலங்காரம் அப்படின்னு சொல்லி கவிதை எழுதியிருக்காங்க. திருச்சி குமரநகர்லேருந்து லக்ஷ்மி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி பணப்பள்ளியிலிருந்து குணசேகரன் அவங்களும் மனசமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் மனசுமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. முத்துக்குமார் மனசமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் அவங்க வந்து பாடல் புதுநெல் புதுநாத் படத்துலேருந்து பாடலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் கனியாம்பட்டி கனகரத்னம் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு தங்களுடைய மேலான ஆதரவை லைக்ஸ் மற்றும் கமெண்ட் வழியாக தந்த நேயர்களுக்கு நன்றி. மனசமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் குரல்களில் காதல் தேவதை படப்பாடல்.

0: கேட்ட பாடல் தர்மதுரை படத்திற்காக மனோ எஸ் ஜானகி குழுவினுடன் இணைந்து பாடியது. இளையராஜாவின் விசையில் பஞ்சவர்ணா செல்வன் பாடல் வரிகள். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒலிக்கும் பாடல் குணா படத்திற்காக கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் கவிஞர் வாலியின் பாடல் வரிகள்.
1: இதை சாப்பிட்டா அபிராம வருவாளா?
2: முதல்ல தூக்கம் வரும்.
1: அபிராம
2: வருவா, நீ படு.
1: தூக்கம் வரலையே.
2: வரும், படு.

0: தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
1: வரும், அதுவும் வரும்.
0: காத்தே வரல.
1: வரும்,
0: அத போட்டா சத்தம் தான் வரும். வரும்,
1: வராது.
0: வரும், அன்னைக்கு வந்ததா எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

0: விடலாமே.
1: தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி தாக்கி

0: ஆட்டி
1: கண்ணாட்டி எங்கள் கொண்டாட்டி கண்ணாட்டி எங்கள் கொண்டாட்டி
0: செங்கரும்பு தங்கக்கட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.
2: கண்ணே, பொட்டுக்கவா கட்டிக்கவா? கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா?
3: பொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
2: பத்திக்கிட்டா பத்தட்டுமே. அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது.
3: கொட்டி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்கிது.
2: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் காலை 4 மணி. விவித் பாரதி தமிழிசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரு இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். முதலில் டிஎம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல், உடுமலை நாராயணகவி அவர்கள் எழுதியுள்ள பாடல் வரிகள், கே வி மகாதேவன் இசையில். ஆதிபராசக்தி படத்திற்காக

நிகழ்ச்சியில் தொடரும் பக்தி பாடல். பி. சுசீலா பாடியது, வாலி எழுதி வி. குமார் இசையில், மங்கள நாயகி படத்திற்காக.

0: திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: மங்களம். அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் தவில்.
1: கருட கமன பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம். ராகம் நாகஸ்வராவளி. ரூபகதாளம்.

அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களை நாகஸ்பரிசையில் தொடர்ந்து காமாட்சி என்ற முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் சிம்மேந்திர மத்தியமம் ரூபகதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நெரிலை நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இனி கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.